0: உன்மதமா என்மதமா என்று கேட்டு பாடுகின்றது ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து. நீண்ட கால உறவு. மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடைய நண்பர்களாக என்று இணைத்துக் கொள்கின்றார். கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி இவர்களும் இணையும் வேளையிலே டாக்டர் நளினி வில்சன் வினிதா ரோஷன் ரியோனா வினித் வில்சன் இவர்களும் இணைந்துள்ள வேளை நாங்களும் இணைவோம் ஒலிக்கின்றது பாடல். இதோ அந்த பாடல்.
1: எத்தனை யோசித்தனுங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலிய மொத்தமாக

அடுத்து வரும் பாடல் நீ சந்தனம் பூசிய செண்பகமா என்று கேட்டு பாடும் சுந்தரா டிராவலர்ஸ் பாடலை கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த வேளை நாங்களும் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

0: உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
1: சொல்லுங்க.
0: அது வந்து
1: நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும்.
0: தெரியுமா என்ன?
1: பசந்தி, I love you. அப்படித்தானே?
0: இல்ல,
1: வேற என்ன?
0: நான் அப்புறமா சொல்றேன், நீங்க போய் ஆடுங்க, நான் பாடுறேன். ப்ளீஸ் போங்க.
2: அட போங்கடா.

பெற்றோருக்கும் இந்த வேளையிலே வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்புடன் ஜோர்ஜ் நீண்டகால உறவு ஆல்ப்ஸ் மலை காற்று வந்து என்று கூறும் பாடலை தேடினேன் வந்தது திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்கிறீர்கள். நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம்.

0: தமிழன் என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு, இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
1: தர்மபுரி மாப்பிள்ள.
2: என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா
1: இல்ல, அவங்க ரெண்டு பேரும் அயன்ல இருக்காங்க. நீங்க பொண்ண கூப்பிடுங்க மாமோ, அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம்
2: ஒரு லட்சம் ரூபாயா?

0: பேசு பேச பார்த்து பேசு.
1: சரி சரி. பொண்ண எனக்கு
0: அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ண வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்த, அத மாத்தி சொல்லிட்டான். டேய் ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா.
1: 100,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பாரு, சின்னவேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு.
0: லட்டா? அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலகாயம ஒட்டி
1: வச்சிருக்கா. பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா.
0: யார் இவனா?
1: இளமையான அம்மா.
0: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
1: சுருக்கமா சொல்ல போனா, சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு.
0: உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இதெல்லாம் பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற, போய் உன் பேரஸ் கூட்டப்போ.
1: போறதுதான் போறேன், போறதுக்கு முன்னாடி உன்ன பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன்.
0: வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல.
1: நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்த அப்ப இவன் வந்து என் கையில 10,000 குடுத்துமாமா. உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்லாட்டியும்
0: என்ன பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணத்தை வேற கிள்ளிட்டு போறா. அப்ப ஏங்கது

0: பிஞ்சிடும்.
1: ஏற்கனவே பிஞ்சு போய்தான்டா இருக்கு.
2: இது என்னன்னு தெரியுதா?
1: உன் புருஷன் தலைமுடியா? தெரியும் காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும்.
2: என்னது
1: அப்ப என்னது
2: இந்த ஜட்டி?

0: நினைச்சு. நாளைக்கு நீங்களே ஒரு பெனாஷாவோ ஒபாமாவோ
1: இருக்கு. இப்ப எதுக்கு நீ அவங்க பேர் எல்லாம் சொல்ற? முதல்ல இது விஷன் யாரா
2: சொன்னது
1: தெரியல. மாத்திரை சாப்பிடலாம்னு போனேன், உன்னால குடிக்கிருந்த பாலும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு.
0: வீடு போச்சா? எப்படி
1: ஏன் உனக்கு தெரியாது? நீ என் கூட வரல, பொண்ணு
0: பிடிச்சிருக்குன்னு சொல்ல. பஸ் தலன்னு தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் பாஸ், என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரினிவல் பண்ணி தரேன்.
1: ஏண்டா ரினிவல் பண்றதுக்கு? என் வாழ்க்கை எப்படி போன ஆட்டோவா? உன் மேல நீ நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு.
0: பஸ் பஸ் பஸ் ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலன்னா என் மனசாச்சு என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த பொண்ணை உங்க கூட நான் செஞ்சு இருக்கேன். ப்ளீஸ் பாஸ், பாஸ் பாஸ், ப்ளீஸ் பாஸ்.
1: ரொம்ப கெஞ்சிரானே. நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச, இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும்.
0: எப்படி பாஸ்?
1: அப்படி ஒரு புது சீன்.
0: புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்.
1: கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல
0: வச்சிருவான்.
1: நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பிடிங்கிட்டு உடுனு ஓடிடுற. நான் உடனே உன துரத்திட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரி கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரியவேன்.
0: எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கேன். அஞ்சாவது பண்ணிட்டேன்.
1: எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன் பண்ணும் போது புதுசா இருக்கும்.
0: கையில
1: பண்றியா?
3: இப்பதான்
1: மாமா அசிங்கப்படுத்த கூடாது. இப்ப மாமா பண்ற ஆக்சன் தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பளை.
0: நமக்கு மேல ஒருத்தருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான்.
1: ஏன்டா சொல்ல மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உக்காந்து ஈஸியா ஆறு நடிச்சிட்டு போயிட்டு இருக்கேடா.
4: நம்ம தியேட்டரோட ஒரு வார வசூல் மொத்தம் 36,40,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல. நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பியா?
1: நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 ரூபாய் போயிட்டு இருக்கு.
5: இங்க இருந்து ஸ்டேட் ரூட்ல போனா தண்ணி தட்டு வருமா?
6: அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது?
5: அங்க இருந்து யூடன் பண்ணுமா?
0: நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றபடி நீ செய்.
1: ஓகே விஜய் நடிச்ச வேட்டகன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. எடுத்துட்டு வர முடியுங்களா?
0: 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு உடனே.

0: போறா இங்க இருந்து பாட்டு சுடுகாட்டு வரையும் ரீச் ஆகிட்டு போல போனங்கெல்லாம் ஏன் ஆடிட்டு போதுங்க ஒட்டி வந்துருச்சு கொழுத்து விடாப்பட்டா
1: பாட்டி பெரிய கடங்காரனா இருப்பான் போலக்க பணத்துக்கு நாயா பைய அலையரா
0: பெட்டியங்க பெட்டியங்க பெட்டி பெட்டி பெட்டி
2: இருக்கில இருக்கு அதை நாங்க கொண்டு வரதே முறை
0: யோ முறையா கொண்டு வரது என்ன சீர் வரிசையா அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா எங்க தளபதிக்கு நாங்க கொடுக்குற மரியாதை
1: ஓனர் தளபதினு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு ஆடுறா
3: கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்கு கடைக்காரன் ரூட்ல தான் போயிட்டு இருக்கமா தேட்டுக்கு நீ எவ்வளவு தான் போறோம்
1: அது வந்து போயிட்டே இருந்தா வந்துடும் சொல்றேன்ல இப்ப வேற யோ போன வரேன் பேச ரோட்டு பார்த்து வண்டி
2: ஓட்டியா நம்ம பணம் பட்டி தூக்கிட்டு போறா
1: எதுக்கு பெட்டி இவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்தது வாத்தியா நடிச்ச வேட்டைக்கார படத்தோட பெட்டி இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்கார படம் ரிலீஸ் ஆயிருக்கு பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்க ஏதோ ஒரு டக்கல் சிக்கல் நடந்திருக்கடா குடுங்க குட்டிய ஹலோ
0: பணம் போட்டிட்டு
1: ஓகே யோ தியேட்டர் வந்துருச்சு வண்டி நிறுத்து
0: தளபதியோட
1: படப்பெட்டியை மாத்தி தலையோட அசல் படத்தை கொண்டு வந்து
0: தலையில அடிச்சு தலைன்னு சொல்றான் நீ யார் ரசிக ஜெமினி கணேச ரசிக தலையில அடிச்சா ஜெமினி கணேசன் கூட தலை தாண்டா கத்துவாரு முன்ன மாதிரி விசைக்கு நீங்க தான் பாசமாக ரெண்டு பேரும் பேசே பிரிச்சு வச்சிருங்க
2: நான் யாருன்னு தெரியாம அட்டகாசம் பண்றீங்கடா
1: பாட்டி
2: போச்சு பணம் போச்சு வேட்டைக்கார படம் பார்க்க வந்தவனுக்கு இன்னைக்கு ஒரே வேட்டதே தலைவா ஐயோ

0: இதே ரேஷன் மண்டலத்துல கொடுத்த இலவச பிரியாணிய நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டாளத்தை பிரிச்சு ஒரு வட்டி வெட்டுங்க.
1: நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய்ச்சி பெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க ரெண்டு பேரும் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம்.
0: திட்டம் நீ போட்டியா? ஏடா தியேட்டரை சுத்தி வட்டம் தானே போட்ட.
1: வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா?
2: மாமா
1: என்ன செல்லம்,
2: அவன்கிட்ட இந்த வெட்டி பேச்சு
3: நல்லது. என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக வருவது இந்து பாடல்கள். ஒரு சமயம் திருநாவுக்கரசர் ராமேஸ்வரத்திற்கு திருத்தல பயணம் சென்றிருந்தார். அப்பொழுது அவர் பாம்பனில் இருந்து பார்த்த பொழுது ராமேஸ்வர பகுதி முழுவதும் அவருக்கு சிவலிங்கங்கள் வடிவமாக தெரிந்ததாம். ஆகவே தன் கால்கள் சிவலிங்கங்கள்

மீது படக்கூடாது என்பதற்காக அவர் பாம்பனில் இருந்தே பதிகம் பாடி வணங்கினார் என்று சொல்லுவார்கள். திருச்சியிலிருந்து பூஞ்சோலை போகும் வழியில் உத்தமர் கோவில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்கு காசிப முனிவருக்காக மும்மூர்த்திகளும் ஒன்றாக ஒரே கோவிலில் காட்சி தருகிறார்கள். புருஷோத்தம பெருமாள் நாகசயனத்தில் ஸ்ரீ ரங்கநாதரை போல சயனித்திருக்கிறார். அவரை தரிசித்து விட்டு வலம் வந்தால் சிவனையும் பின்பு பிரம்மாவையும் தரிசித்து மகிழலாம். உடுப்பி கிருஷ்ணன் கோவிலில் வாழை முகூர்த்தம், பிறகு முகூர்த்தம், நெல் முகூர்த்தம் என்று மூன்று முகூர்த்தங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பிட்ட நாளில் வாழைக்கும் பிறகுக்கும் நெல்லுக்கும் தீபாராதனை காட்டப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மதுரை கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தின் வாயிலின் மேற்புறத்தில் தமிழ் வருடங்கள் 60 குறிக்கும் சக்கரம் வரையப்பட்டுள்ளது. திருக்குற்றாலத்தில் குற்றாலநாதருக்கும் அம்மைக்கும் தினமும் சந்தனாதி தைலம் கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். திருப்பதியில் மூலவருக்கு சக்தியைப் போல வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அபிஷேகம் செய்து ஸ்ரீசுப்த மந்திரங்களும் ஓதப்படுகின்றன. ராமேஸ்வரம் ராமநாதருக்கு நாள்தோறும் கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. சிதம்பரம் அருள்மிகு சிவகாமி சுந்தரி அம்பாள் சன்னதியில் மட்டுமே வேறெந்த அம்மன் சன்னதியிலும் காணப்படாத வகையில் சித்ரகுப்தர் திருச்சன்னதி உள்ளது. சூரியன் நவகிரகங்களுக்குரிய தானியங்கள். சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு பச்சரிசி, செவ்வாய்க்கு துவரை, புதன் பச்சைப்பயிறு, குரு கடலை, சுக்கிரன் மொச்சைக்கொட்டை, சனி எள், ராகு உளுந்து, கேது கொள். பாடலை கேட்போம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கடினமானதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு கடினமான செயலை தொடங்கும் போது இது முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்புபவர்கள் அவர்கள் மீது பாரத்தை போட்டுவிட்டு தங்கள் செய்கையை தொடங்குவார்கள். நடத்த முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டி விடுவார்கள். தேவனின் அன்பை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சமயம் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. எதிரிகளுக்கு பயந்து வாழ்கின்ற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருந்தனர். ஒரு பக்கம் தேவனின் ஆசீர்வாதம், தேசத்தில் செழிப்பு என இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த செழிப்பு எதிரிகளால் அழிக்கப்பட்டது. உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் தவித்தனர். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிய சமயத்தில்தான் கிதியோன் என்பவரை கர்த்தர் சந்தித்தார். தேவ ஜனனத்தை சத்ருக்களின் வல்லமையில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக உன்னை அனுப்புகிறேன் என்றார். நான் எப்படி இந்த சத்ருக்களை மேற்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும் என்று அவர் கலங்கிய போது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் கர்த்தர். அதன்படியே அவனுடன் இருந்து வெற்றி பெற்று தந்தார். ஒரு கடினமான செயல் ஆண்டவரின் கிருபையால் சாத்தியமாயிற்று. அன்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி தந்த கர்த்தரிடம், நீங்கள் செய்து வரும் பணிகள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களோடு இருந்து வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து மகிழச் செய்வார். ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முக தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றிய புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முக தேர்வுக்கு செல்ல இருக்கிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும், வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கி விடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்லர், உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடமிருந்து பேசுகிறவர் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதிலளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை.

இஸ்லாமிய பாடல்களை கேட்பதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். இக்காலத்தில் மிகச்சிறிய பணிகளை செய்தவர்கள் கூட பிறர் தங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது கேளுங்கள். அவர் ஒருமுறை பள்ளிவாசலில் தொழும் முன்பு ஒழு, அதாவது கை கால் உடல் கழுவுதல் செய்து கொண்டிருந்தார். அவரது கையில் இருந்து வழிந்த நீரை சில தோழர்கள் பிடித்து தங்கள் உடலை கழுவிக்கொண்டனர். அவர்களிடம் நாயகம் சற்று கடுமையாக, ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்டார். அதற்கு அந்த தோழர்கள், இறைவனின் தூதராகிய உங்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தவே இவ்வாறு செய்தோம் என்றார். நபிகள் அவர்களை கண்டித்தார். தோழர்களே, உங்கள் அன்பை காட்டும் வழி இதுவல்ல. என்னை மனப்பூர்வமாக நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலேயே என்னை பின்பற்றுங்கள். நான் எதை செய்கிறேனோ அதை செய்யுங்கள். நான் எதை விலக்கி விடுகிறேனோ அதை நீங்களும் விலக்கி விடுங்கள். என் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நடந்து காட்டுங்கள். அதை விடுத்து என்னை வெளிப்படையாக போற்றி புகழ்ந்துவிட்டு உங்களின் வாழ்க்கையில் என்னை முன்மாதிரியாக கொண்டு நடக்காத யாரும் உறுதியாக என்னை பின்பற்றியவராக மாட்டீர்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். புகழனைத்தும் எல்லா புகழும் இறைவனுக்கே, மனிதனுக்கு அல்ல. உங்களில் எவரேனும் முகஸ்துதி செய்வதை கண்டால் அவர்களின் முகங்களில் மண்ணை வாரி அடியுங்கள் என்று கடுமையாக சொன்னார் நபிகள் நாயகம்.

பெற்றோருக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும். அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. எனது உம்மத்தவர்களில், அதாவது பின்பற்றுவர்களில், செல்வந்தர்களை விட 500 வருடங்களுக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். பெருமைக்காக எவர் கீழாடையை தரையில் படும்படி அணிந்து செல்கிறார்களோ அவரே கியாம நாளில் அல்லாஹ் கருணையின் பார்வையால் பார்க்க மாட்டான். இங்கே செயல் மட்டுமே, அதாவது பூமியில் செயல் மட்டுமே, கேள்வி இல்லை. அங்கே, அதாவது இறைவனின் முன்பு, கேள்வி உண்டு, செயல் இல்லை. பாவங்களில் பெரும்பாவம் கூலி வேலையாட்களின் கூலியில் மோசடி செய்வது ஆகும். பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு ஏழ்மை நினைத்து வருந்தாதீர்கள். பணம் மட்டுமே சக்தி அல்ல, நன்மையும் தெய்வ பக்தியுமே உண்மையான சக்திகள். உலக நன்மைக்காக உங்களிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருங்கள். பிறருக்காக நீங்கள் செய்யும் சிறிய முயற்சி கூட உங்களுக்குள் பேராற்றலை உண்டாக்கும். எந்த பணியாக இருந்தாலும் அதை உங்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றி கற்றுக்கொள்வதே அறிவுடைமை. வாழ்த்துங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் கோபம் வராதவனாக மாறிவிட்டால் அவன் ஞானம் அடைந்து விட்டதாக பொருள். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கிவிடும். விழிப்புடன் இருத்தல் மட்டுமே மனதில் தவறான எண்ணங்களை நுழைய விடாமல் தடுக்க முடியும். மனதில் கோபம் என்னும் இருள் சூழ இடம் கொடுக்காதே. இது நீங்க சாஸ்திரங்கள் சொல்வதை கேள். உடலை உறுதிப்படுத்தி உன்வசம் ஆக்கு, இல்லாவிட்டால் வாழ்வு துன்பமயமாகிவிடும். அச்சம் கொண்டவன் அறிவாளியாக இருக்க மாட்டான். அறிவே எல்லா செல்வங்களுக்கும் வேறாக இருக்கிறது. மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு உண்டாகும் பழிச்சொல் மரணத்தை விட கொடிய துன்பம் தரும். மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டியது அரசின் கடமை. பிறர் துன்பப்படும் போது அவர்களை ஆதரிக்க நம்மால் இயன்ற உதவி செய்வதே மனிதாபிமானம். உடல் உடை இரண்டும் அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது, மனதில் அழுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உள்ளவன் செய்யும் செயல்களில் மட்டுமே அழகும் ஒழுங்கும் வெளிப்படும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இன்று உலகளவில் பல பத்திரிகைகள் இருந்தாலும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனமே முதன்மையானது. கிபி 1850 ஜெர்மனியைச் சேர்ந்த பால் ஜூலியஸ் ராய்டர் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் வங்கியில் 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அப்பொழுது வங்கிக்கு பாரிஸின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவரங்கள் தேவைப்பட்டன. அதற்காக அக்ஸலா சப்பேல்லா என்ற செய்தி தொகுப்பு நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த வளர்ச்சியில் புறாக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. செய்திகளை விரைவாக கொண்டு வந்து சேர்த்ததில் புறாக்கள் சிறந்து விளங்கின. ஜெர்மனியில் இருந்து பாரிஸின் பிரஸ்லஸ் நகருக்கு செல்லும் ரயிலில் புறாக்களை அனுப்பி வைப்பார் ராய்டர். அந்த ரயில் இரவு முழுவதும் பயணித்து விடியற் காலையில் பிரஸ்லஸ் நகருக்கு சென்று அடைந்துவிடும். அங்கு இருக்கும் ராய்டரின் நண்பர் அங்குள்ள பங்கு மார்க்கெட் நிலவரம், விலை விவரம் போன்ற தகவல்களை புறாக்களின் காலில் கட்டி பறக்க விடுவார்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், புறப்பட்ட 7 மணி நேரத்தில் இந்த புறாக்கள் ராய்டரிடம் வந்து சேர்ந்துவிடும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்து அந்த செய்தியை சேர்த்தன அந்த புறாக்கள். இதே தொலைவை 9 மணி நேரத்தில் தான் ரயில் கடக்கிறது. இப்படி சுடச்சுட கிடைத்த பங்கு மார்க்கெட் நிலவரத்தை நல்ல விலைக்கு உடனே வியாபாரிகளுக்கு விற்றுவிடுவார் ராய்டர். கடந்த 1851 லண்டனில் இருந்து பாரிஸுக்கு கடலுக்கு அடியில் கேபிள் அமைத்து அதன் மூலம் தகவல் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது லண்டனுக்கு வந்த ராய்டர் தன் தொழிலை மேலும் விரிவடைய செய்தார். நாளடைவில் செய்திகள் மட்டுமின்றி பொதுவான செய்திகளையும் தொகுத்தளிக்க துவங்கினார். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஒருமுறை மாவீரன் நெப்போலியன் போர் பற்றி பாராளுமன்றத்தில் பேச இருக்கும் செய்தியை முன்கூட்டியே வெளியிட்டார் ராய்டர். இது மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகழின் உச்சிக்கு சென்றார். செய்திகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் வாங்கி வெளியிடுவதை விட போர் பற்றிய செய்திகளை நேரடியாக நிருபர்களை போர்முனைக்கே அனுப்பி அவர்கள் பார்த்தவற்றை செய்தியாக எழுதி தரும்படி சொன்னார். இதற்கு முன்வரை சம்பவ இடத்துக்கு நிருபர்கள் சென்று நேரடியாக செய்தி சேகரிக்கும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது இல்லை. இது அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி. இப்படி பல புரட்சிகளை செய்த ராய்டர் நிறுவனம் இன்று 180 நாடுகளில் தன் கிளையை பரப்பி செய்திகளை சேகரித்து வருகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆரோக்கிய சமையலை பற்றி காணலாம். சத்தான உணவுகள் என்னென்ன, உடல் நலத்துக்கு தேவையான முக்கியமான உணவுகள் எவை என்பதை அறிந்து அதை தவிர்க்காமல் உண்ண வேண்டும். அப்படி சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முதலாவதாக வெள்ளை பூண்டு. குடல் புண் மற்றும் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்கும் சக்தி வெள்ளை பூண்டில் உள்ளது. உடலில் நன்மை தரும் கொலஸ்ட்ரால் உருவாக வெள்ளை பூண்டின் பங்கு முக்கியமானது. வெங்காயம் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் நச்சுக்கிருமிகளையும் புற்றுநோய்களையும் இதய நோய்களையும் தடுக்கும் தன்மை வெங்காயத்தில் உண்டு. நோய் தொற்றை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வெங்காயத்தில் உள்ள அலிலின் என்ற ரசாயன பொருள்தான் பாக்டீரியாக்கள் நச்சுக்கிருமிகள் போன்றவை உடலில் சேரவிடாமல் தடுக்கின்றன. கேரட் நோய் எதிர்ப்பு சக்தி காய்கறிகளில் கேரட்டும் ஒன்று. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உதவுகிறது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சக்தி அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் காற்று மற்றும் நீர் மூலம் பரவும் நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி சேராமல் தடுக்கின்றன. இது எலுமிச்சையிலும் உள்ளது. சரி, ஒரு சமையல் குறிப்பு காணலாம். வாழைக்காய் பச்சடி. தேவையானவை: துவரம் பருப்பு அரை கப், வாழைக்காய் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி மூன்று, பச்சை மிளகாய் இரண்டு, சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, தாளிக்க கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை பார்க்கலாம். துவரம் பருப்பை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். வாழைக்காய் வெங்காயத்தை தோல் நீக்கி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். புளியை அரை கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டுங்கள். எண்ணெய் காய வைத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் கீரிய பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்குங்கள். அத்துடன் வாழைக்காயை சேர்த்து தக்காளி சேர்த்து மேலும் நன்கு வதக்கவும். பின்பு புளிக்கரைசல், வேக வைத்த பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு இறக்கவும். வாழைக்காயில் ஒரு வித்தியாசமான சுவையான சைட் டிஷ் மிக ருசியாகவும் இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. உறவும் நட்பும் உதவுகின்ற பாங்கு பற்றிய இன்னொரு பாடல் இது. உலகம் முழுக்க அன்றும் இன்றும் இதுதான் உண்மை. பல மொழிகளில் மேற்கோள் அகராதிகள் என்றபடி பொன்மொழிகள் தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. அவற்றில் நட்பு என்ற தலைப்பில் நூற்றுக்கணக்கான பொன்மொழிகளை நாம் காணலாம். ஒரு உதாரணத்தினுள் அது போன்ற உண்மையை ஔவையார் இங்கே சொல்லியிருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் சுற்றத்தார்கள் என்று பலர் உண்டு. எல்லோருமே மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, அண்ணன் தங்கை, அக்காள் தம்பி உறவுக்கும் உதவிக்கும் இலக்கணமாக பலரை பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் அபூர்வ சங்கதிகள், பொதுவான நியதிகள் அல்ல. உடன்பிறப்பு என்பது அக்காள் தங்கை அண்ணன் தம்பி மட்டும்தானா? வியாதிகளும் கூடத்தான் சிலருக்கு உடன்பிறப்புகள். அந்த வியாதிக்கு மருந்து தொலைவில் உள்ள மலையிலிருந்து வரக்கூடியது. வியாதி நெருக்கம் தீர்வு தொலைவு என்பதே உண்மை. நாம் சமயங்களில் யாருக்காவது யாரிடமாவது சிபார்சு நாடி போகும் பொழுது இந்த உண்மையை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய மனிதர்களின் அக்காள் அண்ணன் தம்பி அல்லது தங்கையை தெரியும் என்பதால் காரியத்தை நடத்தி கொள்ளலாம் என்று அவர்களை நாடுவது பல சமயங்களில் தவறான அணுகுமுறையாகி விடலாம். அதே நேரம் தொலைதூரத்தில் அந்த பெரிய மனிதருக்கு ஒரு நண்பர் இருக்கலாம். தொலைவின் சிரமம் பாராமல் அவரை அணுகி காரியம் நடத்தி கொள்ள முடியும். ஆக தொலைவும் நெருக்கமும் உறவு சார்ந்தது அல்ல, நிலத்தின் தொலைவு சார்ந்ததும் அல்ல. எல்லாம் மனதை பொறுத்தது. இரத்த நெருக்கம் மன நெருக்கமாக அமைவது இல்லை. நில்லா கோபம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடுஞ்சினத்து பொற்பிளவோடு

பாரும் போல்வரே விற்பிடித்து நீர்கழிய எய்த வடு போல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடம் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபம் பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்கள். நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள், தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கு நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாகப் போவது எளிது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். நவகிரகங்களுக்குள் வேறு எந்த கிரகத்துக்கும் பயப்படாமல் இருப்பவர்கள் கூட சனி என்றால் ஆடி போய்விடுவார்கள். சனி பிடித்ததோ சளி பிடித்ததோ என்ற ஒரு வழக்கம் கூட உண்டு. அதாவது, சனி பிடித்தாலும் சளி பிடித்தாலும் அவ்வளவு எளிதில் நிவாரணம் கிடைக்காது. கொஞ்ச காலம் இருந்துவிட்டு பிறகுதான் செல்லும். எனவே சனி பகவான் என்றால் அவ்வளவு பயம். சனி பகவானின் அருளை பொழியும் பல்வேறு திருத்தலங்கள் நாடெங்கிலும் அமைந்திருக்கின்றன. கும்பகோணம் அருகிலுள்ள திருநறையூர் அதாவது நாச்சியார் கோவில், தேனி அருகிலுள்ள குச்சனூர், திருநெல்வேலி அருகிலுள்ள ஸ்ரீவைகுண்டம் காசி விஸ்வநாதர் கோவில், ஆரணி அருகிலுள்ள ஏரிக்குப்பம் யந்திர சனீஸ்வரர், சென்னை பொழிச்சலூர் குத்தாலம் சோழீஸ்வரர் திருக்கோவில், விழுப்புரம் அருகிலுள்ள கோலியனூர், கல்பட்டு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சனி சிங்கனாப்பூர், இப்படி பல எண்ணற்ற திருத்தலங்கள் சனி பகவானின் அருள் பெற்று செல்வதற்கு உதாரணங்களாக சொல்லலாம். இவருக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் அவற்றில் வெகுவாக சிறப்பித்து சொல்லப்படும் திருத்தலம் திருநள் ஆறு. தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சனீஸ்வரரை வணங்கி செல்கிறார்கள். காரைக்கால் அருகில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கும்பகோணத்திலிருந்து 52 கிலோமீட்டரும் காரைக்காலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. பூமத்திய ரேகை பகுதியில் சூரியனுடைய கதிர்வீச்சு எப்படி அதிகமாக அருகில் இருக்கிறதோ அதுபோல சனி கிரகத்தின் நீள்வட்ட பாதையில் அதிகபட்சமான சனி கிரகத்தின் கதிர்வீச்சு திருநள்ளாற்றில் கிடைக்கிறது என்பது அறிவியல் உண்மை. வானவெளியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் தனக்கு உகந்த தலமான திருநள்ளாற்றில் தினமும் ஒவ்வொரு நேரத்தில் தன் கதிர்களை வாரி இறைக்கின்றார். இதனால் கூட இந்த திருத்தலத்தில் நம் முன்னோர்கள் சனி பகவானுக்கு விசேஷமான ஆலயம் எழுப்பியிருக்கக்கூடும் என்கிற ஒரு கருத்தும் உண்டு. சனி பகவான் வழங்கும் கொடுமையான பலன்களில் இருந்து மீள்வது என்பது பெரும் பாடாக இருக்கும். இது போன்ற வேளைகளில் சனி பகவானை தோத்திரம் பாடி துதித்தால் அவர் நமக்கு அருள்வார். ஸ்தோத்திர பிரியன் என்று இவரை சொல்லுவது உண்டு. சனீஸ்வர அஷ்டோத்திர மந்திரத்தை துதித்து சனி பகவானை வணங்கிய பின் தான் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றனர் பாண்டவர்கள். ஜாதகத்தில் கோச்சாரப்படி அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது உலகை ஆளும் இந்த சர்வேஸ்வரனே பிட்சை எடுக்க வேண்டிய நிலை வந்தது. இரண்டாம் இடத்தில் சனி வீட்டிலிருந்து 7.5 சனி காலத்தை அனுபவித்த நேரத்தில்தான் அசுர குருவான சுக்கிரனுக்கு ஒரு கண் பார்வை பறிபோனது. சீதைக்கு ஜென்மத்தில் சனி இருந்த போதுதான் ராவணன் அவளை லங்காபுரிக்கு கவர்ந்து சென்றான். ஏராளமான இன்னல்களுக்கு பின் சனேஸ்வர ஸ்தவராஜ சோஸ்திரம் உச்சரித்த பின் தான் தனது தேசத்தை திரும்ப பெற்றார் நளன். சனி பகவான் சந்தோஷம் அடைந்தால் அதிகமாக கொடுப்பார், கோபம் அடைந்தால் அடியோடு அழித்து விடுவார். கொட்டி கொடுக்கும் குணத்தில் சனி பகவானுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. கொட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு செல்வ வளத்தை வாரி வழங்கி விடுவார். இதனால்தான் சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை, அவரைப் போல கெடுப்பவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நளமகராஜனுக்கு நல்ல வழியை இந்த திருத்தலம் கொடுத்தமையார் நல் ஆறு என வழங்கப்பட்டு பின்னாளில் இது நல்லாறு என்று ஆனதாக சொல்கிறார்கள். நளனும் ஆறும் சேர்ந்ததாலும் நல்லாறு ஆனதாக ஒரு தகவலும் உண்டு. நளமகராஜனின் வேண்டுகோளின்படி சனி பகவான் இங்கே எழுந்தருளி ஏவல், திருஷ்டி, கிரகதோஷம் போன்றவை அகல அருள் பாலிக்கிறார். சனி பகவானை வணங்க செல்லும் பக்தர்கள் அவசரம் அவசரமாக அவரை மட்டும் வணங்கிவிட்டு செல்லக்கூடாது. இங்குள்ள தர்பாரண்யேஸ்வரரை அவசியம் தரிசிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சன்னதியையும் வணங்க வேண்டும். இங்கு மூலமூர்த்தியாக அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் சிறந்த வரப்பிரசாதி. இங்குள்ள அம்மைக்கு போகமார்த்த பூன்முலையாள் என்ற பெயர். கோவிலின் கிழக்கு பகுதியில் உட்புறத்தில் வட பகுதியில் சனி பகவான் சன்னதி அமைந்துள்ளது.
நவகிரக மண்டபத்தில் சனி பகவான் மேற்கு நோக்கித்தான் காணப்படுகிறார். இங்கே கிழக்கு நோக்கி அபய முர்த்தரையோடு அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார். இதனால் சனி பகவானுக்கு அர்ச்சிக்கப்படும் பூஜை பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். சனி பகவானுக்கு தினமும் 5 கால பூஜை நடக்கும். விசேஷ அபிஷேகங்கள், அலங்காரங்கள் என்று எந்த நேரமும் பிஸியாக காணப்படுகிறார். சனி பகவானே இங்கு பிரதானம் என்பதால் நவகிரக சன்னதி இங்கு இல்லை. சனி பகவானின் ஆட்சியால் எத்தகைய துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த காலத்தில் பொறுமையுடன் இருந்து அவரது நாமத்தையே ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். மன உறுதியை இழக்கவே கூடாது. நளனை விட்டு சனி பகவான் விலகும் முன் அவனுக்கு தந்த வரம் இதுதான். அரசர்களுள் தனித்தன்மை கொண்டவனே, வெற்றியை விரும்புகிறவனே, பூர்வ ஜென்ம வினை காரணமாக இத்தனை காலம் உன்னிடம் வசித்து வந்தேன். உன் உடலுக்குள் இருந்த கார்கோடகனின் விஷம் என்னை பாதித்து கொண்டே இருந்தது. மிகுந்த துன்பத்துடன் தான் உன் உடலில் இருந்து வந்தேன். உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த உலகில் எந்த மனிதர் கொஞ்சமும் அலுத்து கொள்ளாமல் உன் சரித்திரத்தை சொல்கிறார்களோ அல்லது உன் புகழ் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னால் எந்த காலத்திலும் துன்பம் வராது, இது நிச்சயம் என்றார். ஆக நளனின் சரித்திரத்தை கேட்டாலோ படித்தாலோ சனி பகவானின் ஆசி நமக்கு கிட்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, இது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் பணியோடு இணைந்திருக்கிறேன்.

0: நேர்களை நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொதிகை தென்றல்.
1: பொதிகை தென்றல்.
0: பொதிகை தென்றலில் உங்களோடு காற்றலில் சிலுவை சந்தனராஜ். நேர்களே, இன்றைய பொதிகை தென்றலை பாடல்களோடு அறிஞர்களின் சிந்தனைகளும் அலங்கரிக்கின்றன. அறிவாளி தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க தேர்ந்தெடுப்பது அடக்கத்தை தான். உண்மையான அடக்கம் எல்லா பண்புகளுக்கும் அடிப்படை என்ற ரஸ்கின் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் பாடலை கேட்போமா?

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடக்கமுடையவன் மகிழ்ச்சி அடைகிறான், அடக்கம் இல்லாதவன் துன்பத்தை அடைகிறான் என்ற மகாவீரரின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை இசை முடிப்போமா?

பகைவனை விட அடக்கமில்லாத மனமே ஒருவனுக்கு அதிக தீங்கு செய்கிறது என்ற புத்தரின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை செய்மடுப்போமா?

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று செயல்படுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்ற கார்னில் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை இசையமைப்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு வேறு ரகசியம் ஏதும் இல்லை. செல்வத்தை உண்டாக்குவது உழைப்பு, எல்லா விஷயங்களையும் இயக்குவதும் அதுவே என்ற டேனியல் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செவிமடுப்போமா?

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் சோம்பல் உள்ளவன் இரண்டு முட்களும் இல்லாத கடிகாரத்தை போன்றவன் என்ற கிளார்க் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யும் அனுப்புவோமா?

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் ஒன்று.

வணக்கம். மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றறையில் உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இன்று மூன்றுகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் விடுமுறை விருப்பமாக. விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று அழகிய பிரம்மனிடம் என்ற வரி கொண்ட பாடலை தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் உயிரே உயிரே அழைத்தது என்ன என்ற ஒரு உயிரூட்டமான பாடல். உயிரிலே கலந்தது திரைப்படது பாடல். இந்த பாடலை பாட வைக்கின்றார் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராம்சி.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு கண்டி மா நகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். கண்ணன் வந்து பாடுகிறான், ரெட்டைவால் குருவி திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஒலிக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலி விடுமுறை விருப்பத்திலேயே.

சொல்லு அன்பே என்ற ஜோடி திரைப்படுத்து பாடலை தந்து கேட்டு மகளை விரும்புகிறார் அருள் மோகன் இங்கிலாந்தில் இருந்தேன்.

தனுஷன் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. கனடா மொன்றியலில் இருந்து மெஹண்டி சர்க்கஸ் திரைப்படுத்த பாடல் கோடி அருவி கொட்டுதே என்று வரி எடுத்து

இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலேகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நீர் விடுமுறை விருப்ப பாடல்கள்.

கனடா பெருநாட்டிலிருந்து பாடல்களை தருகின்றார்கள். வான்கூவர் மாநிலம் இளவரசி. ஒரு வெட்கம் வருதே என்ற வரியை முதல் வரியாக கொண்ட பாடல் பசங்க என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: வேண்டுமே.
1: அடுத்து வரும் பாடலும் வன்கூவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல்தான். குள்ள நரி கூட்டம் திரைப்படுத்த பாடல் விழிகளிலே விழிகளிலே என்று தொடர்ந்து வரி எடுத்து பாடுகின்றது.

இனிமையாக வரும் அற்புதமான அடுத்த பாடல் வன்கூவர் மாநிலம் வசந்தியின் பாடல்தான். என்னை பந்தாட பிறந்தவளே என்ற பாடலை உள்ளம் கேட்குமே என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தரும் பாடலை கேட்போமா? வெயில் திரைப்படுத்து பாடலை என்று கேட்க விரும்புகிறார்கள். உருகுதே மருகுதே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணியின் பாடலை கேட்டு மகிழ்வோம். என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்கும் வரிகளை கொண்டு கண்டுகொண்டேன் திரைப்படுத்து பாடலை இன்று விடுமுறை விருப்பத்தில் கேட்டு மகிழ விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அன்ப பாடல்.

போகிறாய். அன்பு உரங்களை நாங்கள் கேட்டு மகளும் சர்வதேசப்படும் விருப்பத்தை அலங்கரிக்க மீண்டும் ஒரு பாடல். ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் அவர்கள் நீண்ட கால உறவு வா காத்திருக்க நேரமில்லை என்ற பாடலை காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடலம்.

மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள்.

தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி மகிழ்ந்துவோம் என்று எண்ணும் வேளையில் ஓடி ஓடி வருகின்றது உங்கள் காதோரத்தில் மூன்றில் தமிழ் வானொலியில் இருந்து சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப பாடல்கள். அந்த வகையில் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கமும் அனுப்பி வைத்த பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். அற்புதமான ஒரு தத்துவ பாடல். நான் பெற்ற செல்வம் என்று ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் தத்துவத்தோடு எங்களுக்கு வரிகளை தாங்கி கருத்துக்களை தரும் ஒரு பாடல். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா என்று கூறி பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் நிவேஷன் தருகின்றார். ஜெனிவா நகரிலிருந்து தொட்டால் பூமலரும் என்ற திரைப்பட பாடல்தான். அரபு நாடே என்ற வரியை அங்கு உள்ளே புகுத்தி வரும் பாடல் கேட்க இருக்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் ஒரு பாடல் தருவாள் தானே, பார்த்து கொண்டே பேசாமல் என்ற சண்ட மாறுதம் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: இறுதியாக வளமை போல ஒரு பாடல் நீதானே தேவசுந்தரி என்ற பாடலை தந்து பொன்னாத்தா திரைப்படத்திலிருந்து பாடி இறுதியாக இந்த நிகழ்ச்சியை நிலவுக்கு கொண்டு வரும்படி அனுப்பி வைத்தவர் கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்களின் பாடல்.
1: சுந்தரி, நான் பிரவரன் என்ற பேருடையவன். இந்திரலோகவாசி நான். தினம் அக்னிஹோமம் செய்பவன். வேதம் படிக்க மாலை வேளக்குள் போய் சேர வேண்டும். தப்பான வழியில் வந்துவிட்டேன். எனக்கு வழிகாட்டி புண்ணியம் கட்டிக்கொள்.

அந்த உறவுகளை திட்டிக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெற எண்ணுகின்றேன். உங்களிடமிருந்து இப்பொழுது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் தமிழோடு.

0: அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் குலுங்கிடும் பூவிலெல்லாம் என்ற ஒரு அற்புதமான பழைய திரைப்பட பாடல். பழைய என்று கூறும் பொழுது பழைய முன்பு முன்னே நாள் வந்த அன்று வந்த திரைப்படம் வளையாபதி என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று முதலில் கேட்டு மகிழ்வோம் என்று அனுப்பி வைத்திருப்பவர் அன்பு மகள் ஷியாமலா பிரபா. நீங்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து கேட்க இருக்கும் இந்த பாடலை உங்களோடு இணைந்து வளமை போல கௌதமன், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நறுமுகையால் தமிழ் இனியால் நாங்கள் இணைகின்றோம்.

இனிமையான இந்த பாடலை கேட்ட வேளையிலே மீண்டும் ஒரு பாடல், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் என்ற பாடல். இந்த பாடல் அமர்க்களம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடிய பாடல். இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன், ராஜராஜனின் வாடை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன், பாரதியாரின் சொல்லை கேட்டேன், பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன், ஆயக்கண்ணன் குழலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிரியை கேட்டேன்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மங்களும் இனிமையான பாடல்களைத்தான் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது சர்வதேச நேயர்களே. அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் எங்கள் இனிய உறவான நெய்வேலி மாநிலம் அறுதடிக்குப்பம் சரவணன் அவர்கள் தந்திருக்கின்றார் அந்த பாடலை. அந்த பாடலை இப்பொழுது பாடுகின்றது புவனா ஒரு கேள்விக்குறி என்ற திரைப்படத்திலே இருந்து பூந்தன்றலே என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது. அந்த பாடல் ஒலிக்கும் வேளையிலே தன்னுடன் இணைந்து வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் என்ற வேளை ஒலிக்கின்றது இவர்கள் எல்லோருக்குமாக அந்த பாடல்.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையை தொடர்ந்து ஒலிபரப்பாகும். விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் விடுமுறை விருப்பத்திற்காக இன்று 1984 ஆண்டு நீங்கள் கெட்டவை என்ற திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். இசை குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே ஒலிக்க இருக்கின்றது பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்று. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்ய கிருஷ்ணன் நீங்கள் தந்த வேளை உங்களோடு இணைந்து அன்பு அப்பா அனந்தராமன் அன்பு அம்மா விஜயம் அவர்களோடு உறவுகள் நண்பர்களும் கேட்கின்றார்கள் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தந்தா தந்தான தந்தா தான தந்தா தான தந்தா தந்தான தந்தா தந்தான தந்தா தான தந்தா தான தந்தா தந்தான தந்தா தந்தான தந்தா தந்தான தந்தா.

அடுத்து வரும் பாடல் கூட அதே திரைப்படம் நீங்கள் கேட்டவை. பாடியவரோ கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள். அவர்கள் குரலில் வருகிறது டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா, உங்கள் குரலில் கேட்போம் இந்த பாடலை என்று பிள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா என்று பாட வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்களோடும் உறவுகளோடும்.

அற்புதமான வேளையிலே நாங்கள் இணைந்து நேரத்துக்கான பாடல்களை கேட்டு வந்த வேளையில் இன்று விடுமுறை விருப்பத்திற்காக இந்த பாடல்களை தந்திருக்கின்றோம் என்று எழுதிய வேளையிலே அன்பு உறவினர்களின் பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கும் போது தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியுமா என்ற பல்லவி கொண்ட பாடல் ஆடி பெருக்கு என்ற திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா, இன்று ஒலிக்க வைக்கின்றார் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். நீண்ட கால உறவு, அவர் தனியே கேளாமல் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாகா, இம்ரான் ஷாகில் இவர்களை நினைத்து கேட்கும்படி உலக தமிழர்களும் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.

தாங்கள் கேட்டு மகளும் பாடல்கள் தித்திக்கும் தேனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி வருகின்றது மூன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்திலே. இது மூன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் ராஜா கையமைச்சா என்ற வரியை கொண்ட பாடல், அபூர்வ சகோதரர்கள் திரைப்படுத்து பாடல். எங்கே அந்த பாடலை இன்று தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாவி கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி இவர்கள் கேட்கும் வேளையிலே டாக்டர் நளினி வில்சன் வினிதா ரோஷான் வியோனா வினித் வில்சன் ஆகியோரும் இணைந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். அனைவரின் காதுகளிலும் தித்திப்பாக ஒலிக்கும் அந்த பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்கின்றோம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சார்லி சப்ளின் திரைப்படுத்து பாடல். சும்மா சும்மா பெண்ணொருத்தி என்று கூறும் முதல் வரியை கொண்ட பாடலை அன்புடன் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். சும்மா சும்மா சும்மா

தலைமுறை விருப்பத்திற்காக எனது பாடலையும் திரட்டுமா என்று கேட்டு, தொட்டு தொட்டு செல்லும் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கு என்ற திரைப்படுத்து பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையை அமைதியாக இருக்கும் வேளையிலே கேட்டு மகள விரும்புகிறார் அன்பு ஜோர்ஜ் ஒலிக்கின்றது பாடல். இறுதியாக ஒரு பாடல் வந்து என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. சிதம்பரம் வண்டிகை சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல் ஜனநாயகம் திரைப்படுத்த பாடல் தந்திருக்கின்றார்கள். ஜனநாயகன் மஞ்சத்தாலி வாங்கித்தாரன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்தேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் வழமை போல விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்பத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ்வோமே.

விடுமுறை விருப்பத்திற்கான முதல் பாடலை தருகின்றார் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள் மோகன். தங்கப்பூவே என்று முதல் பதத்தை தொடர்ந்து வரியோடு பாடுகின்றது மதராசி என்ற திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து வரும் பாடலை தருவது ஈழமணி திருநாட்டு அன்பு உறவுகளாக. முதலில் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி சிறு கூட்டில உள்ள குயிலுக்கு என்ற வரியை தொட்டு முழுவதையும் பாடுகின்றது பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து.

விஜயராணி அவர்களும் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து கண்ணன் வந்தான் என்ற ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை ராமு திரைப்படத்திலிருந்து ஒளிச்சு வைக்கின்றார்.

0: அடுத்து வரும் பாடலை தருகின்றார்கள் கனடா உறவுகள். மொன்றியல் மாநகரம் தனுஷன் உன்ன நான் பார்த்தா என்ற கொம்பு செய்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: மல்லிப்பூ தானே என்ன பாக்குற

தொடரும் பாடலை கனடா ஆல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி, கண்கள் ஏதோ தேட என்ற வரி கொண்ட பாடலை சித்தா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப விடுமுறை விருப்ப பாடல்கள்.

ரசிக்கும் தேனான பாடல்களாக விடுமுறை விருப்பத்திலே ஒழிக்கும் அந்த பாடல்கள் அடுத்து வரும் பாடல்களும் கனடாவிலிருந்து வன்கூவர் மாநிலத்து இளவரசியுடன் ஆரம்பிக்கின்றது. அடி அலையே அலையே என்ற வரிகொண்ட பாடல் பராசக்தி என்ற திரைப்படத்தில் ஒழிக்கின்றது. புதிய பராசக்தி திரைப்படத்தில் இருந்து

பாடல் கல்லூரும் காத்து என்மேலே என்று வீர தீர சூரன் திரைப்படுத்து பாடல் தான் ஒலிக்கு இருக்கின்றது. இந்த பாடலையும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி நீங்கள் தந்த பாடலாக கேட்போம்.

வரும் பாடல்களில் அடுத்து வரும் பாடலையும் கனடா வன்கூவர் மாநிலம் தான் காஞ்சனா தருகின்றார். இசக்காத்தா நெஞ்சில என்று ஒரு பாடல் மை லார்டு என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து ஒலிக்க வைக்கின்றீர்கள். நாங்கள் இணைகின்றோம், கேட்டு மகிழ்வோம்.

தொடரும் பாடல்கள் அவுஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் சிட்னி மாநகரம் அவுஸ்திரேலியாவில் இருந்து தஞ்சாவூர் பொண்ணு ஒன்று என்ற கரை என்ற திரைப்படத்து பாடலை ரமணி தந்திருக்கின்றார்.

இவர்களோடுதான் தினமும் வந்த பாடலை கேட்கும் நீண்டகால உறவு. கேஜிஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தென்றலிலே மிதந்து வந்த என்ற ஒரு புதிய தென்றல் திரைப்படுத்த பாடலை தருகின்றார்.

அடுத்து வரும் பாடல் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரனும் மாலாவும் இளையவர்களாக வந்து ஜோடி குரலே பாடலை கேட்பார்கள். சின்ன கவுண்டர் திரைப்படுத்து பாடலை இன்று கேட்க இருக்கின்றார்கள்.

0: போது.
1: அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வரவின்றது என்ற சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே.

இந்த வழியிலேதான் அன்பு மகாலிங்கம் அவர்கள் சிங்காரப்பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து ஓடி வந்து ஒரு பாடலை தருகின்றார் என்று செங்குருவி செங்குருவி என்று வரி எடுத்து திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்களை ஐரோப்பிய மண்ணிலிருந்து கேட்க இருக்கின்றோம். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து தெய்வம் நீதானே என்ற உடன்பிறப்பை திரைப்படுத்தும் பாடலை நிரேஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இருக்கின்ற அந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் என்னவளாகத்தானே இருக்க வேண்டும். ஆம், பூங்குயில் பாட்டு பிடித்திருக்கா என்று நீ வருவாய் என அந்த திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள் என்னவளே. நாங்களும் உங்கள் பாடலோடு இணைகின்றோம்.

இறுதியாக ஒரு பாடல் என் ஆசை மச்சான் என்ற திரைப்படத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை இறுதி பாடலாக தந்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. அந்த பாடல் பாடுகின்றது, சோறு கொண்டு போறபுள்ளே என்ற முதல் வரியை எடுத்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிலவும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காக்கலையில் விடுமுறை நாட்களில் கலந்து வரும் தித்திக்கும் தேனான பாடல்களை திசையெங்கும் இறப்பி எங்கள் இதயத்தையும் மகளிர் செய்து சென்றதை கேட்டு முடிந்தோம் அல்லவா? மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறி இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலையிலிருந்து உங்கள் அனுமதியோடு விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்கு பயமேன். சரவணா, நீங்கள் தந்த பாடல் அல்லவா ஒலிக்க இருக்கின்றது, கேட்போமா? ஸ்கூல் மாஸ்டர் என்ற ஒரு அற்புதமான திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்த ஒரு காவிய பாடல்களை தந்த திரைப்படத்திலே பூங்கொடியே பூங்கொடியே பூவிருந்தால் தருவாயா என்று கேட்கும் ஒரு ஊடல் பாடல் ஒன்றை தந்திருக்கிறீர்கள். ஒலிக்கின்றது முதல் பாடலாக. சரவணன் அவர்கள் தான் மட்டுமல்லாமல் தன்னோடு இணைத்துக் கொள்வார் எப்பொழுதும் வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ், நாங்களும் இணைவோம். முதலாவது பாடலை கேட்டு மகிழ்வோம்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது விடுமுறை விருப்பம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை நாட்களில் உலகளாக இனிக்க இனிக்க கேட்டு மகிழும் தித்திக்கும் தீனான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் 1965 ஆண்டு திரைக்கு வந்த ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படம். அந்த திரைப்படத்திலே இசை அரசி பி சுசீலா அம்மா ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். இளமை கொழுவிருக்கும், இனிமை சுவையிருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே என்று. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தந்து கேட்டு மகளை இருக்கும் வேளையிலே அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் இணையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த பாடல்கள் ஒலித்து வந்த வேளையிலே நாங்கள் மீண்டும் அதே பாடலை அதே திரைப்படத்தில் அதே ஆண்டில் வெளிவந்த வேளையிலே பிரபல பின்னணி இசை பாடகர் இசை மாமணி பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் குரலிலேயே அந்த பாடல் மீண்டும் பாட இருக்கின்றது. இளமை கொலுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலேயே என்று. ஒரு மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களோடு உலக தமிழர்களோடு கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டு கன்னங்களின் மேலே என்ற அற்புதமான வரி கொண்ட காவிய பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்தில் ஒலித்திருந்தது அன்று. இன்று அந்த பாடலை கேட்டு மகள தன்னோடு தன் உறவுகளை இணைத்துக் கொண்டு வருகின்றார் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். நீண்ட காலமாக இணைந்திருக்கும் அவர்கள் இந்த பாடலை கேட்கும் வேளையிலே அவர்களோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, சகானா பர்வீன் மற்றும் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாகில் கேட்கும் வேளை உலகத் தமிழர்களோடு கேட்கின்றோம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள்.

இனி அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அந்த பாடல் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களுடைய பாடல். பட்டாபி அவர்களும் பஞ்சமின்றி தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களை வணைத்துத்தான் பாடலை கேட்பார்கள். கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா இவர்கள் இணையும் இந்த வேளையிலே ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனியும் இணைகின்றார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் டாக்டர் நளினி, வில்சன், வினிதா ரோஷன், ரியோனா, பினித் வில்சன் இவர்களும் கேட்கின்றார்கள். என்ற வேளை என்ன பாடலாக இருக்கும்? இவ்வளவு பேரும் கேட்கும் பாடல் என்றால் பூவிழி வாசலிலே என்ற திரைப்படுத்து பாடல். இனிமையான அந்த பாடல் சின்ன சின்ன ரோஜா பூவே என்று அடியெடுத்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை நாட்களில் மலரும் தித்திப்பான பாடல்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து காதோரம் ஒலிக்க வைக்கின்றது விடுமுறை விருப்பம்.

இசைமலை இசைமலையோடு நனைந்திருக்கும் எங்களுக்கு மீண்டும் இன்னிசை தர வருகின்றது ஒரு பாடல். தமிழுக்கும் அமுதென்று பேர். அற்புதமான பாடல் அல்லவா இந்த பாடல். பஞ்சவர்ணக்கிளி என்ற திரைப்படத்தில் பி சுசீலா அம்மா அவர்களின் குரலில் மெல்லிஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி ஐயா இவர்களினால் பாரதிதாசன் அவர்களுடைய வரிகளோடு ஒலித்து நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா. தமிழுக்கும் அமுதம் என்று பேர். அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்த்தி என்ற பஞ்சவர்ணக்கிளை திரைப்படுத்த பாடலை இன்று நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்கின்றோம். அந்த வழியிலே குறிப்பாக ஈழமணி திருநாட்டின் ஸ்ரீலாபம் என்ற பகுதியிலிருந்து தயா மணிமேகலை அவர்களோடு, மன்னாரிலிருந்து மூர்த்தி இவர்களை எல்லாம் அனைத்து கேட்க வருகின்றார் அன்புடன் யாழ்ப்பாணம் அருள் அவர்கள்.

இனிமே கேட்ட இந்த பாடலோடு தான் இந்த சித்ரா பௌர்ணமியும் வந்து சென்றது. அந்த வகையில் ஒரு பாடலை பாதி நிலா என்று பௌர்ணமி ஆச்சு என்ற பாடலை காமராசு என்ற திரைப்படத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமள பிரபா அவர்கள் அனுப்பி காத்துக் கொண்டிருக்கின்றார். கேட்பதற்காக அந்த வேளையிலே அவரோடு இணைந்து செவி மடுக்கவிருக்கின்றார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் அனைவரும்.

முதலமைச்சர் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலேதான் சொல்லித்தரவா சொல்லித்தரவா என்ற பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஆழ்வார் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடலை புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராவன் அவர்கள் கேட்டு மகள விரும்பி தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து அந்த பாடல் கருப்பு என்ற திரைப்படத்து பாடல். மஞ்சாத்தி அடியே மஞ்சாத்தி என்று வரி எடுத்து பாடுகின்றது கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ், நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்.

அந்த வகையிலே அடுத்து வரும் பாடலும் ஒன்று இருக்க வேண்டுமே என்று எண்ணினால் அது வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோச் அவர்கள் அமைதியாக இருக்கும் இந்த வேளையில் இதமான பாடலாக தருகின்றார் கழுவேட்டி மூக்கன் என்ற திரைப்படுத்த பாடலை. அவ கண்ண பார்த்தா என்ற முதல் வரியை எடுத்து முழுவதையும் பாடுகின்றது ஜோஜ். உங்களோடு நாங்களும்

விடுமுறை விருப்பத்தை இனிமையான பாடல்களை தந்து நிறைவேற்றுவோமா என்று எண்ணும் வேளையிலே இறுதி பாடலை தந்து நிறைவேற்ற விரும்புகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் பாண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். காதில் கேட்டது ஒரு பாட்டு என்ற பாடலை அன்பே ஓடிவா திரைப்படத்திலிருந்து தந்து நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

மலையகத்தில் இருந்து காற்றலையில் வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நிகழாக இருக்கும் நீய நெஞ்சங்களை அன்போடு வரவேற்று வணக்கம் கூறி, உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு, நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த இனிமையான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பால பாரத்தில் ஒரு நாள் மலரும் பழமையான பாட்டும் பதமும் இன்றும் மலர்கின்றது.

கடந்த பல ஆண்டுகளாக வாரா வாரம் வாழ்வியல் தத்துவங்களை, நீதி நியாயங்களை கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்க பண்பாட்டு பாரம்பரியங்களையெல்லாம் 10-11 பாடல்களுக்குள்ளே அடக்கி நல்லதொரு வாக்கியங்களை தெரிந்து அதற்கேற்ற பாடல்களோடு பாட்டும் பதமும் என்ற நிகழ்வை முன்னிகள் தமிழ் வானொலி நிகழ்த்தி வரும் இந்த வேளையிலே என்றும் மலர இருக்கின்றது முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டும் பதமும். பாராட்டுக்கள் பல பெற்ற பாட்டும் பதமும் முன்னிகள் தமிழ் வானொலியின் உறவுகளுள் பலரினால் படைக்கப்பட்டு இங்கே அரங்கேற்றப்பட்டது. அந்த வகையிலே கடந்த 340 பாட்டும் பதங்களையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு என்றும் பாட்டும் பதமும் 341 கேட்டு மகிழ மலர்கின்றது. பல உறவுகளில் பாட்டும் பதமும் எங்களுக்கு பக்குவமாக தந்தாலும் அவ்வப்போது வந்து மறைந்து வெளிப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று கடந்த பாட்டும் பதங்களுள் 17 பாட்டும் பதங்களை படைத்து வைத்த முன்னியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள் இன்றும் தன்னுடைய 18வது பாட்டும் பதத்தை பக்குவமாக 10 பாடல்களோடு கொண்டு வந்து அரங்கேற்ற இருக்கின்றார். இன்றைய தன்னுடைய 18வது படைப்பினை எங்கள் 341வது பாட்டும் பதத்துக்கும் தரும் வேளையிலே அந்த கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று எண்ணினால் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் வழிகாட்டியும் தரும் வண்ணத்திலே தங்கைக்காக என்ற திரைப்படத்திலிருந்து 1வது பாடலை தந்து முதல் பதத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்க வைக்கின்றார். எங்கே பாடல் இதுதான்.

எதையும் என்ற பதத்தை முதல் பதமாக எங்களுக்கு தந்திருக்கின்றது. இன்றைய 341வது பாட்டும் பதத்திற்காகவும். அப்படி என்றால் இரண்டாவது பதம் வேண்டுமே நாங்கள் தொடர்ந்து செல்வதற்கு என்று எண்ணும் பொழுது, தங்க பதுமை என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் இப்படி பாடுகின்றது எங்கள் இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக.

பாடல் இன்று என்ற பதத்தோடு ஆரம்பித்த வேளையிலே இன்று என்ற பதத்தை நாங்கள் பெற்று முதலாவது பதத்தோடு பொருத்தினால் எதையும் இன்று என்று வந்துவிட்டது. மூன்றாவது ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படுத்த பாடலை தருகின்றார். அந்த பாடலும் இப்படித்தானே பாடுகின்றது. கேட்போமே.

தான் அந்த பாடல் எங்களுக்கு தந்து செல்லும் முதல் பதம் செய்யும். அதனால் மூன்று பதங்களையும் ஒரு தடவை பொருத்துவோம், படித்து பார்ப்போம். எதையும் இன்று செய்யும் என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் நான்காவது பதம் எதுவாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே மிகவும் பழைய திரைப்படம், அற்புதமான ஒரு பாடல், இந்திரா என் செல்வம் என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். கேட்போமே.

மனம் என்ற பதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாட்டும் பதமும் 18வது படைப்புக்கு பொருத்தமாக பாட வைத்திருக்கின்றார். பாடியது அந்த பாடலே மனம் என்ற பதத்தை நாங்கள் பெறக்கூடியதாகவும் பொருத்தி படித்து பார்த்தால் எதையும் இன்று செய்யும் மனம் என்று வந்திருந்த வேளையிலே ஒரு தடவை பார்ப்போம் அது எப்படி ஆகுகின்றது. இன்று செய்யும் மனம் எதை எதையும் எதை நாங்கள் செய்ய வேண்டுமானாலும் இன்று செய்ய வேண்டும். இன்றைய செய் என்று கூறுகின்றார்கள் அல்லமா, அந்த வகையில் இன்று செய்துவிட வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும், செய்ய வேண்டும், தொடங்க வேண்டும் என்ற மனம் இருக்கின்றதா? எல்லாரிடமும் எல்லோரிடமும் அது இல்லைத்தான். அதனால் இதை கூறுகின்றார், எதையும் இன்று செய்யும் மனம். மேயர் மீனாட்சி திரைப்படத்து வந்து அந்த பாடலை தந்து எங்களை புரிய வைக்கின்றார். மேலும் பதத்துக்காக இந்த பாடலை

இருந்தால் என்ற பதத்தை தந்த வேளையிலே இந்த பாடல் கொண்டு சென்றும் ஏனைய நான்கு பதங்களோடையும் ஒரு தடவை பொருத்துவோம், படிப்போம். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால், ஆமாம், எந்த வேலை செய்தாலும் அதை இன்று செய்துவிட வேண்டும் என்று எண்ணும் மனம் இருந்தால், ஆறாவது பதம் தருவதற்கு முன் இன்றைய பாட்டும் பதமும் 341 நாங்கள் அழகாக மகிழ்வாக கேட்டு மகிழும் பாடல்களையும் பதங்களையும் தருகின்றார் மொழியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள் தன்னுடைய 18வது படைப்பிலே. அந்த 18வது படைப்பிலே 341வது பாட்டும் பதத்துக்கு 10 பதம், அதிலே 5 பதங்களை தந்துவிட்டார் அல்லவா. அவருக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு 6வது பாடல் எதுவாக இருக்கும், என்ன பதமாக இருக்கும் என்று அறிவோமா? படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அதிகம் கேட்காத பாடல் தான், ஆனால் நல்லதோர் பாடல் தோன்றுவது கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடலை.

என்ற பதம்தான் அந்த பாடல் தந்த பதம். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம், காலம் என்பது மிகவும் பொல்லாதது, மிகவும் நல்லது, அது சிறந்தது. காலத்தை போன்று மீண்டும் அதை நாங்கள் தேடியோ அல்லது கலைத்தோ அல்லது வெட்டியோ பிடிக்க முடியாது. காலம் என்பது இணைக்கும் பொழுதிலே சென்றுவிட்டோம். அதனால் எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் என்று வந்துவிட்டபடியால் காலம். ஆனால் காலம் வந்து முன்பு பின்பு எதிர்காலம் நிகழ்காலம் என்றெல்லாம் இருக்கின்றது. நாங்கள் விட்டாலும் ஏதோ அந்த காலம் எங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றதா இல்லையா பார்ப்போம். இந்த பாட்டும் பதமும் எதை நிறுவப்போகின்றது என்பதை எண்ணும் வேளையிலே எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் என்று வந்துவிட்டது. பாடலை தந்து இதனாவது பதத்தை அறிய வைக்கின்றார். அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போம்.

பதத்துடன் ஆரம்பித்தது அல்லவா அந்த பாடல். அதெல்லாம் உன்னை என்ற பதத்தை நாங்கள் கொண்டு சென்று இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற எண்ணத்தோடு மீண்டும் படிப்போம். எதையும் இன்று செய்யும் மனமிருந்தால் காலம் உன்னை என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் எட்டாவது பதம் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டுமே. அதற்காக அலை பாயுதே என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார்.

என்றும் என்ற பதத்தை பாடிச் சென்றதல்லவா முதல் பதமாக. என்றென்றும் என்ற எட்டாவது பதத்தை கொண்டு சென்று இனிய ஏழு பதங்களோடும் பொருத்துவோம், படிப்போம். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் என்று வந்துவிட்டது. ஆமாம், நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதை இன்றே செய்ய வேண்டும். இன்றே செய்தால் அது

தான் தர்மம் என்று கூறியிருக்கின்றார்கள். இன்றைய செய் நன்றைய செய் என்று கூறியிருக்கின்றார். இது இவருடைய பாட்டம் 341 அவருடைய 18வது படைப்பு தருகின்றது. எதையும் இன்று செய்யும் மனமிருந்தால் காலம் உன்னை என்றென்றும், அது இன்று நீ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து அதை செய்வாயானால் இந்த காலம் உன்னை என்றென்றும், இன்று நாளை பின்பும் என்றென்றும் என்ன செய்யுமாம். தேவர் மகன் திரைப்படத்து பாடல் ஒன்று 9வது பதத்துக்காக பாடுகின்றது. கேட்டு பார்த்து பதத்தை பெறுவோம்.

பாடடி பெண்ணி என்ற பாடலிலே போற்றி என்பது வந்துவிட்டது. அதாவது எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றி போற்றிக் கொள்ளுமாம், வாழ்த்திக் கொள்ளுமாம், மறவாக நினைந்து கொள்ளுமாம். அதைத்தானே நாங்கள் எப்பொழுதோ யாரோ அன்றே செய்து எங்களுக்கு நன்றே செய்து விட்டார், அதை இன்று கேட்டாலும் அவரை போற்றக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அன்றே செய்துவிட வேண்டும். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றி என்ன செய்யும். சுந்தர பாண்டியன் திரைப்படுத்து பாடல் வந்து 10வது பதத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றது. பாடலை கேட்போம்.

கொண்டாடும் கொண்டாடும் என்று பார்க்கிறதல்லவா? கொண்டாடும் என்ற பாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றி கொண்டாடும். அற்புதமான வரிகள் அல்லவா? பொருத்தமான பாடல்களையும் தந்து சிறப்பாக நாங்கள் கேட்டு முதல வைத்த பாட்டும் புலமும் 341 கூறும் விடயம், நாங்கள் எதை செய்வதாலும் உடனே செய்துவிட வேண்டும் என்றால் இன்று செய்ய வேண்டி இருப்பதை இன்றே நாங்கள் செய்துவிட வேண்டும், ஆரம்பித்து வைத்துவிட வேண்டும், தொடங்கிவிட வேண்டும். அதை நாங்கள் தொடர்ந்து முடித்து விட்டால் அது வெற்றியாக வந்தவுடன் சாதனையாகின்றது. அதை என்றென்றும் மறவாக இருக்கும் மக்கள் அதை கொண்டாடிக் கொள்வார்கள். அதனால் இன்றே செய், நன்றே செய் என்பதற்கமைய எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் இன்றே செய்துவிட வேண்டும். நாளை பார்ப்போம், பின்பு பார்ப்போம், அதன் பின்பு போவோம் என்று எண்ணாமல் உடனே அந்த எண்ணத்தை நாங்கள் நீர்த்த விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால், எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம், அந்த காலமானது காத்திருந்து உன்னை என்றென்றும் போற்றிக் கொண்டாடும் என்ற ஒரு அற்புதமான எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கின்றது இந்த பாட்டும். நாங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்றால் அதை இன்றே செய்துவிட வேண்டும், அது நன்றே செய்வோமாக இருந்தால் அது வெற்றியாக சாதனையாக வரும் பொழுது என்றென்றும் எங்களை வாழ்த்திக் கொள்ளும் என்ற ஒரு நல் பழக்க வழக்கத்தை பண்பாட்டு பாரம்பரியங்களோடு எங்களை நினைக்க வைத்து விழிப்புணர்வு காண வைத்த பாட்டும் பதமும் 341. அதற்கு தன்னுடைய 18வது படைப்பை தந்த வானரசி மீதா அவர்களுக்கு வாழ்த்து கூறியே ஆக வேண்டும், மென்மேலும் அவர் படைப்புகள் மலர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இதையும் என்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றிக் கொண்டாடும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை மனதில் கொள்வோம். நாங்களும் அதை பின்பற்றுவோம். சிறப்பான கருத்து கேட்டு மகிழ்ந்த இந்த பாட்டும் பதத்தை தந்து என்னை ஒளிபரப்ப வைத்து உங்களோடு இணைந்து கொள்ள வைத்தமைக்கு முந்தைய தமிழ் வானொலிக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மென்மேலும் நாங்கள் பாட்டும் பதமும் வளர வளர உங்கள் ஆக்கங்கள் பலவற்றை எதிர்பார்க்கும், உங்களால் முடிந்தவற்றை ஆக்கி அனுப்பி வையுங்கள் எங்களுக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த பாட்டும் பதத்தை நிறைவுக்கு கொண்டு வருவேன். கொண்டு வருவதற்கு முன் மீண்டும் ஒரு தடவை படிப்போம். இதையும் இன்று செய்யும் மனமிருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றிக் கொண்டாடும் என்ற கருத்தினை நாங்கள் புரிந்து கொண்டு கட்டளையில் இருந்து நான் விடைபெற எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அம்மையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு 2021 பதினோராம் மாதம் 24 இன்னும் 6 பதினோராம் மாதமும் முடிய இருக்கின்றது என்பவர்களே. 2021 பதினோரு மாதத்தை நாங்கள் முடிக்க இருக்கின்றோம். இன்னொரு மாதம் சென்றுவிட்டால் 2022 புது வருடத்தை கண்டுவிடுவோம். அதற்கிடையிலே அடுத்த மாதம் பிறந்தால் கோலாகலமான ஒரு மாதம் 25 வெள்ளி விழாவை காடும் நாள். மொழியல் தமிழ் வானொலி உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடியும் நாங்கள் அனைவரும் ஆயத்தமாக இருக்கின்றோம் அந்த வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்கு. கனடாவில் இப்பொழுது நேரம் சரியாக 11:33 முற்பகலாக இருக்கின்றது. சூரிய பகவானின் கிரகணம் அழகாக இருக்கின்றது, நல்ல வெளிச்சமாக இருக்கின்றது, ஆனால் குளிர் தோன்றுகின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது உங்களுக்கும் ஈழத்திரு நாட்டுக்கும் நேரம் சரியாக இப்பொழுது என்னவாக இருக்கும்? அந்த நேரம் சரியாக 10:03 காட்டுகின்றது. இது காலையா மாலையா என்றால் இரவு நேரமாகிவிட்டது. இரவு நேரமாகியும் நீங்கள் காற்றலையில் நிகழ்ச்சிகள் பலம் பெறும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையிலே கதம்பம் வர இருக்கின்றது. என்னடா இது கதம்பம் வருகின்றதே, இது மர ஒலிபரப்பா இல்லை நேரொலியா என்று நீங்கள் எண்ணலாம். அதனால் தான் நேரம் காலம் எல்லாம் கூறியிருந்தேன். இங்கே இப்பொழுது ஒரு பாகையில் நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் எத்தனை பாகையில் இருக்கின்றீர்கள்? கிட்டத்தட்ட 32 என்று இருக்கும். உங்களுக்கு தான் ஒரு பாகை. பூச்சத்துக்கு கீழே செல்லவும் இல்லை, குளிர்நிலைக்கு போகவும் இல்லை. ஒன்று என்றால் அது அவ்வளவு தூரம் உஷ்ணமாக இருக்காது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த வேளையில இன்றைய கதம்பத்தை அலங்கரிப்பதற்காக நீங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய கதம்பம் நாளாந்தம் தினமும் வடிவங்கள் மாறி வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு என்ன வடிவத்தில் வருகின்றது என்று உங்களோடு இணைந்த பின்புதான் தெரியும். எத்தனை வடிவங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. கண்டுபிடித்தல், புதியல் என்பது, பொக்கிஷம் என்பது, கேள்வி பதில் என்பது, சொத்தேடல், பதம் நாடல், சரிபார்த்தல் என்று பல இருக்கின்றன. அந்த வகையில் இன்று ஏதாவது ஒன்றை நாங்கள் எடுத்து வரத்தான் வேண்டும். அதற்கு முன்பு உங்களோடு சிறிது அளவிலாவினேன். அன்பு உறவுகள், இப்பொழுது நீங்கள் காற்றலைக்கு வந்து இப்ப முதலில் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் சொற்களை சரி செய்தல், அதாவது சொத்தேடல். இப்ப எழுத்து மாறி வரும் பிற பதங்கள், அதை முதலில் ஆரம்பிப்போம். முதலில் எந்த உறவு வரப்போகின்றார் காற்றலைக்கு? இப்பொழுது எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்து ஏமாந்திருப்பீர்கள். 9 ஆகிவிட்டதை இன்னும் வரவில்லை. அட்லீஸ்ட் ஆக குறைந்த 9:30 வருவார்கள் தானே என்று எண்ணினால் 9:30 வரவில்லையே. அதில் நீல நிறம் ஓடிக்கொண்டிருக்கின்றதே, அப்ப மறு ஒளிபரப்பு தான் செல்ல போகின்றதோ என்று எண்ணும் வேளையில் எதிர்பாரா விதமாக கதம்பம் என்று குரல் கொடுத்து வந்துவிட்டேன். அன்பு உறவுகளை நீங்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருங்கள். எனவே இப்பொழுது எத்தனை பேர் காற்றலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள்? காற்றலையில் வலிமையில் விடுவைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், செவிமுகத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று பார்க்கும் பொழுது அநேகம் பேர் அல்ல, ஆனால் இங்கே வரவேற்று இருக்கின்றார்கள். யாராக இருக்கலாம் என்று பார்த்தால் மகாலிங்கம், செல்வகுமார் இருவரும் வரவேற்றிருக்கின்றார்கள். அடுத்தவர்களும் வரவேற்க ஆயத்தம் ஆகின்றார்கள். மகாலிங்கம் வந்து இன்னொருவருடைய வரவேற்பை அவர் ஆமோதித்திருக்கின்றார். ஒரு நிகழ்வு ஒன்றை ஆமோதித்திருக்கின்றார். அப்படிப்படியாக வருவார்கள் ஒருவரும். இதை நான் வந்துவிட்டேன் என்று தெரிந்துவிட்டால் ஓடி வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் யார் முதலில் வரப்போகின்றார்கள்? முதலில் வருபவர்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும் என்று வழக்கமாக கூறுவது போல இந்த கதம்பமும் முதலில் வரும் நேயருக்கு ஒரு பாடலை கொடுக்க இருக்கின்றது. அதற்கு முன்பு என்ன பாடலை நான் தரலாம் என்று எண்ணும் வேளையிலே ஒரு பாடல் கையில் கிடைத்திருக்கின்றது. இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் படகோட்டி திரைப்படமாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். கேட்டு பார்ப்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம் என்று எண்ணுகின்றேன். வந்து நாங்கள் சொற்களை சரி செய்து கண்டுபிடிப்போம் என்று எண்ணிக்கொண்டு புள்ளிகளை பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். புள்ளிகள் பெற்றோருக்கு வெற்றியும் கிடைத்து பாடல்களும் கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். முதலாவது பாடலை பெற எந்த உறவு காத்துக் கொண்டிருக்கின்றாரோ தெரியவில்லை, எங்கே ஓடி வாருங்கள். முதலில் தரும் பாடல் இதுதான். அந்த பாடல் படகோட்டி திரைப்படத்தின் அந்த பாடலை என்னிடம் விரைவிட்டது
கரெக்டாக ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் எங்கே வருகின்றதுன்னு பார்ப்போம். வரவே இல்லை என்னும் வரவண்டு இருந்த பாடல் ஓடி சென்று விட்டது. உங்களுக்கு கேட்பதற்கு பொசுப்பு இங்கே என்று கூறவேணும். அதுக்கு கிடைக்க முடியாது விட்டது. அப்படியானால் இன்னொரு பாடலை கேட்டு பார்ப்போமா? சாரி, இந்த பாடலை கேட்போம். இது என்னதோ பாடல், இது ஒரு இன்னும் பாடல் தான். பழைய பாடலின் அடியெடுத்து வந்த ஒரு புதிய பாடலா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, பழைய பாடல் தான் இருக்கலாம் இருக்கலாம். கேட்போம் அந்த பாடலை. இசையை கேட்டவுடன் எது பாடல் என்று உங்களுக்கு புரியும். எல்லோரையும் வரவழைத்து பாடுகிறேன். பாருங்கள்.

0: இனிமையான அந்த பாடல் எல்லோரும் வருக என்று அழைத்திருக்கும் தோழி என்று கூறி அழைத்திருக்கின்ற தோழர்களையும் தான் அழைக்கின்றது கதம்பம். கலம்பத்தில் வந்து உங்கள் வேகம் விவேகத்தை காட்டிக்கொள்ளுங்கள் அன்புறவு. எங்கே யார் முதலில் வரப்போகின்றார்? முதலில் வருபவருக்கு ஒரு பாடல் இருக்கின்றது, காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாடல் அவர் கேட்கும் பாடலாகத்தான் அது இருக்கும். அந்த பாடலை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மத்திய தமிழ் வானொலியில் இடையிடையே நிகழ்ச்சிகள் நேரலை தடைபட்டுக் கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதனால்தான் இந்த இயந்திரத்துக்கும் மனித சக்திக்கும் வித்தியாசம் உண்டு. மனிதர்களால் இயக்கப்படுவது தாமதிக்கலாம், தடைப்படலாம், ஆனால் மின்சாரம் தடைப்பட்டால்தான் கடனிகள் எல்லாம் நிற்கும். இது இயந்திரத்தினால் இயங்குகின்ற விடயங்கள் ஒழுங்காக சென்று கொண்டிருக்கும். மனிதர்கள் எப்படித்தான் நாங்கள் உதாராக உற்சாகமாக ஆயத்தமாக அறமாக இருந்தாலும் அது இறைவனுடைய கடாட்சியம் அங்கே இருக்கின்றது, எங்கள் தேகாரோக்கியமும் அடங்கி இருக்கின்றது என்பவர்களே. இங்கே செல்வகுமார் அவர்களோடு இணைந்து மீண்டும் ஸ்ரீபதி சாந்தம்ராஜ் அவர்கள், ஜெகபிரசாதிக் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பதாக தங்கள் சமிக்கையை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இவர்களுள்ள யார் முதலில் வரப்போங்கள், யார் முதலில் வந்த பாடலை கேட்கப் போகின்ற வாருங்கள். நான் தேடிய பாடல் மீண்டும் வந்திருக்கிறது உங்களுக்கு ஒழிக்கும்படி சொல்லுகின்றது என்னுடைய கணனி. அது இந்த பாடலாக இருக்கும். இதோ இந்த பாடல் தான் இங்கு வருகின்றது, கேட்போமா அந்த பாடலையும் பாருங்கள். அதற்கிடையே அந்த உறவு ஜெகபிரசாதி ஓடி வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் ஜெகபிரசாதி அவர்களே. நலமாக இருக்கின்றோம், வந்துவிட்டோம் அல்லவா, உங்க குரலை கேட்டு விட்டோம் அல்லவா, ஆயத்தமாக இருந்திருக்கின்றீர்கள் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: 2021 24 நாள், 11 மாதம், 23 நாட்களும், 11 மாதமும் பார்த்துக் கொண்டிருந்தது போன்று இன்றும் வந்துவிட்டோம். பாடலை கேட்பதற்கும் பாடலை தருவதற்கும் கொடுப்பதற்கும் பரிமாறுவதற்கும் என்னால் உங்களுக்கு முதலில் வந்தபடியால் உங்களுக்கு என்ன பாடலை நான் முதலில் ஒளிபரப்ப வேண்டும்? நான் கூறியபடி
1: எனக்கு வந்து ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற படத்தில் இருந்து 1000 கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன் துணை வருவான் அப்படிங்கிற பாடல் டிஎம்சி டிஎம்எஸ் பண்ண பாடல்
0: அது வேண்டும் உங்களுக்கு. 1000 கண்ணுக்கு விருந்தாகும்
1: இதே படத்துல ஒரே பாடல் இருந்திருக்கு, ஒன்னு சுசிலாமா பண்ணது, ஒன் டிஎம்எஸ் பண்ணது. எனக்கு டிஎம்எஸ் பண்ண வேணும்.
0: அது எப்படி ஒரு 1000 கண்ணுக்கு விருந்தாவான் அப்படித்தானே?
1: ஆமாயா ஆமாயா.
0: சரி, இது
1: 1000 கண்ணுக்கு விருந்தாகும் விருந்தாகும்
0: விருந்தாகும் நல்லது. இது என்ன திரைப்படம் என்று கூறினீர்கள்?
1: ஒரு தாய் மக்கள்.
0: ஒரு தாய் மக்கள் தானே நாங்கள் எல்லோரும். சரி, ஒரு தாய் மக்களாக
1: மாற்று கருத்துக்கு இடமில்லை.
0: ஒரு தாய் மக்களாக பிறந்தவர்களில் ஒருவர் 1000 கண்ணுக்கு விருந்தாகும் என்று வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திருவோம் அந்த பாடலை. சரி, போட்டியிலே உங்களிடம் எழுதுகோள் கடலாசி இருக்கின்றதா? தாய் அவர் ஒரு பதம், அந்த பதத்தின் எழுத்துக்கள் இடம் மாறி வந்திருக்கின்றன. அதாவது 8-9 எழுத்துக்களை கொண்ட பதம், பெரிய பதம், பெரிய பதம், ஆனால் சாதாரணமான பதம். அதிலே முதல் எழுத்தாக அந்த 3 சுழி வருகிறது. கணம் மனம் என்பதற்கு வர
1: கல்யாணம்.
0: ஆமா ஆமா, 3 சுழி குறை. 2 எழுத்தாக காடுன்னா வருகின்றது. காடு
1: காலம்
0: காலம் கடிகாரம். 3 எழுது கி. 3 எழுது கி, கிழக்கு. உங்களுடைய கிளி பச்சை கிளி, உங்களுடைய கிளி. 4 எழுத்து இந்து. இந்து பந்து பந்து
1: பந்து பந்து.
0: 5 எழுத்து தி. திலகம்
1: தி.
0: திறமை
1: திருமணம்
0: திருமணம். கட்டிக்காரன். 6. 7 எழுத்து எழுத்து திருமணம் தி.
1: நம்மளுடைய
0: 5. 6 எழுத்து 6 எழுத்து
1: ர.
0: அறம் நகம்
1: அறம் அற
0: மரத்துக்கு வரதோ மரம் ஆறு, ஏழாவது மீண்டும் ரா திருமுறை ரா, எட்டாவது இம்
1: இம்,
0: ஒன்பதாம் ஒன்பதாவது எழுத்து ச சரிகம பதனி ச,
1: மாசாவா இல்ல மா
0: இல்ல மூன்று கூறுகிறேன் தடமாற்றமா இருக்கின்றதா எனக்கு தடமாற்றமா
1: சொல்லுங்க
0: ஒரு இன்னும் அம்மாவுக்கு எங்கே விவகம் விவகம் தெரிந்தது கொண்டு வாருங்கள். கண்டுபிடிக்கலாம் அல்லது உடனே கூறலாம், மீண்டும் வந்து கூறலாம், உங்கள் பாடலையும்
1: தருகின்றேன்.
0: நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: நாளைய தினம் வந்து டீச்சர் அம்மா அப்படிங்கிற படத்தை வந்து கனவில் நின்ற திருமுகம் கண்களுக்கு புதுமுகம் அப்படிங்கிற படம்
0: திருமுகம் பாடலாம். இந்த பாடல் உங்களுக்கு கலம்பத்தில் கிடைக்கும்
1: நிச்சயமா.
0: நல்லது டிஎம்எஸ் பாடல் டீச்சர் அம்மாவில் இருந்து நல்லது
1: கண்டுபிடித்து
0: பண்ணி உங்கள் பாடலும் காற்றலையில் ஒலிக்க விட இருக்கின்றேன். கேட்டு
1: நன்றி.
0: மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சவால். அவருடைய பாடல் வந்து கொடுக்க வேண்டி இருக்கின்றோம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு அவர் அதை கண்டுபிடித்துக் கொண்டு வருவார். எளியவர்கள் அவருக்கு மட்டும்தான் அந்த பதம் அல்ல, மற்றவர்களுக்கும் உண்டு. அவர்களும் கேட்டு அதை பதிந்து கொண்டு வந்து சொல்லலாம். கண்டுபிடித்து விட்டால் யாராவது முதலில் வந்து புள்ளியை பெற்றுக் கொள்ளலாம். அந்த பாடல் உங்களுக்கு தோல்வி என்று கூற வேண்டியீர்கள். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. ஜெகபர் சாதிக் அவர்களே உங்களுடைய பாடலை தருகின்றேன். கேட்டு மகிழ்ந்து கொண்டே முதலாவது பாடல் உங்களுக்கு ஆகவிருக்கின்றது. அது வருவதற்குள்ளே இங்கே விளம்பரங்களும் சேர்ந்து விட்டன நிறைய. இதுதான் வலைத்தளத்தில் உள்ள சாரி உங்கள் பாடல் ஜிஎம்எஸ்வரன். பாடலை கொடுப்பதற்குள் அப்படி மன்னர் வந்துவிட்டார், சவுதி மன்னர் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் பாரூக்.
2: வணக்கம்
0: உளப்படி
2: சிங்காவிற்கும் அன்பு வணக்கம்.
0: வணக்கம் தந்தை உங்களுக்கு நாங்கள் வணக்கம் தருகின்ற குப்பாடி கிளாடி மைந்தன் கொள்ளுங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? நலம் என்று கூறுவீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கூறுகின்றோம். இப்பொழுது போட்டிக்கு ஆயிட்டமா? கண்டுபிடித்து விட்டீர்களா?
2: என்ன
0: பதம்?
2: சந்திர கிரகம்.
0: எப்ப நடந்தது? வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் என்ன பாடலை நாளைக்கு விரும்பி கேட்க இருக்கின்றீர்கள்?
2: மீண்டும் வந்து
0: சந்திரகிரகம் தந்து விட்டீர்கள் இல்லையா? வந்து சந்தம் பாய்ச்சி முடி வந்துவிட்டு அவரையும் கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி மாறும் மீண்டும் தருகின்றேன். வணக்கம் வணக்கம் சந்தம் பாய்ச்சி அவர்களே வணக்கம். சந்தம்பாஜ் அவர்களே வணக்கம். இனிய இரவு வணக்கத்தை தந்த உங்களுக்கு பகல் வணக்கத்தையும் தருகின்றேன். கூறுங்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கா?
0: நல்லது. அப்ப
1: ஒன்பது எழுத்து சொல்லிட்டாங்களா?
0: நீங்க சொல்லுங்கள்.
1: சந்திர கிரகணம்.
0: அப்படித்தான் ஃபாரூக் வந்து சொல்லிவிட்டு போனார். ஜெயபார் சாகர்
1: வந்துட்டாரா?
0: அவர் அங்கே அவர் ஏர்போர்ட்ல இருக்கிறார். ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்ல இருக்கார். எப்பொழுது கால் வைக்க
1: முடியும்?
0: உங்களுக்கு தருகின்றேன். இலகுவான பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து நே என்ன? நேயர்களுக்கு வர நீ என்ன? முதலாவது எழுத்து நீ. இரண்டாவது எழுத்து காற்று காவன்னா நெடில். இரண்டும் நெடில் தான். மூன்றாவது எழுத்து நரம் அறம் கரம் என்று வருகின்ற நான்காவது எழுத்து லை சோலை என்பது வர லை ஐந்தாவது எழுத்து அம்மாவுக்கு வர உம் லை சோ நன்றி. இது காலை நிறம் என்று கூறிவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள். ஒரு புள்ளியையும் பெற்றுக் கொண்டார். வந்தவுடன் இருவரும் பெருங்கையோடு போகாமல் இரண்டு புள்ளியை பெற்று நிறம் ஜெகபிரசாதிக்கு அவர்களும் பெருங்கையோடு போகாமல் அவர் விரும்பிய பாடலை கேட்டு செல்ல இருக்கின்ற நினைக்க வேண்டும். சரி, மூன்றாவது பாதை இரண்டு பதங்களை விரைவாக கண்டுபிடித்து விவேகமாக வந்து விரைவாக வந்து விவேகமாக கூறிவிட்டு செல்கின்றார்கள் அன்பு உறவுகள். அந்த வகையில் அடுத்த பதம் இதுவாக இருக்கும். இங்கே அட்டவணையை பார்க்கும் பொழுது ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம், ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அதே முதலாவது எழுத்து பு, புதையல், புன்னகை, புண்ணாக்கு என்பதற்கு வர பு குறை. இரண்டாவது எழுத்து இந்து, பந்து, சந்து, நொந்து என்பதற்கு வர இந்து. மூன்றாவது எழுத்து தே, தெரியாது, தெரியும், தெளிவாக என்பதற்கு வர தே குரல். நான்காவது எழுது இப், அப்பா என்பதற்கு வர இப். ஐந்தாவது எழுத்து இன், இரண்டு சூழ்களை கொண்ட இன், அன்னம் என்பதற்கு வர இன். ஆறாவது எழுத்து தோவன்னா, தோல்வி என்பதற்கு வர தோவன்னா நெடில். ஏழாவது எழுத்து ந, இனம், சனம் என்பதற்கு வர இரண்டு சொல்லிகளை கொண்ட ந. முதலாவது எழுத்து மீண்டும் கூறுவேன், பூ, இந்த், தே, உப், இன், தோ, ந. எங்கே செல்வாக்கு கொண்டு வருகிறார்கள். இதிலும் ஒரு பதம் கொண்டு வருவதற்கு ஒரு புள்ளி யார் முதலில் வருவார் என்று கேட்கும் இந்த வேளையிலே எங்களுடைய ஜெகவர் சாதிக்கு அவர்களுடைய பாடல் காத்தலையில் கலந்து

0: பாருக்கு அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் பாருக், கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: வணக்கம்ப்பா, நான் கண்டு இருக்கின்றப்பா. தென்னம் தோப்பு
0: எங்க இருக்குது? சவுதியில இருக்கின்றதா தென்னம் தோப்பு?
1: ஈத்தப்பழம் தோப்பு தான் இருக்கு.
0: ஈச்சந்தோப்பு, அப்படி சொல்லிருக்கலாம் தான். சரி, சரியான பதவி தந்த ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்ட பாருக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்ப நாளைய தினப்பாடமா
1: நேரடி வருவேன்.
0: மீண்டும் பெறப்போகின்றீர்கள், புள்ளி வரப்போகின்றீர்கள். சரி, நல்லது நல்லது நல்லது. அடுத்த பதத்தை தர இருக்கின்றேன், விரைவில் கேட்டுக் கொள்ளுங்கள். அடுத்த பதம், அடுத்த பதம் குழம்பி வரும் பதம் தான் அதுவும். இப்பொழுது தென்னம் தோப்பு என்று கூறிவிட்டார். சரி, இதை கொண்டு வாருங்கள், கேட்போம். எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், எட்டு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது பதம் எங்களிடம் இருக்கின்ற கை. கை என்பது முதலாவது பதம். கை, கை என்ன? இரண்டாவது பதம், இரண்டாவது பதம் ப, படம், தருப்பு என்பதற்கு வர ப, குரல். மூன்றாவது பதம் காக்கை, அதற்கு வர இக் என்ன? காக்கை, இக். நான்காவது பதம் ரூ, ரூ என்பது மீண்டும் பருப்புக்கு வார ரூ, செருப்புக்கு வார ரூ, குரு. ஐந்தாவது பதம் இட், இட் என்ன? கற்று, விட்டு என்பதற்கு வர இட். ஆறாவது பதம் டூ, ரூ, ரூ, பொரு, கரு, சிறு என்பதற்கு வர ரூ. ஏழாவது பதம் சோ, சோ, சோலை என்பதற்கு வர நெடில் சோ. எட்டாவது பதம் மீண்டும் இப், இப் என்ன? அப்பாவுக்கு வர இப். கை, ப, இக், ரூ, இட், டூ, சோ, இப். கொண்டு வாருங்கள், ஜெகபுரை அழைப்போம். வணக்கம் வணக்கம் ஜெகபுர சாதிக்கவர்களே.
2: என்னுடைய பேரை சொல்லிருந்தேன், அதுக்காக தான் கேட்டேன்.
0: மன்னிக்க வேண்டும், நான் இந்த பாடலை எடுத்து
2: விட்டேன்.
0: உங்களுடைய ஆயிரம் கண்ணுக்கு டிஎம்எஸ் ஐயா பாடல் வரல ஆயத்தமா இருக்கும், அடுத்து வர இருக்கின்றது. நன்றி உங்கள் பொறுமைக்கு, எதிர்பார்த்து இவர்களும் வந்து குழப்பி விட்டார்கள் தான். இருப்பினும் இப்ப ஒரு பதம் கேட்டீர்களா? எட்டு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து கை,
2: கை.
0: இரண்டாவது எழுத்து ப. மூன்றாவது எழுத்து இக், இக் என்ன? நான்காவது எழுத்து ரூ, செருப்பு, நெருப்பு, செருப்பு, நெருப்பு. ஐந்தாவது எழுத்து இக், கற்று,
2: இச்சு,
0: கற்று, அதுக்கு வர இட். ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்து ரூ, சேரு, சேரு, சேரு. ஏழாவது சோலைக்கு வர சோ,
2: சோ.
0: எட்டாவது எழுத்து அப்பா என்பதற்கு வர இப். பெற்றுக் கொண்டு விட்டீங்களா?
2: கை
0: அதையும் சொல்லக்கூடாது, அங்கேதான். கை,
2: ஆமையா,
0: கை, ப, இக், சரியா? மூன்றாவது எழுது காக்கை என்பதற்கு வர இக், சரியா? நல்லது. இப்பொழுது உங்கள் பாடலை தருகிறேன், கேட்டுக்கொண்டே இதை நீங்கள்
2: கேட்கிறீங்க.
0: உங்கள் பாடல் வருது.

0: பாடலை நடத்தி சவுதி அரேபிய மன்னரை அழைப்போம். வணக்கம் மன்னர் அவர்களே.
1: மீண்டும் வணக்கம். விடை சொல்லுகிறேன்.
0: சோற்று பருக்கை, ஒரு சோற்று பருக்கைக்கு தானே நாங்கள் இவ்வளவு அலைகிறோம் இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: சோற்று பருக்கை என்பது சரியான பதில். கட்டிக்காரன் பாடல் வந்ததா மீண்டும் வருமா?
1: வந்துவிட்டது. இரு வல்லவர்கள்.
0: யார் அந்த இரு வல்லவர்கள்? ஒன்று நீங்கள்,
1: ஒன்று அப்பா.
0: அது அப்பா அப்பா அம்மானும் இரு வல்லவர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பாக சொல்லிவிட்டீர்கள். சரி, என்ன பாடல் தருவோம் இரு வல்லவர்கள்? மாமே,
1: காவிரி கரையின் தோட்டத்திலே கண்ணன் வந்தான் தெரியும்.
0: ஓ, அப்பா அம்மானும் காவிரி கரையில பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் வருவான். நல்ல தந்தையும் மைந்தனும், நல்ல தைந்தனும் தந்தையும். காவிரி கரையின் தோட்டத்திலே, காவிரி கரையின் ஓரத்திலேயே, காவிரி கரையின் தோட்டத்திலேயோ?
1: தோட்டத்தில்.
0: நல்ல பாடல்கள், நல்ல நல்ல பாடல்கள் நேர் நேரத்தில் தருகின்றீர்கள். நல்ல நினைவுக்குரிய பாடல்களை கொண்டு வார்கள். நினைவூட்டும்
1: பாடலாம்.
0: சரி, அடுத்த பாடத்தை கேட்போம். அடுத்த பாடம் எதுவாக இருக்கும் அந்த நீங்க கேட்டுக்கொண்டு செல்லுங்களேன். மிகவும் சுலபமான வரி, ஐந்து எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து எலி என்பதற்கு வர லி, எலி புலி.
1: ஓகே.
0: இரண்டாவது யோ வண்ணா, நான் அக்களை பார்த்து யோ என்று அழைப்போம். யோ யோ வண்ணா. மூன்றாவது எழுத்து அம்மாவுக்கு வரகும் வண்ணா. நாவண்ணா. நாலாவது எழுத்து வே அண்ணா, வே டபு, அதாவது வந்து நெடில் வேங்குழல் என்பதற்கு வர வே. ஐந்தாவது எழுத்து ல,
1: அதாவது ஓரம்,
0: வேலியோரம். அப்பா நல்ல பழக்கம் ஐயா, அப்படி நின்று என்ன வேலியோரம் வந்து நின்று பார்க்கும் கட்டுக்காரன் பாருங்க. ரெண்டு முறை விஜயம் பெற்று விட்டார். இப்பொழுது நீங்கள் களைப்பாறை சென்றுதான் வேண்டும். அடுத்த பழம் நான் இப்பொழுது கட்டுக்காரன் பொட்டிலே அடிச்சுட்டு போறான் தலையிலாட்டி. கட்டுக்காரன் கட்டுக்காரன் இப்பொழுது அவர்கள் பாடலை தருகின்றேன்.

என் கனியிரள் ஓரத்தில் விழுந்திருப்பான். உன்னை எட்டி பிடிப்பான், மெல்ல கட்டி அணைப்பான், எட்டி பிடிப்பான், மெல்ல கட்டி அணைப்பான், சுவை கொட்டி குதிப்பான்.

வைத்து படுத்திருப்பான், கண் பாவத்தில் காவியம் படித்திருப்பான். உன்னை சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், பின்பு துடிக்க வைப்பான், நெஞ்சம் சுகம்

தன் அனுபவ ஞானத்தை செலவழித்தான். மலர் அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், இன்னும் சொல்லிக் கொடுப்பான்.

இனிமையான அந்த பாடல் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் முதலாவதாக வந்து இணைந்து கேட்ட பாடலாக ஒலி துவங்கியது என் உறவுகளே. தொடரும் பாடல்களை கேட்பதற்கு முன்பு அடுத்த பதத்தை தருகின்றேன். அடுத்த பதம் கேட்பதற்கு ஆயத்தமாக நீங்கள் மூவரும் தான் காற்றலைக்கு வந்தீர்கள். மூவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே மீண்டும் யார் வர போகின்றார்கள் தெரியவில்லை. அவர்கள் இருக்கின்றார்கள் தெரியவில்லை. வருகின்றார்களா? காற்றலையை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். செல்வகுமார் அவர்கள் வர முடியவில்லை. இருந்தாலும் அவர்கள் வருக வருக என்று அழைத்திருந்தார். ஏனியோரை காணவில்லை. வலைத்தளம் சிறப்பாகத்தான் இருக்கின்றது போல் அறிகுறிகள் தெரிகின்றது. இருப்பினும் அடுத்த பதம் வருகின்றது. உங்களுக்கு ஒன்பது எழுத்துக்களை கொண்டது. ஒன்பது எழுத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான பதம். அந்த பதத்தை எழுத்துக்களை தருகின்றேன். முதலாவது எழுத்து கானா. கண் என்பதற்கு வரக்கா. இரண்டாவது எழுத்து இம்மம்மா. அம்மா என்பதற்கு வர இம். மூன்றாவது எழுத்தாக லி. லி என்பது எலி. புலி என்பதற்கு வர லி. நான்காவது எழுத்து ட. நட என்பதற்கு வர ட. ஐந்தாவது எழுத்து சு. சுகம் என்பதற்கு வர குரல் சு. ஆறாவது எழுத்து லி. மாறி தந்துவிட்டேனா? மீண்டும் கூறுகிறேன், மன்னிக்க வேண்டும். முதலாவது எழுத்து க எழுதியிருக்கின்றீர்கள். இரண்டாவது எழுத்து இம் எழுதியிருக்கின்றீர்கள். மூன்றாவது எழுத்து லை. நான் லீ என்று கூறியிருந்துட்டு நான் தவறு. லை விலை தலை என்பதற்கு வர லை. நான்காவது எழுத்து தான் ட. நட என்பதற்கு வர ட. ஐந்தாவது எழுத்து சு. சுகம். ஆறாவது எழுத்து லி. எலி என்பதற்கு வர லி. ஏழாவது எழுத்து வி. வி என்பதற்கு வரது. வீணை என்பதற்கு வர வி. எட்டாவது எழுத்து இல். சொல் கல் பல் என்பதற்கு வர இல். ஒன்பதாவது எழுத்து உயிரெழுத்தின் முதலெழுத்தான அ. அகரம் ஆனா. சரியாக எழுதியிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். எங்கே கொண்டு வாருங்கள். க லை ட சு லி வி அ. கொண்டு வாருங்கள். மீண்டும் அடுத்த பாடையும் தருகின்றேன். பாதியிலே நிற்கின்றது தொட்டால் பூ மலரும். அங்கே தொட்டு பார்ப்போம் மலர்.

0: வணக்கம் வணக்கம்
1: நலமாக இருக்கின்றீர்களா?
0: நான் நலமாக முயற்சியாக இருக்கிறேன். நீங்கள் நலமாக?
1: அப்படியே இருக்கின்றேன், நலமாக உள்ளோம். நன்றி கேட்டமைக்கு. நலம் நலம் நலம். சரி, இன்றைய புதர் என்னவாக இருக்கும் பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா?
0: என்ன
1: பதமா இருக்கும்?
0: இது வந்து அலை வீசும் கடல்.
1: அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். சரி, நல்ல பதம். கடலில் அலை வீசும் என்பதுதான் சரியான பதமா இருக்கும். நீங்கள் கூறுவது
0: இரண்டு பதம் இருக்கு, அதை முன்னாடி முன்னாடி
1: வச்சுக்கலாம். முழுமையானவன் இல்லை, அலை வீசும் கடலில் என்னும் கூறலாம். கடலில் அலை வீசும் சரியான பதத்தை கொண்டு வந்து ஒரு புள்ளியை நீங்கள் உடனே பெற்று விட்டீர்கள். கிட்டிக்கார் என்பது வந்த வரத்திலே அடித்து விட்டீர்கள், ஒரு அடி நெத்தி அடி. சரி, அடுத்த பாதத்தை தருவதற்கு முன்பு நாளைய பாடலிப்பது தயார் இல்லை என்று எண்ணுகின்றேன். மீண்டும் அப்படித்தானே? வந்து தாருங்கள், அடுத்த பதம் தர இருக்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி
0: நன்றி நன்றி.
1: அடுத்து வருகின்றார் எங்களுடைய நாம் சென்னை கணபதி சகோதரர். வணக்கம் சகோதரி, வணக்கம் கணபதி. வணக்கம் சகோதரர் கணபதி அவர்களே.
0: வணக்கம். கூறுவாமா?
1: கூறுங்கள் கூறுங்கள்.
0: அலை கடலில் வீசும், படகோட்டி சம்பந்தப்பட்டு பாத்துருங்க. அதோ
1: நினைச்சேன் போட்டு விட்டுனா. அப்படியா? அப்படியும்
0: அங்கதான்
1: அப்படியும் கூறலாம். கடலில் அலை வீசும் என்றும் கூறலாம். சரியா?
0: எப்படியும் பொருந்தும்.
1: இல்ல, நான் போட தேவையில்லை, நீங்கள் போட்டு விட்டீர்கள். கடலில் அலை வீசும் என்று நான் போட்டேன், நீங்கள் வீசும் அலை கடலில், வீசும் கடலில் அலை என்றெல்லாம் கூறிவிட்டு சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு புள்ளியை தரலாம் என்று நான் நீங்க நாகப்பனதை கூறிவிட்டால் முதலில் வந்து அதனால் உங்களுக்கு அன்பான
0: வாழ்த்துக்களை
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான இதை கண்டுபிடித்ததுக்கு வாழ்த்துக்கள். நாளைய தினம் உங்களுக்கு பாடல் தர விருப்பமா?
0: இந்த பாட்டம் வேணும், மலைக்கல்லன் பாட்டு. சத்தியமே லட்சியமா கொள்ளட, சத்தியமே லட்சியமாய் கொள்ளட. மலைக்கல்லன்
1: மலைக்கல்லன் இல்லையா?
0: மலைக்கல்லனா?
1: சார்
0: லட்சியமா கொள்ளட.
1: நல்ல காலம்
0: சார். ரஞ்சன் ரஞ்சன் புரம் சத்தியமே லட்சுமி
1: புரம். மலைக்கல்லன் அல்ல,
0: மலை
1: நீலமலை திருக்கல்
0: கண்டிப்பா மலைக்க. ஓகே ஓகே.
1: ஏனென்றால் இது வந்து நீங்க சொன்ன மலைக்கல்லன் அது எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா நடித்தது. மலை என்று மலை என்று வருவதால் ரஞ்சன் என்று கூறினபடியால் அது நீலமலை திருடனாக இருக்கலாம். லட்சியமாய் கொள்ளடா என்ற பாடலும் கூட அற்புதமான ஒரு பாடல், ஒரு எழுச்சி பாடல். நாளைய தினம் காற்றலை அலங்கரிக்கும். இப்பொழுது நான் அடுத்த பதத்தை கொடுக்க இருக்கின்றேன், நீங்கள் சென்று எழுதி கொண்டு நன்றி கடந்தவர்கள். இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நல்ல பதில் நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்,
0: நன்றி
1: நன்றி. இப்பொழுது எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் எழுதுவதற்கு. அவர்களுக்கான பதம் எட்டு எழுத்துக்களை கொண்ட பதம் ஆயத்தமாக இருக்கின்றது தருவதற்கு. எட்டு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம். முதலாவது எழுத்து கா. காற்று என்பதற்கு வர நெடில் கா. காகம் என்பதற்கு வர நெடில் கா. இரண்டாவது எழுத்து இன். இரண்டு எழுத்துக்களை கொண்ட அவன் இவன் என்று கூறுவதற்கு இன். அன்று இன்று என்பதற்கு வர இரண்டு சொல்லி இன். மூன்றாவது எழுத்து வ. வரவு, வந்து, வலி, வல்லமை போன்றதுக்கு வர வ, குரல். நான்காவது எழுத்து சி. சிரிப்பு, சினம், சிந்தித்தல் என்பதற்கு வர குரல் சி. ஐந்தாவது எழுத்து இன்னென்ன கஞ்சி, அஞ்சி, மிஞ்சி, துஞ்சி என்பதற்கு வர இன். ஆறாவது எழுத்து இத். இத்தன்னா எதுக்கு வரும்? இத்தன்னா எதுக்கு வரும் என்று நீ பாருங்கள். இத் இத் சொத்து, பத்து, மெத்து, முத்து என்பதற்கு முத்து என்பதற்கு வர இத். ஏழாவது எழுத்து லை, தலை, கலை.

லை விலை என்பதற்கு லை. எட்டாவது எழுத்து த, தம்பி தந்தி தரவு என்பதற்கு வர த. இந்த எட்டு எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் இதுவரை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். கண்டுகொண்டவர்கள் வேகம் விவேகமாக ஓடி வாருங்கள், அலையுங்கள், தாருங்கள், பெறுங்கள் உங்கள் புள்ளியை.

0: நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். என்ன பதம்
1: நீங்கள் கூறிய பதம் சொல்லிட்டாங்களா ஐயா?
0: என்ன சொல்லுங்கள்.
1: காஞ்சி தலைவன் ஐயா.
0: காஞ்சி தலைவன் பாடலும் இருக்கின்றது, திரைப்படமும் இருக்கிறது. கட்டிக்காரன் வாழ்த்துக்கள், சரியான போது தந்திரிகள். காஞ்சி தலைவன், காஞ்சி தலைவன். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். பாடல் இருக்கின்றதா?
1: என்னுடைய பாடல், என்னுடைய பாடல் ஐயா. திரைப்படம் கம்பீரம்.
0: ஓ, நீங்களும் கம்பீரமானவர் தானே. ஓகே, கம்பீரம். அதுல என்ன பாடலை கேட்போம்?
1: ராசா ராசா என்ன வச்சிருக்க நெஞ்சில.
0: அடேங்க அப்பா, நல்ல போல ராணிய வைக்கவில்லையா? ராசா ராசா,
1: ராணி வர்ற பாட்டு ராசா.
0: ராசா ராசா ஒன்னு வச்சிருக்க நெஞ்சிலையா, நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கிளம்பத்தில கிடைக்கும். அடுத்து வந்துவிட்டாருங்க தலைவர். தலைவரோடு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜ்குமார்
2: ஐயா. வணக்கம். நலமாங்கய்யா.
0: நலமாக நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலவாக இருக்கிறோம் ஐயா. தங்களை குரல் கேட்டு ரெண்டு நாள் ஆச்சு.
0: ரெண்டு நாள் ஆயிடுது. நாங்க ஊர்ல இருக்கு, மறைய முடியாது ஐயா. நாலு நிமிடங்களை தான் வச்சு கூறுவோம். நலமாயிருக்கு இன்னும்
2: பரவாயில்ல. தெரியுங்க, தெரியுங்க. நல்லா இருக்கீங்க? அம்மா நல்லதாங்களா?
0: அம்மாவாக இருந்து அம்மாவுக்கு தான் கொஞ்சம் உடற்சோர்வாக இருந்ததுனால சற்று தாமதமாகி விட்டது. நல்லா இருக்கிறார்கள். கொஞ்சம் உடற்சோர்வு இது காலநிலை மாற்றம் உள்ள நாடுதான் ஐயா. திடீரென்று காற்று வீசுகிறது, மழை பொழிகிறது, பனி விழுந்த பனி கூட விழுந்தது, குளிர் அடிக்கும், வெயில் அடிக்கும். இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப எங்களுடைய சிரமம் ஒத்து வராது. மிருகங்கள் பிராணிகளுக்கு இறைவன் படைக்கும் பொழுது சீதோஷ்ண நிலைக்கேற்ப மாறம் தன்மை உள்ள உடலைத்தான் அமைத்திருக்கின்றார்கள். ரெக்கைகளாலும் ரோமங்களாலும் மூடி உஷ்ணகாலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் அவர்கள் தட்டுவிட்ட நிலைக்கேற்ப அவர்களுடைய உடல்நிலை மாறும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவர்கள் வீட்டுக்கு வெளியே வாழும் உயிர்கள், நாங்கள் வீட்டின் உள்ளே வாழும் உயிராக இருக்கின்றபடியால் எங்களுக்கு வீட்டு உள்ளே விட்டு வெளியிடங்களில் வாழ்வதற்கு அந்த சீதோஷ்ணத்துக்கு ஏற்ப எங்களை உடல்நிலை மாற அதுக்கு உடைகளால் தான் நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்ள
2: வேண்டும். நண்பரோட உறவினர் அங்கதான் வந்து குடும்பத்தோட வந்து இருந்தாரு. குழந்தைங்களுக்கு வந்து வந்து பொருந்தல, வந்து சூரிய வெளிச்சமே வரது இல்லைங்களா? மத்தவங்க
0: சில நேரங்களில் காண முடியாது, மாரக்கணக்காக காண முடியாது சூரியனை.
2: பசங்க வந்து ரொம்ப இதாயிட்டாங்க, அப்படியே சோர்ந்து சோர்ந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திருப்பியும் எங்க தர்மபுரிக்கே வந்துட்டாங்க. அவரு மட்டும் அங்க இருக்காரு. நீங்க கிரீன் கார்டு சொல்லப்படுற விசா இது வாங்கிட்டாரு, அவரு குடியுரிமை கூட வாங்கிட்டாரு.
0: அப்படியா?
2: நின்று கூட அவரால் குடும்பத்தோட இருக்க முடியல. அவர் மட்டும் அங்க இருக்காரு.
0: அவர் எப்பவும்
2: சீதோஷ்ண செட் ஆகல குழந்தைங்களுக்கு.
0: ஓ, அவர்களுக்கு சீதோஷ்ண வரவில்லை. அது பார்க்க நாட்டிலே இருந்தா நல்லதுதானே. அதை அன்பி கொண்டிருக்கலாம், சென்று வரலாம். அவருக்கு பதவிகள் கிடைத்து விடுது. நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்?
2: மறுபடியும்
0: வரவீங்களா?
2: காஞ்சி தலைவன்.
0: காஞ்சி தலைவன் சிறப்பான பதில். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நாகப்பன் அவர்கள் கூறி புள்ளியை பெற்றுவிட்டார். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: காஞ்சி தலைவன்.
2: நன்றி, நன்றி.
0: காஞ்சி தலைவன் நல்ல சிறந்த பேர், நல்ல பதத்தை கண்டுபிடித்தீர்கள். சரி, இப்பொழுது நான் இன்னொரு அணைத்து திறப்போம். நீங்கள் சென்று கேட்டுக் கொண்டிருங்கள். ஆயத்தமா இருங்கள் பதங்களை எழுதுவதற்கு. அடுத்த பதம்
2: விடைபெறுகிறேன்.
0: கணபதி அவர்களும் வந்திருந்தால் அவர் வந்து அந்த பதத்தை கொண்டு வந்திருப்பார். இப்போது அவருக்கு புரிந்துவிட்டு ஒரு யாரோ கூறிவிட்டார் என்று. சரி, அடுத்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். ஏழு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம். அந்த பதத்தின் முதல் எழுத்து டீனா. அடி, பாட்டி, காட்டி, கூட்டி, பீடி என்பதற்கு வர டி. இரண்டாவது எழுத்தாக ஒரு எழுத்தையும் காணவில்லை. இங்கு அவர்கள் கொடுக்கவில்லை. வார இருங்கள், வார. இரண்டாவது எழுத்தாக எது வருகின்றது என்றால் மூவன்னா வருகின்றது. மூத்தவர் மூவேந்தர் என்பதற்கு வர மூ. அதுதான் இரண்டாவது எழுத்து. மூன்றாவது எழுத்தாக வருகிறது இருவன்னா. கார் பார் என்பதற்கு வர இருந்தா மூன்றாவது எழுத்தாக வருகின்றது. நான்காவது எழுத்தாக இக்க. இக்கண்ணா அக்கா என்பதற்கு வர இக்கண்ணா நான்காவது எழுத்தாக கிடைக்கின்றது எங்களுக்கு. ஐந்தாவது எழுத்தாக வருவது மூன்று எழுத்து ந பணம் என்பதற்கு வர ந ஐந்தாவது எழுத்தாக வருகின்றது. ஆறாவது எழுத்தாக கோ வருகிறது. கோனா கொடு என்பதற்கு வர கோனா. அப்ப மொத்த எழுத்து எத்தனையாக இருக்கும்? ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுத்து காட்டப்படுகின்றது. ஏழாவது எழுத்து எதுவாக இருக்கும் என்று தேட வேண்டியதாக இருக்கின்றது. ஏழாவது எழுத்து வானா என்ற எழுத்து வருகின்றது. வந்து வரவு என்பதற்கு வாரது சரியாக கிடைத்திருக்கும். டி மு நாகப்பனவர்கள் வந்துவிட்டார், அழைத்து பார்ப்போம். வணக்கம் நாகப்பனவர்களே. வணக்கம்
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா?
3: பதம் சொல்லிட்டாங்களா?
0: என்ன இல்லை, நீங்கள் வேறு சொன்னாங்க. உங்களுக்கு கேட்கும், யாராக இருக்கும், என்ன பதிலாக இருக்கும்?
3: நான் ரேடியோ கேட்டுக்கிட்டே வர்றேன். இப்ப சொன்ன பதம் ஏழு எழுத்து பதம் வந்து மூவர்ண கொடி.
0: கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். உங்களுக்கு புள்ளி கிடைக்கின்றது. கெட்டிக்காரன் மூவர்ண கொடி என்பது சரியான பதம். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. தங்கே வணக்கம். ராமன் அவர்களே வணக்கம். கவிஞர் அவர்களே வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா
0: நலமாக இருக்கின்றேன். ராமன் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நல்லா
0: இருக்கேன். பணியை சொன்னீர்களா? பணி கேளுது. பணி முடிந்து விட்டதா?
3: பணி முடிஞ்சு, பணிக்காகத்தான் பணி முடிஞ்சிருச்சு.
0: ஆனால் பணியகத்திலே தான் இருக்கின்றீர்கள், வீட்டுக்கு வரவில்லை. வீட்டுல அனைவரும் நலம்
3: தானே?
0: நல்லா இருக்காங்க.
3: இன்னைக்கு வந்து ஹாஸ்பிடல் வந்த மருத்துவமனை வந்தாங்க, வந்து பாத்துட்டு போயிருக்காங்க.
0: மருத்துவமனைக்கு காலநிலை தான், குழந்தைகளை வைத்து அவர்கள் பத்து பேர் வரும்பறையும் கடினம் தான்.
3: பார்த்து நிக்கல. அதே டாக்டர் இல்ல, அவர் இன்னைக்குதான் வந்தாரு. அப்புறம் வர சொல்லிட்டு எல்லாரும் அப்பா எடுத்து சொன்னேன். அவங்க எல்லாமே வந்து பாத்து இன்னைக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: பரவாயில்லன்னு கூட இருக்க, பரவாயில்லன்னா ஏதோ இருக்குன்றதுதானா? சரி, பதம் பதம் கண்டுபிடித்தீர்களா?
3: கண்டுபிடிச்சதம் மூவர்ண கொடி.
0: காரணம் அதை மறக்க முடியுமா யாரும் இல்லையா? மூவர்ண கொடி எங்கள் நாட்டு மூவர்ண கொடி என்பது சரியான பதிலை. ஆனால் நாகப்பன் அதற்கு சரியான பதிலை கூறிவிட்டார். உங்களுக்கு நான் என் வாழ்த்துக்களை கொடுக்கின்றேன். சரியா? நாளைய தினம் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? நாளைய தினம்
3: சொல்றேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ஜெகபிரசாதிக் ஐயா அவர்களே வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா இப்ப சொன்ன பதம் சொல்லுவாரா? இது பதில் சொல்லுவாரா?
0: குருங்கள்
4: மூவர்ண கொடி
0: மறக்க முடியுமா அதை இல்லையா?
4: மதிப்புக்குரியதேசிய கொடி அல்லவா?
0: தேசிய மூவர்ண கொடி என்பது சரியான பதிலை தந்து வாழ்த்தினை பெறுகின்றீர்கள் என்ற நாகப்பன் புள்ளியை பெற்றுவிட்டார். அதைத் தொடர்ந்து ராமன் வந்து மூவர்ண கொடியை கொண்டு வந்தார். நீங்களும் கொண்டு வந்தீர்கள். சிறப்பான பதில், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடல் கேட்டீர்களா? நல்லது நல்லது. இப்படி ஒரு அற்புதமான பதம் வந்திருக்கிறது. சென்று ஆயத்தமாகுங்கள், நான் கூறப்போகின்றேன். ஒன்பது எழுத்துக்களை கொண்ட பதம் பெறப்போகின்றது, எழுதி கொள்ளுங்கள். சரியா?
4: சொல்லுங்க.
0: முதலாவது எழுத்து இம்மன்னா, அம்மா என்பதற்கு வரகம். இரண்டாவது எழுத்து பூ, புதுமை, புயல் என்பதற்கு வர பூ. மூன்றாவது எழுத்து குடம் என்பதற்கு வர கு. சரியா? நான்காவது எழுத்து து, துவக்கு, துப்பாக்கி என்பது சொட்டுப்படும். சரியா? ஐந்தாவது எழுத்து இக்கண்ணா, கைக்கும் பொய்க்கும் அதுக்கு வர இக்கண்ணா. ஆறாவது எழுத்து காணா. ஏழாவது எழுத்து அது கல், கள், களவு, கடி என்பதை குறைக்கா. ஏழாவது எழுத்து சே, ஏழாவது எழுத்து சே, சென்று, செயல், செயல், செயல். எட்டாவது எழுத்து டி,
4: டி.
0: ஆம்,
4: கடி, செடி,
0: படி, டி. ஒன்பதாவது எழுத்து அப்பா என்பதற்கு வர இப்பு,
4: அப்பா இப்பு.
0: பத்தாவது எழுத்து ரூ, கருப்பு என்பதற்கு வர தருப்பு. பதினோராவது எழுத்து பு, புயல், புயல். பதினோரு எழுத்துக்களை கொண்ட பதம். பதினேழு எழுத்துக்களை கொண்ட இந்த
4: பாத்து
0: வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அடுத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள், யார் முதலில் பெறுகிறாரோ அவர்களுக்கு புள்ளி கிடைக்கும். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஜெகபிரசாதிக்கு அவர்களே.

பெரிய அமைதியாக இருக்கின்றது. பாடல் ஒன்று கேட்போமா? கேட்டுக்கொண்டு கண்டுபிடிக்கின்றீர்களா? எங்கே கேட்போம்? என்ன பாடலை கேட்போம்? சரி, இந்த பாடலை கேட்போம். ஏதோ ஒரு பாடலை கேட்பதுதானே கதம்பம் என்பது அதுதான். எந்த பாடலும் வரலாம், ஆனால் விளம்பரங்கள் தான் வந்து உங்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அன்பர்களுக்கு மட்டும் தமிழ் 24 மணி நேரம் தமிழ்ச்சேவை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கதம்.

இனியான பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உறவுகளே ஒலித்துக் கொண்டிருப்பது கதம்பம். ஒலிக்க வைப்பது மின்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. தினமும் ஒலிக்கும் கதம்பத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் எங்களுக்கு வேகம் விவேகம் என்ற பரீட்சை என்றுதான் கூற வேண்டும். எங்கள் புத்திசாதுரியத்தை அளந்து கொள்ளும் விதமாக இங்கே கதம்பம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது சரியாக உங்களுக்கு 11:08 ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் கனடாவில் 12:38 நண்பகலாக இருக்கும் வேளையிலே பிரித்தானிய நாட்டில் 5:38 வளைகுடா நாட்டில் 7:38 என்று காட்டுகின்றது. மன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவளோடு ஓடி வந்து இணைந்து கொள்ளும் உங்களையும் வருக வருக என்று வரவேற்று இணைத்து புள்ளிகளை கொடுத்து பாடல்களை கொடுத்து மகள வைத்துக் கொண்டிருக்கிறது மன்னியல் தமிழ் வானொலி. அந்த வகையில் இப்போது தந்த பதம் நீங்கள் இன்னும் கொண்டு வரவில்லை. நீண்ட ஒரு பதமாக இருக்கின்றது, பெரிய பதமாக இருக்கின்றது. என்ன வேண்டாம், 12 சொற்கள் சாதாரணமான பொருள் தான் அங்கே இருக்கும். அதை கண்டுபிடித்து கொண்டு வருபவர்களுக்கு புள்ளி கிடைக்க இருக்கின்றது. 10வது பதமாக இருக்கின்றது. இத்தனை இதை விட்டு இந்த வடிவம் மாறி வேறு கண்டுபிடிக்க நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அடுத்து வருவது பொக்கிஷம். பொக்கிஷத்துக்களை கண்டுபிடிப்பவர்களுக்கு உடனடியாக கண்டுபிடிப்பவர்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். அந்த வகையில் அவர்கள் வந்து தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர்கள் ஒரு வினாவினை தொடுத்து அந்த வினாவுக்கும் மற்றவர்கள் புள்ளி பெறக்கூடிய வகையிலே ஒரு வழியை வகுத்து செல்வார்கள். வழக்கமாக நாங்கள் செய்தால் அதற்கும் இங்கே 10 பெட்டிகளை நான் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். 10 பெட்டிக்குள் 10 பதங்கள் உன்னதமான பதங்களோடு வந்து இறங்கியிருக்கின்றன. அந்த பதங்கள் எதுவென்று திறந்து பார்த்து நீங்கள் கூறுவதற்காக ஓடி வர வேண்டியது 6477 4 6 4 1 5 என்ற வலிமையான கட்டணம் இல்லாத தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் அழைத்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அதில் வந்து இணைந்து கொள்வதற்கு கட்டணங்கள் அறவிடப்பட மாட்டாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு தெரிந்த தொலைபேசி இலக்கம் தான், தெரியாதவர்களுக்காக மீண்டும் கூறிக்கொள்கின்றேன். அந்த உறவுகளின் அழைப்பு வந்த உறவுகள் போட்டியில் பங்கு பெற்றவர்கள் குறைவாகத்தான் காணப்படுகின்றார்கள். காரணம் என்னவோ தெரியவில்லை. வலைத்தளங்கள் சிறப்பாக இருக்கின்றது. தூக்கத்துக்கு சென்றிருக்க முடியாது. இப்பொழுது 11:10 இந்த ஒரு அலைவரிசைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். சுவாரஸ்யமான நிகழ்வுகள் போன்ற அட்டவணைகளை நீங்கள் வைத்து அந்த நேரத்துக்கு எப்போ ஒன்றையும் கேட்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. அதே போன்று கதம்பமும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என உங்களுக்கு தெரியும். உங்களால் வர்ணிக்க உங்களால் வடிவமைக்கப்பட்டு நாங்கள் கலந்தாலோசித்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஒளிபரப்பாகும். வந்தவர்கள் மீண்டும் வரலாம், வராதவர்கள் ஓடி வரலாம் என்று கூறுகின்ற 6477 4 6 4 1 5 இலக்கத்தோடு தொடர்பு. இப்பொழுது நேரம் சரியாக 12:40 நண்பகலாக காட்டுகின்றது. கனடாவில் உங்களுக்கு 11:10 காட்டிக்கொண்டிருக்கிறது. ஒரு வாரங்கள் காற்றலையில் இந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோமா? ஒரு தடவை கேட்போம் பாடலை. கண்டுபிடிங்கள் பதத்தை, கொண்டு வாருங்கள், பெறுங்கள் உங்கள் புள்ளிகளை.

0: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கன்று. மீனா
1: அம்மா,
0: உமா எத்தனையோ பாட்டு கட்டிட்டு இருக்கான், இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: தந்த பதம் எதுவென்று கண்டுபிடிக்க உங்களுக்கு காலதாமதம் ஆவதற்கு மீண்டும் அந்த பதங்களை கூறுகின்றேன். முதலாவது பதமாக எண்ணா வருகின்றது. தந்துவிட்டேனா? இது இல்லை, இப்பொழுதுதான் தருகின்றேன் போல் தெரிகின்றது. முதலாவது பதம் இல்லை, ஒன்பதாவது பதம் வரவில்லை இன்னும் எங்களுக்கு. ஒன்பதாவது பதிலே பதினோரு பதங்களை தந்தேன், அதுக்கு சொற்களையும் தந்தேன், அந்த சொற்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றேன். முதலாவது ஹும், இரண்டாவது பூ, மூன்றாவது கூ, நான்காவது தூ, ஐந்தாவது இக், ஆறாவது க, ஏழாவது சே, எட்டாவது டி, ஒன்பதாவது உப், பத்தாவது ரூ, பதினோராவது பூ. எங்கே பதினோரு எழுத்துக்களை கொண்ட அற்புதமான ஒரு பதம், முழுமை பெற்ற பதம். கொண்டு பாருங்கள், எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, அனுபவத்திலே உணர்வது. கொண்டு பாருங்கள், கடினமாக இருந்தால் கொண்டு வந்து கூறி என் தரவு கேட்கலாம். மீண்டும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் செய்வேன் நான். அதே நேரம் இன்னும் ஒரு பதம் காத்துக்கொண்டு இருக்கின்றது, அற்புதமான ஒரு பதம். கொண்டு பாருங்கள், கங்கைக்கரை தோட்டம் கேட்போமா?
0: அடிக்கடி பாடுவான், நாங்களும் கேட்டு பரவச முடியும். இந்த ரெண்டு வருஷமா அந்த பாட்டும் இல்ல, அந்த பரவசமும் இல்ல. பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் வளரட்டும். பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி பாடம்மா.

0: வானம் பாடி திரைப்படுத்த பாடலை நீண்ட நாட்களுக்கு பின் கேட்கின்றோம். மீண்டும் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுதும் இனிக்கும் பாடலாக இருக்கும் இந்த பாடலை மறவாத இருக்கின்றோம். அந்த வேளையிலே எங்கள் போட்டியையும் மறவாதிருக்க வேண்டும். 11 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தந்துவிட்டேன். அது நீண்ட பதமாக இருக்குமோ என்ற எண்ணம் இல்லை. சாதாரணமான ஒரு விடயம், சிந்தனைக்கு உகந்தது, புத்திக்கு கூர்மையை கொடுப்பது, போகமாக இயங்க வேண்டியது, விவேகமாக இயங்க வேண்டியது. நீங்கள் கண்டுபிடிக்கலாம், முடியாத என்று ஒன்று அல்ல. எங்கே கண்டுபிடிங்க, கொண்டு வாருங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் அழைக்கலாம். வந்துவிட்டார் கணபதி அவர்கள், கொண்டு வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே, கொண்டு வந்து விட்டீர்கள் பதத்தை. அப்படித்தானே, கொண்டு வாருங்க.
1: புது செருப்பு கிடைக்கும்.
0: குடும்பம் வேண்டாம்,
1: புது செருப்பு கிடைக்கும்.
0: சிறு
1: செருப்பு கிடைக்கும்.
0: சிறப்பான பதில், புது செருப்பு கிடைக்கும். எங்கே அடுத்தவர்கள் சரிபார்த்து பாருங்கள். இத்தனை போட்டு குழப்பி அடித்திருக்கிறீர்கள். சிறப்பான பதில்,
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கடினம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், அருமையான வார்த்தை.
0: நன்றி. இது உண்மையான ஒன்றுதானே, புது செருப்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள் கணபதி அவர்கள். குறிப்பிட்டு ஒரு புள்ளியை பெற்று சொல்கின்ற சிறப்பான புள்ளியை பெற்றிருந்தார் கணபதி அவர்கள். வாழ்த்துக்கள். இங்கே வடலூர் ஆனந்தன் அவர்களும் வருக வருக எழுதியிருக்க, அவர் பணி சுமையில இருக்கின்றார் என்று தெரிகின்றது. புது செருப்பு கடிக்கும், அற்புதமான ஒரு பதில். அதை நீங்கள் தொடர்ந்து ஏன் பார்க்கவில்லை? பார்க்கலாம், பார்க்கும்போது குழம்பும் போல் தெரிகின்றது. இந்த வேளையில் வேறு யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? புது செருப்பு கடிக்கும் கண்டுபிடிச்சிருக்கலாம், இப்பொழுது கண்டுபிடித்திருப்பீர்கள் என்றால் அவர்தான் கண்டுபிடித்து கூறிவிட்டாரு. அட, இப்படியா வந்தது என்று எண்ணுவீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான கண்டுபிடிப்பு, மூளைக்கு வேலை. சின்ன சின்ன சிற்களை சென்றால் உடனே குரு வந்து விட்டார். நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். கொண்டு வரங்க நாகப்பன் அவர்களே. நாகப்பன்
2: இந்த மனசு
0: கூறுங்க. வணக்கம்.
2: செருப்பு கடிக்கும்
0: அங்க எங்க புதுவை காணவில்லை. அதுல புது இரண்டாவது நாலாவது செருப்பு கடிக்கும் இல்லையா? ஆனா உண்மையான ஒரு விடயம், புது செருப்பு கடிக்கும். இதை கணபதி அவர்கள் அழகாக வந்து சொல்லி சிறந்த பதம் ஒன்றும் குறிப்பிட்டு போனார். மூளைக்கு வேலை. நான்கு மூன்று எழுபது சின்ன சொல்லி கண்ட எங்களுக்கு பெரிய எழுத்தா போய்விட்டது. சரி, அத்தோட இன்னும் ஒரு
2: அது முதல்ல முதல்ல ஒரு ஜெகவர்சாதி கையாட்ட சொல்லும் பிடிங்க. அதுல வந்து ஆ சொன்னீங்க, அதுல அதனால குழப்பம் ஆயிடுச்சு.
0: ஆ சொன்னீங்க.
2: ஆமா, இப்பக்கு பதிலா ஆ சொன்னீங்க.
0: ஓ,
2: அது நான் இந்த அடிக்கரும்பு அடிக்கரும்புன்ற நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
0: அப்படி அப்படி
2: ஒன்பது எழுத்துன்னு சொன்னோம், எழுத்துன்னு. ஆனா அது கடைசியில சொன்னீங்க ஒன்பதாவது பதம்னு சொன்ன உடனே சரி மாறி இருக்கு அப்படின்னு
0: நினைச்சுக்கிட்டேன். கரும்பு வந்து போனா பதவங்க கிடைக்காது ஒரு சொல்லுபடி. நான் அதான் இடையில ஒரு தொலைவை கூறியிருந்தேன். நீண்டமா இருக்கின்றதா ஏதாவது கேள்வி இருந்தால்?
2: அது வந்து ஆண் வரவும் எனக்கு அந்த இப்பு ரெண்டாவது சொல்லும் போதுதான் இப்பு சொன்னீங்க. அந்த ஆபத்து
0: அதாவது கணபதி அவர்கள் துல்லியமாக கண்டுபிடிச்சு கொண்டு வந்து விட்டார். வாழ்த்துக்கள் 10வது பதத்தை தருகின்றேன். அது உங்களுக்கு 12 எழுத்துக்களை கொண்டது. 12 எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து
2: இணைப்புல இருந்து கேட்கலாமா அல்லது
0: கேளுங்கள். மற்றவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தானே. நீங்கள் சென்றால் நான் கூறும்பொழுது தாமதமாகும் உங்களுக்கு பதம்
2: பெற.
0: முதலாவது எழுத்து மூன்று சுழிகளை கொண்ட கண் என்பதற்கு வர எண். முதலாவது எழுத்து. இரண்டாவது எழுத்து ப. பயல், பயணம், படிப்பு என்பதற்கு வர குறி ப. பருப்பு. மூன்றாவது எழுத்து என்பதற்கு எது வரும்? பணம் என்பதற்கு வர ந. மூன்று சொல்லி. நான்காவது எழுத்து ட. கட, நட என்பதற்கு வர ட. குறை. ஐந்தாவது எழுத்து எம். அம்மா என்பதற்கு வர எம். ஆறாவது எழுத்து ய. ய என்பது ஐயம். ய பயம் என்பதற்கு வர ஐயா. ஏழாவது எழுத்து நீ நான் என்பதற்கு வர நீ என்பது. எட்டாவது எழுத்து மீண்டும் ய, பயணம் என்பதற்கு வர ய. ஒன்பதாவது எழுத்து செய் என்பதற்கு வர இ. பத்தாவது எழுத்து லா, லாடன் என்பதற்கு வர லா. பதினோராவது எழுத்து செ, செல்வது செல்வம் என்பதற்கு வர செ. பன்னிரெண்டாவது எழுத்து அம்மா என்பதற்கு வர மா. பன்னிரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், இது ஒரு பதம் அல்ல ஒரு வசனம், ஒரு வாக்கியம் என்று கூறலாம். இது கேள்வியோடு ஆச்சரியக்குறியோடு வருகின்ற ஒரு விடயம். பன்னிரண்டு எழுத்துக்களையும் தந்திருக்கின்றேன். புரியாதவர்கள்
2: பயணம் செய்யலாமா?
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதம். நிறைந்த பயணம் செய்யலாமா என்ற ஒரு நிறைந்த பதத்தை கண்டுபிடித்த நாகப்பன் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். நிறைந்த பயணம் செய்யலாமா என்ற பதில் நல்லது நாகப்பன் அவர்களே. பாடம் ஒன்று முன்னும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: மாமா மாமா, இந்த புழுவு புடவை கட்டின்னு வராளே, அவளா இல்ல சிவப்பு புடவை கட்டின்னு வராளே, யார் பொண்ணு?
1: புடவை கட்டிட்டு இருக்கவாள ரெண்டு பேருமே பொண்ணாத்தான் எனக்கு தெரியறது.
0: படுத்ததே பார்த்தா கல்யாண பொண்ணு யாருன்னு கேட்டேன்.
1: முதல்ல யார் வந்து நோக்கு நமக்காரம் பண்றாளோ அவதான் கல்யாண பொண்ணு. ஏண்டா அதோட பறக்கிற?
0: நான் பறக்கல மாமா, ஆள் தெரியாம ஆசைப்பட்டு கூடாதுன்னு கேட்டேன்.
2: மாப்பிள்ளை நமஸ்காரம் பண்ணிக்கமா.

0: நமஸ்காரம் பண்ணுமா, அவர் தான் மாப்பிளைக்கு கார்டியன் மாதிரி.
1: நன்னாயிரமா சட்டி இறமா, என் ஆட்டுக்காரி மட்டும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு போய் உட்காந்துக்கோ.
2: வணக்கம். வணக்கம் ஐயா. கணபதி
3: நீண்ட பயணம், நீண்ட பயணம் செய்யலாமா? நீண்ட பயணம் செய்யலாமா?
2: செய்யலாமா? நீண்ட பயணம் செய்யலாமா என்ற நாவோடையும் இருந்து ஆச்சரியமாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள். நன்றி, நன்றி கணபதி அவர்களே, நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நீங்கள் வந்து கூறிவிட்டீர்கள், உங்களுடைய தொடர் சொற்களை கண்டுபிடித்து கூறுவதில் வல்லுவர்களாக வந்துவிட்டீர்கள் நீங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கதம்பத்தின் அடுத்த அங்கத்துக்கு நாங்கள் செல்கின்றோம். அடுத்த அங்கமாக வர இருக்கின்றது, எதுவாக இருக்கலாம். இங்கே 10 நான் பொக்கிஷத்துக்கு சென்று 10 பெட்டிகளை எடுத்து வந்திருக்கின்றேன். அவற்றை நீங்கள் வந்து ஒவ்வொருவராக வந்து முதலில் வருபவர் உங்களுக்கு தரப்படும் பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே உள்ள சொல்லை கண்டுபிடித்து உடனே சொன்னால் 2 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்து சொல்லி அப்படி சொன்னால் அந்த பதத்தை, அந்த பெட்டிக்குள்ளே இருக்க பதத்தை பொறுத்து ஒரு வினாவையும் தொடுத்து விட்டு போற சொன்ன இந்த விளையாட்டு உங்களுக்கு தெரியும். ஓடி பாருங்கள், காற்றலைக்கு பாருங்கள்.
0: தரங்க

0: வணக்கம் மகனே, நலமா இருக்கின்றீர்களா? சிவகுமார்
1: நலமா
0: இருக்கேன். நலம் அனைவரும் நலம். பணி முடிஞ்சு
1: பணி முடிஞ்சிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மழை இருந்ததுதான், கொஞ்சம் முடிச்சிட்டு கொஞ்சம் வர்றது. கொஞ்சம்
0: மழையா? நல்லது.
1: ஆமா,
0: இங்கே ஒவ்வொருவரும் வந்து படங்களை கண்டுபிடிக்கின்றார்கள். நீங்க நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு கேட்க விருப்பம்?
1: அப்ப வணங்காமுடி படத்துல வந்து ஆரியமாலா ஆரியமாலா அந்த பாடல் தான்.
0: ஆரியமாலா ஆரியமாலான் ஆரம்பிக்குமா?
1: இல்ல, அந்த பாடத்துல பாட்டு வரும், அந்த ஆரியமாலான்னு வரும். அந்த பாட்டு முதல் அடி என்னன்னு
0: வணங்கா முடியா? வணங்கா முடியா?
1: ஆமா,
0: காத்தவராயனா வணங்கா முடியா?
1: காத்தவராயன், காத்தவராயன்.
0: நீங்கள் எல்லாத்தையும் மாற்றித்தான் கூறுவீர்கள். ஆரியமாலா வந்தால் நிச்சயமா காத்தவராயன் தானே வர வேணும். அந்த பாடல நீங்க விட பாடு சரியா? கடைசியில கேட்கல ஆரியமாலா ஆரியமாலான்னு எங்கோ கேட்ட குரல். நல்ல ஒரு பாடல், வாக லாபமயிலே என்ற பாடல். பாக்கலாபம் நல்லது. அந்த பாடல் மூலம் நாளைய தினம் கிடைக்கும் விதமான பாடல். இன்று பதம், நீங்கள் பொக்கிசத்துக்களே நுழைந்து விட்டீர்கள். பொக்கிசத்தில் சென்று பத்து பெட்டிகளை எடுத்து வந்தேன், பத்து பதங்களோடு. அதிலே ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் பெட்டிகள் உண்டு. உங்களுக்கு எந்த இலக்க பெட்டியை திறந்து பார்க்க விருப்பம்?
1: எனக்கு ஆறாம் நம்பர்.
0: நீங்கள் ஆறாம் நம்பர் காரணா? சரி, ஆறாவது நம்பர் பெட்டியை எடுத்து ஆறாவது இலக்க பெட்டியை தொடங்குகிறேன். அது வந்து ஒரு சாம்பல் நிறமாக இருக்கின்றது. பெட்டியை எடுத்து திறக்கிறேன். மெதுவாக அவிழ்த்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதமான ஒரு பதம், நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எனக்கு காட்சி தருகின்றது. அந்த நான்கு பதம் ஒரு மிருகத்தை குறிக்கின்றது. அந்த மிருகம் காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழும். நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்கே உடனே கூறினால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இருக்கும் நான்கு எழுத்துக்களை கொண்டு
1: குதிரை.
0: செல்லாது செல்லாது குதிரை மூன்று எழுத்து அல்லவா?
1: சிங்கம், சிங்கம் பா, சிங்கம்.
0: அது நாட்டில வாழுமா?
1: நாட்டில் மட்டும்தான் வாழும். அதான்
0: காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழும்.
1: ஆமாப்பா, நாட்டிலும் வாழும். யோசனை பண்ணிட்டு
0: வரப்பா விட்டுட்டு ரெண்டு மணியை கட்டிக்காரன் ஓடிவாருங்க. மீண்டும் வர வேண்டும். வேறு யார் கூட போகுங்க? ஓடிவாருங்கள், ஓடி வந்து கூறுங்கள், சென்று வாருங்கள். இரண்டு முயற்சியை செய்து பார்த்தார். சிங்கம், புலி, கரடி எல்லாவற்றையும் கொண்டு வந்தார், தெரிவரவில்லை. மீண்டும் வருவார் என்று கூறுவதற்கு அடுத்தவர்கள் வரப்போகின்ற கணபதி அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள், வரப்போகின்றார்கள் தெரிகின்றது. ஓடிவாருங்கள், எதுவாக இருக்கலாம். அண்மையிலே இந்த பதம் வந்தது பொக்கிஷத்தில் அல்ல, புதையல்லே வந்தது. கொண்டு வாருங்கள், மறந்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது. ஓடி வர வேண்டும். பாடலை கேட்போமா? தொடர்ந்து

0: வணக்கம் கணபதி அவர்களே.
1: ஹலோ
0: ஐயா, வணக்கம்.
1: சொல்லலாமா? கூறுங்கள். குரங்கு
0: குரங்கு நான்கு எழுத்து, காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழும், நல்ல பதம். ஆனால் என்னிடம் இருப்பது அது அல்ல, சொல்லாது. இனிமொரு சந்தர்ப்பம் கூறுங்கள். இரண்டு தடவை நீங்கள் முயற்சிக்கலாம்.
1: சந்தர்ப்பம்
0: குரங்கு என்று எழுதுவதை இல்லை. சரி, இன்னொரு தடவை தெரியும். நாட்டிலே அது வாழும் பொழுது அது என்னுடைய அனுமதி இல்லாமல் வாழ மாட்டாது. நாட்டிலே அது தானாக வந்து வாழ மாட்டாது, நாங்கள் தான் கொண்டு வந்து வாழ வைப்போம். சரியா? இந்த குரங்கு தானாக வந்து வாழும். சென்று விட்டீர்களா? சரி, எங்கே செல்வகுமார் வந்து கொண்டு வரணும். செல்வகுமார்
2: வணக்கம். பதில் காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழும் நான்கு எழுத்து குரங்குப்பா.
0: அதைத்தான் இப்பொழுது கணபதி அவர்கள் கூறினார், அது அல்ல என்னிடம் இருக்கும் பதம். இன்னும் ஒரு தகவலை தருகிறேன். அந்த குரங்கு வந்து தானாக வந்து வாழும், ஆனா இது நாங்கள் அனுமதித்தால்தான் வந்து வாழும். அற்புதமான பதம். அந்த திரை அந்த பதத்தை வைத்து ஒரு பாடல் வந்திருக்கின்றது. திரைப்படமும் வந்திருக்கின்றது. நன்றி. வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள். கவிஞர் கொண்டு வந்து விட்டார். நீங்கள் தான் திறப்பு வந்தீர்கள், தாருங்கள்.
3: சாதுவானதா இல்ல ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஐயா?
0: சாது என்றால் சாது, பயங்கரம் என்றால் பயங்கரம். நீங்கள் பயந்தால் அது பயங்கரம், நீங்கள் சாதுவாக இருந்தாலும் சாது. கூறுங்கள்
3: ஐயா. குரங்கு ஐயா, குரங்கு.
0: குரங்குக்கு பயம் இல்லையே, சாதகம் இல்லையே. குரங்கு இப்ப இருவர் வந்து கூறிவிட்டார்கள், அது ஒத்து வரவில்லை என்னோட. இந்த மிருகம் வந்து தானாக வந்து நாட்டில் வாழாது, நாங்கள் அனுமதித்தால் தான் இது வாழும். நாங்கள் அனுமதிக்க வேண்டும்.
3: நாம் அனுமதிக்க வேண்டும்,
0: அனுமதிக்க வேண்டும். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த பதத்திலே திரைப்படம் வந்திருக்கின்றது. பயந்தால் பயந்தான்,
3: சாதுதான்.
0: கடந்த வாரம் ஒரு கேள்வியாக வந்தது உங்களுக்கு புதையல்ல. கொண்டு வாருங்க.
3: பாட்டு சொல்லிடுறேன் ஐயா.
0: பாட்டு சொல்லுங்கள்.
3: கண்ணன் படத்துல, கண்ணன் படத்துல இருந்து உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது
0: என்பது நல்ல உள்ளம் தான். உள்ளத்திலே நல்ல உள்ளம் உறங்காது. நீங்களும் அப்படி உறங்காமல் மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள்.
3: இந்த
0: நாகப்பன் அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வந்து விட்டீர்கள் தெரிகின்றது. கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லிட்டாங்களா?
0: இல்லையே, நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.
4: இந்த பதம் வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து ரெண்டாயிரம் போராடி பார்த்த பதம்.
0: ஆமாம், கூறுங்கள்.
4: வாரணம்.
0: வாரணம் என்பது நான் அதையும் கூறியிருந்தேன். கடந்த வாரம் வந்தது புதுவெல்லே. அடுத்து இது ஒரு திரைப்படம் இந்த பேர்ல வந்தது. வாரணம் ஆயிரம் என்ற திரைப்படம் வந்தது அல்லவா? வாரணம் சிறந்த பதிலை தந்தீர்கள். வாழ்ந்து குரங்கு என்று வந்தார்கள். குரங்கு வந்து தானாக வந்து வாழும் நாட்டிலே. ஆனால் வாரணம் என்பது யானை. அந்த யானையை நாங்கள் அனுமதித்தால்தான் அந்த நாட்டுக்குள்ளே வந்து வாழ முடியும். நாங்கள் வாழ வைப்போம், எங்களுடைய அனுமதியோடு தான் அது வாழும். இன்னொருவருடைய கேள்வி, பயமா சாதுவானதா?
4: கண்டுபிடிச்சாங்க.
0: பயமா சாதுவானதான் கேட்டேன். நாங்கள் பயந்தால் பயந்தான் பயமானது, நாங்கள் சாதுவானது நினைத்தால் சாதுவானது. வாரணம் என்பது சரியான பதம் தந்து ஒரு புள்ளியை பெற்ற உங்களுக்கு வாரணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினாவை தொடுத்துருங்கள். வசதியானவர் புள்ளியை பெறலாம். ஒரு வினா ஒன்று தொடுங்கள்.
4: வாரணம் தொடர்பா ஒரு பாடல் வந்திருக்கு, அந்த பாட்டை சொல்லட்டுங்க.
0: சரி, வாரணம் என்று ஒரு பாடல் வந்திருக்கின்றது திரைப்படத்திலே. அது என்ன பாடல்? இலகுவான ஒரு வினாவை தந்திருக்கிறார் அன்பு நாகப்பன் அவர்கள். இப்பொழுது அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒரு பெட்டியை திறந்து பார்ப்பதற்கு எத்தனையாவது இலக்க பெட்டியை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
4: பெட்டி எண் ஐந்து.
0: பெட்டி எண் ஐந்து. இதமான பதமான அழகான ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம் இப்பதமாக எனக்கு தோன்றுகின்றது. மிகவும் சாதுவானது. ஒரு மிருகத்தின் இளம் பராயத்தை குறிப்பது. ஒரு மிருகத்தின் ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஒரு மிருகத்தின் இளம்பராயத்தை குறிப்பது. உடனே கூறினால் இரண்டு புள்ளி. அங்கே
4: கன்றுக்குட்டி
0: மாத்தி யோசிக்க வேண்டும் போல் தெரிகின்றது உங்களுக்கு இரண்டு புள்ளி வேண்டும் என்றால். கன்று என்பது குட்டி தானே ஐயா? ஒரே பகந்த ஒரே கருத்து தானே. ஆனா இது ஒரு மிருகத்தையும் குறித்து கூறுகின்றது. நான் கூறுகின்றேன் ஒரு மிருகத்தின் இளம் பராயத்தை குறிப்பது. அந்த சொல்லிலே மிருகமும் எதுவென்று உங்களுக்கு தெரிய வரும். கன்று குட்டி, கன்றுதான் குட்டி, குட்டிதான் கன்று. அது என்ன குட்டி என்ன என்ன கன்று தெரியாதானே எங்களுக்கு? மாத்தி யோசிச்சு பாருங்க. நாங்கள் வளமையாக இல்லங்களிலே உள்ளதை நாங்கள் கூறும் பொழுது இப்படி கூறுவோம். இரண்டு
4: மணி
0: கண்டிக்கார். எங்கே அடுத்தவர்கள் வந்து கொள்ளலாம். இந்த பாடலை வந்து யார் கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: ஆக்டோதாம். அங்கே ராமன் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். சரியான பதத்தை கொண்டு வருங்கள் ராமன். வணக்கம் ராமன். ராமன் ராமன் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. வாருங்கள் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். கொண்டு வாருங்கள்.
1: நாய்க்குட்டி.
0: நாய்க்குட்டி நாய்க்குட்டி ஆறு எழுத்து தந்திருக்கு. ஆனால் அதுவல்ல நான் வைத்திருப்பது. அது அல்ல
1: பூனைக்குட்டி.
0: அதுக்கும் ஆறு எழுத்து தான் சரி. அதுவும் இல்லை.

0: இதிலே நான் கூறினேன், மிருகத்தின் விளம்பராயத்தை குறிப்பது, ஒரு மிருகத்தை குறிக்குது. சரி, அந்த கேள்விக்கு அந்த வினாவுக்கு என்ன விட ஒரு புள்ளி கிடைக்குமே உங்களுக்கு? பாரணம் என்ற பதம் வரும் பாடல்,
1: அது
0: என்ன பாடலாம் இந்த பெட்டியை உடைத்து கொண்டதில் இளம் கண்டு போகும்போது இன்னும் ஒரு பதில் தரலாம். இன்னொரு தடவை முயற்சி, ஒரு தடவை தானே, ஒரு பதில் தான் இழந்தீர்கள், இரண்டு பதில் தரலாம் தானே, எங்கே பேர் ஒரு பதில் தாருங்கள்.
2: இளம் பராயம்,
0: இது ஒரு மிருகத்தின் இளம் பராயம் ஐயா. அந்த மிருகமும் வரும், நாய்க்குட்டி என்பது போல தான் இது. நன்றி, மீண்டும் வாருங்கள். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே, ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்
3: ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
3: ஐயா. அந்த பாடல் பாடல் வரி வந்து தூக்கு தூக்கி படத்துல இருந்து வாரணம் ஆயிரம் சூளை,
0: வாரணம் ஆயிரம் சூளை. அவர் என்ன பாடல் என்று ஒரு பாடல் தான் கேட்டிருந்தார், வாரணம் என்று வருவது. இந்த பாடல் வருவது படியால் சரியான பதம் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புள்ளியை தருகின்றேன் வாழ்த்துக்களோடு. சரி,
3: நாளைக்கு பாடல்
0: சொல்லிடுறேன். கொடுங்கள்.
3: வாரணம் வர முன்தினம் பார்த்தேனே, வாரணம் ஆயிரம் படத்துல
0: அதுதானே முதல் கேள்வி. வாரணம் அந்த பாடத்தை வந்து கூற ரெண்டு புள்ளி எடுத்திருக்கலாமே. வாரணம் பார்த்தேன்
3: பாருங்க, அதை தவிர மித்ததெல்லாம் சிம்பன்சி எல்லாம் தேடிட்டு இருக்கிறேன்.
0: வாரணம் ஆயிரம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்ப ரெண்டு பதிலே கூற முடியுமா? நான்கு ஆறு எழுத்துக்கள் கொண்ட பதம் ஒரு மிருகத்தின் இளம்பராயத்தை குறிப்பது.
3: மிருகத்தின் இளம்,
0: ஒரு மிருகத்தின் இளம்பராயத்தை கூறும் ஒரு பதம், ஆறு எழுத்துக்களை கொண்டது. நாய்க்குட்டி என்றார்கள், பூனைக்குட்டி என்றார்கள், எல்லாம் சொன்னார்கள், பொருந்தவில்லை. நீங்கள் கூறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். இளம் கண்டு என்று கூட கூறினார்கள், பொருந்தவில்லை.
3: மான்குட்டி, மான்குட்டி
0: பொருந்தவில்லை. மீண்டும் பாருங்கள்.
3: நன்றி நன்றி.
0: இன்னொரு தடவை கூட போகின்ற இன்னொரு குட்டியே.
3: மான்குட்டி கண்டுக்குட்டி
0: பொருந்தவில்லை. மாற்றி யோசித்து பாருங்கள், சரியாக வரும்.
3: நன்றி நன்றி.
0: மீண்டும் பாருங்கள். வந்துவிட்டார் நாகப்பர் அவர்கள். வணக்கம் நாகப்பன், கொண்டு வந்து விட்டீர்களா?
2: மீண்டும் வணக்கம் ஐயா. காலை கன்று,
0: என்ன
2: காலை, காலை கன்று,
0: காலை கன்று, காலை கன்று அல்ல, காலை கன்று. பொருந்தவில்லை பொருந்தவில்லை, மாத்தி யோசியுங்கள், மிகவும் சுலபமானது. இன்னும் ஒன்று போய் பாருங்கள்.
2: அது கண்ணுக்குட்டிக்கு சொல்லுவாங்க, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க.
0: வேற அப்ப ஒருவே ஞாபகம்
2: பண்றதுக்கு தான் சொல்லுவாங்க.
0: ஒரு கப் தேனியை அருந்து விட்டு வாருங்கள், ஞாபகத்துக்கு வரும்.
2: நன்றி நன்றி நன்றி.
0: யோசனை பாருங்கள். மீண்டும் கொண்டு யார் கொண்டு வர போகிறீங்க? அற்புதமான ஒரு பதம், இனிமையான பதம். கணபதி அவர்கள் வந்தார்கள், இங்கே காணவில்லை. பெண்களை கொண்டு வர வேண்டும். புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ராஜ்குமார் இந்த பாடலை கூறி புள்ளியை பெற்று விட்டார். ஆனால் கேள்விக்கு பதில் கூறுவார் ராமன். தனியா மீண்டும் நாகப்பன் வருவார். கொண்டு வரங்கள் நாகப்பன், இப்பொழுது சரியாக கொண்டு வந்திருப்பீர்கள். கொண்டு வரங்கள்
2: ஐயா. கிடேரி கன்றையா
0: ஐயா? கிடேரி என்றால் என்ன இருக்கும்? அது கன்றா இருக்காதே. கிடேரி வந்து கொஞ்சம் முதுபெருவம் அல்லவா? இது இளம் கன்று, இளம் இளம்பராயம் தான். கிடேரி வந்து காலையா வர போகுது அடுத்து. கிடேரி அது சரிவரவில்லை.
2: கிடேரி கண்ணுக்குட்டின்னு
0: கண்ணுக்குட்டி என்றால் ஆண் கண்ணுக்குட்டியை கூறுவார். கிடேரி என்று ஆண் கண்டை கூறுவார்கள். ஆண் கண்ணுக்குட்டி என்ற இல்ல, அது அல்ல. அதை விட ஒன்று இருக்கின்றது, இன்னும் ஒன்று இருக்கின்றது. அற்புதமான
2: யோசனை.
0: சரி, அதிலே இன்னொரு தரவு தருவேன். அந்த சொல்லிலே சாதுவானது, சாதுவானது கொண்டு வாருங்கள்.
2: சாதுவானது,
0: சாதுவானது அது ஒரு பெண் பாலையும் குறிக்கலாம்.
2: பசுங்கன்று.
0: வாழ்த்துக்கள். நான் அப்பட்டமா குருநா சொல்லிவிடுகிறேன். கெட்டிக்காரன் பசுக்கன்று, பசுங்கன்று, பசு என்று, பசுக்கன்று என்று வருவார். சரியா?
2: சொல்லுவாங்க. அது வழக்கத்துல, எங்க வழக்கத்துல இல்லைங்க அந்த வார்த்தை.
0: எப்படி கூறுவார்கள்? அதை
2: கண்ணுக்குட்டின்னு தான் சொல்லுவாங்க.

0: பசுக்குட்டி பசுக்கன்று வந்து அது வந்து பெண் குழந்தையை தான் கூறுவாங்க பசுக்கன்று. அடுத்தது ஆண்டன் ஆனந்த நாம்பன் கன்று கூறுவார்கள் நாம்பன் புதுச்சோலை கண்டுபிடிக்கலாம் புதுச்சோலை நான் தர முடியும் ஐயா பசுக்கன்று. கிடேரி என்பது வந்து ஆண்கன்று வளர்ந்து ஒரு பெறா என்பதைக்கே கிடேரி என்று கூறுவார். கிடாரி கிடாரி வந்து ஆணை குறிப்பு கிடேரி கண்ணன்று கூற மாட்டார்கள் பசுக்கன்று என்றுதான் கூறுவார்கள். அதாவது அது பெண்ணாங்களுக்கு ஆனா பசு கன்று போட்டோட பசு கன்று கடிகாரன் ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வாழ்த்துக்கள் சிறப்புகள். சரி அதை வைத்து ஒரு கேள்வி வினாவை தவிர்த்து விட்டு போங்க. அவர் பாரணம் பாடல் வந்து விட்டா
1: அதுவும் இதேதான் பசுன்னு வரக்கூடிய திரைப்பட பாடல் என்று சொல்ல
0: பசு என்று வரக்கூடிய திரைப்பட பாடல் பசு என்ற பெயர் வர வேண்டும். சரி பசு என்ற பெயர்
1: என்ற வாசகம் வர வேண்டும்.
0: பசு என்ற வார்த்தை வரும் பசு என்ற வார்த்தை வரும் ஒரு திரைப்பட பாடல் எதுவாக இருக்கும்
1: அது முதல்ல வரலாம் இடையில வரலாம்
0: இங்கே வரலாம் வீடுகளும் வரலாம் மொழியிலே நிற்கலாம். நல்லது ஐயா இப்ப நீங்கள் ஒரு பெட்டி உங்களுக்கு திறக்க முடியும் தானே அதில் கூட வெட்டி
1: நம்பர் 9
0: 9 ஆஹா 9வது பெட்டியை வந்து பார்த்தேன் மஞ்சள் நிறமாக இருக்கிற பெட்டி எங்கே அவிழ்த்து பார்ப்போம் திறந்திட கதவே சிசுவும் அந்த காகசும் அபு காசு 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஆரம்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு பதம் அது எந்த இதுக்கும் ஆரம்பமானது ஆரம்பத்தை குறிக்கும் அது 4 எழுத்து உடனே சொன்னால் 2
1: முதன்மை
0: மூத்த இன்மை முதன்மை என்றது ஆரம்பத்தை வராது ஐயா நீங்க முதலாவதாக என்பதற்கு சொல்ல முதன்மை என்பது எல்லாத்தையும் விட சிறந்தது என்பது தானே முதன்மையானது என்று கூறுவோம் உங்களுக்கு பொருந்தவில்லை போல இருக்கிறது நான் நின்று பண்ணி சொல்லுங்கள்
1: வார்த்தையா சொல்லுங்க
0: ஆரம்பத்தை குறிப்பது
1: முதலில்
0: முதலில் என்று பொருந்தவில்லை
1: வாசகம் வராது சாதாரணமாக செய்து
0: வருகிறேன் பாருங்கள் புள்ளியை பெறுங்கள். வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே புள்ளிகளை குவிக்க வருகின்றார்.
2: வணக்கம் ஐயா
0: அந்த பாடல் என்ன
2: வந்தேன்டா வந்தேன்டா பால்காரன் பஸ் மாட்ட பற்றி பாடக்கூடாது
0: வாழ்த்துக்கள் சிறப்பான 11 புள்ளியை பெற்றீர்கள் சந்தன் ராஜ் அவர்கள். இங்கே அந்த பெட்டியை அவர் திறந்து விட்டார். அந்த பெட்டிக்கு 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது அதை நீங்கள் கூறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆரம்பத்தை கூறுவது ஆரம்பம் அது ஒரு புனிதமான பதமாக இருக்கும் நல்ல ஒரு பதமாக இருக்கும். தினமும் அது ஆரம்பிக்கும்
2: உரை
0: அது முகவுரை அல்ல இது ஒரு எப்படி கூறுவது உங்களுக்கு நாங்கள் வரவேற்று அதை காண்பதற்கு அந்த அந்த அதை பார்ப்பதற்கு சந்தோஷப்படுவோம்.
2: 4 அது கடலையா என்னுடைய பாடல இருங்கய்யா
0: அதையும் பாருங்களேன்
2: லண்டன் திரைப்படத்தில் வந்து போடுங்க
0: லண்டன்ல லண்டன் பாடல் மணிக்கூடா
2: யாரோ ஒருத்தி என்பவளே
0: யாரோ ஒருத்தி என்பவளே அப்படியா
2: ஆமா என்றவளே
0: என்றவளையா
2: யாரோ ஒருத்தி என்றவளே
0: சரி யாரோ ஒருத்தி என்றவளே அது நான் இல்லையாப்பா ஒரு யாரோ ஒருத்தி என்று சொன்னவளா இருக்கலாம் என்றவளே. வாழ்த்துக்கள் இப்பொழுது நீங்கள் அந்த பாடலை கூறிய ஒரு புள்ளியை பெற்றீர்கள். பெட்டிக்குள் அந்த பதத்தை திறக்காதபடியால் பெட்டி திறக்க முடியாது
2: அதாவது அது வந்து 4 சொல்ல
0: ஆமா
2: அதிகாலை
0: அதை மாற்றியோ நீங்கள்
2: அதிகாலை மாற்ற வேண்டும்
0: அதிகாலையில் என்ன நடைபெறுவது மாற்றியோ நீங்க அதிகாலை தான் அதிகாலை எப்படி வரும்
2: அது டக்குன்னு வர முடியுது
0: அதிகாலையில யார் வந்தால் அதிகாலை அவரும் யார் வர வேண்டும்
2: ஆதவன்.
0: ஆதவன் என்ன செய்ய வேண்டும்? நான்கெழுத்து.
2: ஆதவன் நல்ல பதம்,
0: பாடல் கூட இருக்கின்றது.
2: ஆமாயா,
0: அதே
2: முயற்சி.
0: வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. சொல்லிட்டாங்களா நான்கு எழுத்து பதம்?
0: இல்லையில நீங்களானே சொல்லி புள்ளி எடுக்க வேண்டும், போட்டு பாருங்க.
1: அது விடியல்.
0: விடியல்னா இல்ல, அவரும் கோயில் விட்டு சொன்னார். விடியல் எப்படி வரும்? அது அது என்ன அவர் கூறினார்? விடியல் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதுக்கு இன்னொரு பதம் இருக்கின்றது. அது தனிய காலைக்கு மட்டும்தான், வேறு விடயங்களுக்கு மட்டும் தானே? யமாலயம் இருக்கும் தானே? அப்ப சரி, உங்களை இலகு வாக்கு உரேன். தோன்றுவது, தோன்றுவது எங்களுக்கு தெரியாது. தோன்றுவது
1: உலரும்,
0: அது மாதிரி யோசியங்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு பலன் இருக்கின்றது. பாடலும் இருக்கின்றது, திரைப்படத்தும் ஒரு திரைப்படத்திலே இருக்கிறது. அந்த அந்த சொல்லு சரி, அதிகம்
1: யோசனை செய்வதும்.
0: வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம் மகாலிங்கம், மகாலிங்கம் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன், நான் உங்களை ஒலி எனக்கு கிடைக்கவில்லை. வணக்கம் வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது?
2: நலமா, நல்லா இருக்கையா? இப்போ உடம்பு நல்லா
0: சரி வந்து விட்டதா? எல்லாம் அம்மா கூறியிருந்தார்கள், வருத்தப்பட்டோம், கேள்விப்பட்டு இப்பொழுது சுகம் என்றால் வாழ்த்துக்கள், இறைவனுக்கு நன்றி. சரி, இப்பொழுது காட்டுக்கு கலந்ததுக்கு வந்து என்ன ஊதயம் சரியான பதத்தை கொண்டு வந்தார் மகாலிங்கம். உதயம் அற்புதமான பதம், அவர்களுக்கு தெரியும், அதை கூற முடியாது, திண்டாடி இருக்கின்றார்கள். சூரிய உதயம், சந்திரோதயம் என்ற திரைப்படம் வந்தது தானே? உதயம் அதாவது காலை, அதிகாலை, விடியல், இதெல்லாம் அப்படி உதயத்திலே தான் வருகின்றது. சூரியன் மட்டும் உதிப்பதில்லை, சந்திரன் உதிக்கின்றார். சூரிய உதயம், அந்த உதயம் என்று கூறுவார்கள். சிறப்பான பாதத்தை கண்டு ஒரு புள்ளியை பெற்ற நீங்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கும் பாக்கியம் பெற்றிருக்கின்றீர்கள். என்னோட விருக்கும் பெட்டிகளுள் இப்பொழுது 6, 9 1, 2, 3 இருக்கின்றது. பல பதங்கள் 10 வரையும் இருக்கின்றது. கூறுங்கள், எந்த பெட்டி திறக்க வேண்டும்?
2: 2.
0: இரண்டாவது இலக்க பெட்டியை திறக்கப் போகின்றீர்கள். திறப்போம். சரி, நான் சென்னை இரண்டாவது பெட்டியை எடுக்கின்றேன். இரண்டாவது பெட்டியிலே 6 எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கின்றது. 6 எழுத்துக்களை கொள்வது. இது வந்து ஒரு பாத்திரம், பாத்திரம் லோகத்தினால் ஆன பாத்திரம், அதை இப்படி கூறுவார்கள். இந்த இந்த பெயரை வைத்து ஒரு பாடலே இருக்கின்றது, பாடல்களே இருக்கின்றது. இது ஒரு பாத்திரம், அட்சய பாத்திரம் அல்ல, பொருந்தவில்லை. அட்சய பாத்திரம் எழுத்துக்கள் கூட
2: அஞ்சு எழுத்துதான்
0: இது 6 எழுத்துக்களை கொண்டது ஐயா.
2: நிறைய வருது,
0: இது 6 எழுத்துக்களே அடங்கிவிடும். ஒரு திரைப்படத்த பாடலும் இருக்கின்றது. சரி, அந்த ஒரு திரைப்பட பாடலிலே அந்த நாயகனாக சங்கர் கணேஷ் அவர்கள் நடித்திருப்பார்கள். நாயகனாக
2: குடம்,
0: அதான் உலோகத்தால் ஆன குடம் ஐயா. உங்களை ரெண்டு சந்தர்ப்பத்துக்குமே கொடுத்து விடப்பட்டு விட்டது. என்ன குருங்கள்?
2: செப்பு குடம்.
0: செப்பு குடம் சரியான பகுதியை தந்தீர்கள். கெட்டிக்காரன் செப்பு குடம், நீங்களே திறந்து நீங்களே கூறினீர்கள். உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. செப்பு குடம் லக்கு அதிசயத்தோடு அதிசயத்தோடு வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சரி, இப்ப நீங்க முதல் கூறின அந்த முதல் என்ன கூறினீர்கள்? உதயம். உதயம் என்ற உதயம் என்ற பதில் பெறக்கூடிய வினா தொடுத்து விடுங்கள்.
2: சரியா தெரியுது. உதயம் உதயம்ங்கிற மாதிரி வரலாமா, உதயத்துக்கு மாற்று சொல்லுவதா?
0: உதயம் வந்து வரலாம்.
2: உதயம் தெரியலையா கொஞ்சம்.
0: சரி, அப்ப செப்புக்குடம் என்ற பகுதிக்கு ஒரு கேள்வி கேளுங்கள், வினா தொடுங்கள்.
2: செப்புக்குடங்கிறதுக்கு
0: ஒரு வினா ஒன்று தாருங்கள், யாரும் வந்து பதில் கூறுவார்கள்.
2: இந்த உலோகம் செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஸ்தாபனத்தை
0: நீண்ட கேள்வியாக செல்கின்றது. செப்புக்குடம் வந்து இலகுவாக வரக்கூடிய ஒரு கேள்வி கேட்கிறது தானே?
2: நீங்களே
0: சொல்லிடுங்களா? பார்ப்போம். நன்றி, மீண்டும்
2: பாருங்கள்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பான பதில்களை தந்திருக்கின்றீர்கள். எங்கே அடுத்து உறவு வந்திருந்தார் இப்பொழுது அழைத்திருந்த சந்தன் ராஜா ராஜ் நாகப்பன, யார் அழைத்தீர்கள்? வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும், கொண்டு வாருங்கள். அவர் ஒரு வினாவை தொடுத்திருந்தால் மற்றவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு பத்திரம் சரியா புரியவில்லை, அவர் வந்து கேட்பார், மீண்டும் வந்து கேட்பார். செப்புக்குடம், உதயம் என்று இரண்டு பதில்கள் தந்திருந்தார். அந்த உதயம் அல்லது செப்புக்குடம் என்பதற்கு யாரால் வினா தொடுக்க முடியும் அந்த தொடுங்கள். தொடரும்போது ஒரு பெட்டியையும் திறக்கலாம். யார் அழைத்தது இப்பொழுது? சிறிது நேரம் தான் இருக்கின்றது உங்களுக்கு. நான் 15 நிமிடங்கள் அதிகமாக இன்று எடுத்திருக்கின்றேன், வந்து தர வேண்டும். நாகப்பன், உங்களுடைய அழைப்பு நின்றுவிட்டது. நாகப்பன் அவர்களே, உங்களுடைய அழைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் அழைக்க வேண்டும். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை இறுதி நேரத்தில் இருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நடைபெறும் வேளையிலே இரண்டாவது விளையாட்டான என்ன, உங்களுடைய அழைப்பு வரவில்லை ஐயா, இங்கே கிளிக் ஆகிறது, பெயர் விழுகிறது, ஆனால் அழைப்பு வரவில்லை. சரி, வணக்கம். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: இணைப்பில் கோளாறுகள் இருக்கிறது, கூறுங்கள்.
3: பதில் செப்புக்குடம்.
0: செப்புக்குடம் அவர் தந்துவிட்டார், உதயம் என்பதையும் அவர் தந்துவிட்டார். நீங்கள் அதற்கு அவர் வினா தொடுக்காமல் சென்றபடியால் நீங்கள் ஒரு வினாவை தொடுத்து விட்டு பெட்டி ஒன்றை திறக்கலாம்.
3: செப்புக்குடம் சொல்லி ஒரு பாடல் ஆரம்பிச்சா, அந்த பாடல் என்ன பாடல் சொன்னது?
0: சரி,
3: பாடலும் இரண்டு வரியாவது பாடல்,
0: இரண்டு வரியாவது செப்புக்குடம் என்று ஆரம்பிக்கும் பாடல் ஒன்று.
3: உதயம்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு, அந்த திரைப்படத்தினுடைய நாயகன், கதாநாயகன்.
0: சிறப்பான கேள்வி, மகாலிங்கம் அவர்களே கேட்டீர்களா? இப்படித்தான் கேள்வி. அவர் அதிகம் இதுல அனுபவம் குறைவு, அதனால தான் அவர் கேட்கவில்லை. செப்புக்குடம் என்ற சொல்லோடு ஆரம்பிக்கும் ஒரு திரைப்பட பாடல் உண்டு, அது எந்த பாடல்? இரண்டாவது வினாவாக, உதயம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது, அதனுடைய நாயகன் யார் என்ற இரண்டு வினாக்களை தந்தவர் இப்பொழுது ஒரு பெட்டியை திறக்கப் போகின்றார். எங்கே திறந்து கொள்ளுங்கள் பெட்டி எது என்று பார்ப்போம்.
3: ஒன்று,
0: இலக்கம் ஒன்று. அற்புதமான பதம், அற்புதமான பதம் என்றுதான் என்னால் முதலாவது பற்றி வெளியே அந்த படம் போட்டிருக்கின்றார்கள். அந்த படத்திலே 1, 2, 3, 4, 5 எழுத்துக்களை கொண்ட பதமாக அழகாக காட்சி அளிக்கின்றது. அது வந்து மலர்களோடு சம்பந்தப்பட்டது, வரவேற்பு செய்வதற்கு உதவும். அது எதுவாக வரவேற்பு, மற்றவர்களை வரவேற்பு செய்வதற்கு உதவுவது, 5 எழுத்துக்களை கொண்டது, மலர்களோடு சம்பந்தப்பட்டது.
3: இலகுவாசாமலர்
0: அல்ல ஐயா, ரோஜாமலர் பொருந்தவில்லை. இது முன்பும் ஒரு தடவை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். வரவேற்கும் பொழுது செய்வார்கள்.
3: பூச்செண்டு.
0: வாழ்த்துக்கள். 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்தது, முதற்தரத்திலேயே பதில இரண்டாவது முயற்சியில தந்துவிட்டீர்கள். பூச்செண்டு, வரவேற்பு செய்யும்போது பூச்செண்டு கொடுத்து தான் வரவேற்பார்கள். அதனால் உங்களுக்கு 2 புள்ளியிலிருந்து பூச்செண்டும் தந்து 2 புள்ளியும் தந்திருக்கின்றேன். பூச்செண்டோடும் ஒரு வினாவை தொடுத்துக் கொள்கிறீர்கள்.
3: ஆரம்பிக்கிறதுல ஒரு பாட்டை சொல்ல,
0: சாரி, பூவாளர் ஆரம்பிக்கும் ஒரு பாடல். இப்பொழுது சந்திராஜர்கள் வருகின்றார்கள். வினாக்கள் அதிகமாக பின்பு நீங்கள் பாருங்கள், வந்து பெட்டி திறக்கலாம், வந்தவுடன் பெட்டி திறக்கலாம்.
3: நன்றி,
0: நன்றி. வணக்கம். வணக்கம் சந்திராஜ் அவர்களே.
2: சொல்லுங்கய்யா, சொல்லுங்க என்ன கேள்வி இருக்கு? இப்போ
0: மூன்று கேள்விகள் இருக்கின்றது. அந்த முதல் கேள்வி, நீங்கள் அதிகாலை என்பது உதயம் என்பது சரியான பதே, சரியா? உதயம் என்ற திரைப்படம் ஒன்று வந்ததாம், அந்த திரைப்படத்தின் நாயகன் யார் என்பது முதலாவது கேள்வி.
2: அது நாகார்ஜுனன்.
0: உதயம் நாகார்ஜுனனா?
2: ஆமாங்கய்யா.
0: சரி, அதை வந்து சரி என்றால் அதை வந்து
2: எங்களுடைய
0: மாநிலம் அல்ல, எங்களுடைய நாகப்பன் அவர்கள் சொல்லுவார். அடுத்த கேள்வி ஒரு புள்ளி கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி உங்களுக்கு செப்புக்குடம் என்ற ஒரு பதில் வந்தது. இந்த செப்புக்குடம் என்ற பதத்தோடு வரும் ஒரு பாடல் இருக்கின்றதாம்.
2: செப்பு குடம்
0: அந்த தரவும் எல்லாம் கொடுத்து செப்பு குடம் என்றது. நல்லது நல்லது, உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அடுத்த கேள்வி என்னவென்றால், இனிமருகுநாத் கொடுத்திருக்கிறார் பூச்செண்டு. அப்ப பூ வந்து ஆரம்பிக்கும் பாடல் என்று கூற சொன்ன இலகுவான பாடங்களை கூறி புள்ளிகளை அடித்துக் கொள்ளுங்கள்.
2: பூ மலர்ந்தது பூமிக்கு தான்
0: அப்படிங்க. சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். எங்கே உங்கள் பெட்டியை பார்ப்போம். எந்த பெட்டியாக இருக்கும்?
2: ஐந்தாவது பெட்டி இருக்கு ஐயா.
0: ஐந்தாவது சேர்ந்து விட்டது ஐயா. ஐந்தாவது அதான் கன்று. இப்ப இருக்கிற பெட்டி மூன்றாவது பெட்டி இருக்கின்றது, நான்காவது இருக்கிறது, ஏழு
2: இருக்கு,
0: மூன்றா திறப்பு தான் முக்கியமாக ஐயா. அதிமுத்திசாலி தரம் கொண்டவர்களை கொண்டது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து விதங்களை கொண்டது. எங்கள் எல்லா நாட்டிலும் இருக்கின்றது, அது அறிவிற்கோ இல்லையோ அப்படி இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலங்களில் அவர்களால் தான் ஆட்சியே நடைபெற்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது ஒவ்வொரு நாட்டிலும்
2: இருக்கிறார்கள்.
0: ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களால் தெரியாத நாட்டை ஆள முடியவில்லை. அந்த காலத்தில் இவர்கள் தான் நாட்டை ஆளுவதற்கு பெரும் புத்திசாலியாக இருந்தார்கள். அரசன் புலவிட்டாலும் உடனே அவர் அடித்து கூறி அதை திருத்தி விடுவார்கள். ஆலோசகராக இருந்தார்கள் அமைச்சருக்கு, அரசனுக்கு
2: மந்திரிகள் இருப்பார்கள். அமைச்சரியா
0: காகிதத்தை கொடுத்து நான் முடிவு எடுத்து விட்டேன்.
2: போட்டி
0: அதிகரித்து விட்டது. அமைச்சர் இருக்கிறார்கள். சரி, அமைச்சருக்கு ஒரு வினா தொடுத்து விடுங்க.
2: அமைச்சர் இல்லையா? தமிழகத்தினுடைய அந்த இதில்
0: எப்படி
2: தமிழகத்தின் இன்றைய முன்னாள் முதலமைச்சர்,
0: தமிழகத்தின் முன்னாள் முதல் அமைச்சர் யார்? முதலமைச்சர் யார்? சரி, எங்கே இரண்டாவது பெட்டி?
2: நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி. அப்ப நன்றி
2: திறக்கலாமா? வாய்ப்புகள்
0: இருக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே நாகப்பன் அவர்கள் வருகின்றார். அடுத்த சிங்கம் வந்துவிட்டு ஓடி வந்து அடுத்த குதிரை ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: சொல்லிட்டாங்களாங்கய்யா?
0: சொல்லித்தான் இருந்தார்கள். நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம்.
1: விகடகவி.
0: விகடகவியா? அல்ல அல்ல, அமைச்சர் என்பது சரியானது. மந்திரி தான். நான் இங்கு என்னுடைய நாக்கு ஸ்லிப் ஆகிவிட்டது அல்லவா? அமைச்சர்
1: வானொலியில்
0: அவர் கேட்ட வினா, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் யார்?
1: இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி.
0: முன்னாள் முதலமைச்சர் சரியான பதிலாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: இப்ப இப்ப இருக்கிறதுல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி
0: தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்
3: இருக்கிறவருக்கு
0: முன்னாடி
3: முன்னாடி
0: அதான் முதல் முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம்.
3: பெட்டியின் பத்து
0: விளக்கம் பத்து இறுதி பெட்டி கேட்கின்றீர்கள்.
3: எந்த இறுதியை தவிர இன்னும் பெட்டி மிச்சம் இருக்குது.
0: இருக்குங்க இருங்கள்.

0: வணக்கநாதன், வணக்கம் வணக்கம் நாகப்பன், நாகப்பன் வணக்கம்,
1: வணக்கம்.
0: அற்புதமான இது ஒரு முக்கியமான உணவு. இந்த உணவுல இந்த பொருளில பல உணவுகளை செய்யலாம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். பலவிதமான உணவுகளை எங்கள் வீட்டில் தயாரிப்பார்கள். வீட்டில் தயாரிப்பார்கள், கடைகளையும் தயாரிப்பார்கள். அது அது தயாரிக்கப்படும் நிலையிலும் இருக்கின்றது, தயாரித்தும் வைத்திருப்பார்கள். அது என்ன பொருள்?
1: சில தானிய வகைங்களா?
0: தானிய வகைகள் ஒன்றுதான். அதில் என்ன பெறும், அதில் என்ன செய்வார்கள்? எங்களுக்கு வீட்டில் பல உணவுகளை நாங்கள் தயாரிப்பதற்கு உதவக்கூடியது.
1: கேழ்வரகு
0: அது இன்னொரு தரவு, அது முழுமையாக இருக்காது. அதை தயார் செய்து அரித்து வாடித்து எல்லாம் செய்து பாக்கெட்லையும் வைத்திருப்பார்கள், பைகளிலையும் வைத்திருப்பார்கள், பொட்டிகளில் மூடி வைத்திருப்பார்கள், டின்களுக்குள்ள போட்டு வைத்திருப்பார்கள். அதை அடுத்து பல உணவுகளை செய்வார்கள். மகாலிங்கம் வந்திருந்தீர்கள், உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு காரணம், மகாலிங்கம் மாலிங்கம் பாடலும் கூற வேண்டும். வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் இணைப்பில் சில இடையூறு இருக்கிறது போல் தெரிகின்றது. மகாலிங்கம், மகாலிங்கம் ஐயா வர வேண்டும். நீங்கள் மகாலிங்கம் இங்கு வர வேண்டும். முகமது அலி அவர்கள் அழைத்தது போல் தெரிகின்றது. எப்போ அழைத்திருக்கின்றீர்கள் முகமது அலி அவர்களே? அவர் அங்கே இவர்களை கொண்டிருக்கின்றார்கள் தெரிகின்றது. எனவே இந்த மோடி வர வேண்டும். அடுத்த பாடலை கேட்போம். இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம்.
2: நியூ சென்ட்ரல் மீடியஸ்
0: யார் அழைப்பில் வரப்போகின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். மீண்டும் நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. பச்சரிசி
0: மாத்தி யோசிங்கள், அதை மாத்தி யோசிக்கலாம். பச்சை என்பதை மாத்திவிட்டால் இன்னும் சரியா இருக்கலாம்.
1: நெல்லரிசி
0: நெல்லரிசி
1: வரவில்லை.
0: உணவுகளுக்குலாம் தானே, சோறு மட்டும் செய்யலாம். வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் வணக்கம். வணக்கம். நாளைய தினம் என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு? நான் மகாலிங்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: மகாலிங்கம்.
0: மகாலிங்கம் வணக்கம்.
3: மகாலிங்கம்
0: மகாலிங்கம் வணக்கம். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் தர வேண்டும்
3: ஐயா? ஐயா வணக்கம்.
0: கேட்கின்றது, நான் பேசுவது கேட்கின்றதா
3: ஐயா? உதயம், உதய படத்தில் நடித்தவர் அருள்நிதி.
0: அருள்நிதியா? அவர நாயகன்.
3: ஆமா அருள்நிதி.
0: நாகார்ஜுன்
3: கலைஞர் பேரன்.
0: நாகார்ஜுன் இல்லையா? அவருக்கு அருள்நிதி இல்லையே பேர்.
3: அது புழுகல் அரிசியா? புழுகல், புழுகல் அரிசி, புழுகல் அரிசி. புழுகல் அரிசி
0: அதுவும் ஒத்து வரவில்லை. என்ன பாடல் அரிசி? நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் தர வேண்டும்?
3: புழுங்கல் அரிசியா?
0: புழுங்கல் அரிசி தர வேண்டுமா? நாளைய தினம்
3: பண்ண சொல்லுங்க.
0: நாளைய தினம் உங்களுக்கு புழுங்கல் அரிசியா?
3: வணக்கம் வணக்கம் அருள்நிதி.
0: அப்படி ஒருவர் அது முடிந்த கேள்வியும் முடிந்து பதிலும் முடிந்து விட்டது தெரியும். நாளைய தினமும் உங்களுக்கு என்ன பாடல் நான் தர வேண்டும்?
3: வணக்கையா.
0: நாளைய தினம்
3: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
1: மீண்டும் பார்த்தீங்க. ஐந்து லட்சம் பதம் வந்து கவுனரிசி.
0: இல்லையா? அது அல்ல, எல்லா பதார்த்தங்களும் செய்யலாமே அதுல, பல விதமான உணவு பல விதமான பதார்த்தங்கள் எல்லாம் செய்ய முடியும் அதுல. அருள்நிதி என்று ஒரு நடிகர் இருந்தாரா? அருள்நிதி என்று,
1: ஆமா இருந்தார்.
0: அவர் அந்த திரைப்படம் நடித்தவர், உதயன் உதயன் என்ற திரைப்படம் நடித்தவர்.
1: இல்ல இல்ல இல்ல, அவர் வந்து நாகார்ஜுன்.
0: நாகார்ஜுன்
1: அவர் சின்னமராஜையா கரெக்டா சொல்லுவாங்க?
0: சரியா சொல்லி குழப்பிறார், ஆலயம் இல்ல குழப்பிறார் போல் தெரிகிறது. அவர் சரியா சொல்லி மற்ற அவருடைய அழைப்பு
1: இந்த பதிலுக்கு அருள்நிதியை நான் சம்பந்தப்படுத்தி இருக்கிறேன்.
0: மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள்,
1: மீண்டும்
0: வருகிறேன். வணக்கம் சந்தன் ராஜ், வணக்கம் சந்தன் ராஜ், வணக்கம்.
4: வணக்கம் ஐயா,
0: வணக்கம்.
4: தரிசி சொல்லிட்டாங்களா?
0: பெரிய ஐம்பது உங்க கடையில இருந்திருக்கின்றது
4: அரிசி.
0: என்ன அரிசி என்ன கூறவில்லை, அதான் அவர் தான் அரிசியை கொண்டு வந்தார், நான் அப்படி கூறவில்லை. அரிசி என்று பலவிதமான உணவு பதார்த்தங்களை தயாரிக்கப்படும் ஒரு பொருள், அது அரிசியிலேயும் இருக்கலாம் பொருளையும் இருக்கலாம். ஆனா என்னிடம் இருக்கும்போது அரிசியோடு சம்பந்தப்பட்டதுதான், அந்த அந்த பொருள் தான், அதிலிருந்து வருகின்ற பொருள். உங்கள் கடையிலும் இருக்கின்றது, பயிரை போட்டு வைத்திருப்பீர்கள், பெட்டிகளை அடைத்து வைத்திருப்பீர்கள், வீட்டுகளில் அடுக்கலாம் வைத்திருப்பார்கள் பெண்கள் அழகாக, அதை எடுத்துத்தான் பதார்த்தங்களை செய்வார்கள். குறிப்பாக கொடுக்கட்டை, மோதகம், பெரிய பம்பிட்டு என்றெல்லாம் செய்யலாம்.
4: அதுதான் பச்சரிசி இல்லைன்றீங்க, அந்த கலரை மாதிரி சொல்லிட்டீங்க.
0: பச்சரிய மாதிரி பச்சை அரிசியில விடியப்பம் செய்யலாமா? அதிரசம் செய்யலாமா?
4: அத இடிச்சு செய்யலாம்.
0: அது எப்படி செய்யணும்? அது எது அது இடிச்சு என்ன செய்யப்படுகிறது? அதுலதான் நிறையிறது.
4: அஞ்சு
0: மாளிகையோட என்ன வாடு நாளைக்கு வேணும்னா புடுங்கல் அரிசி என்று போடுகிறார். அவருடைய ஒலி என்னுடைய ஒலி அவருக்கு செல்லவில்லை. சரியா,
4: அவரு வானொலியை கேட்டு சொல்றாரா?
0: என்ன தெரியாது, நான் கேட்டேன். அவர் பொங்கல் அரிசி, அவர் பொங்கல் அரிசி பதில் கூறுவார், நான் பாடலை கேட்டு. வணக்கம் பாரத் மன்னர் அவர்களே.
5: வணக்கம். அரிசி செல்லவாக்கம்.
0: அரிசி என்ன அரிசி கோமா கலை கொண்டாரு, நீங்க மாத்தி யோசிக்கிறீங்களா? கொண்டு வாருங்க.
5: அரிசி மாவு,
0: வாழ்த்துக்கள். அரிசி மாவு என்பது மாத்தி யோசிப்பது மன்னன் அல்லவா? வாழ்த்துக்கள். மாத்தி யோசிப்பது மன்னன். அரிசி மாவு, அரிசியிலே வந்து செய்யலாது, புட்டு இடியப்பமே செய்யலாது. சந்தன்பாக்கு வைத்திருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார் கூற முடியாது. அரிசி மாவு, அரிசி மாவு ஒரு உணவுப் பொருள், ஒரு பதார்த்தம். எந்த பதார்த்தம்? அதில் புட்டு செய்யலாம், இடியப்பம் செய்யலாம், மோதகம், கொழுக்கட்டை, அதிரசம் பல விதமான பட்சணங்கள் செய்யலாம். ஆனா சோறு, நான் ஒரு பதில் கூறினேன், சோறு ஆக்க முடியாது என்று கூறுகின்றேன். அரிசி என்ன தானே சோறாக்க வரும்? சரியா, சிந்தனை கொஞ்சம் நல்லா வந்தபடியால் உங்களுக்கு ஒரு புள்ளியை கொடுத்து உங்களுக்கு ஒரு பட்டியும் தருவேன். எந்த பட்டி வேண்டும்? இருக்கின்ற வெட்டி இப்பொழுது 4, 7, 8
5: இருக்கின்றது.
0: ஆஹா, 7வது இலக்கம் பெட்டி. ஒரு ஆச்சரியமாக, அழகாக, அலங்காரமாக, நகைச்சுவையாக வருகின்ற ஒரு மிருகம், 3 எழுத்துக்களை கொண்ட மிருகம், எங்கும் பாடம், எத்தனையோ செய்யும், 3 எழுத்தை கொண்டது. உடனே சொன்னால் 2 ஒளி சந்தர்ப்பம். லாபாய் லாபாய், யார் வருகின்றது? லாபம் லாபம், மோடி வாருங்கள். உடனே சொன்னால்
5: தப்பா,
0: 3 எழுத்துக்களே உடையது. கொண்டு வரல்
5: சேவல் மிருகம் வராது, பறவை.
0: அது பறவை இல்ல மகனே,
5: குதிரை.
0: குதிரை வரவில்லை எனக்கு. நகைச்சுவையானது கூட ஒன்று கூறினேன், நகைச்சுவையும் உள்ள ஒன்று கூறினேனே.
5: ஆமா ஆமா.
0: ஆமாம், அழகர் கோவிலே அதிகமாக இருக்கும். சென்று வாருங்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம், வணக்கம் வணக்கம் மகாலிங்கம், வணக்கம். கேட்கின்றதா? நான் பேசுவது கேட்கின்றதா?
6: சந்தி வந்து எதிரொலியா கேட்டு,
0: அதுதான் அந்த என்னவோ நீங்கள் மாறி வைத்து விட்டீர்கள். நான் சரி, இப்போது கூறுங்கள்.
6: கோதுமை மாவாசா?
0: அதை மாற்றி யோசிக்கணும். கூறு விட்டார்கள், அரிசி மாவு. கோதுமையை நாங்கள் மாவாக்க மாட்டோம், நாங்களாகத்தானே செய்வோம். அரிசி மாவு சூடாக்க முடியாது, போறப்பட்டிருந்தும் செய்யலாம். நல்லது. அடுத்த ஒரு பெட்டியை திறந்திருக்கின்றார்கள். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் ஐயா? அதை நீங்கள் கூறவில்லை.
6: நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி. அந்த பாடல்,
0: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி. நல்ல பாடல், நல்ல
6: ஒன்று தெய்வத்தின் சாட்சி.
0: ஆமா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சி. சரி, இப்பொழுது வந்த பெட்டியை திறந்திருந்தார் ஃபாரூக். பத்தாவது இலக்க இல்ல, பத்தாவதுல அவர் உரைத்து ஒன்பதாவது, அவர் ஏழாவது பெட்டி ஏழாவது இலக்கத்தை திறந்திருந்தார். மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், ஒரு மிருகத்தின் பெயர் அதனுள்ளே இருக்கின்றது. அது எந்த மிருகம்? மூன்று எழுத்தை கொண்டது.
6: தரடி
0: அல்ல.
6: எருமை
0: அல்ல. மீண்டும் பாடுங்கள்.
6: நன்றி.
0: அடுத்து சந்தன்ராஜ் அவர்கள் அழைப்பிலே வந்திருந்தார், அவரை காணவில்லை. நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் ஐயா. வணக்கம்.
7: மீண்டும் வணக்கம் ஐயா. சொல்லிட்டாங்களாங்க ஐயா, அழகர்கள் அதிகமா இருக்கக்கூடாது.
0: கண்டுபிடித்து விட்டீர்களா? கொண்டு வாருங்கள்.
7: மந்தி.
0: வாழ்த்துக்கள். நானா நீங்களா?
7: யாருமே இல்ல, நம்மள யாரும் இல்ல,
0: நம்ம ஆனா மூணாவது ஒரு புள்ளி வைத்திருக்கிறது. சந்தன்பாய் ஓடி வந்தார், அதை கிடையாது. நீங்கள் வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான பதம். மந்தியை வைத்து ஒரு ஒரு ஒரு வினா ஒன்று தொடங்கள். அரிசிமா வினாவை தொடக்கவில்லை அவர் சொல்லிவிட்டார். வாரோகவர்கள், நீங்கள் இப்பொழுது மந்திக்கு ஒரு கேள்வி என்ற வினா ஒன்று தந்துவிட்டு ஒரு பெட்டி திறக்கலாம் நீங்கள்.
7: இந்த பழைய இதுல வந்து இந்த மந்து சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம்னு ஒரு இலக்கியம் இருக்குது. இலக்கியத்தினுடைய பெயர் எல்லாருக்கும் தெரியும்.
0: மந்து எப்படி வரும்?
7: மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம்.
0: ஓ, மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிதை சிந்தும். சரி, அது என்ன புத்தகம்?
7: வான் கவிகள் கொஞ்சம் அப்படின்னு புத்தகத்துல படிச்சிருக்காங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க.
0: சரி, அது எந்த புத்தகம்? அப்படித்தானே?
7: இல்ல, புத்தகம் இல்லைங்க. அது அது எந்த இலக்கியத்துல
0: வருது? அந்த கவிதை எந்த இலக்கியத்திலே வருகின்றது? ராமாயணத்துல, ஏழாம் ராமாயணத்துல, அப்ப ஏதோ ஒரு இலக்கியத்திலே இருக்காம். நீங்களெல்லாம் படித்திருக்கின்றீர்களா? அது எந்த இலக்கியம் என்று கேட்டிருக்கின்றார். வாழ்த்துக்கிறவங்களுக்கு. இப்போது நீங்க பட்டிக்கு போனோம் நானு. இல்லையா?
7: ஆமா, பட்டி எல்லாம் முடிஞ்சிருக்கோம்.
0: நான்காவது இலக்கப்பட்டியும் எட்டாவது இலக்கப்பட்டியும் இருக்கின்றது. அது ரெண்டும் முடிந்தால் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வரும்.
7: அப்ப எட்டு மட்டும் வேண்டாம், நாலு சொல்லிருக்கலாம்.
0: சரி, நாளுக்கு மீண்டும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இதிலும் ஒரு மிருகத்தினுடைய குழந்தை பராயத்திலே கூறப்படுவது. குழந்தை பராயத்திலே கூறப்படும் பதம். ஒரு மிருகம் குழந்தை பிராயத்திலே குறிக்கப்படுவது. ஏழு எழுத்துக்களை கொண்டது. அப்படி ஒரு பாடலும் வந்திருக்கின்றது.
7: யோசனை யோசனை
0: யோசித்து வர வேண்டும். அவனம் கூட்டிவிட்டது. சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கே கொண்டு வாருங்கள். அந்த இலக்கியம் இது அந்த பாடல் எந்த புத்தகத்தில் எந்த இலக்கியத்தில் வந்தது என்பது ஒரு கேள்வி. மந்திகள் சிந்தும், மந்திகள் சிந்தும், மந்தி சிந்தும் என்று ஒரு கவிதை கூறியிருந்தார் அல்லவா? அந்த கவிதை வந்த எந்த புத்தக எந்த இலக்கியத்திலே என்ற ஒரு கேள்வி. எங்களுடைய ஃபாரூக் அவர்கள் வர வேண்டும். அவர் வினாவை தர மறந்துவிட்டார். அவர் என்ன பதிலுக்குன்னு தெரியவில்லை. இப்பொழுது வந்திருக்கின்றது ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு ஒரு மிருகத்தினுடைய விளம்பராயத்திலே வருகின்ற சொல். அந்த விளம்பராயத்தை இப்படி கூறுவார்கள், நாங்கள் பசுக்கன்று என்று கூறுவது போன்றுதான் இது ஒத்து வரும், கிட்டத்தட்ட அதோடு வரும். இதை பதிலாக பலர் கூறியிருக்கின்றார்கள். பிழையான பதில் முதல்ல வந்த கேள்விக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு புள்ளிகள் முதலே சொல்லி இருந்தா ரெண்டு புள்ளியா இருந்திருக்கும். உங்களுடைய கேள்விக்கு இன்னும் பவர் கிடைக்கவில்லை. ஆட்டுக்குட்டி ஒரு கேள்வியை கேளுங்களேன்.
7: ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த பாட்டு
0: ஈஸியான
7: கேள்வியாவே கேட்டுலாங்க.
0: ஈஸியான கேள்வி கேட்டுதான் பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த பாடல் எந்த திரைப்படம் என்று கேட்கின்றீர்கள்? எந்த திரைப்படத்தில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த படம் வந்த இன்னும் ஒரு பெட்டி இருக்கின்றது. யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று பார்க்க இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரே வாருங்கள்.
7: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
7: ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்து
0: நல்லது. இப்ப மதம் அவர் கண்டுபிடித்து விட்டார். இப்பொழுது ஒரு பெட்டி தான் இருக்கின்றது. நீங்க முதலில் வந்து என்ன பலன் கூறினீர்கள்?
7: அரிசி மாவு.
0: அரிசி மாவுக்கு ஒரு கேள்வி தான் போய்விட்டீங்களே.
7: கேள்வி கேட்கவும் அரிசி என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிற ஒரு பாடல்.
0: அரிசி என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் தர வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். அது என்ன பாடலா இருக்கும்? ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு வந்து பதினாறு வயதில் இருந்து பதிலை கோடி புள்ளியை பெற்றுக் கொண்டார். அரிசி மாவு என்று ஆரம்பிக்கிற ஒரு பாடல் வேண்டுமா? அவர்கள் இருக்கிறார், கொண்டு வாருங்கள். சரியா? பெட்டி இருக்கின்றது, பெட்டியை திறந்து விடுங்கள். கடை இறுதியாக ஒரு பெட்டி எட்டாவது இலக்க பெட்டி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்க, திறந்து விடுங்கள்.
7: கடைசி பெட்டி
0: அது வந்து அரிசி மாவு பத்தாவது எட்டாவது இலக்கம் இருக்கின்றது. எட்டாவது வெட்டி மட்டும்தான் இருக்கின்றது. ஒரு வெட்டி கொண்டு
7: வாருங்க.
0: அந்த எட்டாவது வந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம். இது ஒரு தொழில். அது எந்த தொழில் என்பதுதான் இந்த வினா. ஏழு எழுத்துக்களை கொண்டது, கொண்டு வாருங்கள்.
7: விவசாய தொழில்.
0: விவசாய தொழில் எட்டு
7: இல்லையா?
0: இந்த வரிசையை காத்துக்கொண்டிருக்கின்ற கூடுவதற்கு.
7: மீன்பிடி தொழில்.
0: மீன் பிடி தொழில் எட்டு எழுத்து வருகிறது. மீன்பிடி தொழில் எட்டு எழுத்துலாம் வருகின்றது.
7: அந்த ஃபாரூக் ஐயா சொன்ன அரிசி பாட்டு வந்து மண் வாசனை திரைப்படம். அரிசி குத்தும் அக்கா மகள்
0: இல்லையே. அரிசி மாவு ரெண்டு பேரும் அவர் கூறியிருந்தார். அரிசி மாவு தானே பாடல்.
7: அரிசின்னு தான் சொன்னார்.
0: ஆரம்பிக்கிற பாட்டு தந்து விட்டீர்கள். அரிசி குத்தும் அக்கா மாறி என்ன பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அக்கா மகள் அதுபோல முத்துப்போ பித்த பச்சை அரிசி குத்தத்தான் மண்டு மண்டு பாடல் இருக்கின்றது. சரி, இப்ப அவருக்கு இப்ப பெட்டி இருக்கின்றது. எட்டாவது இலக்கப்பட்டி
7: பெட்டி
0: அவர் திறந்து விட்டு போய்விட்டார். ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம் அது ஒரு தொழிலை குறிக்கின்றது. ஏழு எழுத்துக்களை குறிப்பு உள்ளது.
7: நெசவு தொழில்.
0: ஆனா பொருந்தவில்லை என்னிடமாக அல்ல.
7: அப்ப அப்ப உணவு தொழில்
0: வாழ்த்துக்கள் சிறப்பு உணவு தொழில். அவர் வந்து விவசாய தொழில் என்றவர். உழவு தொழில் என்ற சரியான முறையை குறுகிய புள்ளியை பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சிறப்பான விளையாட்டு. இப்பொழுது மாலிகம் வந்திருக்கிற அவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் மாலிகம் அவர்களே.
8: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். கூறுங்கள்.
8: ஹலோ.
0: ஆம் கூறுங்கள்.
8: 16 வயதுகளே ஆட்டுக்குட்டியை முட்டையிட்டு அந்த பாடல்.
0: அதுதான் நான் பாட கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு நன்றி ஐயா.
8: சரியா. அப்புறம் கேள்விகள்
0: முடிவடைந்து விட்டது. நேரமும் சரியாக ஆகிவிட்டது. நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தவங்க வாழ்த்துக்கள். நன்றி
8: நன்றி.
0: இது மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து இப்பொழுது நேரம் உங்களுக்கு 12:30. 12 மணிக்கு நிறைவேற வேண்டிய நிகழ்வு சற்று நீடித்தேன். ஏனென்றால் தாமதமாக வந்தபடியால் சிறப்பான விளையாட்டு என்று நாங்கள் கண்டுபிடித்தலே இடை அதாவது சொற்கள் மாறி வந்து எழுத்துக்கள் மாறி வந்த விளையாட்டிலே சொற்றிலேயே அற்புதமாக விளையாடுகின்ற நீண்ட பெரிய சொற்கள் வசனத்தையே நீங்கள் கண்டுபிடித்த திறமைசாலிகளாக இருக்கின்றனர். உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய விவேகம் சிறப்பாக வளர்ந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்து பொக்கிஷத்துக்களை சென்று பதங்களை தேடி எடுத்து பெட்டிகளை திறந்து பதங்களை கண்டுபிடித்தவர்களும் புள்ளிகளை பெற்று வெற்றியாளர்களாக இங்கு வந்திருக்கிறார்கள். இதிலே ஒரு புள்ளியை மட்டும் ஒரு புள்ளியையும் பெறாதவர்கள் ராமன் செல்வகுமார் இருவருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. புள்ளிகளை பெற முடியவில்லை அவர்களுக்கு. ஜெகதர் சாதிக ஐயா அவர்களுக்கும் புள்ளிகள் கிடைக்கவில்லை. அடுத்து புள்ளிகளை பெற்றவர்கள் ஒரு புள்ளியை மட்டும் பெற்று எங்களிடம் பங்கு பெற்று சிறப்பித்தவர்களுள் ராஜ்குமார் அவர்கள் திகழ்கின்றார். 2 புள்ளிகளை மட்டும் பெற்றவர் சென்னையில் இருந்து வந்த கணபதி அவர்கள். 3 புள்ளிகளை பெற்றவர் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள். கட்டிக்காரர் இறுதியிலே வந்தாலும் அடித்துவிட்டார். 3 புள்ளிகளை பெற்றுக் கொண்டார். அடுத்த பெரும்புள்ளிகளை பெற்றவர்களுள் 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் பாரூக் அவர்கள். கட்டிக்காரன் பாரூக் 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். அதைத் தொடர்ந்து 7 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் பாரூக் அவர்கள். 6 புள்ளி. சந்தன்பாஜ் அவர்கள் 7 புள்ளியை பெற்றுவிட்டார். அவருக்கு சந்தர்ப்பங்கள் பல கிடைத்தன. இணைப்பு கிடைக்கவில்லை. அவர் பல புள்ளிகளுக்கு வாய்ப்பு இருந்தது. அவருக்கு இணைப்பு தெரியாதவர்கள் அவர் தாராள மனப்பான வந்து கேள்வி கேட்க இடம் இருந்தாலும் உடனே இல்லை அடுத்த உறவுகளுக்கு இடம் கொடுப்போம் என்று போவார். அவர் 7 புள்ளிகளை பெற்று 2வது கருத்தை பெறுகின்றார். 1வது கருதி 14 புள்ளிகளை பெற்றிருப்பவர்கள் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் அவருக்கு. மகிழ்வார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியார்கள். ஆனால் இந்த இடத்துல எல்லோரும் இணைந்து இருந்தீர்கள். புள்ளி பெற்றவர்களும் பெறாதவர்களும் முயற்சி செய்தீர்கள். உங்களுடைய சந்தர்ப்பங்கள் தான் அழைப்பு கிடைக்கவில்லை இணைப்பு கிடைக்கவில்லை என்ற காரணத்தாலும் கொடுக்காமல் இருக்கலாம். விபோகம் இன்னும் வேண்டும் ஒரு சிலர். ஒன்று பிழைத்து விட்டால் அதை உடனே மாற்றி யோசிக்க வேண்டும். கெட்டிக்காரர் அந்த வகையில் இது வேகம் விவேகம் என்ற கதம் சிறப்பாக நிகழ்வு பெற்றது. நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற ஜெகபர் ஷாவிக் ஃபாரூக் சந்தனராஜ் நாகப்பன் கணபதி ராஜ்குமார் ராமன் செல்வகுமார் மகாலிங்கம் உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் கண்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும். கதம்பத்தை சிறப்பித்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கதம்பத்தில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இப்போது ஒரு காற்றலையை நான் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இந்த வேளை ஒரு நல்ல வேளையாக மகிழ்வான வேளைகளாக நேரம் சென்றது அதாவது நிமிடங்கள் கழிந்தது தெரியாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பாக சென்றிருக்கின்றது. அந்த விறுவிறுப்பை ஆக்கியது நீங்கள். அற்புதமாக அழகாக சிறப்பான பதவிகளை கொண்டு வந்து நுணுக்கமாகவும் விவேகமாகவும் இயங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வாழ்த்துக்களை கூறி இந்த வேளையைப் போல மீண்டும் மீண்டும் வரும் வேளைகள் எல்லாம் நல்ல வேளைகளாக நோயற்ற வாழ்வு கிடைக்க வேண்டும். குறைவற்ற செல்வம் அதுதான் உலகத்திலே என்று கூறி உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வு காண வேண்டும். இறைவா அந்த செல்வத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கரன் கூப்பி சிரம் தாழ்த்தி இறந்து கேட்டுக் கொள்வோம். அன்போடு வாழ்வோம் பண்பாக வாழ்வோம் அறத்தோடு வாழ்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் மீண்டும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்கின்றது கேட்பதற்கு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நீய நெஞ்சங்களே. மீண்டும் சந்திப்போம்.
9: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டுக் கொள்வதற்கு www.mtr.com.
10: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
9: MTR FM.

நேரம் சரியாக 10:08, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 12:38. நலந்தானி என் அன்புறவர்களே, முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. என் அன்பு உறவுகளே, நீங்கள் 10 மணிக்கு நான் காற்றலைக்கு வந்திருக்கிறேன். இன்றும் சற்று எங்களுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் இங்கே என்றால் எங்களுடைய இடத்திலேயே இங்கே கார்ன்வால் சிட்டியிலேயே வால்மார்ட் அண்ட் பார்மசியிலேயும் இருக்கிறது வந்திருக்கிறது. மற்றது செல்லோரன் காலேஜ் எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கிற இதில் இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கிறது. நாங்கள் சற்று மனதில் பயமண்டல்ல இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சங்கடம், அதனால சில விடயங்கள் செய்ய இருக்கிறது. நாங்கள் மற்றவர்கள் எல்லாம் வாங்கி வச்சிட்டார்கள் பொருட்கள், நாங்கள் இன்னும் வாங்கவில்லை. இருந்தாலும் யோசிக்கிறோம், ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாம் இங்கே வாங்குறதுனா வால்மார்ட்டு தான் போகணும். அந்த கடையே இப்பொழுது அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அங்கு உஜிதப்படுத்த படவில்லை என்று அவர்கள் சொன்னாலும் நாங்கள் நம்புவதாக இல்லை. ஆனால் செல்லோரன் காலேஜ் ஒரு பெரிய காலேஜிலேயே ஒரு பையன், அதாவது படிக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு, அது ஊஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிட்டியில கொண்டு வைத்திருந்தார்கள், அதாவது கப்பலில் இருந்த 129 பேரை. அதன் மூலமாக எதுவுமே எங்களுக்கு வந்ததாக, எது நடந்தாலும் வழியில சற்று முதலுக்கு சொல்ல மாட்டார்கள், கொஞ்சம் பெரிய பின்புதானே சொல்லுவார்கள். இருந்தாலும் ஒரு சின்ன கலக்கம்தான் என்று சொல்லிக்கொண்டு, அதனால எங்களுக்கு சில விடயங்கள் சிந்திக்க செயல்பட இருந்தது. அதனால 10 மணிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒரு சாட்டு வேணும் என்ன ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் உங்களோடு சந்தித்துக் கொள்ளலாம் கதம்ப நிகழ்ச்சிகள், சரியா?

எங்கே அன்பு உறவுகளை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நாகராஜன் நீங்கள் இணைந்தீர்கள், ஆண்டாள் அம்மா நீங்க இறங்கிங்க தயவு செய்து. அப்பொழுது உங்களை எடுக்க முடியவில்லை, ஒரு முக்கியமான விடயம். சரி, நயனா முகமது நீங்க இணைந்தீர்கள். முதல்ல பார்க்கலாம் எங்களுடைய குரூப்ல யார் யார் இருக்கிறீங்க, யார் ஹாய் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஆண்டாள் அம்மா போட்டிருக்கீங்க. இளவரசு வணக்கம், இளவரசு சந்தனராஜ் மாமா வணக்கம். செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார், நான் பயந்துட்டேன் நேற்று உங்களை காணையில இன்னைக்கு அழைச்சு பாக்கணும், கொஞ்சம் இரவு முழுக்க யோசிச்சு கொண்டிருந்தேன் நேற்று உங்களை காணையில. நீங்க வேற ஒரு கொஞ்சம் இருமி இருமி இருந்தீங்களா, பயந்துட்டேன். சரி, எங்க ஜெயவர் சாதி கண்ணா, நயனா முகமது மற்றும் விமலா ராஜவேல், ரேவதி அம்மா, இவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு எல்லாரும் லேட்டா வர்றதுன்னா பிடிக்குமல்ல, அதனால எல்லாரும் வந்துட்டீங்க. சரி, எங்க நீங்க

இப்பொழுது இணைந்து கொள்ளுங்க. தயவு செய்து அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 5149 2 3 7 9 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். எங்கே

0: தங்கையே, நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. எங்களுடைய மற்ற பிரதான அறிவிப்பாளர் வந்திருக்கிறார். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி
1: அம்மா? இரவு வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு வணக்கம். எங்களுக்கு இப்பொழுது மதிய வணக்கம்.
1: உடல்நிலை
0: சற்று முடியாமல் தான், அது விழுந்த அந்த இதுவும் தான். எனக்கு மன சனித்தன்மை இருக்கிறது. டாக்டரிடம் போக முடியாமல் நான் திண்டாடுகிறேன். இப்பொழுதும் ஒரு அன்பு உறவு எங்களுடைய சொந்தம் ஒன்று வந்திருந்தார். அவர் சொன்னார், அண்டி போயிடாதீங்க, அண்டி இடுப்பையிலாண்டி பரவாயில்லை, ஒரு கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல நீங்க அப்படி அப்படி நடக்கலாம், ஒரு மாதம் உங்களை உள்ளுக்க வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப சின்ன பிள்ளைய சொல்லி கேட்கணும் இல்ல. பக்கத்துல டாக்டர் வந்திருக்கா, கேட்டு பாக்கலாம். உண்மையா எங்களுடைய எம்ஜிஆர் டாக்டர் தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு. வணக்கம். நேற்று நான் நேற்று முழுக்க இவரோட குரலை காண இல்ல, அதனால நாங்க யோசிச்சோம். வணக்கம் ஷாவல் ஹமீத்.
2: வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்களா?
0: என்னங்க நீங்க, நாங்கள் எல்லாம் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறோம், உங்களை பார்த்தா டாக்டர் வருவார் வருவாருன்னு பார்த்தா டாக்டர் தானே இல்ல.
2: டாக்டர் வந்து படிக்க போயிருந்தாரு.
0: என்ன படிக்க போயிருந்தாரு? எப்படி மாஸ்க் போடுறது, எப்படி கை கழுவுறது? அதுக்கா
2: இல்ல, மாஸ்க் போடுறதெல்லாம் இருக்கட்டும், மாஸ்க் போடுறதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் இது இங்க ஒரு இந்தியனுக்கு சொன்னா, அது தமிழ் ஆளுக்கு தான் வந்திருக்கு. இங்க
0: என்ன
2: ஆச்சு தெரியுமா? அவரு ஏதோ இடையில வந்து ஏதோ கம்பெனி வேலையா போயிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. ஈரான் இங்க போயிட்டு வந்திருக்காரு. அவர் ஏதோ கம்பெனில ஏதாவது பண்ணும் போது அவருக்கு பண்ணிருக்காங்க. அவருக்கு வந்து அந்த அறிகுறி இருந்ததுனால அவரு இது பண்ணா, அந்த பில்டிங்ல 130 பேர் இருந்தாங்க. அந்த பில்டிங் ஃபுல்லா அப்படியே கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த பில்டிங்க சுத்தி போலீஸ் நிக்குது. ஒரு அந்த பில்டிங்ல ஒரு ஆளுக்கு இருந்ததுனால அப்படி 130 ஆளையும் கொண்டுட்டு போயிட்டாங்க.
0: 47,000 மக்கள் தான் இருக்கிறோம். இங்க கொண்டு அந்த கப்பல்ல வந்த ஆக்கல இங்க கொண்டு வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்றும் இல்ல, எல்லாரும் வெளியில போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா நாங்கள் அநேகமா பொருட்கள் வாங்குற எல்லாரும் வாங்கி வச்சிட்டாங்க. என்னடா, நானும் அப்பாவும் ஒரு கேப் ஒன்ன வாங்கலாம், அது என்ன அவ்வளவு இது வராதுண்டு. ஆனா இப்ப வால்மார்ட்டுக்குள்ள இருக்கிற பார்மசில இருக்கிற நர்ஸுக்கு வந்திருக்கு என்று சொல்லியிருக்கிறேன். இப்ப மருந்து அதுகள் வாங்க போறேன்டா, நாங்க வேற எங்களை பார்மசியெல்லாம் வேற இருந்தாலும் முக்கியமா எல்லாருக்கும். அப்ப அந்த அதுலதான் எல்லா பொருட்களும் இருக்குது. எங்களுக்கு தேவையான முழுக்க உடையில இருந்து சாப்பாடு இருந்து எல்லாம் அங்கதான் இருக்கு. அப்ப அந்த கடையில
2: இல்ல, இங்க இங்க வந்து எப்படின்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து ஹோட்டல் திறந்திருக்காங்க. ஹோட்டல் வந்து ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, சாப்பாடு பார்சல். சரி, அதுக்கப்புறம் வேற ஒரு இது கிடையாது. சூப்பர் மார்க்கெட் மட்டும் இருக்கு, வேற மெடிக்கல்ஸ் இது மட்டும்தான், வேற எதுவுமே திறக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதே நேரத்துல அந்த சூப்பர் மார்க்கெட்ல இந்த நேரத்தை பயன்படுத்தி ரேட்டு அதிகமா விக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் வச்சுட்டு அதையும் அந்த அதிகமா விக்கிற கடையெல்லாம் அப்படியே உடனே பூட்டிடுறாங்க, முடிஞ்சிருது.
0: அதுல ஒரு பையனுக்கு அது பாசிட்டிவ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உடனே ஸ்கூல் க்ளோஸ். அப்ப அது வேற எங்களுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு சின்ன சிட்டி. இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்ப நாங்க எல்லாம் வெளியில போகாம இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உடனே வந்துடும். சின்ன குறுகிய ஒரு சின்ன இடம் தானே. இது வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் தான் இந்த சிட்டிக்கு, இப்ப ஹைவேக்கு. அப்ப அது ஒரு சின்ன ஒரு வட்டாரத்துக்குள்ளேயே இருக்கிற போல ஒரு சின்ன சிட்டி. அப்ப இதுக்குள்ளேயே இவங்க கொண்டு முதலாவது மற்ற அந்த அந்த அந்த பையன் வந்து அந்த அந்த செலோரன் காலேஜில் படித்தவர் வந்து அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணிட்டு வந்தவர். அவர் அவர்கிட்ட இருந்துதான் வந்திருக்குது.
2: மொத்தம் இங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 123. அதுல வந்து 13 பேர் வந்து 12 பேர் இல்ல 13 பேர் வந்து சுகம் குணமடைஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு. 4 பேர் வந்து ரொம்ப அன்கண்டிஷனா இருக்காங்க.
0: இங்க கனடாவிலேயும் இப்ப 246 கிட்ட வந்துருச்சு. ஆனா ஒன்டாரியோ சிட்டி தான் இப்ப ஹையஸ்டா நிக்குது, அதாவது 146 நிக்குது ஆக்கள் அஃபெக்ட். உண்மையிலேயே அது அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் ஆன ஆக்கள் இருக்கு என்று சொல்லப்பட்டது. அது ஒன்டாரியோ சிட்டி என்றைக்கு எங்கட சிட்டியையும் சேர்த்து தான் இருக்கு. அது ஒன்டாரியோன்றது ஒரு மாநிலம், ஆனா இது ஒரு சின்ன சிட்டி. பக்கத்துல டொரண்டோ அது அந்த பக்கங்கள்ல இருக்கிற ஆக்களுக்கு இது ஒரு சின்ன எல்லாருக்கும் ஒரு கலக்கமா தான் இருக்கிறது. எந்த கவலை எல்லாம் இல்லைண்டா, அட ஏதாவது ஒரு கொஞ்சம் சாமானும் கூட வாங்கி வைக்கணும். சாப்பாமசிக்கே வந்துட்டா கொஞ்சம் கவலை தானே ஆக்களுக்கு. என்ன அதுக்குள்ள வேலை செய்திருப்பா அதுக்குள்ள அதுல, அப்ப எல்லா மக்களையும் அவ தொட்டிருப்பா. அப்படி ஒரு இது யோசிச்சு கொண்டு இப்ப தான் எல்லாருக்கும் ஒரு கலக்கமா இருக்கு. நேற்றில இருந்து அந்த நியூஸ் எங்களுக்கு லோக்கல் நியூஸ் கோன்வால் நியூஸ் எங்களுக்கு வெளியாகினது. அப்ப இரவு முழுக்க எங்களுக்கு தூக்கம் வரல, இது என்ன செய்வோம் என்ன செய்வோம். இனி பொருட்கள் வாங்குறது இப்ப வால்மார்ட் சொன்னா இப்ப பார்மசி எல்லாம் உண்டா இருக்கிறபடியா எப்படியும் அதுக்குள்ள தொட்டு தொட்டு தொட்டு ஏதாவது இப்ப அங்க மரக்கறி அது எல்லாம் அங்கதான் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டத்துக்குரிய ஒரு விடயம் பாக்கலாம். அதான் இப்ப உங்கள்ட்ட டாக்டர்கிட்ட வந்தா என்ன செய்யலாம் கேப்போம் இருந்தா பாருங்க நிக்கிறவங்க ரெண்டு பேரும் அமைதியா கொரோனா இவ்வளவு அமைதியா
3: என்னண்ட.
0: ஆனா உண்மையிலேயே இந்தியாவிலயும் இருக்கிறது, ஆனா கன்னடங்கள்ல இருக்கிறது வழிகாட்டி கொள்ளவில்லை. ஆனா கேரளா மற்றது டெல்லி
2: இல்ல அப்படி இல்ல இல்ல இல்ல அப்படி இல்ல அங்க என்ன வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதை வெளிக்காட்டினாதான் மக்கள் வந்து அச்சம் கொள்ளுவாங்க, நல்லா இது பண்ண நல்லா கொஞ்சம் உஷாராவாங்க. அவங்க வந்து இல்ல இல்ல இல்லங்கிற மாதிரியாங்க.
0: இல்ல அதாவது அது தவறு என்று நான் சொல்றேன், நீங்க உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லணும்.
2: ஏன்டா
0: ஒரு இப்ப இது கிடங்கு, இதுல இதுல பள்ளம் இருக்குது, இத காட்டாம சும்மா இருங்கன்னு சொன்னா எல்லாரும் பள்ளத்துக்கு விட போறீங்க இல்ல, கொஞ்சம் தள்ளி போக மாட்டீங்களா?
2: இல்ல இல்ல இங்க இங்க எப்படி தெரியுமா செய்யறாங்க, ஒரு கரெக்டா 24 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த அறிக்கை டாக்டர் வந்து அறிக்கை தராங்க. இது வரைக்கும் இத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க, நீங்க எல்லாம் வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை இது தராங்க. அப்படி வந்து அங்க செய்ய மாட்டேங்கிறாங்க.
0: உண்மை. அப்ப அது ஒரு ஒரு அப்படி சொல்லி கொடுக்கணும். ஆனா நாங்களும் இப்ப இந்த நியூஸ் எல்லாம் டக் டக்னு வர்றதால எல்லாரும் கொஞ்சம் இப்ப வீட்டுக்குள்ள இருப்பேன், எல்லாரும் நாங்க ஒன்றும் இல்ல இந்த சிட்டிலேயே எல்லாரும் போவோம் இல்ல நாங்க. அதனால சொல்லிக் கொடுக்கணும். இந்தியா வந்து இப்ப ஒரு ஆளுக்கு வந்துட்டா ஒரு அது நெருக்கமான இடம் இந்தியா. இப்ப பாருங்க இது கொஞ்சம் ஈவு சோபா விட்டு வீதியா இருக்கிற இடத்திலேயே டக்கு டக்குன்னு வருதுண்டா. நெருக்கமானவர்களுக்கு பாவம், அதுவும் பாசத்தோட பழகிறவர்கள், கிட்ட கிட்ட உணவோ என்னவோ பரிமாறி சாப்பிடுறவர்கள், அவர்கள் அன்பு பாசத்தோடு. இங்க வெள்ளை இனத்தவர்கள் அப்படி இல்லை, சாப்பிட போனாலும் தங்களுக்கு தங்களுக்கு வாங்கி சாப்பிடுறவர்கள் இவர்கள். இது எங்கடாக்கள் அப்படி இல்லையே, குழைத்து பரிமாறுகிறவர்கள், இந்த என்னட்ட இருக்கிறது நீ சாப்பிடுன்னு அப்படி என்று வாங்கி சாப்பிடுறவர்கள். அப்ப அவர்களுக்கு
3: தாண்டி சாப்பிடுறவங்க
0: இவர் போற மொட்டை மாடியில இருந்தோன்னு நிலாச்சோர். நாங்க வீதியில பயத்துல
3: நடக்கிறதா நடக்கும், ஏன்
0: கவலைப்படுறீங்க பாருங்க. நாங்க எல்லாம் இன்னொத்துக்கோ நாங்க எல்லாம் பயப்படுறோம், இவர் வந்து நிலாச்சோர் சாப்பிட நிக்கிறார்.
3: அதாவது பாசக்காரங்க
0: துன்பம்
1: வரும் நேரத்துல சிரிங்கன்னு நிலா சாப்பாட பத்தி சொன்னார்.
0: அது
1: நினைக்காதீங்க, மனசுல சந்தோஷமா நிலா சாப்பாடு சாப்பிடுங்க.
0: இப்ப
3: சூரியனார் கோயில்ல
1: சொல்லுங்க,
0: என்ன ஒரு ஒரு நோய் வந்தாலும் போக முடியாத நிலையில இருக்கிறேன். இப்ப அது ரொம்ப கவலைக்குரிய ஒரு உடையமா இருக்குது. அல்லது எடுத்த உடனே நாங்க உடனே போய் நிப்போம் ஆடுறதுக்கான. இது எல்லாத்துக்கும் போக பயமா இருக்குது எங்களுக்கு. மற்றது அந்த பிள்ளையோட பழகின பக்கத்துல யார் யார் பேசுறாங்களோ எல்லாரையும் டெஸ்ட் கொண்டு போயிட்டாங்க அவங்க. இப்ப கண்காணிச்சு சொல்லிருப்பாரு தானே, இப்ப படிப்பிக்கிறவங்க, இப்ப டாக்டர், இப்ப அவங்க இருக்கிற இடம், அவங்களோட பில்டிங், அதுல இருக்கிற பக்கத்துல யார் இருந்தது எல்லாம் அவங்களே எல்லாம் டெஸ்ட் கொண்டு போறாங்க.
1: இப்போ வந்தவங்க நம்ம கவர்னஸ்ட் அண்ட் மிலிட்டரி இதுல இறக்கி அங்கேயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு
0: வந்தவங்க
1: அவங்க தனியா மிலிட்டரி ஏரியால அவங்களுக்கு தனியா
0: வச்சிருக்காங்க
3: நினைக்கிறேன். பாஞ்சு நாளுக்கு 14 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு
0: தனிமைப்படுத்துறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க ராஜ்குமார், எங்களை எல்லாம் தனிமைப்படுத்துறாங்க. நாங்க இப்படி எல்லாரோடையும் கூடி பாருங்க, உங்களை எல்லாரோடையும் கூடி பேசிக்கொண்டு என்ன கொண்டு தனிமைப்படுத்தினா எப்படி இருக்கு? நான் செத்து
1: அதெல்லாம் சொல்றீங்க சும்மா.
3: நீங்க கையில மைக் இருக்குல்ல, கையில இருக்குது மைக் இருக்கு, முடியாது.
0: இந்த மைக்கையும் கொண்டு போக விட மாட்டாங்கல்ல, அப்படி எல்லாம் நான் இருக்குமில்ல, அப்படி என்ன இருக்குமில்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு அணுகி அணுகி அவரு ஷாகுல் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அது சரி, இன்னொரு முடியத்தை கேட்கலாம். ஷாகுல் ஷாகுல் பாருங்க, வீட்டுல நீங்க ஏதாவது காசு பணம் சேர்த்து
3: வச்சிருப்பீங்க.
0: இல்ல இதுக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் சரி வராது. இதுக்கு
4: நம்ம போயிட்டா நமக்கு நமக்கு பின்னாடி இந்த பணம் வரதுக்காக.
0: அது வந்து யாரு நீங்க போன அப்புறம் யாருக்கு அது குடுப்பட போகுது? இன்னொரு விடயம் இருக்குது, இது உண்மையான விடயமா, இது தமாஷ் இல்ல. இந்த கொரோனா வைரஸுக்கு இன்சூரன்ஸ் அதுல கவரேஜ் இல்ல.
4: ₹4 லட்சம் கவர்மெண்ட்ல தராங்க.
3: அதாவது இந்தியன் கவர்மெண்ட் 4 லட்சம் கிடைக்கும், நீங்க இதுல கிடைக்கும். உங்களுக்கு மெடிக்கிளைம் விட்டுருங்க, மெடிக்கிளைம் தான் விட்டுருங்க. நார்மலா கிடைக்கும், நேச்சுரல் டெத் தானே, இந்த டிசீஸ் தானே கிடைக்கும்.
0: என்னங்க 4 லட்சம் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் 4 லட்சம் எதுக்கு?
3: அது கவர்மெண்ட் குடுக்கறது,
0: கவர்மெண்ட் கொடுத்தாலும் அது எதுக்குங்க? 4 லட்சம் போதும். 4 லட்சம் என்றது என்னங்க? நீங்க 4 லட்சம் நீங்க எவ்வளவு காலம், ஒரு மாதம் உங்களுக்கு போதுமா? 4 லட்சம் ஒரு 2 மாதம்
3: சரியா போயிடும். 40 நாள் காரியம் அதுக்கெல்லாம்
0: அதுதான் அறிவிச்சிட்டாங்களா? நீங்க இதுல பாதிக்கப்பட்டு போன, பாதிக்கப்பட்டு இருந்தால் குடுக்கும் சொன்னா அது நியாயம். பாதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டால் அந்த குடும்பம் எப்படி வாழ்றது? அப்ப குடுத்துட வேணும்.
3: வாழ்வாதாரத்துக்கு
0: அப்ப குடுக்கணும், அதுதான் சரி, அதுதான் முறை இல்லையா? இப்ப ஒரு குடும்ப தலைவனுக்கு வந்துருச்சு, அல்லாட்டி ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்துருச்சு, அவர் தான் சொன்னா அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவோம், அதுதான் நியாயம் இல்லையா?
3: இது பாருங்க, கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாட்டுல இன்னைக்கு 12 மணியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தனிமைப்படுத்திட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவு, அது பள்ளிக்கூடத்துக்கு சுற்றுலா தலங்களுக்கு
0: கோயில் எல்லாம் மூடிட்டாங்க.
3: முன்னா பரவாயில்ல, மார்க்க முடித்தாங்கதானே ஒரே வருத்தமா இருக்கு.
0: அதுதான் எனக்கு கவலை. நேற்று கேட்டேனுங்க ஒரு கோட்டை
3: குடிமக்கள் தவிச்சு
0: போயிட்டாங்க. ஓடிட்டார். வணக்கம் இளவரசு. வணக்கம் வாங்க, நீங்க வாங்க இளவரசு.
5: வணக்கம் வணக்கம்.
0: நீங்க ஏதாவது சொல்லுங்க இளவரசு. நாங்க பதறி போயிருக்கிறோம்.
3: வணக்கம்
0: சொல்லுங்க.
5: வணக்கம் ராஜ்குமார் அண்ணா. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் இளவரசி.
5: நீங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம் எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ராஜ்குமார் சகோ. வணக்கம்
3: அம்மா. வணக்கம்மா. வணக்கம் நலமா நல்ல இருக்கீங்களா?
5: ராஜ்குமார் அம்மா சொன்ன தகவல் ஓடி வந்தேன்.
3: சொல்லுங்க ஐயா சொல்லுங்க.
0: என்ன நாலு லட்சம் குடுக்கறேன்டா?
5: பள்ளிக்கூடத்துக்கு லீவு, பள்ளி கல்லூரிகள் கூட உத்தரவு.
0: அது மூடியாச்சு. மூடியாச்சு
5: இல்ல, ஏற்கனவே வந்து எல்கேஜி முதல் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தான் லீவ் விட்டுருந்தாங்க. இப்ப முழுவதுமா பள்ளி மற்றும் கல்லூரிகள் அனைத்துமே மூட உத்தரவு. அதாவது மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் மட்டுமே நடக்கலாம். மத்த எல்லாம் மூட அதிரடி உத்தரவு. திரையரங்குகள், திரையரங்குகள், பூங்காக்கள், அந்த மாதிரி மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள இடங்கள்ல அது எல்லாமே தடை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமண விழாக்கள், இதுவரைக்கும் பதிவு செய்த திருமணங்கள் விழாக்கள் மட்டுமே நடைபெறணுமோ?
0: அது மட்டும்
5: இதுவரைக்கும் பதிவு பண்ணது நடக்கலாம். இதுக்கு மேல யாரும் பதிவு பண்ண கூடாது
0: சொல்றாங்க.
5: 15 நாட்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. மதுபான கடைகளும் மூடிருக்காங்க மார்ச் 31 வரைக்கும்.
0: அதுக்குதான்
5: கவலையாருந்தான்
0: செய்யறான்னு தெரியல. சரி, இப்ப சரி, இப்ப வேலைகள், இப்ப வேலைகள், இப்ப உங்கள மாதிரி வேலைக்கு போறவங்க எல்லாம் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு
5: இப்ப அதெல்லாம் வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. கூலி தொழிலாளிகள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த அரசு அலுவலகங்கள் மற்ற அலுவலகத்துல வேலை செய்யறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வீட்டுல இருந்து அவங்களோட அலுவலக பணி தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க.
0: அது உண்மை. அது இங்கேயும் அப்படித்தான். எல்லாரும் வீட்டுல இருந்து செய்யலாம். எல்லாரும் வீட்டுல இருந்து செய்யறாங்க. ஆனா அது வந்து ஆபீஸ்ல வேலை செய்யறவை, இப்ப கம்ப்யூட்டர் மூலமா செய்யறவை, இப்ப சாதாரண தொழிலாளி என்னங்க செய்வாங்க சொல்லுங்க பாப்பா?
5: என்ன பண்றது? உலகமே உலகமே அச்சுறுத்தல இருக்கும்போது என்ன பண்றது? நமக்கும் தானே சேர்ந்துதானே.
3: இல்ல இல்ல, இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அரசாங்க வேலை செய்யறவங்க எல்லாம் மாமல் பாதிக்கப்பட்டுரும். மாமல்
0: வாழ்க்கை,
3: மாமல் வாழ்க்கை தடைப்பட்டு போயிடும்.
0: நீங்க மாமல் வாழ்க்கை தான் வாழறாங்க. நீங்க அரசாங்கம்?
3: நான் அரசாங்கம் இல்ல. நான் அரசாங்கம்
0: இல்ல. இவருக்கு மாமலுக்கு சம்பந்தமே இல்ல.
3: எனக்கு மாமலுக்கு, ஆமா நான் மாமல் வாங்கறதுனால மாமலுக்கு போறதே இல்ல.
5: அதாவது அதாவது டெண்டர், டெண்டர்ல டெண்டர்ல நடத்துறீங்களா
0: இவங்க?
3: ஆமா ஆமா.
5: சரி சரி,
3: எங்களுக்கு வேற
0: அவங்க வேற.
5: புரியுது புரியுது. அதாவது சில வருடங்கள் அப்படின்னு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு பண்ற மாதிரி.
0: இல்ல இன்சூரன்ஸ்
3: நான் இன்சூரன்ஸ் பண்றேன். காண்டாக்ட்ல இருக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. காண்டாக்ட் காண்டாக்ட் அது
5: புரியுது. அதான் ஒப்பந்தம்னு சொன்னேன்.
0: எப்பவும் அந்த அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது இயற்கையாக வருகிற மரணங்களுக்கு இல்லை என்பது தானே. இயற்கை என்பது இயற்கை சார்ந்த காற்று, மழை, வெள்ளம் இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஊருக்கும் எல்லாருக்கும் வர்றதால. இப்ப தனிப்பட்ட
5: காற்று மழை அதுக்கெல்லாம் அரசாங்கம் தராங்க.
0: அரசாங்கம் 4 லட்சம் தான் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க?
5: உயிரிழப்பு ஏற்பட்டா மட்டும்தான் இன்சூரன்ஸ்.
0: மற்ற ஏரியா மேனேஜர் வரார், அவரையும் கேட்போம். இப்ப என்ன புதுக்கோட்டை செல்வகுமார் அந்த இடத்துக்கு அவர் தான் ஏரியா மேனேஜரா இருக்கிறப்ப மினிஸ்டரா இருக்காரு. வாங்க மினிஸ்டரா இருக்காரு. வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார். நேற்று முந்தின நாள் அவர் இருமுனா, நேற்று காணல, எனக்கு கொஞ்சம் பீதி
6: ஆயிருக்கு. வலைய போட்டு
0: தூக்கிட்டாங்க.
6: நீங்களே எப்படி நினைச்சீங்கன்னா எப்படிமா யாரு எங்களை எல்லாம் நினைக்கிறது?
0: இல்ல அக்கறை எங்க துடிச்சிட்டான். ஐய தூக்கிட்டு போறவங்க சும்மா அப்புறம் மாட்டாங்க. வாழை ஒரு சின்ன துண்டு போய் எனக்கு காட்டும்.
6: இல்ல இல்ல அதுக்கு என்ன கேக்கணும், அப்பா தம்பி நல்லா இருக்கியா, சிரமம் இல்லாம இருக்கா அப்படின்னா தூக்கிட்டாங்களா அப்படின்னா கேக்குறதுலயே ரொம்ப எல்லா விவரமும் தெரியுது. எப்படா தூக்குவாங்கன்னு பாத்துக்கிட்டீங்களா? இருமலா இருந்தீங்களே, கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு, நல்லா இருக்கா இப்ப உடம்பு அப்படின்னு இதா கேட்டா பரவாயில்ல. சரி தூக்கி அச்சான்னா எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது. அம்மா
0: இல்ல இல்ல இல்லைங்க, அவனை தூக்கினா வாங்கி எடுக்கலாம். திருப்பி நாங்க எடுக்கிறோம். என்ன
6: கடவுள்
0: என்னங்க கேட்ட தோல் வந்துக்குல அப்படித்தானே அம்மா?
6: தஞ்சாவூர் போயிட்டமா?
0: தஞ்சாவூர் போயிட்டீங்க?
6: ஹலோ
0: போய் வரது சரி.
6: தஞ்சாவூர்ல போய் சாமி கும்பிட போயிட்டா, அதுல ஒரு சும்மா கூட இருமுறதுக்கு பயமா இருக்கு. வெளியே ஹாஸ்பிட்டல் வெளிய டாக்டர் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. யாராவது நீங்க சொன்ன மாதிரி தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருவாங்களோன்னு பார்த்தோம்.
5: தொடர்ந்து இருமல் இருந்தா தானே அந்த மாதிரி எல்லாம் பயப்படுவாங்க?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நீங்க சாதாரணமா இருமனாலும் உடனே உங்களை டெஸ்ட் கொண்டு போயிருவாங்க. டக்குனு பின்னுக்கு போய் இருமிருந்தாங்க.
6: கொரோனா வந்ததுல பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கவசம் ஆகி போச்சு.
0: பெண்களுக்கு
1: மேடம் இன்னொரு நிகழ்ச்சி மேடம், இங்க வந்து ஒருத்தர் உல்லாச பயணம் போயிருக்கா, ஒரு பொண்ணு காலேஜ் பொண்ணு, பின்னாடி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ல வராங்கன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட எனக்கு கொரோனா வைரஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிற இதோட கார்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போனத பாத்து கரெக்டா அந்த டிராவல்ஸ்ல ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு வான் பண்ணி அந்த பொண்ண வான் பண்ணி விட்டாங்க.
0: என்ன
6: இன்னொரு
0: தடவை சொல்லுங்க எனக்கு புரியல, அந்த பொண்ணு எங்க போச்சது?
1: அவங்க ஒரு டூருக்கு போறாங்க ஒரு வெளியூர் பஸ்ல.
0: ஓகே
1: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி கார்ல வந்து அவளுக்கு சொல்லிருக்காங்க, உன் பின்னாடி அந்த வண்டியில தான் நாங்க
0: வரோன்னு.
1: டிரைவர் கிட்ட வந்து லொக்கு லொக்குன்னு இருந்து என் கொரோனா வைரஸ் என்ன இறக்கி விட்டுருங்க
0: அப்படின்னு
1: சொல்லி அப்படின்னு
0: இறங்கி
1: அவங்களோட
0: திறங்கி
6: இறங்கின இறங்கினா பரவாயில்ல. பேசஞ்சருக்குலாம் பயந்துட்டாங்களாமா, உள்ள உட்காந்து பேசஞ்சருக்கு டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர் கூட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு பயந்துட்டாங்களாமா.
0: அப்ப அவ தமாசுக்கு அப்படி செய்து தாங்கிறதுக்காண்டி அப்படி அப்படி செய்யறவங்களுக்கு உடனே உண்மையா அபராதம் விதிக்கணும், கடுமையான அபராதம். அதாவது கட்ட முடியாத தொகை சொல்லணும். நான் தான் அப்படித்தான் சொல்லுவேன், கட்ட முடியாத தொகை லட்சம்
5: கட்டச்சு.
6: தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? அம்மா தான் ரெண்டு மூணு சட்டம் சொன்னீங்களா, எல்லா சட்டமுமே நல்லதா இருக்கு. இப்ப 4 லட்சம் ரூபாய் இறந்தா 4 லட்சம் நீங்க
0: அதுவே
6: 4 லட்சம்
0: அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒழுங்கு 4 லட்சம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க என்ன பணம் தேவை?
6: ஆமா ஆமா அதுதான் உண்மை, கரெக்டான விடயம் சொல்லிட்டீங்க. அப்படி அதனாலதான் முதலமைச்சர் ஆக்கிடலாம் இருக்கிறேன்.
0: என்னங்க உண்மையா மனச்சாட்சி இல்ல இல்லையா, இறந்தது எந்த ஒரு இதுவும் இப்ப வந்து விபத்து நடந்து குடுக்கறது வேற, திடீர்னு மரணம் ஆயிடுச்சு அதுக்கு குடுக்கறது வேற, இது வந்து வந்து ஒரு சாகும் வரையும் பார்த்து கொண்டிருந்து
6: மண்டைய போட்டதுக்கு அப்புறம்
0: அதுக்கு
5: பாலிசி காலம் இருக்கல, 5 வருடம் ஆயுள் காலம், 10 வருடம் அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி அந்த 10 வருடத்துக்குள்ள கட்டி முடிச்சுட்டா குடுத்துருவாங்க, 5 வருடம் உள்ள கட்டி முடிச்சுட்டா குடுத்துருவாங்க. நம்ம ஆயுள் காலம் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டாதான்
0: வாரதால இதுக்கு இன்சூரன்ஸ் தரமாட்டான், இதுக்கு அந்த காசு கொடுக்க மாட்டான், இதுல இறந்தா இன்சூரன்ஸ் நீங்க செய்து வச்சிருந்தான், இப்ப 2 லட்சம் 3 லட்சம் நீங்க செய்து வச்சிருப்பீங்கல்ல, அது வந்து இப்ப நான் இறந்த உடனே எந்த சொந்தக்காரருக்கு போகுதுன்னு சொன்னா அது கொடுக்க மாட்டான், இந்த கொரோனா வைரஸ்ல செத்து இருந்தா கொடுக்க மாட்டான், நோமனா
6: இருக்கணும்.
5: பாலிசி பத்தி பேசுறீங்க
6: சொன்னியா,
0: அதுதான் அதுதான் நீங்க நேற்றே சொல்லி கொண்டிருக்காங்க, எல்லாரும் திடீர்னு இன்சூரன்ஸ் போட நிப்பாங்க இப்ப கொரோனா வைரஸ்
6: இல்ல, ஏற்கனவே பழைய இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் வாங்க முடியாதா?
0: இல்ல வரமா வராது, அது அவர் கட்டண காசுல ஏதோ பார்த்து கழிச்சிட்டு கொடுப்பாங்க, கொரோனா வைரஸால நீங்க நீங்க மரணித்தா உங்களுக்கு இல்ல, அது அது வந்து ஒட்டுமொத்தமா எல்லா மக்களுக்கும் வாரம் உண்டு. இப்ப உங்களுக்கு ஒரு புயல் வந்துருச்சு, நீங்க புயல் வந்து அந்த ஊர் முழுக்க அதுல தாக்கம் என்று சொன்னால் அது உங்களுக்கு இல்ல இன்சூரன்ஸ், அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டது. புயல் வெள்ளம்
6: எதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி ரொம்ப அநியாயம் பண்றாங்க,
0: அது வந்து நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நீங்க கட்டி கொண்டு வாரீங்க, நீங்க இறந்ததுக்கு பிறகு என்று சொல்லிட்டு சாதாரணமா ஏதாவது ஒரு இதுல நீங்க இறந்திருக்கணும்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வருக வருக வென்று உங்களை வரவேற்பதற்கு முன்பு அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த தமிழ் அதையெல்லாம் எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கெல்லாம் இருகரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து அன்னை தமிழே எங்களோடு அழகோடு இணைய வேண்டும், முத்தமிழையும் தர வேண்டும் என்று மீண்டும் இறைவனிடம் இறைஞ்சி கேட்டு வணக்கம் கூறி வரவேற்று முன்றியல் தமிழ் காற்றலையிலே கதம்பத்திலே வந்து இணைய வேண்டும் என் அன்பு நேய நெஞ்சங்களே, இந்த வேளையிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களாக என்று முகம் தெரிந்து தெரியாத உறவுகள் அனைவரையும் அன்பு கூர்ந்து கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இங்கிதமான இந்த வேளை எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நன்மை மகிழ்வோடு மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்து நாங்கள் இன்று கதம்பத்திலே கலந்து கொள்வதற்காக 6478746415 என்ற எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. உங்கள் குரல் வன்மையை அறிவதற்கு அதுதான் இன்றைய நாள் எங்களுக்கு கிடைத்திருக்கும் சந்தர்ப்பம்.

ஆம், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்ற அற்புதமான இசையை கேட்டு மகிழும் நாள் 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. பகல் 11:35. பகல் என்றவுடன் நண்பகல் அல்ல, முற்பகல். இந்த வேளையிலே நாங்கள் கனடா கலையகத்திலிருந்து இணைந்திருக்கும் நீங்கள் உங்கள் நாட்டில் ஈழமணி திருநாடு தென்னகம் தமிழகத்தில் இப்பொழுது 10 என்று கூறுவதற்கு முன்பு 9:05 என்பதை அழகாக காட்டுகின்றது. இது உங்களுக்கு இரவு நேரம். நாங்கள் முற்பகல், பகலும் இரவும் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் காற்றலையில் மொன்றியல் தமிழ் வானொலியில். இன்றைய ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற இசையை கேட்டவுடன் ஓடி வந்து பாடி மகிழ வேண்டும் என்பதற்காக.

0: வரும்.
1: இந்த வேளையிலே நாங்கள் 9 பாகை என்று காட்டும் காலநிலையில் பருவகாலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமான இதமான ஒரு பருவகாலம். நாங்கள் அதை 7 பாகை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது. இந்த 9 பாகை படிப்படியாக 13 பாகை வரை செல்லும். உங்கள் வெப்பநிலையிலிருந்து பாதி கூட இல்லை நாங்கள். அப்படியான ஒரு சூழல் தான் இது. மிகவும் பதமான இதமான ஒரு சூழல். சூரிய பகவானும் தன் கதிரொளியை விரப்பி அவர் பரப்பி வந்த வேளையில் அதிபிரகாசமாக இல்லைத்தான், மந்தமாக இருந்தாலும் ஈரப்பதம் குறைந்து குளிர் குறைந்து இருக்கின்றது. இதமான பதமான இந்த வேளை இன்று கிட்டத்தட்ட 14 மணித்தியாலத்தை அண்டிக் கொண்டிருக்கின்ற பகலோடு வாழுகின்றோம். நீண்ட பகல் காலம், மழை வரும் சாத்தியம் இல்லை. நேற்றைய தினம் மழையாக இருந்தது தான். இப்பொழுது மரங்கள் எல்லாம் தன்னுடைய தளிர்களிலே கிளைகளை கொண்டு வருவதற்காக, இலைகளை கொண்டுவதற்காக சில மரங்கள் தங்களுடைய இனத்துக்கேற்ப முகை விட்டு இலை பரப்புகின்றது. ஒரு சில மரத்தை பார்த்தேன் முகை விட்டு பூக்கள் அரும்புவது போல் இருக்கின்றது. எங்கள் பின்னாலே இருக்கின்ற எங்கள் காணியின் எங்கள் கலையகத்தின் பின்னால் உள்ள மரங்களில் ஒன்று எங்களுக்கு தெரியும், ஆப்பிள் மரம் என்று கூறுவோம். அந்த ஆப்பிள் மரத்தில் இன்னும் முகை லேசாக எட்டி பார்ப்பது போல்தான் தெரிகின்றது. இன்னும் முழுமையாக வரவில்லை. ஆனால் புற்கள் எல்லாம் பச்சை மேனி போர்த்து கொண்டு இருக்கின்றன என்பதை அறியக்கூடிய ஒரு நல்ல இதமான காலநிலையில் இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, நீங்களும் உங்கள் காலநிலையை வந்து பகிர்ந்து கொண்டு இன்று யார் பாட வரப்போகின்றீர்கள்? முதல்ல எல்லோ உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள், உங்கள் குரலிலே வரும் பாடலை கேட்பதற்கு உங்களுங்கள் அபிமான ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றார். ஒடிவாரங்கள் 6478746415 என்ற பழமையான எண்களோடு.

உங்கள் மாலை நேரத்திலே இப்பொழுது நீங்கள் இரவு நேரத்தை தொட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் கால நேரத்தில் நான் தூக்கத்தால் இருந்தவுடன் ஒரு தடவை எங்கள் நிகழ்ச்சிகளை அவதானித்துவிட்டு எழுதியிருந்தேன் என்று பாடுவோர் பாடலாம் ஆயத்தமாவோமா என்றவுடன் அன்பு மகள் சியாமலா உடனடியாக சுறுசுறுப்பாக சிறப்பு மகிழ்ச்சி என்று கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் என்று அழகாக வரைந்து எழுதியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அன்பும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் என்று அன்பு மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு எழுதியிருக்கும் வேளையிலே ஜெகபர் சாதிக் அவர்களும் வளமை போல அழகான படம் ஒன்று வரைந்து அங்கே தானும் இணைந்து விட்டேன், நீங்களும் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள் என்று எழுதிய வேளையிலே அன்பு தேவநாதன் அவர்களும் வணக்கம் கூறியிருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் நானும் வணக்கம் கூறி உங்களை எங்கள் காற்றலையில் இணைத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றேன். அலையங்கள் 647-8746-415 என்ற இலக்கங்களோடு இணைவோம், மகிழ்வோம், பாடுங்கள், கேட்போம், பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. எங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள்? காற்றலைக்கு வந்து நேரலையில் பேச முடியாத நிலையில் இருக்கும் அன்பு உறவுகள் இங்கே பதிவுகளை வேறு தளங்களில் எனது தளங்களில் தந்திருக்கின்றார்கள். ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்று அவர் வருவாரா இவர் வருவாரா என்று ஒரு சிலருடைய பெயரை குறித்தும் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் வேறு யாருமல்ல, வளமையாக எங்கள் வானொலியில் வந்து பாடுபவர்கள் அனைவரையும் தான் அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டு இங்கே யாரையும் ஏமாற்ற வேண்டாம், பாருங்கள், உங்கள் காலநிலை சரியாக இருக்கும், காற்றலை சீராக இருந்து உங்களுடைய வலைத்தளங்கள் சீராக இருந்து கைபேசியும் சரியாக வேலை செய்தால் நீங்கள் பாடுவதற்கு ஆயத்தம் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள், வாருங்கள், இணையுங்கள். 647-8746-415 என்ற பழமையான இலக்கங் எண்களோடு எங்கே யார் வரப்போகின்றீர்கள்? காற்றலை இப்பொழுது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. முதல் பாடகர் யாராக இருக்கலாம்?

0: பாட விரும்புபவர்கள் விரைவாக வந்து பாடினால் நன்று. ஒரு விடயம் ஏனென்றால், நீங்கள் நினைத்திருக்கும் பாடலை மற்றவர்களும் பாட அடுத்தவரும் பாட முடியும். அதனால் நீங்கள் நினைத்த பாடலை கொண்டு ஓடி வந்து பாடிவிட்டுருங்கள். அப்படி நீங்கள் முதலில் வந்து பாடினால் மீண்டும் ஒரு பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இன்னும் ஒரு அறிவித்தல், இறுதி நேரங்களில் வருபவர்களை எடுப்பது கடினமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் விரும்பின பாடல்களை நான் ஒளிபரப்ப வேண்டியும் இருக்கும் நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்துக்குள்ளே இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆதலால் வருபவர்கள் தயை கூர்ந்து விரைவாக வாருங்கள். வரும் பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலையும் மனதிலே பதிந்து கொண்டு வாருங்கள். இங்கே வந்து பதிந்து விடுங்கள். அந்த பாடல் உங்களுக்காக காற்றல்லியிலே காத்து கொண்டிருக்கின்றது ஒளிபரப்புவதற்காக. வளமை போல இன்று கை விசேஷமாக எனது மகள் அன்பு மகள் சியாமலா வந்திருக்கின்றார். வணக்கம் மகளே அப்பா என்று ஆனந்தமாக அழகாக நிறைய வாய் நிறைய கூறும். உங்களையும் நானும் அன்போடு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருப்பதற்கு என்ன மகளே காரணம்? மழைதானே, நேற்று மழை பொழிந்தது.
1: மழை இன்னும் வரலப்பா, காத்து நல்லா அடிக்குதுப்பா.
0: தூரலும் வரவில்லையாம்மா?
1: இல்லப்பா.
0: சிலவேளை நீங்கள் வேதாரண்யம் வந்தவுடன் அங்கே இஞ்சி குடி
1: இருட்டிக்கிட்டே இருந்துச்சுப்பா, நிலாவே தெரியல. நேற்று
0: அப்படித்தான் கூறினீர்கள். நீங்கள் வேதாரண்யத்தில் தான் நிற்கின்றீர்களா?
1: இல்லப்பா, வந்துட்டேன் இஞ்சி குடி.
0: அப்போ வேதாரண்யத்திலும் இல்லை, இந்த இஞ்சி குடியிலும் இல்லையா மழை? இது என்னடா அதிசயம் தான். ஆனாலும் மர்மம் எங்களுக்கு ஒரு தடவை நேற்றைய தினம் பார்த்தேன் நம்ம செய்தியிலே. அந்த செய்தி இந்திய நாட்டு செய்தியில் பார்ப்பதென்று எத்தனையோ நாடுகளை குறித்து மழை என்று எழுதுகிறார்கள். எங்களிடம் வருபவர்களே ஒரு சிலரின் ஊர் தான் இருந்தது போல் தெரிகின்றது. உங்களுடைய ஊரை காணவில்லை தான் அதிலே.
1: ஒரு சில ஊரில் மழை பெய்யுது.
0: சரியான மழையம்மா, வெள்ளம் பெருக்கோடும் வகையிலே மழை பொழிந்திருக்கின்றது. பாதைகள் எல்லாம் மூடி அடிக்கிற போன்ற மழை பொழிந்ததை காட்டினர். பல பகுதிகளிலே பெய்திருக்கின்றது மாநிலங்களிலே, தமிழ்நாட்டுக்குள்ளே பல இடங்களிலே பெய்கின்றது மழை. தமிழ்நாட்டிலே பல இடங்களில், சென்னையில எல்லாம் நல்ல மழை என்று எழுதியிருந்தார்களே செய்தியிலே.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்ல மழை.
0: அப்ப என்ன செய்வோம், அந்த இடத்துக்கு ஓடி போவோமா மழையை பார்ப்பதற்காக? உங்களுக்கும் வருவதற்கு தூங்கிட்டானா? இப்பொழுது
1: ஒன்பது
0: மணிக்கே தூங்கி விட்டாரா?
1: சரி,
0: மகனுக்காக அம்மா பாடலாம் தானே. அம்மா பாடுங்கள். என்ன பாடலை பாடுவோம் என்று?
1: அச்சோ, படம் பேரு மறந்து போச்சேப்பா.
0: படம் பேர் தேவையில்ல, பாட்டு
1: மறுவதில்லைப்பா. ஏற்கனவே ஒரு தடவை பாடியிருக்கேன்ப்பா, எனக்கு பாட்டு வரையெல்லாம் மறந்து போயிடுதுப்பா.
0: அப்படியா,
1: இது ஞாபகத்துல இருக்கும்னு பாடுறேன்.
0: ம், சரி பாடுங்கள். எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று சியாமலாவின் குரல். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாடலே வந்து சமபங்கெடுத்து வெற்றி பெற்ற உங்களுக்கு மீண்டும் என் வாழ்த்துக்கள்.
1: எதிர்பார்க்கவே இல்ல பாடி, அவ்வளவு பாட்டு நான் பாடிப்பேன்.
0: வெற்றி என்பது எதிர்பாராமல் வருவதுதான். எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து வெல்வது சாதனை, சரியா? எதிர்பாராமலே வெற்றி வந்துவிட்டேன். உங்களிடம் இருக்கும் திறமையை நீங்கள் உணர மாட்டீர்கள். அது வெற்றி பெறும்போது தான் உணர்வாக நான் வெற்றி பெற்று விட்டேன், இப்படி திறமை இருக்கின்றதா என்று. கெட்டிக்காரி கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். நன்றாக இருந்தது நேற்று உங்களுடைய போட்டியும். எங்கே
1: முன்னாடி எல்லாம் 500 தடவை 600 தடவை ட்ரை பண்ணுவாப்பா,
0: அழைத்தாலும் கிடைக்காது. நேற்றைய தினம் உங்களுக்கு செல்லமாக கிடைத்து மட்டும். விடாமுயற்சி அம்மா, விடாமுயற்சி. எப்படியும் இணைந்து விடவனு நெருக்கி அடித்துக்கொண்டு முண்டி அடித்துக்கொண்டு ஓடி வந்து இணைந்து பாடலை கூறி பதவி நீங்கள் செய்தபடியே அந்த முயற்சி திருவினையாக்கம் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. திருவினையா, வினையாக்கம் இல்ல, திருவினையாக்கம். சரி, இன்று உங்கள் பாடலை கேட்க ஆவலோடு இருக்கின்றார்கள். முதலிலே வந்த நேரே வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டோம். மகள்போடு சிறப்பாக பாடுங்கள், என்னுடைய ஆசியோடு.
1: நன்றிப்பா.

0: நன்றி அப்பா.
1: வார்த்தைகளை நன்றாக கவனித்து பிசகு இல்லாமல் அழகாக உச்சரித்து அந்த தமிழ் சொற்களை வெளியே தந்து கருத்துக்களை நாங்கள் உணரக்கூடிய வகையில் அந்த சந்தத்தோடு நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. இதை நீங்கள் உங்களையும் மட்டுமல்ல எங்களையும் அவதானித்து கேட்பவர்களுடைய ரசனைத்தன்மையை வைத்து கொண்டு நீங்கள் பாடும்போது உங்களையும் நெறிப்படுத்தி கொண்டு இன்னொரு நெறியாளர்கள் இல்லாமல் ஒரு தொலைபேசியிலே இவ்வளவு தூரம் பாடுவதென்றால் இது சாதாரணமானதா இல்ல. உங்களுடைய இருக்கின்ற திறமைதான். ஒவ்வொரு பாடகர்களும் வந்து பாடும் பொழுது ஒரு தொலைபேசியிலே முழுவதையும் பாடி முடிக்கின்றீர்கள். வேறு இடையூறு இல்லாமல் அழகாக நாங்கள் அதை சலனப்படாமல் நீங்கள் அதில் ஒன்றும் அந்த எந்த சலனமும் இல்லாமல் அழகாக தளம்பாமல் சிறப்பாக பாடியிருக்கீங்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பு. எங்கள் திறமை எங்களுக்கு தெரிவதில்லை. நாங்கள் வெளியே விடும்பொழுது அடுத்தவர்களால் கூறும்பொழுது தான் தெரியும். இங்கே பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். சிறப்பு. உங்களுக்கு இரண்டாவது பாடலுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல இன்று உங்களுக்கு ஒரு பொறுப்பு காத்து கொண்டிருக்கும். முதல் நீயராக வந்தபடியால் அந்த பொறுப்பை உங்களிடம் தருகின்றேன். நீங்கள் முழுமையாக பாடல் நிகழ்ச்சியை கேட்பவர்கள், வானொலியை கேட்பவர்களுள் நீங்களும் ஒருவர். இன்று நிகழ்ச்சி முடிந்தபின் பழமையாக ரேவதி கூறுவது போன்று இன்றும் நீங்கள் ஒரு தொகுப்புரை தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பற்றி இரண்டு வார்த்தைகள் மூன்று வார்த்தைகள் முடிவிலே நீங்கள் பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் நானே கூறி நானே நடத்தி கொண்டு போது தொகுப்புரை முடிந்தவுடன் இணைந்தவர்கள் வந்து கூறும்பொழுது அதில் சுவாரஸ்யம் உண்டு, அதில் சாராம்சமும் உண்டு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடலை ஆயத்தப்படுங்க. சரி, அப்போ என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் மகளே? வாழ்த்துக்கள். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தந்து கொண்டு எதிர்பார்க்கும் அடுத்த பாடலுக்கு அடுத்த உறவுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். நன்றி மகளே. சிறப்பு உங்களுடைய வருகைக்கும் பாடலுக்கும் நன்றி நன்றி நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நீண்ட கால உறவு. எங்கள் ஷியாமலா வருவார், அவர் பாடுவார், பாடலை தருவார். நான் கூட இத்தனை பாடல்கள் சில தாமதங்கள் ஏற்படும் வேளையில் உடனே அடித்து கேடு மகளே இந்த பாடல் உங்களிடம் இருக்கின்றதா அனுப்பி வைங்கள். அதே போன்று மஞ்சுளாவிடம் கேட்பேன். மஞ்சுளாவும் அப்படித்தான். மஞ்சுளாவும் இந்த பாடல்களை எல்லாம் மனதிலே வைத்திருந்து எங்களிடம் காற்றலைக்கு கிடையாத பாடல்களை எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு அந்தளவு தூரம் இந்த அனுபவம் இருக்கின்றது. அதே போன்று ஷியாமலாவிடம் நான் பாடல்களை கேட்பது வழக்கம். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? எங்களது அடுத்து வந்து எங்கள் அன்பு மகள் ரேவதி அவர்கள் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கார். அவருக்கு நான் வணக்கம் வைத்து அவர் ஒரு ரோஜா பூவையும் அங்கே அனுப்பி வைத்திருக்கிறேன். அவருக்கு அவர் இன்று எங்களுக்கு பாடல் திருப்புகள் அத்தனையும் தருவார் என்று எண்ணிக்கொண்டு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த உறவு யாராக இருக்கும்? ஓடி வாருங்கள், தாருங்கள் உங்கள் பாடலை.

0: இந்த வேளையிலே தென்னை இளநீர் எவ்வளவு பதமாக இருக்கும் இந்த கோடை காலத்திலே. அதே போன்று பாடுவோர் பாடலாமல் நீங்களும் வந்து பாடும் பொழுது சொந்த குரலில் யாரோ வல்லமை பெற்ற, பிரசித்தி பெற்ற, விருதுகள் பெற்ற பாடகர்கள் பல ஒத்திகைகளுக்கு பின்பு பாடி அரங்கேற்றிய பாடலை ஒரே தடவையில் ஓடி வந்து என் அன்பு உறவுகள் தருகின்றீர்கள் என்றால் எவ்வளவு வல்லவர்கள் நீங்கள். உங்களிடம் இருக்கும் திறமையை நாங்கள் வெளியே கொண்டு உங்களை இலை மறை காயாக இருக்க விடாமல் உலகறிய செய்வதுதான் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம்.
1: கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாறு.

இஞ்சி குடி சியாமலா பிரபா வந்து பாடிய பாடலை சகோதர உறவுகள் உண்மையிலே உளமார்ந்த நன்றியை கூறி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இதுதான் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் உள்ள ஒரு பெரும் தன்மை. ஒருவர் வந்து ஒன்று ஒரு படைப்பையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது தன் குரலிலே சில விடயத்தையோ அல்லது பாடலையோ பாடிவிட்டால் அதை உற்று கேட்டு அதனுடைய அதற்கு வாழ்த்து கூறி அவர்களை மேலும் மெருகூட்டி வைப்பது ஒருவருக்கொருவர் இப்படியான ஒற்றுமையும் பண்பும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நேற்றல்ல, ஆண்டாண்டு காலமாக இதை நீங்களும் கடைபிடித்து வருவதில் இருந்து மொன்றியல் தமிழ் வானொலி உங்களை நேயர்களாக பெற்று இயங்கிக் கொண்டிருப்பதில் பெருமை அடைகின்றது. அன்பு உறவுகளே, இது உண்மையான கருத்து.

0: அடுத்த பாடகரை நாங்கள் அறிமுகமாக்க வேண்டும். விரைவியோடு வாருங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 11:53 எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 9:22 என்று ஆசிய நாடுகளின் தென்னகத்திலும் தமிழகத்திலும், அதாவது ஈழமணி திருநாட்டம் இப்படி காட்டுகின்றது. ஏனைய நாடுகளிலும் அவரவர் பருவ காலங்களுக்கு ஏற்ப நேரத்தை மாற்றி கொண்டிருக்கின்றன. இது முன்றில் தமிழ் வானொலி என்று கூறினேன். எங்களுக்காக காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், ஆனால் வானமும் பூமியும் அப்படியே இருக்கும் வேளை நாங்களும் இங்கே இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்திலே வானம் பூமி என்று இரண்டு இருக்கின்றது. அதைவிட நீர் காற்று வாயு ஒன்று இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி ஒன்றுதான் மனிதன் வாழ்வதற்கேற்ற சுவர்க்கம். நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் மற்றவர்களுக்கு ஆக, மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வகையில், மற்றவர்கள் மெச்சக்கூடிய வகையில், போற்றக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ளலாம். அதற்காக காலம் என்று ஒன்று இருக்கின்றது. கடந்த வாரம் அந்த பாட்டும் பதமும் நிகழ்விலே அதிபர் மீரா அவர்களினாலே ஆக்கி படைக்கப்பட்ட அந்த பாட்டும் பதமும் அதைத்தானே கூறியது. இன்றே செய், அதை நன்றே செய், அது உன்னை உயர்த்தி வைக்கும், உனக்கு பாராட்ட காத்து கொண்டு காலம் இருக்கும், ஆனால் காலம் உன்னை நீ வருவாய் என்று காத்து கொண்டிருக்காது, உன் திறமையை பாராட்டத்தான் காத்து கொண்டிருக்கும். அதனால் அந்த இடத்திலே செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற கருத்து கம்மியை தந்தபடியால் இன்று பாடுவோர் பாடலாம் வாரத்தில் ஒரு நாள் தான் 2 மணி நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே வரவேண்டிய உறவுகள் பலர் இருந்தாலும் பாரவர்கள் விரைவாக பாருங்கள், உங்கள் பாடலை இதுதான் தரணம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், உங்கள் திறமையை நீங்கள் காட்டிக்கொள்ளுங்கள். அற்புதமாக நான் பேசி மகிழ்ந்த வேளையிலே ஓடி வந்துவிட்டார் அன்பு நண்பர் தேவநாதன் அவர்கள், சிதம்பரத்திலிருந்து என்று எண்ணுகிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. சிதம்பரத்திலிருந்து தேவநாதன், நலமாக உள்ளீர்களா ஐயா?
0: ஆம், தேவநாதன் அவர்கள் தான் வந்திருக்கின்றார். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றீர்களா? உங்கள் காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது விவரியுங்கள். இருக்கின்றீர்கள் காலநிலை வாழ்த்துக்கள். உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது?
1: சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக தான் இருந்தது ஐயா. வெப்பம் கொஞ்சம் கடுமைதான் இருந்தாலும் குளிர்பானங்களை அருந்தி சமன் செய்தோம்.
0: ஆமாம், இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று கேட்டு, வெப்பமாக இருக்கின்றதா, கொஞ்சம் வெப்பம் தணிந்து சுகம் கொஞ்சம் குளிராக இருக்கின்றதா, அல்லது தொடர்ந்து அந்த வெப்பநிலையும் அதனுடைய தாக்கமும் இருக்கின்றதா?
1: கொஞ்சம் குளிர்ந்து வெப்பத்தின் தாக்கம் குறைவாக இருக்கிறது ஐயா, முற்றிலும் குறையவில்லை.
0: முற்றிலும் குறையவில்லை. பகல் வேளை உங்கள் ஊரில் மழை பெய்ததா?
1: பெய்யவில்லை ஐயா.
0: இல்லை, ஏனென்றால் தென்னகத்திலே பல இடங்களில் மழைகள் பொழிந்ததை நான் செய்தி பகுதியிலே பார்த்திருந்தேன். நேற்றைய தினம் நான் உங்கள் பகுதியில் வந்ததாக தெரியவில்லை. இருப்பினும் மழை வரும் என்ற நம்பிக்கையோடுதான் வாழுகிறோம். நம்பிக்கைதானே வாழ்க்கை தேவநாதன்?
1: ஆமாம் ஐயா, வாழ்க்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கை
0: நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதனால் எங்கள் பாட்டும் பதத்தில் கூறியத போது இன்றே செய்துவிட வேண்டும், செய்ய வேண்டி இருந்தால் அதை நினைத்திருந்தால் உடனே செய்துவிட வேண்டும் என்பதற்கு இணைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க வந்திருக்கும் இந்த வேளையில் என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்? உங்களுக்கான காலம் சரியாக கணிந்திருக்கிறது, பாடுங்கள்.
1: படம் தளபதி படத்தில் இடம்பெற்ற யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே அப்படின்ற பாடல் ஐயா. அதுக்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள், அதன் வரிகளை எழுதியது வாலி அவர்கள், அதை பாடியது மிட்டாலி பானர்ஜி பௌமிக் அப்படின்றவங்க.
0: இப்பொழுது பாடுகிறார் சிதம்பரம் தேவநாதன் அவர்கள். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
1: அம்மாவின் உடல் நிலை எப்படியே உள்ளது ஐயா?
0: ஓரளவு இருக்கின்றார். அவருக்கு உற்சாகம் தேவைப்படுகின்றது, உஷார் தேவைப்படுகின்றது. ஆனால் இப்பொழுதுதானே கோடை காலம் பிறந்து விட்டது. சில வேளை இந்த எங்களுடைய காலநிலைகளும் எங்கள் உடல்நிலைகளை குறைத்துக் கொள்வது வழக்கம். 9 பாகை என்று கூறுகிறேன். சூரியன் 14 மணித்தியாலம் இருப்பார் என்று கூறுகிறேன். ஆனால் அந்த காலநிலையை நாங்கள் அனுபவிப்பதற்காக நீண்ட நேரம் வெளியே நின்று அனுபவிக்க முடியாத அனுபவித்தாலும் சில உடல் தாக்கங்கள் ஏற்படும். அதுக்காக உள்ளே வந்திருந்து நாங்கள் வெப்பக்கருவி அல்லது குளிர்ப்பு சாதன பெட்டி என்று இவற்றை இந்த செயற்கை சுவாசத்தோடு இருப்பதாலும் உடல் வலு குறைவது உண்டு. வாழ்கின்றோம் சுதந்திரத்தோடு வாழ்கின்ற, அதுதான் எல்லாவற்றையும் சிறந்த மறந்து சுதந்திரம், அந்த சுதந்திரத்தோடு வாழ்கின்றோம். நன்றி. எங்கே யமுனை ஆற்றிலே எப்படி இருக்கும் அந்த பாடல் என்று உங்கள் தேன் குரலிலே கேட்போம், கொண்டு வாருங்கள்.
1: பாடுகிறேன் ஐயா. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே ராதையோடுதான் ஆட பார்வை பூத்திட பாதை பார்த்திட.

0: காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என்னெங்கில்.
1: மன்னிக்க வேண்டும். இனிமையான பாடல், சிறப்பாக இருந்தது. அந்த பாடலை தரும் பொழுது எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் நினைத்து அந்த பாடலில் அந்த ஓசையை கட்டுப்படுத்தி பாடியிருக்கின்றீர்கள். இப்பொழுது அந்த இடம் பிடித்து விட்டீர்கள். நீங்கள் எங்கே நிறுத்தி எங்கே எடுக்க வேண்டும், அந்த ஓசை எப்படி உயர்த்தி எங்கே பதிக்க வேண்டும் என்பதை. இனிமையான ஒரு பாடல், மிகவும் ஒரு அமைதியாக இருந்து கேட்க வேண்டிய ஒரு பாடல். சிறப்பாக நீங்கள் அதை கொண்டு வந்து பாடியிருந்தீர்கள் மகளே, காதலின் தீபம் ஒன்று என்ற வரிகளை. இந்த வேளையில உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் அம்மா?
0: இதே படத்திலே தம்பிக்கு எந்த ஊரு படத்திலே என் வானிலே அன்பே வா அப்படின்னு ஒரு பாடல்.
1: ஓ, என் வானிலே அன்பே வாண்டதா?
0: வரும் அன்பே வா.
1: ஓ, ஒரே அகண்டு வரும் வானிலே வராதா அம்மா? அன்பு
0: என்னப்பா?
1: என் வானிலே வரும் அன்பிலே வானிலை என்றபடிய மற்றவருடைய வானிலை வராதா? சரியான பதிலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது கிடைக்கும் நேரத்தில் அந்த திரும்பி வந்து உங்களுடைய நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை நாங்கள் பல கருத்துக்கள் கூறக்கூடிய இன்னும் ஒரு நிகழ்விலே நாங்கள் ஒரு விமர்சன வேலை ஒன்று கொண்டு வருவோம். ஒரு கதம்பத்திலே விமர்சன வேலை என்று ஒன்று கொண்டு வந்து சில பாடல்களை எடுத்து விமர்சிப்பதற்காக யார் வருகின்றார் என்று பார்ப்போம். அது அப்படியும் ஒரு நிகழ்ச்சியை எங்கள் குழுவோடு பேசி அதிபரோடு பேசி ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தால் செய்யலாம். என்ன மகளே, நீங்களும் மீராமாவும் முந்தி செய்தீர்கள் என்ன? என் உன் விருப்பம் என்ற ஒரு நிகழ்வு கொண்டு வந்தீர்கள் அல்லவா? ஞாபகம் இருக்கிற நீங்களும் மீராவும் சேர்ந்து பார்ப்போம். ஒரு நிகழ்வை நாங்கள் தயாரிப்போம். நன்றி மகளே, மீண்டும் வாருங்கள், ஒளிபரப்புவோம் உங்கள் பாடலை.
0: கேட்டு
1: சென்று வா மகளே, சென்று வா. வாழ்த்துக்கள்.

0: விட்டார் அன்பு மகள் சியாமளா அவர்கள். வணக்கம் சியாமளா.
1: வணக்கம்
0: மகளே, வாருங்கள்.
1: வந்து
0: விட்டால் மகள் வந்து விட்டாள். எங்கே உங்கள் பாடல் இரண்டாவது
1: பாட்டு
0: கூறுங்கள் கூறுங்கள்.
1: என்னப்பா சாந்தியம்மா, மழை பெய்யுதுன்னு சொன்னாங்கப்பா, ரொம்ப சோகமாயிட்டப்பா நான்.
0: அப்படியா, என்ன காரணம்?
1: அதனால பாதுகாப்பு படத்துல
0: வரச்சொல்லடி, அவனை வரச்சொல்லடி. இனிமையான மழையை வர சொல்லி பாடுகிறீர்கள், வாழ்த்துக்கள். அங்கே வந்த மழையை இடியும் மின்னலும் வந்து திருப்பி கொண்டு சென்று விட்டதா? சரி, அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது உங்களுடைய இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம்.
1: பாடுறப்பா,
0: பாடுங்கள்.

மெல்லிசைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு சங்கீதம், அதாவது இன்னிசை என்று வகைக்குள்ளே கர்நாடகம் அமைந்திருக்கின்றது. இந்த இசை வருவதற்கு ஊன்றுகோலாக இருந்தது அதுதான். அது முத்தமிழை அங்கே அலங்கரித்து வரும் கருத்துக்களை தரக்கூடிய வகையில் ராக சுரம் சந்தங்கள் அமைந்து வரும் பாடல்கள் இலேசாக பாடுவது சுலபம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் நன்றாக உள்வாங்கி பக்தியோடு பாடும் வேளையிலே தானாக அது வரும். ஏனென்றால் அதை பாடியவர்கள் முறைப்படி சங்கீதத்துக்குள்ளே புகுந்து அந்த இசையை தரும்பளை அது எங்களை அறியாமல் எங்களை கவர்ந்து உள் பதிந்துவிடும். அதை திரும்ப எங்களுக்கு வெளியே தருவதற்கும் ஒரு வல்லமை வேண்டும். என்ன வல்லமையான தன்னைத்தான் ஆண்டு ஆளுமை செய்து அந்த பதங்களை கொண்டு வந்து இசையோடு தர வேண்டும். அதற்கு ஏதுவாக அதுக்கு சாட்சியாக இந்த பாடல் ஷியாமலா நீங்கள் தந்தீர்கள். சிறப்பாக இருந்தது அம்மா, சிறப்பாக. என்னவென்றால் எல்லாம் பாடலும் பாடலாம். இப்பொழுது வருகிறது சும்மா டப்பாங்குத்து பாட்டுகள் எல்லாம் இருக்கின்றது தான், அதையெல்லாம் எல்லோரும் பாடுகிறார்கள். அது ஏதோ ஒரு பெயர்களை வைத்துக் கொண்டு, ஆனால் அது அல்ல. இது இசைத்துறை என்ற ஒன்று இருக்கின்றது. அங்கே மெல்லிசை தொல்லிசை எல்லாம் இருக்கின்றது. அதுக்குள்ளே சங்கீதத்தோடு வருகின்ற கர்நாடக இசையும் சேர்ந்து பாற பாடல்களை இலேசாக இளையோட விட்டிருப்பார்கள் திரைப்படங்களிலே. முழுமையான கர்நாடகத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். கர்நாடக இசை இளையோடுவது போன்ற இசையையும் கொடுத்து பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பக்தி பாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நன்றாக ஆரம்பத்திலிருந்து உற்று கவனித்துக் கொண்டிருக்கீர்கள். பார்ப்போம் உங்களுடைய முடிவுரை இன்று எப்படி சிறப்பு கொண்டீர்கள் என்று. சிறப்பான பாடலை தந்திருக்கீங்க. உங்களுக்காக வரை சொல்லடி அந்த பாடல் கிடைக்கும் என்று கொள்வோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி அவர்களே, உங்களுடைய திருப்புகழ் இருக்கின்றது, இரண்டாவது பாடல் இருக்கின்றது, இங்கே கொண்டு வாருங்களேன்.
1: இதனோட திருச்சிற்றம்பலம் இந்த பாடலின் பொருள் சொல்றேன்.
0: பொழிப்புரை கூறப்போன்ற திருப்புகளின் திருப்புகள் தானே? ஆமாம், திருப்புகளின் பொருள் கூறப்போறேன், கொண்டு வாருங்கள்.
1: தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுக செய்து நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடிய செய்து தேவர்களின் மனம் மிக கழிப்படையும்படி அருள் செய்து காளியுடன் நடனம் ஆடுகின்ற சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய விநாயகனும் உமாதேவியும் மிக கழிப்படைய பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளோரும் இந்திரனும் பிரம்மனும் எதிரே நின்று கண்டு கழிக்க லக்ஷ்மியுடன் திருமாலும் தம் மகிழ்ச்சியை இன்பமாக கூற வலிமையான மயிலுடன் ஆடி என் முன் நீ வர வேண்டும். தாமரை போன்ற கண்களை உடையவனே, தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையின் மணவாளனே, அறிவு நிறைந்த மெய்ஞானியே, உயர்ந்த புயங்களை உடையவனே, பொங்கிய கடலுடன் பிரௌஞ்ச மலையையும் பிளவுபட செய்து ஏழு மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அழித்த பொன்னள்ளி பரப்பி சுட வீசும் கூறிய வேளாயுதனே, குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பனே, செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோனே, நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே, எப்போதும் உன் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட குளிர்ந்த சிறுவை தலத்தில் வீட்டிற்கும் பெருமாளே.
0: சிறப்பான பொழிப்பு, பொழிப்புரையை தந்தீர்கள். அந்த பொழிப்புரைக்குரிய திருப்புகழையும் இப்பொழுது பாடுங்களே.
1: ஆமாப்பா, இது சிந்து பைரவியப்பா. அண்டற்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீர அருளாலே அந்தரியோடுடனாடே சங்கரனும் மகிழ்பூர ஐங்கரனும் உமையால்.

குருவை தனின் மேவு பெருமாளே முருகா, தன் திருவை தனின் மேவு பெருமாளே மைந்து.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் சிறப்பாக ஒரு சிந்து பயிர் ராகத்திலே திருப்புகழ் ஒன்றை பாடியது மட்டுமல்லாமல் பொழிப்புரையும் அழகாக அந்த திருப்புகளின் பாடலின் கருத்துக்களை அந்த பதங்களை நாங்கள் புரியக்கூடிய வகையில் பொழிப்புரை கூறியதும் பெருமைக்குரியது சிறப்புக்குரியது. சிறப்பாக உங்கள் கடமையை தந்த வேளையில் என்ன பாடலை பாடலாம் என்று இரண்டாவது பாடல் என்ன பாடலை
0: பாடப்போகிறீர்கள்?
1: எங்கே கொண்டு வரணும் அந்த பாடலை?
0: துள்ளி திரிந்த பெண் ஒன்று

தொடர்ந்து பேசும் கிளி ஒன்று பேச மறந்ததே நின்று சொல்லி தெரிந்த பெண் ஒன்று.

குடி கொண்டதேன் இன்று வேலில் வடித்த விழி ஒன்று மூடி கொண்டதேன் இன்று துள்ளி திரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதேன் இன்று அள்ளி பூத்த முகத்தினிலே முல்லை பூ.

சொக்கவே குமொழி எங்கே துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதேன்று ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும்.

0: சொல்லும் நாடகமோ, துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே, தொடர்ந்து பேசும் கிளி ஒன்று பேச மறந்ததேன் இன்று, துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதேன் இன்று.
1: ஏன் அப்படி துள்ளி திரிந்த பெண் துயில் கொள்ளுதம்மா?
0: அதை படத்தில் பார்த்தாதான் தெரியும்.
1: எண்ணம் நிறைவேறியதாலும் பூர்ணமானதால் அற்புதமாக இருந்த அந்த பாடல், நல்ல வரிகள். அங்கே வல்லினத்தில் ஆரம்பித்தாலும் இடைய இறுதியிலே கொண்டு வந்து அகரத்திலே அந்த இறுதி சரணத்தை தரும்பொழுது, நீங்கள் அந்த பல்லவி வரும் பொழுதும் சரணம் வரும் பொழுதும் முதல் வரிக்கு அற்புதமான இடம் கொடுத்தீர்கள். அப்படித்தான் அந்த பாடலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றாக உள்வாங்கியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்த அந்த பாடல் கருத்துக்களை நாங்கள் பழைய பாடல்கள் எவ்வளவு கருத்துக்களோடு சமூகத்தோடு சமுதாயத்தோடு ஒட்டி செல்லும் பாடல்களாக வருகின்றது. இந்த பாடலை கேட்பதால் எந்த விதமான அப்பளவும் இல்லாமல் மக்கள் தங்களை தாங்கள் உணர்ந்து வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு போகலாம். இனிமையான பாடல் உண்மை, அதாவது சமுதாயத்தில் உள்ள நியதியை அப்படியே அந்த உண்மைகளை அப்படியே எடுத்து ஏம்புற பாடல்கள், நல்ல பாடல்களை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். பாடி இந்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தை கருதி நாங்கள் விரைவாக முடிக்க இருக்கின்றோம். சிறப்பாக இருந்தது மகளே, நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இணைந்திருந்தீர்கள், இறுதி வரை பாடலை கேட்டிருந்தீர்கள். இன்று ஆரம்பத்தில் முதலாவதாக வந்து இணைந்த சியாமலா அவர்கள் ஒரு தொகுப்புரை தர இருக்கின்றார்கள். அதை ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் கேட்டு பார்ப்போம். ஒவ்வொருவரும் அந்த தொகுப்புரை செய்து பழக வேண்டும் என் உறவுகள், நீங்கள் எல்லோரும் உங்கள் எல்லோரிடம் அந்த பொறுப்பை இப்பொழுது ஒப்படைக்கின்றேன். இன்று முதலில் யார் வந்து ஆரம்பிக்க வருகின்றார்களோ அவரிடம் ஒரு பொறுப்பை கொடுத்து விடுவோம். அவர் இறுதி காத்திருந்து செய்வார். நன்றி ரேவதி மகளே, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். இரண்டு பாடல்கள், அது மட்டுமல்லாமல் ஒரு திருப்புகள், அதற்குரிய பொழிப்புரையும் தந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரிச்சிருக்கின்றீர்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எங்கள் அன்பு பேர்த்தி கூட வாழ்த்தியிருக்கின்றால், தொழிலித்திருந்த பெண் என்ற அருமையான பாடல் ரேவதி அம்மா என்று சிவரஞ்சினி அவர்கள் எனது அன்பார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு கொடுக்கின்றேன். அவர் கால நேரம் குரல் வளம் சரியாக இருந்தால் அவரும் வந்து பாடுவர், நன்றாக பாடக்கூடியவர். எங்கே பார்ப்போம். நன்றி ரேவதி அவர்களே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம் ஷியாமலா அவர்களே, வணக்கம். இங்கே உங்களுடைய தொகுப்புரையை கேட்போம். எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள், பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பு எப்படி, நிகழ்ச்சி எப்படி இருந்தது என்பதை நாங்கள் உணரும் இந்த வேளையிலே ஒரு செல்வம் ஒன்று அழைக்கின்றார். அவரை அழைத்து விட்டு பேசுவோமா? அப்படி செய்வோமா? அப்படி செய்வோம். ஒரு தடவை பார்ப்போம் ஆரண்டு பார்க்கின்றேன் நான். எங்கே அழைத்த உறவு மீண்டும் அழைக்க வேண்டும். பொழிப்புரை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க முடிவுரை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. எங்கே அழைத்த உறவு மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். காணவில்லை சென்றுவிட்டார். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மீண்டும் ஒரு தடவை அவர் அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே எங்கள் நிகழ்ச்சி சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து தருவதற்கு, ஆனால் உங்களுக்குத்தான் முதலிடம். வந்தவர் மீண்டும் வருவதற்கு சான்றில்லை போல் தெரிகின்றது. வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு பேத்தி சிவரஞ்சினி, வணக்கம்.
1: வணக்கம் தாதா. நன்றி தாதா என்னுடைய அழைப்பை ஏற்றதற்கு.
0: இது உங்கள் வானொலி, உங்களுக்கு உரிய நேரங்கள். நீங்கள் அழைத்தால் நான் தருவேன் தானே. எப்படி உங்களுடைய சியாமலா அம்மா அவர்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுதில் உங்கள் அழைப்பை கண்டுவிட்டேன் கூறியவுடன் அவரே வழிபட்டு தந்து விட்டார். அவருக்கும் வாழ்த்தை கூறிக்கணும். அங்கே எப்படி இருக்கின்றீர்கள்? நான் மழை பெய்ததா அங்கே அம்மை அப்ப நிலை?
1: இல்லை தாத்தா, வெயில் எப்பொழுதும் போல இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மாலை நேரம் சற்று சில்லென்று காற்று சற்று வீசி அவ்வளவுதான்.
0: மழை வரும், ஆனால் வராது. வருகிறேன் வருகிறேன் என்று கூறி அழைச்சிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் வரை சொல்லடி, அவரை வரை சொல்லடி என்ற பாடலை கேட்டாதான் வரும்போல் இருக்கின்றது இல்லையா? சரி, எங்கே உங்கள் செல்லக்குரலில் என்ன பாடலை இன்று பாடப்போகணும்? எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வேளையிலே நேரத்தை நாங்கள் மனதில் கொண்டு பாடுவோம். எங்கே பாடுவோம்? ஒரு பாடலை தாருங்கள்.
1: பாடுகிறேன் தாதா.

பாட்டு சத்தம் கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா, பூட்டி வச்ச மனக்கதவு திறக்குமா, கூட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா.

பாட்டு சத்தம் கேக்குதா, கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா. எந்த நாடு போனாலும் இந்த கோடு வேகுது, கூட்டத்தோடு வறுமையும் தான்

குறுக்குது மனதினிலே, திருவாசகம் கோயிலிலே, கருவாசகம் தெருவினிலே, ஆதியிலே எழுதி வச்ச பாட்டை மட்டும் கேட்டுக்கோ, கதை உள்ள பூட்டிக்கோ.

கல்லு முள்ளில் படுத்தாலும் தூக்கம் வருது படு சுகமா, உக்கிரம் போல் வேதனையும் கண்மொழிக்கும் பாதகமா, உலகமெங்கும் ஏழை உண்டு துன்பம் எனும் தொடர்பு உண்டு, ஒட்டு போட்ட துணி போல கொட்டிடாத வாழ்க்கை உண்டு, நான் படிக்கும் பாட்ட மட்டும் வீதி எங்கும் வெடிக்கும் எழி துன்பம் துடைக்கும் ரோட்.

0: ஒவ்வொரு சரணத்திலும் வினாக்களோடு முடிவடைந்தது அடைகின்றது அந்த பாடல். மனத்திலே இருக்கின்ற குமுறல்கள், வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சிதறல்கள், அந்த கீறல்கள் அவ பாடலாக வரியாக வந்து வெளியே வரும்பொழுது தாக்கி கொண்டுதான் இருக்கின்ற இசையால் வசமாக இதயம் எது என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இந்த இசை எங்களை எப்படி நினைக்க வைக்கின்றது. அற்புதமான ஒரு பாடல் தெரிவுபடுத்தியிருக்கின்றீர்கள் இந்த வயதிலே. இதை இது அந்த கிடைக்குமா வருமா என்ற அந்த வினாக்களுக்கு விடை கிடைக்குமா நீங்களே நினைக்கின்றீர்கள்? ஆமாம், உங்களை போன்ற இளைஞர்கள் எதிர்காலம் உங்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. எங்கள் காலம் சென்று விட்டது, நிகழ்காலம் இப்பொழுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எதிர்காலத்தில் வரும் உறவுகளால் தான் இது நிறைவேற்ற வேண்டும், நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. பார்ப்போம். சிறப்பான ஒரு பாடலை கருத்தோடு கொண்டு வந்து நல்லா சிந்திக்க வைத்திருக்கோம். உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் பேத்தி?
1: வானம்பாடி பாடத்திலிருந்து வாழும் வரை போராடு வழியுண்டு என்றே பாடு, அந்த பாடல்.
0: இரண்டு பாடலும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகின்றது இல்லையா? அந்த முதல் பல்லவியர் தடவை பாடுங்கள்.
1: வாழும் வரை போராடு.
0: ஆமா ஆமா.

சிறப்பு. வளம் வரை போராடு, வழி உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. வழி உண்டு போராட வேண்டும். எதற்கு போராடும்? அதற்காக கத்தி எடுத்து புல்லெடுத்து போராடுவது அல்ல, வாழ்க்கை முறையிலே நாங்கள் காட்ட வேண்டும். நல்லதோர் பாடலை இறுதிநேற்று வந்து ஒளிப்படைய செய்தீர்கள். சிறப்பான பாடல், நன்றாக பாடியும் இருக்கின்றீர்கள். மேலும் ஆரம்பத்தில் வந்திருந்தால் உங்களுக்கும் அப்படியா? அது என்னென்னா, இந்த மழை குணம், மழை வரப்போது போல் இருக்கும் வெப்பங்கள் காரணம். இந்த வேளையிலும் ஓடி வந்து இணைந்து எங்களுக்கு என்ன வானொலியிலே பாடி சிறப்பித்திருக்கிற உங்கள் பாடல் நான் ஒளிபரப்புவேன். கேட்டு மகிழ்வோம் பேத்தி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எங்கே ஷியாமலா, நீங்கள் வர வேண்டும், தாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு கிடைத்திருக்கின்றார் கூறுவதற்கு, ஓடி வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: வந்துவிட்டாள் மகள் ஷியாமலா. வணக்கம் வணக்கம் ஷியாமலா, வருக வருக வருக வருக, இங்கே உங்கள் தொகுப்பினை தருக.
1: வணக்கம் வணக்கம்ப்பா. இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் அனைவருமே சிறப்பாக பாடி அனைவருமே மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார்கள். அவரவர் பங்கை சிறப்பாகவே செய்தார்கள்ப்பா.
0: சிறப்பு
1: தேவநாதன், மகாலிங்கம் ஐயா, யோகராஜி, சாந்தி, ரேவதி, சிவரஞ்சனி எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்கப்பா. ரேவதி அம்மா ஒரு திருப்புகழும் பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பாடலுமே ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்கப்பா. உங்கள் வழியில் சொல்லணும்னா அவங்க உங்கள் தொகுப்பு ரொம்ப நல்லா பாடினாங்க. எந்த ஒரு இதுவும் இசையும் இல்லாமல் அவங்க நல்லா பாடினாங்க எல்லாருமே.
0: அந்த வகையில் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வு எப்படி எங்களை ஆற்றுப்படுத்துகின்றது, எப்படி எங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கின்றது?
1: ஆமாப்பா, அவங்க என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு நான் வீட்டில் எப்போதும் கட்டி தான் கிடப்பேன் அப்படின்னாலும் பாடுற தைரியம்லாம் எனக்கு வந்தது இல்லைப்பா. அப்படி ஒரு தைரியத்தை உருவாக்குறது இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி தான்ப்பா. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா.
0: அத்தோடு மட்டுமல்ல, நீங்கள் நீண்ட கால உறவு ஷியாமலா, உங்கள் எத்தனையோ நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து மகளை வைத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து செல்பவர்கள் ஒரு முழுமை அடைந்து தான் செல்கின்றார்கள் என்று நான் கருதி கொள்கிறேன். நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்?
1: இல்லைப்பா, நான் முழுமை அடைஞ்சிட்டு தான்ப்பா நினச்சிருக்கேன். உங்களோட வாய்ப்பு இருக்குப்பா இல்லை, அதனால முழுமை அடைஞ்சிருக்க தான்
0: நினச்சிருக்கேன். முழுமை அடைந்து ஒன்று ஆரம்பத்தில் வரும்போது ஒரு சிலர் பாட முடியாது, வரிதான் கூற வேண்டும் என்று கூறும்போது மீரா அவர்களும் நானும் அவர்களை ஊக்கப்படுத்தி பாட வைத்து ஒரு வரி ரெண்டு வரி என்று அவர்கள் சிறந்த பாடல்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அந்த வகையில் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஒரு ஒரு பயனுள்ள நிகழ்வாகத்தான் படுகின்றது என்று பலரும் எழுதியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா?
1: ஆமாப்பா, அதுதான் நான் வேற யாரையும் உதாரணம் சொல்றேன், நான் என்னதான் உதாரணம் செய்யணும். நான் பேசும்போது என் குரல் ரொம்ப, நான் பேசுறதுக்கே யோசிப்பேன் முன்னாடி, நிறைய வானொலியில பேசுறதுக்கே நான் ரொம்ப யோசிப்பேன். அப்படி இருக்கிற என்ன பாட்டு பாட சொல்லி ஊக்குவிச்சது நீங்களும் அம்மா
0: தான். அதை நான் கவனித்திருக்கேன்,
1: ரொம்ப நன்றி
0: கடமைப்பட்டிருக்கா. அதை தொடர்ந்து மகளே, இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பலர் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் முதல் பாடக முதலிலே வந்து இணைய உங்களை போன்றும் ரேவதி போன்றும் மற்றவர் போன்றும் முதலிலே வருவதற்கு தாமதிக்கின்றார்கள். என்ன காரணம்? மற்றவர்கள் பாடட்டும் நாங்கள் பார்ப்போம், பார்த்துவிட்டு பாடுவோம் அப்படி நினைக்கின்றார்களா? அது ஒரு அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. நான் பலரை பார்த்து நல்லா பாடக்கூடியவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், அது என்ன காரணமாக இருக்கிறான்
1: எனக்கு சரியா தெரியல. அவங்க எல்லாம் பாடம் வச்சு போகலாம் இல்ல, அத கொஞ்சம் அதான் இன்னும் தைரியம் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதைத்தான் நான் கேட்கிறேன். அதை சொல்லுவது சபை கோளை என்று உளவியல்லே கல்வியியல்லே கூறுகின்றார். ஒவ்வொருவருக்கும் இந்த சபை கோளை, சபை என்பது முன்னிலை. எங்களுக்கு முன்னிலையிலே ஆக்கள் இருக்கும் பொழுது வாய் திறந்து பேசுவதற்கு கூச்சப்பட, பெரிய பெரிய அறிஞர்கள் ஞானிகள் எல்லாம் ஆரம்பத்தில் அப்படித்தான் அவர்கள் இப்போ இருக்கும். அதை துடைத்து அதை களைந்து விட்டு வந்தார்கள் என்ற சாரளமாக வருவார்கள். அதை செய்வதுதான் மொன்றியல் தமிழ்வான இலை மறை காயாக மறைந்திருக்காமல் வெளியே கொண்டு வர செய்வது. நன்றி ஷியாமலா அவர்களே, சிறப்பான ஒரு உள்வாங்கலை கொண்டு வந்து வெளியே எல்லோருடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று நாங்கள் எல்லோருடைய பாடல்களும் உங்களுக்கு நேர் நேரத்துக்கு முன்பு கிடைக்கும் பகல் பொழுதிலே, இப்பொழுது இரவு நேரம் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது இவர்களுடைய பாடல் அத்தனையும் நான் இப்பொழுது தந்து செல்வதற்கும் அடுத்த நிகழ்வை நான் எட்டி பிடிப்பது போல முட்டுக்கட்டையாக இருப்பதாக சில கருத்துக்கள் வந்திருக்கின்றது. அதனால் அமைதியாக இந்த நீங்கள் இப்பொழுது வந்து பாடிவிட்டு பாட கேட்ட பாடல் அத்தனையும் நேயர் நேரத்துக்கு முன்பு உங்களுக்கு கிடைக்கும் பகல் வேளையிலே. சரிதான் அம்மா, உங்களுடைய தொகுப்பு முடிவுரைக்கு நன்றாக முதல் நேயராக வந்து இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆழ்ந்து ரேவதியை போன்று அழகாக அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்க, இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும், அப்பொழுது அவர்கள் தங்களை தாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மீரா அம்மா தொகுத்து வைத்து செய்வார் நிகழ்வு, எல்லோரும் சொல்லிவிட்டு எல்லோரையும் சொல்ல வழித்து விடுவார். இறுதியாக சொல்லுங்கள். அது என்னவென்றால், எங்களுடைய உறவுகள் அந்த சபைக்கோளை அற்று எடுத்த உடனே தாங்கள் பேசக்கூடிய அந்த ஆற்றல் வர வேண்டும். வானொலி என்பது நேயர்களை பெறுவது மட்டுமல்ல, நேயர்களை ஆக்குவது ஊக்குவது தான் வானொலியின் கடமை. நன்றி மகளே, சிறப்புகள், வாழ்த்துக்கள். இன்று வந்து கலந்து கொண்ட உறவுகள் அத்தனை பேரும் மகள் ஷியாமலா கூறியது, ஷியாமலாவிலிருந்து தேவநாதன், அதைத் தொடர்ந்து மகாலிங்கம், அதைத் தொடர்ந்து யோகா ராஜி, அடுத்து வந்த ரேவதி, பின்பு ஓடி வந்தாள் சாந்தி, என் அன்பு பேத்தி சிவரஞ்சினி. இவர்கள் எல்லோரும் பாடி எங்களை மகள வைத்த வேளையிலே திருப்புகளும் வந்து எங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை தந்து செல்கின்றது. அந்த வேளையில் இறுதியாக வந்து எங்களுக்கு தொகுப்புரையையும் இந்த ஒரு சின்ன உரையையும் தந்துவிட்டு சென்ற சியாமலாவுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் கேட்ட பாடல்கள் நேயர் நேரத்துக்கு முன்பு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி வளமை போல இன்றும் நான் உங்களோடு இணைந்து அவர் தாழ் பணிந்து நன்றி கூறி, மீண்டும் மீண்டும் அல்லலும் துன்பமும் மீண்டும் சமாதானம் மக்கள் காண வேண்டும், அமைதியான வாழ்வு காண வேண்டும், நாங்கள் அறம் சீவகாருண்யம் மனிதனையும் காத்து கடைப்பிடித்து வாழ்வோம் இறைவா என்று கூறி, இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 3வது நாள் அற்புதமாக பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்த்துவதற்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் எனக்கு வழிகாட்டியாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும் என் அன்பு மகள் மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு, மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே என்று இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

0: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
1: ஒவ்வொரு மாதம் அறுபது எழுபது ரூபா நீங்க போடுறீங்க, சரியா?
2: அறுபது
1: ரூபாய் அத வந்து நீங்க வீட்டுல இருக்கிற ஒரு உண்டி என்னால பெரிய உண்டி எல்லாம் வாங்கி வச்சுட்டு போடுங்க, சரியா? உங்களுக்கு
3: போயிடுச்சு.
4: இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பண மாற்றம் வந்துச்சுல, ஐநூறு ஆயிரம் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்களா, அதுக்கப்புறம் தானே மக்களோட கையில பணமாற்றம் கம்மி.
1: இல்ல இப்ப உண்மையிலேயே அதாவது கருப்பு பணம், அவருக்கு சேர்த்து வைத்த பணம் வந்து மாத்த முடியாமல் அது போயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே?
2: இல்ல இல்ல, எல்லாம் மாத்திட்டாங்க,
1: இருக்கிறவங்க மாத்திட்டாங்க, சரி. ஆனா
3: அதிக அளவுல இருந்தவங்க மாத்திட்டாங்க, குறைஞ்ச அளவுல இருந்தவங்க தான் நிறைய கஷ்டப்பட்டாங்க.
1: ஆனா அதுவும் தவறுதானேங்க, என்னன்னா நீங்க மாத்துங்க. இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையைத்தான் இவ்வளவுதான் அச்சடிச்சு விடப்படும், அந்த அவ்வளவு தொகையும் அவர் மாத்தி கொடுக்கவே வேணும். எப்படியும் அச்சடிக்காமல் அவரின் இப்ப வந்து கவர்மெண்ட் இந்த வருஷம் இவ்வளவு பணம் நாங்கள் இவ்வளவு வெளியிடப்பட்டிருக்கிறோம் என்ற தொகை அவங்களுக்கு தெரியும். அப்ப அதுல எந்த மக்கள் எதை கொண்டு வந்தாலும் அதை மாத்தி கொடுக்கணும், திருப்பி அச்சடிக்க கூடாது, அச்சடிச்சு கொடுக்க கூடாது, அதை மாத்தி கொடுக்கணும். இவை
2: வசதி கோடி கோடியா வச்சிருக்கா பாருங்களேன், அவங்க எல்லாம் கொண்டு போய் இவ்வளவுதான் லிமிடேஷன் கொடுத்து மாத்தலாம்ன்ற ஒரு சட்டம் இருக்கு, அதுக்குள்ள மாத்தி எடுத்துட்டான். அதுக்கும் மேல பணம் வச்சிருக்கவங்க அந்த பணத்தை மாத்த முடியாம கிழிச்சு போடவும் ஆத்துல போடவும் ஏழை வேலைகள்ட்ட அவ்வளவு பணம் இல்ல, அவங்க போய் மாத்திட்டாங்க. ஏழை வேலைக்கு இந்த சட்டம் வந்து யாருக்கும் இது டிஸ்டர்ப் இல்ல, கிழிச்சு போடவும் எரிச்சு போடவும் என்னென்னமோ நடந்துருச்சு.
1: அப்ப அப்ப கவர்மெண்ட்ல பணம் குறையும், அப்ப குறைஞ்சிருந்தால்
2: குறையில கருப்பு பணம் மிஸ் ஆயிடுச்சு, கருப்பு பணம் சரியா போயிருச்சு,
1: சரியா போயிருச்சு,
2: கணக்குல வராத பணம் தான் போயிருக்கு,
1: போயிருக்கு,
2: கணக்குல வராத பணம் போயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல.
1: கணக்குல வராத பணம் என்றது வந்து பேங்க்ல ரொட்டேஷன் ஆக போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பணம் கணக்குல இருக்கும்,
2: அதுதான் கணக்கு பணம்.
1: அப்ப வராம சேர்த்து வச்சிருக்கிறவங்க இப்ப என்ன மாதிரி இந்தியாவுக்கு போட்டுக்கொண்டு வரலாம்
2: உண்டியல் இல்லம்மா, மூட்டை மூட்டையா பீரோல பணம் வச்சிருக்காங்க கோடி கோடியா.
1: அதனால இப்ப நான் சொல்றேன், யாரும் பணத்தை சேர்க்காதீங்க, சரியா? சேர்க்காம உங்களுக்கு முதலாவது பணம் வரும்போது நீங்க முதல்ல உங்களை உங்களோட குடும்பத்தை தாராளமா எந்த குறையும் இன்றி வாழ பாக்கணும். அதுக்காண்டி அழிமதியமா அப்படி செய்தல்ல, நல்ல உண்ண உடை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, இதெல்லாம் தாராளமாக நீங்க தாராளமா வாழ்ந்து கொண்டிருக்கணும். இந்த வாழ்வு என்பது மிக மிக மிக குறுகிய நாட்கள், எங்களுக்கு சொல்ல முடியாது இதெல்லாம். இங்க பாருங்க, இந்த கொரோனா வைரஸ் வரும்படி யாராவது திங்க் பண்ணீங்க நீங்க? இல்ல,
2: நினைக்கவே இல்ல.
1: இப்ப வந்தோம்னு பாருங்க, பணத்தை தொடவும் பயப்படுறாங்க, பணத்தை பணத்தை தொட பயப்படுறாங்க எல்லாரும். இப்ப அதால வந்தாலும் ரெண்டும் பயப்படுறாங்க.
2: இல்ல, இந்த குஜராத்ல பூகம்பம் வந்துச்சுமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி, பூகம்பம் வந்தது குஜராத்ல. அப்ப சிசிடி கேமராவில அவர் எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டிருக்காரு, 15 நிமிஷத்துக்கு முன்னாடியும் 15 நிமிஷத்துக்கு பின்னாடியும், 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவரு நல்ல சுபபோகமா நல்ல ஒரு பெட்ல உட்காந்து படுத்துக்கிட்டு பணத்து மேல எந்திரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படி இருந்தாரு. பணத்தை 15 நிமிஷத்துல வீடெல்லாம் தரமட்டமா போய் தரையில பிளாட் பாரத்துக்கு வந்துட்டாரு. பிளாட் பாரத்துக்கு வந்துட்டாருமா, பிளாட் பாரத்துக்கு வந்துட்டாரு. அதே 15 நிமிஷம் தான் வாழ்க்கை மனிதனோடு எவ்வளவு நேரம் அனுபவிச்சோமா, நல்லா சந்தோஷமா. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, இந்த நிமிஷம் சந்தோஷமா வாழ்றதுதான் உறுதி.
1: இன்னைக்கு காலையில இருந்து நான் உண்மையா ஸ்கூலுக்கு கட்டடிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்தது, முடியாமலும் கொஞ்சம் எனக்கு செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வேணும். அப்ப இல்ல கடைக்கு போய் இங்கே இப்ப இந்த சிட்டிக்குள்ள கடைகளுக்கு போறது கொஞ்சம் பயமா இருக்கு. அப்ப கொஞ்சம் தள்ளி அங்காலங்கையும் போய் கொஞ்சம் சாமான்கள் வாங்கிட்டு வரலாம் சொல்லும் போது அப்பா என்ன சொன்ன தெரியுமா, இருக்கிற ஒரு கொஞ்ச நேரம் இதுதான் உன்னுடைய சந்தோஷம் அம்மா, போய் முதல்ல கதைச்சிட்டு அதுல இருந்து என்ன பண்ணவே இல்ல.
2: லைன்ல போயிட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி ஒரு சிரிப்பு வாய் வலிக்கிற அளவுக்கு சிரிச்சிருக்கேன். இப்ப இந்த 10 வருஷ காலத்துல எனக்கு சிரிப்புனாவே என்னன்னே தெரியாம போச்சு. என்னமா சிரிப்பு, இப்ப கடைவீதியில யாராவது ஒருத்தர் சிரிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம சிரிக்க மாட்டோமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு வருவேன். சிரிப்பு இப்ப நம்ம அந்த அளவுக்கு, அதே மாதிரி பாட்டு கேக்குறது, பாட்டு கேட்கவே முடியல, என்னால பாட்டு கேட்கவே முடியாத நேரம் அந்த லைன்ல வேலை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி விழுந்துட்டோம். இப்ப நம்ம இந்த வானொலிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பாட்டு கேட்கற இந்த வாய் வலிக்கிற அளவுக்கு சிரிப்பு வரும்.
1: தலைவலியில
2: படுத்துட்டேன், நேற்று ப்ரோக்ராம் கூட கேக்கல, இருந்தாலும் அந்த எந்திரிச்சு பாத்திரையை போட்டு கேப்போம்னு நினைச்சேன், கேட்க முடியல,
1: படுத்துட்டேன். நான் உங்களுக்கு சொல்லி தரேன், புதுக்கோட்டை செல்வகுமார், தலைவலி இருந்தா கவலைப்படாதீங்க, தலையை கலட்டி வச்சுட்டு வந்து சரி. இப்ப ஒரு தடவை நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க, இந்த ரேவதி அம்மா சொல்லுங்க உங்களோட பாட்டை.
3: சரி மேடம், நீங்க கேட்டதெல்லாம் நான் தருவேன் சொல்றீங்கல்ல, அந்த பாடல் தான். என்னை நீ மறக்க
1: காலம் எல்லாம். சரி இப்ப அடுத்தது ராஜ் சாவுகமே போயிட்டா, ராஜ்குமார் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம் சார், வணக்கம். இங்க உள்ள இருக்கதே நான் கவனிக்கல.
1: இல்ல அவர் வந்து தந்த நாட்டை என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டிருக்காரு. ராஜ்குமார் சொல்லுங்க.
2: ஒட்டு கேட்டு
1: இந்த ராஜாக்கு மேல ஒட்டு கேட்கறது,
2: ஒரு
1: நாள் தூங்க வச்சிருக்காரு. சரி சொல்லுங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க ராஜ்குமார்.
2: படம் விக்ரம், வனிதா, மணி, நல்லா இருக்கும் பாடல். கண்களு பேசுதடி
1: இளவரசு
2: வந்து ஆடடி, அந்த பாட்டுக்காக
1: இளவரசு கரணையோட இருந்து போட்டு வந்து ஆடடி.
2: இல்ல அந்த பாட்டுல ஒவ்வொரு வரியும் ஒவ்வொருத்தர் சொல்றாங்கம்மா,
1: அதுக்கு பிடிச்ச இளவரசுக்கு பிடிச்சது வந்து ஆடடி, அவருக்கு வனிதா மணி, அவருக்கு என்ன அவருக்கு வனிதா மணியா பிடிச்சிருக்கு ராஜ்குமாருக்கு. அடுத்த வரி என்ன, வனிதா மணி வனமோகினி, அம்மா சொன்னீங்க, அது அம்மா சொன்னாவ வனமோகினி, அல்லது செல்வகுமார் சொன்னார?
3: நான் தான் சொன்னேன்.
2: இளவரசு இந்த பாட்டு படம் எந்த வழிபாடு உன் கண்களோ டிக்கு டிக்குன்னு பேசுதடி, என் நெஞ்சிலே தக்கத்தினி அலமடி வந்து ஆடடி.
1: அவர் இளவரசுக்கு வந்து ஆடடிதான். இளவரசு உங்களோட பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு?
4: சின்ன வாத்தியார் திரைப்படத்துல இருந்து. கண்மணியே கண்மணியே சொல்லுவத கேளு, பொன்மணிக்கு கோபம் வந்தா இன்னும் பணித்து.
1: சூப்பர் பாட்டு. கண்மணி
3: கூட வசனம் வரும் மேடம். ஏதோ ஒண்ணு வரும்.
1: வரும் வரும் வரும். அந்த பொண்ணு சொல்லி கொண்டு போவா இல்ல? இப்ப செல்வகுமார் சொல்லுங்க, உங்களுக்கு என்னண்டு?
2: எனக்கு வந்து யோசிக்காம வந்துட்டேன். இந்த பாட்ட கேட்க நினைக்கல, பேசணும்ன்ற எண்ணத்துலதான் வந்தேன். ஓகே மேம், இது
1: வணக்கம். வணக்கம் காற்றில் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம வணக்கம் சிந்தனை
2: செல்வம்.
1: வணக்கம் அப்பா சொல்லுங்க.
5: வணக்கம் வணக்கம் மகளே. நல்ல சுவாரஸ்யமான கருத்தரங்கள் போய்கொண்டிருக்கு. உங்களுடன் நானும் நீராக ஐக்கியம் ஆகலாமா?
1: நிச்சயமா நிச்சயமா. அட அவங்க என்ன அனுப்பிட்டனே, அவர்களோட பேச போறீங்களா?
5: கேட்பாங்க. இல்ல இல்ல, அவங்க கேட்பாங்க தானே. இப்பொழுது காட்டலில் சர்ச்சைக்குரிய விஷயமாக ஒரு இன்சூரன்ஸ் பற்றி பேசுகிறீர்கள். இன்சூரன்ஸ் பற்றி பலரும் பல கருத்து தெரிவித்தார்கள். நல்ல கருத்துக்கள். முதல் கேள்வி, அந்த இன்சூரன்ஸ் யாருக்கு? இறந்தவருக்கு என்று கூறப்படுகிறது. அந்த இறந்தவருக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸை பெற்று அந்த இறந்தவரின் உறவினர்கள் மகிழ்வாக வாழ்ந்தீர்களா? முதலாவது கேள்வி. வைரஸ் வந்துருச்சா
1: இல்லையப்பா? அப்படி சொல்லிடாங்கப்பா. காட்டலைக்கு யாரும் வரமாட்டாங்க,
5: ஒருதரும் போக மாட்டாங்க. ஆகவே அந்த இன்சூரன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. மனிதனுடைய உயிர் தான் முக்கியமானது. அந்த இன்சூரன்ஸ், நான் இறந்ததன் பின்பு எனக்கு வரும் பணத்தை கொண்டு அந்த மனைவியோ மக்களோ மகிழ்வாக வாழ்வார்கள் என்று நினைக்கின்றீர்களா?
1: இல்லை இல்லை இல்லை
5: இல்லை. இன்சூரன்ஸ் இல்லாத, தன்னை இன்சூரன்ஸ் பண்ணாத ஒருவர் பிறந்து விட்டால் அந்த குடும்பம் தெருவிலே வந்துவிடும் என்று நினைக்கின்றீர்களா? அவர்கள் எப்படியாவது வாழத்தான் போகின்றார்கள். ஆனால் பணம் 40 லட்சம் 1 கோடி வந்து அவர்கள் கையில் இருந்தாலும், 4 ரூபாய் அவர்கள் கையில இருந்தாலும், அந்த வீட்டு தலைவனோ அல்ல வீட்டில் ஒரு உறவோ இல்லை என்ற அந்த சோகம் காலம் முழுவதும் இருக்கும். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இவரால் கட்டப்பட்ட பணம் அங்கே கிடைக்கும். அது இன்சூரன்ஸ் செய்வதால் இந்த இப்பொழுது பல தின்னுமுள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கின்றன. ஒரு பாலிசியை நீங்கள் எடுக்கும் பொழுது அங்கே குறிப்பிடப்படுகின்றது, இயற்கை மரணம் அதற்கு ஒரு விதமான பிரீமியம் கட்ட வேண்டும், ஒரு விபத்து நடந்து விபத்திலே இறந்தால் அதற்கு வித்தியாசமான பணத்தொகை அறவிடுவார்கள், ஒரு டிசாஸ்டர் இப்படி இருப்ப ஒரு இயற்கை அழிவு அர்த்தம் ஏற்படுவதால் அங்கே குறிக்கப்பட வேண்டும் அந்த பாலிசியிலே. அப்படி ஒன்று நடந்தால் நீங்க கூறியது போல இப்ப வந்த சுனாமி போன்ற விடயத்திலும் கூட அது பொதுவாக ஊரோடு நடக்கின்ற சம்பவம், அதனால் கிடைக்காது. ஆனால் அந்த பாலிசியிலே அவர் குறிப்பிட்டு அதற்கு ஒரு 10 ரூபாயோ 20 டாலரோ கூட கட்டி கொண்டு வந்தால் அவருக்கு கிடைக்கும். அதே போன்று கொரோனா வைரஸ் போன்ற பாரதூரமான திடீர் வருத்தங்கள் ஏற்பட்டால் என்று ஒரு கேள்வி அங்கே இன்சூரன்ஸ் இருக்கும். அதுக்கு அப்படி வந்தால் அதுக்கு எனக்கு கிடைக்கக்கூடியதாக நான் கொஞ்சம் கூட பணம் கட்டுகிறேன். சாதாரண பாலிசியை விட கூட கட்ட வேண்டும் அதுக்கு. இருக்கின்றது வழி, நாங்கள் அதை பார்ப்பதில்லை. எங்களுக்கு வந்து பாலிசியை விற்கும் புரோக்கர்கள் வாசித்து காட்டுவதும் இல்லை. அந்த அந்த சம்பவங்களை சிறு சிறு எழுத்துக்கள்ல எழுதியிருப்பாரு, கிரெடிட் கார்டுல இருக்கிறது போல. அதனால் நாங்கள் மக்கள் நீங்க சித்தமான 10 லட்சம் குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படி என்று சொன்ன உடனே நாங்கள் ஆமா கட்டுகிறோம். என்ன விதமாக கிடைக்கும்? ஒரு சிலருக்கு கிடைக்கவே முடியாது. வருத்தம் வந்தால் இப்போ அந்த பாலிசியிலே அவர் கேட்கும் பொழுது உனக்கு டயபெட்டிஸ் இருக்கா, டிபி இருக்கா, கேட்ட பொழுது ஆம் நான் மருந்து எடுக்கின்றேன் என்றால் என்ன மகளே ஐ ஓகே
1: இல்ல சொல்லுங்க சொல்லுங்க
5: அதற்கும் ஒரு சிறு தொகை கூட போட்டு கட்ட சொல்லுவார்கள். ஆனால் அவர் வந்து கேன்சர்னாலேயோ அல்லது டயபெட்டிஸ் கூடுதல்னாலேயோ அவர் இறந்து விட்டால் அங்கே சொல்வாரு பொதுசீல உனக்கு முந்தையே இந்த வருத்தம் இருக்கு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிடைக்கான்னு சொல்லலாம். இன்சூரன்ஸ் என்றது கள்ளர்கள் பொய் சூடித்தான் விற்பார்கள். யாராவது இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து இன்னைக்கு தவறாக எண்ண வேண்டாம். நான் அதுவும் ஒரு வெஸ்டர்ன் ஐயா அதாவது மேலை நாடான கனடாவில் வாழ்பவன். கனடாவில் பலவிதமான இன்சூரன்ஸ் ஏஜென்சிகளுக்கு ஒன்றும் உண்மை இல்லை என்றதை நான் ப்ரூவ் பண்ணி இருக்கின்றேன். அது பாதிக்கு கட்டிக்கொண்டு செல்லுங்கள், இடையில நீங்கள் அதை ரீஃபண்ட் எடுக்கலாம் என்று கூறுவார். விற்க வாரவர்கள் ஒரு பாலிசியை வித்து விட்டால் அவருக்கு பணம் சேர்ந்துவிடும். பாலிசி எடுக்கும் அந்த நபருக்கு சேராதது என்பது கவனம். அதுல இருந்து நீங்கள் மீண்டும் இன்சூரன்ஸ் முழுவதும் எடுக்கிறது கஷ்டம். அந்த பாலிசியும்
1: அதாவது அந்த ஏஜென்ட்டுக்கு எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் விழுகிறது. ஒரு
5: பணம் போய்கொண்டிருக்கோம் எங்களை கட்டு காசு. இடையிலே ஒரு மாதம் தவறி விட்டது, கட்ட தவறி விட்டால் அந்த பாலிசி கேன்சல் ஆகிவிடும். அவருக்கு அந்த கட்டிய பணம் அத்தனையும் இல்லாமல் போய்விடும்.
1: மூன்று மாதம்
5: அதே நேரம் அவர்கள் பொய்முறைப்பாடு கூறுவதற்கு நாங்கள் வழக்கு போடவும் முடியாதவர்கள். இன்சூரன்ஸ் என்பது எங்களுக்காக அல்ல, தங்களை போன்ற ஒரு சில கம்பெனிகள் வாழ்வதற்காக செய்வது. அதுவே அந்த டேர்ம் பாலிசி என்று பலவிதமான பாலிசிகள் இருக்கின்றது. எங்களுக்கு அது புரியாது. வந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் வருவார். ஒரு எங்க உறவுகள் ஒருவர் தான் அந்த புரோக்கர் ஆயிடுவார். வந்து பேசும்போது இவர் நல்லவர் தானே, தெரிஞ்சவர் தானே, இவர் ஏமாத்தமா போற இது உண்மைதானே என்று இவரை ஜனங்கள் கட்டிக்கொள்ள தங்களுடைய உணவுக்கு வழி இல்லாத விட்டால் அந்த இன்சூரன்ஸ் கவனமாக கட்டி கொண்டிருப்பார்களே. ஒரு ஆடவன் கட்டுகின்றான், நான் இறந்து விட்டால் என் குடும்பத்துக்கு சற்று உதவியாக இருக்கும் என்றுதான் கட்டுகின்றான். அது கிடைத்தாலும் அந்த குடும்பம் மகிழ்வோடு வாழுமா? மேலும் மகள் வெற்றித்தான் போகும். அவர்கள் ஐயோ தான் சாவன் என்று தெரிஞ்சுதானே இந்த இன்சூரன்ஸ் செய்திருக்கார் என்னுடைய புருஷன் என்னுடைய தந்தை என்று வருத்தம் அடையுங்கள். அவை இந்த இன்சூரன்ஸ் ஆயுள் இன்சூரன்ஸ் என்பதை நான் நம்புவதில்லை. அடுத்தது அந்த இன்சூரன்ஸ் எடுத்த ஒரு நபர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாரதூரமான சாதாரண பாரதூரமான ஒரு வருத்தம் வந்துவிட்டால் வைத்தியசாலைக்கு சென்றவுடன் டாக்டருக்கு நோயை பற்றி சொல்வதை விட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு முதல் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் கம்பெனி தொகையான பணத்தை கொடுக்க வேண்டுமே என்பதற்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வாதாடும். இது நான் இலங்கையில் இருக்கும் பொழுது என்னுடைய மாமனார் ஒருவருக்கு என் மனைவியின் தகப்பனாருக்கு அவர் இன்சூரன்ஸ் செய்திருந்தார். இறுதி நேரத்திலே அவர் வைத்தியசாலைக்கு சென்றோர் வைத்தியர்கள் பல வாரான வைத்தியம் செய்து இன்சூரன்ஸுக்கு சென்றோர் இன்சூரன்ஸ் கம்பெனி வைத்தியர்களுடன் வாதாடி அவருக்கு சிகிச்சை செய்தார்கள். அது அங்கே ஒரு அது அந்த வருத்தம் வந்தால் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதையும் நிரப்ப வேண்டும். அந்த அதை முழுமையாக படித்து என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்களோ அதை கேட்டு கார் ஆக்சிடென்ட் எங்களுக்கு வாகனமும் அப்படித்தானே. சாதாரண ஆக்சிடென்ட் பணம் கொடுக்கும் இறந்து விட்டால் விபத்து ஆக்சிடென்ட் ஒன்று இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. அவங்க பாலிசியை கூட்டி கூட்டி தன்னோட பிரீமியத்தை கூட்டி காசு எடுக்கிறதுக்கா செய்வார்கள். திருப்பியே நாங்கள் அதை கிளைம் பண்றது கடினமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு குறிப்பு சொன்னீர்கள், அவர் வந்து வருத்தமடைந்து இருக்கும் போலேயே அந்த பணம் உதவுமாக இருந்தால் அவன் வருத்தத்துக்காக செலவழித்து காப்பாற்றி கொண்டு போகும் கண்டிப்பார். உறந்த தருவம் தான் அதை வந்து எங்களுடைய ஆசிய நாடுகள் இலங்கை இந்திய பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் அந்த இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு அந்த மக்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க. உதாரணத்துக்கு பம்பாய் திரைப்படமும் அதுல இந்தியன் திரைப்படத்திலே மனோரமா ஆட்சி நடிச்சுதான் தன்னுடைய பணத்தை எடுப்பதற்கு எவ்வளவு வாரி இறைக்கின்ற இது எங்க நாடுகளில் உள்ள சாபக்கேடு. அப்படியா நாடுகளில் இந்த இன்சூரன்ஸ்
1: அது மட்டுமல்ல அதாவது லஞ்சம் கொடுக்க வேண்டி வரும். அது ஒவ்வொரு ஆபீசருக்கும் கொடுத்து கொடுத்து
5: எடுப்பதற்கு எவ்வளவு அந்த மேசை இந்த மேசை ஒவ்வொரு வரும்போது சாதாரண எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர் தான் வருவார் எங்கள் வீட்டுக்கு. அந்த பணத்தை திருப்பி விடுவதற்கு நாங்கள் போனால் முகம் தெரியாத உறவுகள் உத்தியோகஸ்தர்களோட சாதாரண பியூன் இருந்து ஹெட் ஆபீஸ் கேட் கிளாக் வரைக்கும் நாங்கள் கிள்ளி தெளித்துக் கொண்டு போய்தான் அந்த பணத்தை பெற முடியும். அந்த கேட்கின்றார்கள் பச்சையார் சும்மாவா பச்சையா 10 லட்சம் எல்லாம் அடுக்க போறா கொடுத்தா என்ன அப்படி என்று கூட கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது இந்த இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கும் பொழுது நிச்சயமா பல கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இறந்தால் எப்படி எடுப்பேன்? அவர் தான் பொறுப்பு. அந்த இங்கே கனடாவிலே அப்படித்தான் எனக்கு கொண்டு நடந்து விட்டால் என்னுடைய இன்சூரன்ஸ் பொருள் அந்த இன்சூரன்ஸ் காய் வந்து என்னுடைய யூனர்ல நின்று குடும்பத்துக்கு வந்து செக் அக்கௌண்ட் வீட்டுல கொடுத்துட்டு போவார்.
1: நிச்சயம்
5: அவர் தான் அதுக்கு அந்த பொறுப்பது. யார் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி போட வருகிறாரோ அவர் தான் இவர்களுக்கு பொறுப்பாயிருக்க
1: வேண்டும்.
5: அவர்களுக்கு வந்து இனி இவர்கள் தேடி சென்று கம்பெனி வழியை திரும்பி இறங்கத்துக்கு அந்த இன்சூரன் நம்பிக்கை உள்ளதா இருந்தால் பொங்கல் அல்லது இந்த இன்சூரன்ஸ் பிரயோசனம் இல்லை. 4 லட்சம் ரூபாய் செல்வகுமார் அவர் கூறினதோ 4 லட்சம் ரூபாய் அந்த கர்மாதிகள் சிலவுகளோடய முடிஞ்சு போயிடும். நல்லது நான் என்ன பாட்டு பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் அந்த பாடலை தாருங்க. ஜி சந்திரபாபு அவர்களுடைய பாடல் கவலை இல்லாம பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாடல். நன்றி.
1: இப்பொழுது இணைந்து கொண்டிருந்த அன்பு உறவுகள் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள். எங்களுடைய கலைவாணன் மேசிராணி நீங்க இணைந்திருந்தீர்கள் இணைப்புக்கு வாங்கோ. எங்களுடைய நயனா முகமது முத்துவேல் மயிலை பட்டாபி அண்ணா சுகன்ராஜ் நேற்று இணைந்திருக்கிறீங்க. சுகன்ராஜ் நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும். உங்களிடம் கேட்கலாம், நீங்கள் டாக்டரா இருக்கிறீங்க ஆனா பல்லுக்கு மட்டுமில்ல இந்த கொரோனா பற்றி ஏதாவது கேட்கலாம்னு பார்த்தா நீங்க பிடிபடுறீங்க இல்ல என்ன மாதிரி என்று ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுப்பீங்கன்னு பார்த்தா சரி பார்க்கலாம். மீண்டும் நீங்க அழைப்புக்கு வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடலை கேட்கலாம். அழைப்பவர்கள் அழைக்கலாம்.

0: வானொலியில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய நைனா முகமது. வணக்கம் நைனா முகமது, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம், நீங்க எப்படி நடந்துருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லமா இருக்கேன். உடம்பு பரவாயில்லைங்களா?
0: பரவாயில்ல பரவாயில்ல. மறந்து வைத்தியம், அதாவது கை வைத்தியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க நாயனா முகமது. வணக்கம் எங்களுடைய மெஸ்ஸி ராணி. வணக்கம் வணக்கம் மெஸ்ஸி ராணி.
2: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிற மெஸ்ஸி ராணி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கமா.
0: இந்த இரண்டு மூணு நாட்களாக உங்களால இணைய முடியவில்லை இல்லையா? நான் இப்ப இருந்து அழைக்கும் போது இங்க தூங்கிடுறீங்க. முதல்ல
2: ட்ரை பண்ணிட்டு லைன் கிடைக்கல.
0: ஆமா, எங்க உங்களோட பாடலை முதல்ல சொல்லுங்க. முதல்ல
2: என்னோட பாடல் கரகாட்டக்காரன்ல இருந்து ஒரு பாட்டு போடுங்கம்மா.
0: ஹலோ, கரகாட்டக்காரன்ல இருந்து ஒரு பாட்டு.
2: ஆமா,
0: எங்க கலைவாணன் என்ன செய்கிறார்?
2: பக்கத்துல உட்காந்துருக்காங்க,
0: பயத்துல இருக்கா பேசுறதுக்கு. எங்க என்னோட பேசுனா கொரோனா வைரஸ் வந்துருமோ இல்ல?
2: அப்படிதான் இல்ல.
0: ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நயனா முகமது, உங்களுடைய பாட்டை சொல்லுங்க. உங்களுடைய பாட்ட
1: வருதலைராகம் படத்தில் இருந்து வாசம் எல்லாம் மலருது.
0: வாசம் எல்லாம் மலருது. எங்க பாடுங்க பாக்கலாம். அது சொல்லும் போதே சோகமா சொல்றீங்க.
1: வாசம் எல்லாம் மலருது, வசந்தத்தை அவ்வளவுதான்.
0: சூப்பர், நல்லா பாடுறீங்க. நன்றி நன்றி நயனா முகமது. அங்கால உங்களுடைய அன்பு உறவுகளின் சத்தம் திக்கு திக்கு கேக்குது. நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. சரி, இப்ப முத்துவேல் நீங்க அடுத்த இழப்புக்கு வாங்குவோம். 514-519-2 அந்த இலக்கத்துக்கு வாங்குவோம். எங்களுடைய மெர்சி ராணி, கலைவாணன் எதுக்கு பயப்படுறார்?
2: இல்ல இல்ல, வாய்ப்பு இல்லைங்களா? என்ன நீ ஃபர்ஸ்ட் பேசுனாங்க, அப்புறம் நான் பேசுறேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் பேச
0: பாருங்க. எவ்வளவு எவ்வளவு மனைவிக்கு எவ்வளவு முதலிடம் கொடுக்கறான்னு பாருங்க. எவ்வளவு அன்பன் பாருங்க நீங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு சாப்பாடு கிடைக்கணும் இல்ல? நாளைக்கு சாப்பாடு கிடைக்கணும் இல்ல, அந்த பயம்.
2: சாப்பிட்டாரு.
0: சாப்பாடு மட்டுமில்ல, ஒளிங்க உடுதுணி எல்லாம் துவைச்சு ஆயம் பண்ணி எல்லாம் குடுப்பீங்க இல்ல? அல்லாட்டி அதெல்லாம் நடக்காது. அந்த பயத்துல தாங்க முன்னுக்கு முன்னுக்கு விடுறது. நீங்க இதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, அன்புல விடுறாங்க.
2: கலைவாணன் யோசிப்பார், இனி இந்த அம்மாட்ட பேச விடக்கூடாது.
0: கலைவாணன் வாங்க. கலைவாணன் கலைவாணன்
3: வணக்கம் சகோதரி. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் கலைவாணன், எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக இருக்கிறேன் சகோதரி.
0: நலமா
3: இருக்கேன். ரெண்டு மூணு நாளா தொடர்பு கிடைக்கல.
0: மற்ற இன்னொரு விடயம், உங்களுக்கு இனி சந்தர்ப்பங்கள் மேட இதுகள் எல்லாம் கிடைப்பது குறைவா இருக்கு. வேண்டாம், கூட்டங்கள் கூட வேணாம் சொல்லுகிறார்கள் அல்லவா?
3: ஆமாம் சகோதரி, எல்லாத்தையும் எல்லா நிகழ்ச்சியும் ரத்து
0: பண்றாங்க.
3: ஆமா, இதுல பெரிய விஷயம் என்னன்னா சகோதரி, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் COVID-19 அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கிலிருந்து 31st வரைக்கும் பள்ளிகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, மாணவர்கள் மட்டும் வரக்கூடாது, ஆசிரியர்கள் எல்லாம் வந்து உக்காந்துருக்கணும்.

0: 面了，第一件的我都当我的。
1: அதுதான் சகோதரி, எனக்கு அதான் பிடிக்காது. அதாவது என்ன அப்படின்னா, மாணவர்கள் இப்ப சனிக்கிழமை பள்ளிக்கூடம் வச்சா கூட பாதி மாணவர்கள் வருவாங்க, பாதி மாணவர்கள் வரமாட்டாங்க.
0: வரமாட்டாங்க, ஆமா.
1: அதனால வந்து பாடமே நடத்த முடியாது.
0: அப்ப அதுக்கு வீட்டுல உங்களே எல்லாம், வீட்டுல நீங்களும் மனிதர்கள் தானே, உங்களே வீட்டுல போய்
1: அதுக்காக தான் நாங்க என்ன கேட்கறோம், மாணவர்களை வரவங்க நாங்க பாடம் நடத்துறோம்.
0: அது உண்மை.
1: அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா எங்களையும் எங்களுக்கு லீவு போட சொல்லுங்க. அதுதான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு போய் ஒரு நாள் இன்னைக்கு முடியல எங்களால. அதாவது ஒரே ஒரே கிளாஸ்ல ஒரே சேர்ல உட்கார்ந்த நான் இன்றைக்கு 17 இடத்துல சேர தூக்கிட்டு போட்டு, சேர தூக்கிட்டு போட்டு, சேர தூக்கிட்டு போட்டு ரோட்ல நின்னு. உண்மை சகோதரி கேளுங்க, எனக்கு சகோதரி எனக்கு வந்து காஃபியே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு 3 தடவை கேட்டேன்.
2: ஹலோ,
0: மனுஷனாரி, நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க இவரோட மோத்த பாத்து கொண்டிருந்தீங்களா? இவர் என்ன செய்யறாரு?
2: ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத்த பாத்துட்டே உட்காந்துருந்தாங்களா?
0: இது என்ன இது? இது இங்க எல்லாம் அப்படி இல்ல, எல்லாருக்கும் லீவு, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் லீவு கொடுத்துட்டாங்க.
2: இங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வரணும்ட்டாங்கம்மா.
0: அது எது
2: இல்ல. அப்புறம் நாங்க போயிட்டு காலைல 11 மணிக்கு டீ போட்டு குடிச்சோம், மதியம் சாப்பிட்டோம். ஒருத்தருக்கு வந்து கருத்தை மோத்த பாத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் பிள்ளைகள்ட கத்தி கத்திட்டு படம் நடத்துறது கத்துறது, அது செய்யலாம் இது செய்யலாம் சொல்லிட்டு இன்னைக்கு கம்முனே உட்காந்து எவ்வளவு டென்ஷன் ஆகுது.
0: அதுதானே,
2: அது பிள்ளைகள்ட கத்துன போக இந்த டென்ஷன் ஆகல. இன்னைக்கு நாங்க இன்னைக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம்.
0: ஐயோடா
2: இல்ல
0: ஸ்கூல் டைம் காலையில 8 மணிக்கு.
2: ஸ்கூல் டைம் வந்து காலையில 9:10 இருந்து சாயந்தரம் 4:30 ஈவினிங் 4:30.
0: அப்ப 9 மணில இருந்து,
2: ஆமா 9 மணில இருந்து சாயந்தரம் ஈவினிங் 4:30 வரணுமா?
0: சரி, ஒரு 3:45 வந்தாலும் ஒருத்தர் மூத்த பாக்குறனால சலிச்சு தானே போவோம்.
2: அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்றது, எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கடுப்பாகுது இல்ல. அது பிள்ளைங்கள்ட்ட கத்தி கத்தி டெய்லியும் பாடணும், அவங்களும் பாடம் நடத்திக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட கத்திக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே கம்முனு உட்கார்ந்து வாய முடிக்கிட்டு ரொம்ப.
0: இது எவ்வளவு நாளைக்கு செய்ய சொல்றாங்க உங்களை?
2: 31ஆம் தேதிமா, இந்த மாசம் 31 மார்ச் வரணும். இது மாதிரியே வரணுங்கிறாங்க. ஒர்க்கிங் டே டீச்சர்ஸ்களுக்கு மட்டும் ஒர்க்கிங் டே, பசங்க வராது. April 1 ஸ்கூல் ஆரம்பிக்குதுங்கறாங்க.
0: கொஞ்சம் மூளை சரியில்லை போல இருக்குது அந்த கவர்மெண்ட்டுக்கு. என்னண்டா இல்ல, நான் மன்னிக்கானே, என்னடா இங்க எல்லாம் பாருங்க விட்டுட்டாங்க. என்னடா இந்த வைரஸால மூடப்பட்டது என்று சொன்னா, இது நீங்களும் மனிதர் தானே.
2: சிலபஸ்
0: தயார் பண்ண இருக்கும். ஒரு
2: சேர்ல போய் உட்காந்து கிடந்துட்டு வரலாம், என்னமோ உட்காந்து கிடந்துட்டு வருது.
0: ஐயோடா.

0: ரொம்ப கஷ்டமா இருக்குமா.
1: இதுக்கு இதுக்கு இதெல்லாம் இது நாங்க ஏதாவது ஒரு அவர் சொன்ன மாதிரி முதலமைச்சரை மாத்தணும்.
0: முதலமைச்சர் நம்ம என்னத்த மாத்தறது, மக்கள் நினைக்கணும் மாத்தணும்னு.
1: இல்லங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு வேஸ்டான ஒரு விடயம். ஏனண்டா நீங்க எல்லாரும் வந்து இப்ப எதுவும் ஒரு இப்ப அங்க உங்களுக்கு செய்ய இருந்தாலும் ஒரு டீச்சர்ஸ் மேல சில இடங்கள்ல பிள்ளைகளுக்கு லீவு விட்டு ஒரு ஃப்ரைடேஸ்ல டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருந்து செய்வாங்க. அவங்களுக்கு அங்க வந்து சிலபஸ் எதுவும் தயார் பண்ண இருக்கு அவங்க அவங்களுக்கு ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு. இது ஒன்றும் இல்ல, 31 நானும் இப்படியே இருங்க, ஒரு வேலை செய்யுங்க, நான் சொல்லித்தரமா செய்யுங்க. நீங்க என்ன செய்யுமா, நீங்க பிரஷர் குக்கர் அதாவது கரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா பாத்திரத்தையும் அரிசி சாமானையும் கொண்டு போய் அங்கேயே சமைச்சு கொண்டு வீட்டை கொண்டு
0: அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அங்கே படுத்து சொல்லுங்க.
1: அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு மிச்சத்தை இங்க கொண்டு வந்துருங்க, வீட்டை சமைக்க தேவையில்லை. நீங்க
0: வீட்டுல சமைக்கிறது அங்கே சமைச்சு எடுத்து வந்துடலாம்.
1: அங்கே கொண்டு வந்துருங்க, அப்ப பிரச்சனை செய்ய முடியும். இல்ல
0: இது நல்ல, இது நல்ல ஐடியா இருக்கு, எங்களுக்கு பொழுது போடும்,
1: உங்களுக்கும் பொழுது போகும், அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஒரு ஒரு ஆளை சும்மா ஒரு சோம்பேறி ஆக்குற மாதிரி இல்ல இவங்க செய்யறாங்க. கலைவாணன், நாங்க எங்கட வானொலி ஊடாக நாங்கள் இப்ப எங்கட நேர்கள்ட புத்திசாலிகள் நிறைய இருக்காங்க இல்ல, இங்க அவங்கள்ட்ட கேட்டு பக்கத்துல ஒரு புத்திசாலி வந்தவர் கொரோனாவை கேட்டு பேசாம இருக்கிறார். அவர் ஒரு வணக்கம் சொல்லி ஊட அமைதியா இருக்கிறார். வணக்கம் முத்துவேல்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சு வர்றீங்களா? நீங்க வர்றதுன்னு முத்துவேல் வர்றாரு.
2: இல்ல இல்ல, அவரு வரும்போது நான் வரனா இல்ல நான் வரும்போது அவரு வர்றாருன்னு தெரியல.
1: இல்ல இல்ல, நீங்க வந்ததுக்கு வரும்போதே அவரும் வர்றாரு, வந்து அமைதியா இருக்க.
2: இல்ல அந்த அளவுக்கு ஒரு இணைப்பிரியா ஒரு நட்பு சகோதரி.
1: இல்ல நீங்க நல்ல கேள்வி கேட்பீங்க. இல்ல அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டு போனீங்க அவர்கிட்ட, என்ன பிளவருக்கும் லவருக்கும் என்னண்டு, அதுக்காண்டி அவர் உங்கள்ட்ட ஓடி வர்றாரு.
2: கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி, அதாவது 31 வரைக்கும் லீவுன்னு சொல்லிருக்காங்க. 31 நைட்டு கிளம்பிடும்.
1: எங்க
2: எங்க கொரோனா பிளேட்ல கிளம்பிடும்.
1: என்ன பண்ண, அதுதான் 31 முடிஞ்சிருங்க.
2: ஆமா ஆமா,
1: உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியல. எங்க ஒரு நாள் இறந்த அப்புறமும் 31 தானே எங்க எல்லா காரியமும் முடியும்.
2: ஆமா
1: என்ன முடிவு காண போறாங்க, இல்ல ஒரு பாதுகாப்புக்கு கொடுத்திருக்காங்க 31, அதுக்கப்புறம் பார்த்து திருப்பி அவங்க.
2: இல்ல இப்ப எங்க 7 கொரோனா வைரஸ் தாக்காதா
1: சொல்லுங்க. நீங்க அவங்கள தொடறீங்களா, கட்டிப்பிடிக்கிறீங்களா, முத்தம் கொடுக்கறீங்களா?
2: ஐயோ, நான் வந்து எங்க ஜென்ஸ் டீச்சர் இருந்தா நான் கை கொடுப்பேன்.
1: அது கூட
2: இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கை கொடுக்க கூடாது, வணக்கம் சொல்லுங்க.
1: கை கொடுக்க கூடாது, இப்ப நீங்க கை கொடுக்கவே கூடாது. இது அதான்
2: ரைட். ஓகே ஓகே சகோதரி, ஓகே சகோதரி.
1: கால்
2: வந்து நான் மூக்கு தோணா
1: கால் காலால ஹாய் உங்களுக்கு காட்டி கொடுக்கலாம். காலை தான்
2: இல்ல சகோதரி, நீங்க வந்து அது சரியாதான் சொல்றீங்க. நான் வந்து மூக்க வலிக்குது அப்படின்னா சொல்ல போனா கொஞ்ச நேரம் பொறுத்துரு மூக்கே, நான் வந்து சோப்பு போட்டு கை கழுவுவேன்.
1: அதுக்கு தானுங்க நீங்க உடனே சொறைய வேணுமாண்டா, மற்றவங்களுக்கு கை கொடுத்தாங்க, கைய குடுத்துட்டு சொறையாங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொறையோட உங்களுக்கு மூக்குக்கு சொறைய வேண்டி வரம் மட்டும் முதலே தெரியுமே சில நேரம், அதனால கை கொடுக்காங்க. தள்ளி நின்று எத்தனையோ ஃபீட் தள்ளி நிக்க சொல்றாங்க. இல்ல கிட்ட போவேணாண்டு. ஆனா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, அது உடை ஊடாகவும் சும்மா டச் பண்ணாலே அது அப்படியே பறந்து கொண்டு போறதாக சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே
2: சகோதரி, இப்ப உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, இதுவரைக்கும் நம்ம கனடா நாட்டுல வந்து எத்தனை பேருக்கு கொரோனா வைரஸ் தாக்கிருக்கு?
1: 246 எல்லா சிட்டிலையும் கவுண்ட் பண்ணி இப்ப ஒன்டாரியோ சிட்டியில 146 அவங்கதான் ஹையஸ்ட்ல நிக்கிறாங்க. இப்ப எங்களை நாங்கள் இருக்கிற இந்த சிட்டியில பார்மசிஸ்ட் ஒரு ஆள், பார்மசி ஒரு நர்ஸ் ஒரு ஆளுக்கு வந்தது அவருக்கு அங்க, அப்ப அதுல இப்ப மருந்துகள் எடுக்க அது இல்லையென்று சொல்றாங்கன்னா அது நியூஸ்ல வந்துருச்சு. இப்ப வந்து மற்றது செல்லோன் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்திருக்கு, அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கிறார், அது கன்ஃபார்மா கொடுத்திருக்கிறாங்க. அந்த காலேஜில் மூடிட்டாங்க இந்த சிட்டியில. அதனால
2: அதாவது
3: நீங்க வாத்தியார்கள் ஸ்கூலுக்கு போனா எங்களை ஏன் ஸ்கூலுக்கு போடுறாங்க, எங்களுக்கு கொரோனா வராதான்னு கேக்குறீங்க.
2: ஆமா,
3: அப்ப என்ன கேக்குறீங்க?
2: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, இல்ல இல்ல அது கொரோனா வருதுங்கிறது அடுத்த பிரச்சனை. இவ்வளவு நாள் அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்க மாணவர்கள் மத்தியில பேசி பழகி பாடம் நடத்தி வீட்டு பாடம் கொடுத்து வீட்டு பாடத்தை வந்து கையெழுத்து போட்டு மார்க் பண்ணி இவ்வளவு விஷயத்த பண்ணோம்.
1: என்ன தெரியுமா முத்துவேல், முத்துவேலுக்கு விளங்குதா?
3: இப்ப
1: ஒரு பூங்காவில பூத்த மலர்களை பார்த்தவங்க காஞ்ச முத்தின மரத்தை தான் இப்ப நான் 7 பேர் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
3: இல்ல அது வந்து அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, இத புரிஞ்சுங்க, அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா பெரியவர்கள் பாதிப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது.
1: அப்படி சொல்லக்கூடாது. அதாவது
2: 70
1: வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரையும் வீட்டுக்கு இருக்க சொல்றாங்க, முதியோருக்கு தான் வருது கூடுதலா.
3: ஆமா
2: சோதரி, சோதரி ஒரே நிமிஷம், ஒரு சின்ன செய்தி இப்ப அவங்க குழந்தைகள் அவருக்கு வந்து ஒரு 4 குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட எவ்வளவு நாள் இருந்து அந்த ஏக்கம் அப்பாவை பாக்கணும், அப்பாவை பாக்கணும், அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கணும், அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல? இவரே சொல்ல முடியுமா, இல்ல இவரே சொல்ல முடியுமா எனக்கு கொரோனா வைரஸ் என்கிட்ட வந்து முத்தம் முத்தம் விடாதமா கட்டுப்பிடிக்காதமா அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: இல்ல இல்ல அது வந்து இல்ல கண்டிப்பா பிள்ளைகள் இருக்குன்னு சொல்றது இல்ல, கொஞ்சம் பொறுங்கம்மா என்று சொல்லிட்டு நீங்க உங்களை பெர்ஃபெக்டா கிளீன், அதுதானே எங்க நீங்க வந்த உடனே அங்க ஏர்போர்ட்ல கொண்டு வச்சிருக்காங்க 14 days வச்சு உங்களை கிளியர் பண்ணித்தானே விடுறாங்க முத்துவேல். 14 days உங்களுக்கு தனிமைப்படுத்துறாங்க. ஏன்டா இந்த வைரஸ் வந்து 14 மணித்தியாலும் உயிரோட இருக்குமா கூடுதலாக 14 அது இருக்குமா? அப்ப அது இருக்கிறது வந்து முற்றிலும் இல்லாமல் ஆகுறது என்று சொன்னா நீங்க ஒரு இடத்துல இருந்து உங்களை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி தான் நீங்க அது இல்லாம போகும். அது நல்லது. அப்ப நீங்க 14 இவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்த நீங்க 14 இருந்தா என்ன பிள்ளைகளுக்காக?
3: ஆமா அதுதான் நான் சொல்றேன், நம்மால வந்து அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது, முதல்ல அதான் நினைக்கணும்.
1: நிச்சயமா
3: ஒரு
1: நாள் வருவாள் மம்மி மம்மி.
3: ஆமா ஆமா, மாமா வரா பாட்டு வச்சிருக்காங்க.
1: பாருங்க என்ன கேள்வியெல்லாம் கேக்குறாங்க. பேச பழக்கணும் பாருங்க கலைவாணன், அதுல இருந்து எனக்கு கேள்வி கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க கலைவாணன், நல்ல ஒரு பாட்டு.
2: என்னுடைய பாடலா சகோதரி? குரோனோ குரோனோ, நான் தான் குரோனோ.
1: நீங்க இயக்குறீங்க போல
2: பாட்டு இல்லங்கிறீங்களா?
1: அது இல்லையே. இருந்தாத்தான் நான் போட்டுருவேனே.
2: சரி சகோதரி, ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மனிதன்.
1: மனிதன்
2: மனிதன், நான் தான் மனிதன். அந்த பாடல் சகோதரி,
1: நான் தான் கொரோனா மனிதன்.
2: ஆமா, அந்த அந்த படம், அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சகோதரி.
1: நிச்சயம்
2: எனக்கு ஏன் மறக்க முடியாதுன்னா, நான் வந்து அரசு மேல்நிலை பள்ளியில படிக்கும் பொழுது சுதந்திர தினத்துக்கு கொடி ஏற்றிட்டு ஒரு ஒரு ரெண்டு பாட்டு இலவசமா போடுவாங்க தியேட்டர்ல. அந்த தியேட்டர்ல போய் இந்த படம் நான் பார்த்தேன். அந்த பாட்டு மட்டும் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லை.
1: இப்ப வந்து உங்களுக்கு இனி எல்லாருக்கும் பொழுதுபோக்கு இல்லாம போகும், இனி வீட்டுக்குள்ள இருக்க சொல்லி சொல்லுவாங்க.
2: சகோதரி நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு வந்து 25ஆம் தேதி 26 27 மூணு தேதியும் ஆண்டு விழாவில் ப்ரோக்ராம்.
1: அதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே.
2: எல்லாத்தையும் நடத்தக்கூடாதுன்னு தலையில கள்ளத்தூக்கி போட்டாங்க.
1: அதானே பாத்தீங்களா, நடத்தக்கூடாது.
2: எப்படியா எனக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் கிடைக்கும்.
1: ஓ, ஆனா உண்மையில
2: போச்சு,
1: அதுவும் போச்சு. ஆனா அது அப்படி நீங்க கலைவாணனுக்கு நான் ஒன்று சொல்லித்தாரேன். தலையோடு போக வேண்டியது தலைப்பாவோடு போவது போல, இது ஒட்டு மொத்தமாக இந்த நோய்க்கு எல்லாரும் பயம். அப்ப ஏதோ ஒன்றை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, உங்களோட நன்மைக்கு தான் சொல்றாங்க. நான் பணம் இன்று வரும் நாளை போகும், ஆனால் எங்களுடைய உயிர் போனா உயிர் போனா வராது. அப்ப அதனால அவங்க அதுகளை எல்லாம் நிப்பாட்டுறது எங்களுடைய நன்மைக்கு தான். நாங்களும் தான் எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன அவங்க கட்டுப்படுத்துறாங்கன்னு கேட்க முடியாது. எங்களை எங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிற நிலையில தான் அவங்கள ஒரு கட்டுப்பாட போடுறாங்க. அதுதான் அப்ப அப்படி
2: சகோதரி. அதாவது ஒரு சகோதரி, ஒரே ஒரு விஷயம், சனிக்கிழமை ஒரு பேட்டி கொடுக்கறாங்க கல்வி அமைச்சர், ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. கொரோனா வைரஸ் COVID-19 நோய்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வராது. பள்ளிகள் வழக்கம் போல் நடைபெறும், கல்லூரிகள் வழக்கம் போல் நடைபெறும் சொல்லிட்டு நேற்று 12 மணிக்கு பள்ளி குழந்தைகளுக்கு விடுமுறைன்னு சொல்லிட்டாங்க. பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு மேல ஒரு அறிவிப்பு வருது, பள்ளி குழந்தைகள் செல்ல வேண்டாம், பள்ளி ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்து செல்லணும் அப்படின்னா நாங்க போய் அங்க என்னதான் பண்றது? எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, செய்யல, செய்யறதுக்கு வேலையே இல்ல.
1: நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இப்படி செய்யலாம்.
2: நான் சொல்லுங்க,
1: ஒட்டு மொத்தமா 7 பேரும் அந்த மேலிடத்துக்கு போன போடுங்க எல்லாரும்.
2: இல்ல இல்ல சகோதரி, தமிழ்நாட்டுல வந்து 7 அமைப்புகள் இருக்கு, ஆசிரியர் சங்கத்தை, ஆசிரியர் சங்கம் மூலமா 7 அமைப்புகள் இருக்கு. உங்க மேல் அந்த மாநில பொறுப்பாளர்கள் பேசினாலே போதும், ரொம்ப பேச வேண்டிய இல்ல.
1: சரி, அந்த இடத்துக்கு யாராவது அங்க கதை போகக்கூடியதா யாருக்காவது போன போட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமா இருமுங்க. உங்களுக்கு என்ன இருமுத்துங்க?
3: இல்ல அதுக்கு
1: சொன்ன
2: எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, யாருக்கு போன் பண்ணாலும் எடுத்த உடனே சாப்பிடுறது ஒரு செய்வர் ஆங்கிலத்துல அந்த கொரோனா வைரஸ் பத்தி பேசுறாங்க சகோதரி. எனக்கு ஒரே ஒரு 2 வரியில ஒரு சின்ன ஒரு செய்தி, பள்ளிக்கு சென்றார்கள் மாணவர்கள், பள்ளிக்கு சென்றார்கள் மாணவர்கள், பள்ளிக்கு சென்று இடைவேளையில் தொலைக்காட்சியை பார்த்தார்கள் கல்வி சம்பந்தமான செய்திகளை. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் எங்கிருந்து பிறந்தது, எங்கிருந்து மலர்ந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மாணவர் இடத்தில் இன்றைக்கு ஆசிரியர்கள் செல்கிறார்கள் இடைவேளை நேரத்தில், அதே மாணவர்கள் குழந்தைகள் பாடக்கூடிய பாடல்களை ஆசிரியர்கள் பார்க்கிறார்கள்.
1: நேரம் இருக்குது பாக்குறீங்க டிவியில?
2: ஆமா, இன்னைக்காதான் பார்த்தோம். பசங்களை பார்க்க வைப்போம், அதாவது சாப்பாடு முடிஞ்ச உடனே பசங்களை வந்து இந்த அந்த சின்ன சிறு குழந்தைகளுக்கான அந்த பாடல்கள் வந்து வரும்.
1: அதை நீங்க பாத்தீங்க?
2: அதோட அது இன்னைக்கு வந்து நாங்க பார்த்தோம். நாளைக்கு எதை பாக்குறதுன்னு தெரியல சகோதரி.
3: நான் ஒரு தீர்வு சொல்லவா?
1: சொல்லுங்க. அதுக்கு
2: சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா.
3: இல்ல, உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு தீர்வு வேணும்னா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுங்க. ஆனா இது கொஞ்சம் வேகப்படக்கூடாது. உங்க தமிழ்நாடு முழுக்க உங்க ஆசிரியர்கள் சங்கங்கள் எங்களுக்கு இந்த மாதம் சம்பளம் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்துருங்க. அரசாங்கம் கொடுத்துரும். ஆமா,
2: அதான் இந்த செய்தி சொன்னோம்னு வச்சுங்களேன், எங்களுக்கு அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தார்கள். ஆனா இந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அவங்களுடைய கையில தான் இருக்கு, யாரு அடுத்தது வரப்போறாங்கிறது அது யாருக்கு உங்களுக்கு தெரியுமா முத்துவலையா?
3: இல்ல இல்ல இல்ல இல்ல, அத நான் பேச விரும்பல. அதாவது ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க, அரசு ஊழியர்கள்னா நான் ஒண்ணு நல்லா சொல்றேன்.
2: இல்ல இது வந்து
3: சொல்றது கேளுங்க.
2: இல்ல இல்ல, இந்த செய்தி வந்து இது வந்து புறம்பான ஒரு செய்தி நீங்க சொல்றீங்க.
1: இல்ல, இப்ப ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப உங்களுக்கு அங்க போக விருப்பம் இல்லாட்டி நீங்க லீவ் எடுக்க முடியாதா? சிக் லீவ்
2: எடுக்க முடியாது. இருங்க முத்துவலையா, நான் வந்து சகோதரி கேட்டதுக்கு கேள்விக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து மெடிக்கலையோ இல்ல வந்து ஏதோ லீவ் போடலாமான்னு கேக்குறாங்க சகோதரி. இப்ப வந்து டெய்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் வந்து டெய்லி இந்த பள்ளிக்கூடம் திறந்திருக்கா, யார் யார் வந்திருக்காங்கன்னு ஒரு கணக்கெடுக்க சொல்லிருக்காங்க.
1: அவர் வாரார்.
2: ஆமா, நான் போகலன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நான் வந்து தமிழக அரசுக்கு எதிராக நான் இருக்கு, நான் போகலன்னு
1: வச்சுங்களேன்,
2: எனக்கு என்ன தெரியுமா தண்டனை? மெமோ 70B.
1: அப்ப அவர் வரும்போது எல்லாரும் இருமுங்க. அது அப்ப அவர் அங்க அறிவிப்பு கொடுப்பார். என்னன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இருமி கொண்டிருக்கிறாங்கப்பா. சொல்லுங்க முத்தியா.
3: நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுங்க. அதாவது அரசாங்க ஊழியர்கள்னா அரசாங்கத்தை நிர்வாகம் பண்றவங்க, ஒரு மழைக்காலமோ ஒரு வெள்ளமோ ஒரு புயலோ ஒரு இயற்கை சீற்றங்கள் எது நடந்தாலும் அரசு ஊழியர்கள் அதில் ஈடுபடணும். எல்லா அனைத்து அலுவலகங்களும் ஈடுபடுது, ஆசிரியர்கள் மட்டும் நாங்க வேண்டாம் அப்படின்னா அது என்ன
2: அர்த்தம்? அது சகோதரர் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லட்டுங்களா? சகோதரர் முத்துவேலையா,
3: சொல்லுங்க.
2: ஒரே ஒரே விஷயம் நான் சொல்றது கேட்டு நீங்க அப்புறம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து வங்கிகள் இயங்கவில்லை, அனைத்து இடங்களும் காலியாக உள்ளதுன்னு செய்தி வருது, டிவியில வருது.
3: அது ஒரு நாள்
2: நான் சொல்றேன். அதே போல தாலுகா அலுவலகங்களில் இன்னைக்கு இயங்கப்படவில்லை, எல்லாம் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு செய்தி வருது. இன்றைக்கு வரைக்கும் நான் இப்ப நியூஸ் முடிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட நம்ம அம்மாட்ட பேசிருக்கேன். பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது, மாணவர்கள் வரவில்லை, ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கையில் அமர்ந்துள்ளனர். இந்த செய்தி வந்துருங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க.
1: வரவில்லை
2: சொல்லுங்க முத்துலையா.
1: அதையே நான் வெளியில சொன்னேன்.
3: அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அரசு ஊழியர்கள்னா அரசாங்கத்தை அனுசரிச்சு போனா மக்களுக்கு சேவை செய்யறதுதான் அரசு ஊழியர்கள். ஏன்னா இரவு பகல் பார்க்காம ஃபயர் சர்வீஸ்காரங்க நிக்கிறாங்க, போலீஸ்காரங்க நிக்கிறாங்க, முனிசிபாலிட்டி அவங்க நிக்கிறாங்க, எல்லாருமே வேலை பார்க்கும் போது நாங்க ஆசிரியர்கள் மட்டும் எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேண்டாம் அப்படின்னா அது என்ன? இது வர வேண்டியதுன்னா வந்து உட்காந்து போக வேண்டியதுன்னா இல்ல, உங்களுக்கு என்ன
2: பள்ளிக்கூடம் இருக்குது?
3: பாத்தீங்களா முத்துவர் ஐயா, நீங்க வந்து சரியா தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். நாங்க பள்ளிக்கூடம் வேண்டாமே சொல்லலையே, நீங்க தவறா பேசிட்டீங்க. அப்ப ஆளுங்கட்சி நினைக்கிறேன் நீங்க?
4: இல்ல இல்ல, நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்ல பொதுவா ஒரு
3: அம்மா ஒதுக்கிறது நான் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்க வந்து அந்த சார்பாவே நீங்க பேசிட்டு
1: இருக்கீங்க. அவர் சும்மா பேசுறாரு. சரி, இந்த கட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சரியா, நீங்க அவங்க உங்களை பார்க்க மாறாரு இல்ல, அவர் வந்தோம்னா ஏழு பேரும் சுத்தி நின்று இருமுங்க, மாறி மாறி அவரே அறிவிப்பார். நாங்க ஏழு பேரும்
3: இருமுறை மத்தவங்க செய்யறாங்களோ இல்லையோ நான் செய்வேன்.
1: நான் சொன்ன நீங்க செய்தாங்க, நான் சும்மா
3: சொன்னது
1: கொண்டு போயிருவாங்கல்ல.
3: இல்ல இல்ல, அது அது இருக்கட்டும் சகோதரி. இன்னைக்கு ஒரு செயல்பாட்டை நான் செஞ்சிருக்கேன், அது நாளைய செய்தித்தாள் வரும். நாளைக்கு வந்த உடனே அதை வந்து நான் உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன், நீங்க பாருங்க சகோதரி.
1: நிச்சயம். இல்ல சொல்லுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கோல்டா இருக்குது, ஒரு இருமல் மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. ரெண்டு சும்மா அவருக்கு சும்மா கதையோட கதையா சொல்லுங்க, சில உடனே அது அந்த கதை அங்க போகலாம்.
3: இல்ல சகோதரி, அதாவது ஒரு நாள் பொறுத்துக்கலாம், ரெண்டு நாள் பொறுத்துக்கலாம். இல்ல, நீங்க வந்து அரசு ஊழியர்கள் உங்க பள்ளிக்கூடத்துல பக்கத்துல இருக்கிற மேட்டை எடுத்து பள்ளத்துல போகணும்னு சொன்னா கூட நாங்க செய்வோம். நீங்க பள்ளிக்கூடத்திலேயே உட்காருங்க அப்படின்னா நாங்க என்ன செய்ய முடியும்?
1: அதுதான் உண்மை. ஒரு சின்ன ஒரு காணி துண்டை கொடுத்து, ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன இடத்த கொடுத்து, அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துலயே இத கொஞ்சம் இதுல கொஞ்சம் பூக்கண்டுகள் நடுங்கன்னு சொல்லலாம்.
3: அல்லாட்டி
1: ஏதாவது மரக்கறி ஏதாவது வையுங்க. இப்ப இந்த கொரோனா வைரஸ் வந்தா கடையில வாங்க முடியாது, இதுல எடுக்கலாம் சொல்லி அதை சொல்லிருக்கலாம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த கொரோனா வைரஸ் கோழி 19 அந்த நோயை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பள்ளிக்கூடத்துல உட்காரணும், யாராவது விசிட் வந்தா நீங்க உங்களை பாப்பாங்க, உங்க பேர் என்னன்னு கேப்பாங்க அப்படின்னா இது என்ன சகோதரி?
1: ஐயோ, இதுக்கு எனக்கு விடையே தெரியல. என்னடா, என்ன பொறுத்த மட்டும் அவங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு அங்கே இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா வீட்டை எடுக்க சொல்றதுதான் நியாயம், அத கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டணும். இவங்க வந்து அங்க இருக்கட்டும் சொல்லி விட்டுருக்காங்கன்னு சொன்னா, ஆனா வீடு வீடா போறது வந்து அது சாத்தியக்கூறு இல்ல. என்ன உங்களை உலாம விட்டா அது உங்களுக்கும் ஏதாவது நோய் பரவிடும். அது அவங்க செய்யறது நல்லது, அப்படி போறது நல்லது இல்ல. இதுக்கு நாங்க சிந்திக்கலாம், நாங்க இப்ப விட பெற்றுக் கொள்ளலாம்.
4: நம்ம காலையில போயிட்டு தஞ்சாவூர் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு
1: வரேன். வந்துட்டீங்க முத்துவேல், சரியா? நாளையில இருந்து நீங்க எந்த கட்சிக்காக நீங்க பேசணும், நல்லா
4: பேசுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா, நான் அதிபரா இருக்கும் தான் அடுத்த கட்சிகளாக நிக்க மாட்டேன்.
1: அது சூப்பர், இவர வச்சிருக்கிறதே பயம். நாங்க கலைவாணன் இவர் மேலிடத்துக்கே போற, அதனால இவரை நாங்க
3: வணக்கம். நானும் என்னுடைய கட்சி வந்து யார்கிட்டுமே இதுவரையும் சொன்னது இல்ல, என் மனசுல மட்டும்தான் இருக்கு. நான் யார்ட்டுமே இதுவரையும் அந்த கட்சியில இருக்கேன் அந்த கட்சியில இருக்கு இதுவரையும் நான் சொன்னது இல்ல. ஆனா தமிழக அரசு நியாயமா நடந்துக்கணும், அவ்வளவுதான்
1: நடந்துக்கணும். அது உண்மை, அது சில சில முடியாது பேசும்போது. அது இனி நான் என்னங்க செய்யறது? நான் இனி கட்சிக்கு வந்தா தானே நான் இனி இந்த முறை இனி எலெக்ஷன்ல கேட்கலாம். நான் வந்த அப்புறம் உங்களோட பக்கம் பேசுறேன், சரியா?
3: அதாவது ஒரு நிமிஷம், அரசு ஊழியர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் இருக்க கூடாதுன்னு அது ஒரு சட்டம் இருக்கு.
4: ஆமா,
3: நீ ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நீ எந்த கட்சியில வேணாலும் போ. அரசு பணியில அரசு ஊழியரா இருக்கும் பொழுது எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து இங்க இருக்க கூடாதுங்கிறது ஒரு சட்டம் இருக்கு.
1: நீங்க எந்த கட்சியிலும்,
3: எந்த கட்சியும் அதாவது சகோதரி ஒரே நிமிஷம், நான் வந்து என்னுடைய சமுதாய பணி வந்து நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்களை வந்து கூப்பிட்டு நீ எந்த தெருவு அப்படிம்ப,
2: நான் வந்து காலனி தெரு அப்படிமா, ஏய் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, காலனி அது சொல்லக்கூடாது, மேல தெருன்னு சொல்லு, இல்ல அம்பேத்கர் தெரு அப்படின்னு சொல்லு அப்படிம்ப. அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிட்டு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு நீ எந்த தெருமா, நீ எந்த பையன் எந்த தெருடா அப்படிம்ப. நான் வந்து கோணா தெரு அப்படிமா, தயவு செய்து அப்படி சொல்லாது, தெற்கு தெரு,
1: தெற்கு தெரு.
2: ஆமா தெற்கு தெருன்னு சொல்லு, ஏன் கோணா தெரு அந்த
1: இனருக்கும்
2: ஒரே ரத்தம் மட்டும்தான்.
1: சாதி சாதி நான் சொல்றேனே, சாதி மதம் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே முடியாது, இதெல்லாம் மனிதனால உருவாக்கப்பட்ட உண்டு. அதனால நாங்க ரெண்டே ரெண்டு பேரை படைச்சிருக்குது, ஆண் பெண். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதல்ல, தெரியுதல்ல, இப்ப என்ன பார்த்தா பெண்ணா தெரியுதல்ல உங்களுக்கு, ரெண்டு பேரும் தலையாட்டு தெரியுதா, என்ன முத்துவர் பேசாம இருக்கிறாரு இல்ல என்றது போல இருக்குது முத்துவர். சரி, அப்ப பேர் என்ன, உங்களை பார்த்தா ஆண்கள் மாதிரி இருக்கிறீங்க, விடுபட்டு கொள்ளலாமா, ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறோம்
2: நாங்க. சகோதரி உங்களுக்கு உங்க உங்க உங்க உடம்புல ஓடுறது சிவப்பு ரத்தம்,
1: ரத்தம் நிச்சயம்.
2: ஏன் என் உடம்புல ஓடுறது பச்சை ரத்தம்,
1: இல்ல சிவத்த ரத்தம்
2: இல்ல. முத்துவேல் ஐயா உடம்புல ஓடுறது கருப்பு ரத்தம்.
1: அப்படி இருந்தா பரவாயில்ல,
2: அப்படி இருந்தா பரவாயில்ல,
1: அப்படி இருந்தா, அப்படி இருந்தா புரிமா காட்டலாம்.
2: எல்லா உடம்புலயும் ஓடுறது ஒரே ரத்தம், சிவப்பு கலர் ரத்தம் மட்டும்தான்.
1: அதுதான் அதுதான் அந்த, அதாவது வித்தியாசம் இல்லாம பாகுபாடு இல்லாம வாழ சொல்லித்தான் அப்படி வச்சிருக்கு. அப்படி இல்லாட்டி இப்ப உங்களுக்கு கலர் போட்டு வச்சிருக்கலாம். அந்த உடல்ல இருக்கிற உங்களுடைய தேக கலரை வச்சு நீங்க கணிக்க முடியாது. அது வந்து சாதாரணமா ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அது நோ ப்ராப்ளம். சரியா, சரி,
2: சகோதரி வணக்கம். முத்துவேல் ஐயா ரொம்ப நன்றி, மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்து ரொம்ப நன்றி.
4: ஒரு விஷயம்
1: சொல்றேன்,
4: என்ன சொல்றேன்னா, சாதாரண பொதுமக்களை விட அரசு ஊழியர்கள் வந்து நிர்வாகத்துல இருக்கிறவங்க தான் வந்து மக்களை அனுசரிச்சுட்டு போகணும்.
1: அது சரிங்க, அது சரி. ஆனா அரசு ஊழியருக்கு உண்மையிலே சம்பளமும் குறைவு, பாவம். பாக்க போனா
4: இல்ல, அது வந்து நமக்கு அத பத்தி தேவையில்லை, அது வந்து அவங்க
1: இல்ல. ஆனா இது வந்து நியாயமற்றது, இது யாரு
4: கேட்டாலும்
1: இல்ல, சாமி இல்லாத இடத்துல பூசாரிக்கு என்ன கலவர், அது கேக்குறேன். சுவாமி இல்லாத கோயில்ல பூசாரிக்கு என்ன வேலை, அதுதான் கேக்குறேன்.
4: பூசாரிக்கு வேலை இல்லதான்,
1: வேலை இல்ல. எதுக்கு பூசாரியா கொண்டு அங்க வச்சிருக்கீங்க நீங்க, வீணா குடும்பியையும் கட்டி கொட்டையும் வச்சு ஒரு உத்ராஜ மாலையும் போட்டு அதுல வச்சு
4: அரசு உத்தரவுகள் வந்து இல்லைங்க, இல்லன்னா நாளைக்குதான் உத்தரவு கொடுப்பாங்க.
1: உத்தரவு வந்தாப்புறம் வரலாம் தானே, உத்தரவு என்ன இப்பதான் அடிச்சோன்னு போன்லயே வருது, கால்லயே வரல, உத்தரவு போடலாமே உடனே.
2: இருந்தாலும் சகோதரி சகோதரி, அப்படி ஒரு உத்தரவு இருந்தால் முதல்ல அரசுக்கு நன்றி சொல்றதை விட எங்கள் ஐயா முத்துவேலுக்கு முதல்ல நன்றி சொல்றேன்.
1: பாக்கலாம், இவற்ற வாய பாக்கலாம், உத்தரவு இன்றைக்கு நாளைக்கு வரணும். ரெண்டு நாள்ல வரல, உங்களுக்கு நாங்க வழக்கு போடுறோம். நான் கண்டிப்பா
4: வருதா இல்லன்னு பாருங்க. நான் என்ன ரொம்ப என்ன பண்ணுன்னா, இல்ல கொட்டும் மழையிலும் வெயிலையும் பனியிலையும் போலீஸ்காரங்க வேலை பாக்குறாங்க, ஃபயர் சர்வீஸ்ல சுத்திட்டு இருக்காங்க, எல்லாருமே அவங்க வந்து நான் வேலைக்கு வரல அப்படின்னு யாருமே சொன்னதில்ல.
1: இல்ல அதாவது முத்துவேல், ஒரு விடயத்தை நீங்க பாக்கணும், என்ன என்ன வேலையில எந்த பொசிஷன்ல நாங்கள் எந்த வேலையில இருக்கிறோமோ அதைத்தான் நாங்க பாக்கணும். நாங்க இப்ப நாங்கள் போய் இப்ப சரி இவங்க போய் நாங்க எங்களுக்கு நாங்க சும்மா இருக்கிறோம் என்னட்டு இப்ப போலீஸ் வேலைக்கு போய் எனக்கு ஒரு காக்கி சட்டையை தாங்க நானும் உங்களோட நிக்கிறேன் நிக்கலாமோ, விடுவாங்க.
4: அவங்க தெரிஞ்சதும் அவங்க செய்வாங்க.
1: அப்ப இவங்க இப்படி இருக்கிறது வேஸ்டா இருக்கிறாங்கன்றதான் நாங்க பேசுறோமே ஒழிய இவங்களுக்கு அரசு ஓடியர்ன்னு சொன்னா இவங்களுக்கு ஒரு காக்கி சட்டையை கொடுத்து ஆனா அந்த இடத்துல நீயும் வந்து எனக்கு பக்கத்துல உதவியா நில்லு ஒரு கையை ஒரு பக்கத்துக்கு நீட்டி கொண்டிருந்தா இவங்களும் போய் நிப்பாங்க நிப்பாங்களா இல்லையானு கேளுங்க அரசு ஊழியர்னா என்ன அதுல விட
2: மாட்டாங்க சகோதரி இது வந்து விடிய விடிய நடக்கக்கூடிய விவாதமா இருக்கும் ரைட்டு நான் ஐயாவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அவரு விடிய விடிய நிக்கிறாங்க போலீஸ்காரு உண்மையில விடிய விடிய நிக்கிறாங்கன்னு வச்சுங்க இப்ப அதே ஆசிரியர்கள் விடிய விடிய நீங்க வேலை செய்யணும் பள்ளிக்கூடத்துல
1: அப்படின்னா
2: காவல்துறைக்கு எப்படி இலவசமா வீடு கொடுத்துருக்கீங்களோ அதே போல எங்களுக்கு கூட சொல்லுங்க நாங்க செய்யறோம்
1: அந்த இவர் மற்றதுக்கு வராருங்க இனி அடுத்து இப்ப இப்ப சரி அதை விட்டுருவோம் உங்களை இவர் வீட்டையும் கேட்டு இந்த எல்லாத்தையும் கேட்கு ஒருமே செய்யல இப்ப இப்படி செய்யலாம் இப்ப இவங்களை சும்மா இருக்க விடாம ஸ்கூலுக்கு வெள்ளை அடிக்க விடலாம் இந்த ஏழு பேரை
2: உண்மைதானே போட்டுக்கு கருப்பு பிண்டு
1: நடிச்சிருக்கிறேன்
2: சொல்லி லோ லெவல் போட்டுன்னு சொல்லி அதுல ஒவ்வொரு மாணவன் பெயரை எழுதி வகுப்பு தேதி அதெல்லாம் நான் எழுதி நானே எழுதிருக்கேன் நாங்க செய்யறதுக்கு தயார் ஏன்னா அரசு ஊழியர்கள் கழுதைக்கு வாக்குப்பட்டோம் எப்படிங்க கழுதைக்கு வாக்குப்பட்டோம் கடிச்சாலும் கடி உதைச்சாலும் உத அதான் எங்களுடைய கேள்வி எங்களுடைய பதில்
1: சரி உங்க ரெண்டு பேருடைய உங்க ரெண்டு பேருக்கு சமாதானம் சொல்ல நான் பெரிய இடத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டுருக்கேன் அவரை கேட்கலாம் இது என்னால இதுக்கு தீர்வு காண முடியாது வணக்கம் செல்வகுமார் வாங்க வாங்க செல்வகுமார் நான் களைச்சு போனேன்
5: ஐயா முத்துவேல் ஐயா என்ன
1: சொல்றாருன்னா
5: அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அரசு ஊழியர்கள் வந்து கடமையில தன்னா இருப்பாங்க அவங்க எந்த ஒரு ஊதியத்தை சொன்னாலும் வேலைய அவங்க கடமைய செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாரு தபால் ஆபீஸ்லமா ஹலோ தபால் ஆபீஸ்
2: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா வணக்கம் வணக்கம்
1: தபால்
5: ஆபீஸ்ல யாருமே தபால் போடுறதுல போன் பேசுறதுனால ஆமா எனக்கு இந்த வேலைக்கு வரல எனக்கு என் தபாலே வரல அப்ப எப்படிங்க வேலை பாக்குறதுன்னு சொல்ல முடியாதுல்ல எந்த தபாலுமே வர்றதில்ல யாரு வீட்டுக்கும் தபால் குடுக்கறது இல்ல எதுவுமே இல்ல ஒண்ணு ஆடிக்கு அமாவாசைக்கு ஒண்ணு தபால் யாரோ ஒருத்தர் போடுறாங்க
2: இப்பதான் தபாலே இல்லன்னா காதே இல்லையப்ப
5: அதனால வேலைக்கு வரலையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல எனக்கு லீவ் விட்டுருங்க அப்படின்னு நம்மள மட்டும் கொடுங்க லீவ் விடுங்கன்றது சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாரு அவர் முத்துவேல் ஐயா ஐயா முத்துவேல் ஐயா வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
5: அதைத்தான் சொல்ல வர்றாரு
2: ஹலோ
1: அப்ப அப்படி வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் செய்து சம்பளத்தை வாங்கின அவ்வளவுதானே நடிக்கணும்
5: வேற வேலையை என்ன பண்ண முடியும் அதாவது இப்ப மிலிட்டரியில எவ்வளவு பேரு போரே இல்லைன்னா எதுக்கு ஓரமா நிக்கணும் போரே நின்னு போச்சு அர்த்தமா எப்படி இருந்தாலும் நம்ம கட்டுமை செஞ்சே ஆகணும்
1: யாருமே வரல எந்த காட்டுல மழை இல்லையே சும்மா அள்ளி வீசுவன இல்ல எனக்கு பிடிச்ச பாட்டு
5: நம்மளுடைய கடமையை செஞ்சுட்டே இருக்கணும் எத்தனை பேர் வர்றாங்களோ வரலையோ பணி ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்ப இந்த ஐயா வந்து கலைவாணன் ஐயா வந்து என்ன சொல்றாரு ஒரு இடத்த கொடுத்து எனக்கு இப்ப வீ பண்ணுங்க அது பண்ணுங்க சொன்னாலும் வரணும் சொல்றாரு சொன்னதாக இவங்களாவே நினைச்சுக்கிட்டு அந்த பள்ளி சீரமைப்பு பண்ணலாம்ல பள்ளிகளை ஓர்ஸ் பண்ணலாம் எத்தனையோ இடங்கள் சும்மா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணி முடிச்சு
1: செய்யலாம். அதுக்குதான் அவங்க விட்டுருக்காங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாக்குறதுக்கு. உங்களை இப்படி இருந்து கொண்டு ஒரு தடவை முகத்தை பாக்க சொன்ன அவங்க விட்டுருக்காங்க. நீங்க இந்த அந்த டேபிள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கணும், சுத்தம் பண்ணி
5: வைக்கணும். நம்ம மத்த வேலைகளை செய்யலாம், மத்த ஒற்றையா ஏதோ ஒரு வேலைகளை செய்யலாம்.
1: கொஞ்சம் பாருங்க, மூன்று பேருக்கு நான் ஒரு புத்திமாய் கலைவாணன், எனக்கு ஞாபகம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு நான் ஒரு ஒரு விடயத்தை சொல்லித்தரேன். சின்ன பிள்ளைல வாத்தியார வர வேணுமா, எனக்கு ஒரு ஆசை. எந்த நேரமும் வீட்டுல இருக்கிற டேபிள்க்கு இது அந்த சேர் எல்லாத்துக்கும் ஒரு தடி வச்சு அடிச்சு படிப்பிப்பேன். ஏய் சொல்லு அப்படி நீங்க உங்களுக்கு நல்லா போச்சு.
5: சமையல் செய்யறதுக்கு நல்லா செய்யலாம், வீட்டுல பலகாரம் எல்லாம் செஞ்சு
1: வச்சு அதெல்லாம் தூக்கம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சொன்னா உங்களோட உடுப்புகள் எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அந்த அயன் பண்ணக்கூடிய அயனையும் கொண்டு வாங்க. இங்க நல்ல அவங்கள கரண்ட்லயே வச்சு அயன் பண்ணி மடிச்சு எடுத்து கொண்டு போ. மேசையும் இருக்குது, நல்ல டேபிள் இருக்குது. டேபிள்ல நல்ல கொண்டு விரிச்சிட்டு எல்லாத்தையும் பத்தாதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேளுங்க, உனக்கு அயன் பண்ணி கொடுக்கணும். உண்மைதானே, கலைவாணி யோசிக்கிறார் இதெல்லாம் செய்யலாமா.
2: இல்ல சகோதரி, இதையும் நான் செய்யக்கூடிய ஆளுதான். அப்படி கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் 20 நாளைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாது. எல்லாரும் வீட்லயும் கொண்டாந்து 20-30 போட்டாங்கன்னா நான் எப்ப எங்க வீட்டுக்கு வர்றது?
1: இல்ல நீங்க அதுக்கு மட்டும் டைம் இருக்குல்ல, வேலை என்ன ஒரு டைம். 8 மணிக்கு 8 மணிக்கு நீங்க 7 மணிக்கு 8 மணிக்கு நீங்க வேலை செய்யலாம். அதனால நீங்க சொல்லுங்க, ஆனா அதுக்கு ஒரு ரேட் கொடுத்துருங்க. சும்மா இருக்காம ஒரு
2: உடுப்புக்கு
1: ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ போட்டுருங்க, 10 ரூபாயோ போட்டுட்டு அயன் பண்ணி கொடுத்துருங்க, கொண்டு வாங்க. ஆனா இன்னொன்னு கூட செய்யும், அவங்க சும்மா இருக்க சொல்றது உங்களை காப்பாற்ற. இல்ல நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு சொன்னா கொண்டு வாங்க, உங்களை உடுப்புல கொரோனா இருந்தா ஒண்ணும் செய்ய
5: முடியாது. மறக்கும்
2: இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயம் கேளுங்க. எங்க கிட்ட எங்க தாத்தா வந்து ஏடிட் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. நாங்க சொந்தமா எங்க இடத்துல ஸ்கூல் கட்டி எங்க தாத்தா நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாரு. அது அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. எங்க அப்பா கிட்ட வந்து அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் போது எங்க அப்பா வந்து எனக்கு வேண்டாம், நான் அரசு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அரசு வேலைக்கு
1: வந்துட்டாங்க.
2: அந்த ஸ்கூல்ல வந்து நாங்க எங்களுடைய ரிலேஷன் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். அது எங்க வீட்டு இருந்த வரைக்கும் எங்க தாத்தா வந்து ஃபுல்லா அந்த ஸ்கூல்ல கட்டுறது போறது எல்லா வேலை எல்லாமே அந்த சொந்தமா செஞ்சிட்டு இருந்தோம். அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அடுத்தவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து அந்த ஸ்கூல் வந்து அலங்கலமா இருக்குது. அதாவது ஒரு கடமை கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கணும். ஸ்கூல்ல வாத்தியெல்லாம் வந்தாங்கன்னா பாக்கலாம், சுத்தி பாக்கலாம். அந்த கொள்ளையெல்லாம் தடையெல்லாம் அந்த புல்லு மண்டி இருக்கும், சதுர மண்டி இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒண்ணு பார்த்து வாத்தியெல்லாம் பார்க்க வரலாம், யாரும் யாரும் பாக்குறது இல்ல.
5: ராட்சசின்னு ஒரு படத்துலமா
1: ராட்சசி அதெல்லாம் இருக்கும்.
5: அப்படியே அவ்வளவு மோசமா இருக்கு அந்த ஸ்கூல் நிர்வாகம். அவங்களோட விசாரத்துல வந்து இந்த ஸ்கூல அப்படியே தலைகீழா பரட்டி போடுவாங்க. அது மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு புரட்சி வரணும். அந்த
2: சகோதரி, இப்ப நான் ஒரே ஒரு கடைசி செய்தியா சொல்லிட்டு நிறைய பண்ணலாம்
1: இருக்கேன்.
2: நிறைவு அதாவது இங்க என்ன சொல்ல வரணும்னா, நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு அவங்க யாருமே வரல.
1: என்ன வரல?
2: பள்ளிக்கூடத்துல போய் பெயிண்ட் அடிங்க, அது இதை செய்யுங்க, மண் வெட்டி போடுங்க. நான் அதை பத்தி பேசவே இல்ல. அந்த பணி எல்லாருமே செஞ்சிட்டுமா?
1: இல்ல,
2: அந்த பணி எல்லாருமே செஞ்சிட்டுமா? இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடத்து தண்ணி தொட்டி கூட நான் மேல ஏறி ஏணி வச்சு அது வந்து நான் வந்து கழுவிட்டு இருக்கேன். வாரம் ஒருத்தர் கழுவிட்டு இருக்கேன். இப்ப நான் அதை பத்தியே பேசவில்லைப்பா. அவங்க வந்து என்ன செய்யணும்னா, பள்ளிக்கூடத்து அதை செய்யுங்க, பெயிண்ட் அடிங்க, மண் வெட்டி போடுங்கிறாங்க. நான் அதை பத்தி பேச வரல சகோதரி, புள்ளியோ வரல. ஆசிரியர் அங்க உட்காந்துட்டு என்ன செய்ய முடியுங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல பசங்க அனுப்பு, பசங்க அனுப்பு, நாங்க பாட்டம் நடத்துறோம். அப்ப வந்து அவங்க எப்படி பரிச்சை போறாங்க? நாளை காலில ஒரு செய்தி வரும், அது மாணவர்கள் பரிச்சை இல்லை, எல்லாரையும் பாஸ் போடுங்கன்னா என்ன அர்த்தம்?
5: தலைவான ஐயா, மனதை புண்படுத்தணுங்கிறதுக்குதான் பேசல. ஒரு சும்மா ஒரு முகம் பார்க்காத ஒரு சும்மா ஒரு சத்து அவ்வளவுதானே ஒழிய, நாங்க உங்க மனசை
1: புண்படுத்தணும்னு
2: விஷயம். நான் காலையில போய் நான் 9:10 நான் போயிடுவேன், டெய்லி 9:10 போயிடுவேன்.
5: நீங்க எவ்வளவு தூரம் நிச்சயமா தெரியும்
2: கேளுங்க சகோதரர். நான் 9:10 போய் ஆயா அம்மா வந்து கூட்டிட்டாங்க, நான் வெளியே சேர் போட்டு உட்காந்துருக்கேன். ஹைஸ்கூல் பசங்க, என் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஹைஸ்கூல், 6, 7, 8, 9, 10, 11, 12 அந்த பள்ளிக்கூடத்து பசங்க போகும்பொழுது, சார் நீ பள்ளிக்கூடம் இல்லையே நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்கிறான். அவன்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லா கேளுங்க, நல்லா சொல்லுங்க பாப்போம்.
5: அவனுக்கு தெரியாது, சின்ன பசங்களுக்கு
2: என்ன? சின்ன பசங்க ஏன் 10th பையன் கேக்குறான்.
5: ஓ
2: சார் நீங்க பள்ளிக்கூடம் இல்ல, பிள்ளைகளும் வரல, நீங்க ஏன் சார் உட்காந்துருக்கீங்க, டீச்சர் உள்ளார உட்காந்துருக்காங்க கேக்குறான்.
5: நாளைக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருங்க சார். நாளைக்கு இப்ப காலையில பாருங்க, டீச்சரும் வர வேணாம் சொல்லுவாங்க.
2: இல்ல நம்ம தமிழ்நாட்டுல சுனாமி ஏற்பட்ட பிறகு ஒரு பொருளை கிளைப்பூட்டி என்னென்னலாம் வதைஞ்சு வந்ததுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது ஒரு சாக்கா வந்து பொருளை வச்சு இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து வித்தியாசமெல்லாம் பதில் வந்துருக்கு. நான் இருக்கிறது ஜெயங்கொண்டம் ஆண்டி மரத்துல, ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு வந்த ஒரு பையனுக்கு கொரோனா வைரஸ் தாக்கி போச்சிருந்தாங்க.
1: டெல்லி, கேரளா, தமிழ்நாடு அங்க எல்லாம் வைரஸ் வந்துருச்சு, ஆனா எந்த அளவுன்னு சொல்ல இல்ல, குறைஞ்ச அளவு தான் சொல்றாங்க. வேர்ல்ட் நியூஸ் எங்களுக்கு இங்க அந்த கணக்கிட்டு போட்டு கொண்டிருப்பாங்க, சரியா தெரியாம அவங்க போட மாட்டாங்க. அவங்க வழக்கு போடலாம்
2: இந்த செய்தியை வச்சு, இந்த செய்தியை வச்சு புரளி செய்தியாவும் வந்துட்டு இருக்கு. அது ஒரு
1: முக்கிய வருதுங்க. நீங்க என்ன ஒரு பக்கத்தால இங்க இந்த பாத்ரூம் டிஷ்யூக்கு அடிபடுறாங்க, அது உண்மையா சண்டை பிடிக்கிறாங்க. எதுக்கு இந்த டிஷ்யூ எல்லாம் வாங்குறாங்கன்னு எத்தனை விதமான ஒவ்வொரு ஜோக்ஸ போடுறாங்க. அதெல்லாம் ஒரு மக்களுடைய, அதாவது சும்மா இருக்காம மற்றவர்கள சிரிக்க பண்ணலாம் என்றதுக்கு செய்யறாங்க. புரளியா சொல்றேன்னு நீங்க சொல்லக்கூடாது. சாதாரணமா சும்மா ஒரு விடயத்தை சொன்னாலும் இது இந்த வைரஸ் வந்து ஒரு தாக்கம், பெரிய ஒரு தாக்கம், அழிவு. இது நீங்க எல்லாரும் அவங்க சும்மா சொன்னாலும் நீங்க பயப்பட வேண்டிய ஒரு விடயம். உண்மையாக இது சும்மா சொல்றாங்க, நான் இப்படி போகலாமே நீங்க கையை வீசிட்டு போனா உங்களுக்கு தான் பாதகம். அவங்க சும்மா சொல்றாங்களோ உண்மையா சொல்றாங்களோ, இது இதனுடைய நடைமுறை. இது எல்லாரும் ஒட்டு மொத்தமா, அதாவது ஒரு ஒரு நாடு ரெண்டு நாடு இல்லைங்க, வேர்ல்ட் பூராவும் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்.
2: அதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கேன், செய்தித்தாள் பாத்துட்டு இருக்கேன், எல்லாம் பாத்துட்டு இருக்கேன்.
1: அதனால நீங்க
2: இருக்கும்போது என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, 144 தடை உத்தரவு போட்டா இதுக்கு வந்து ஒரு விடிவாளம் வரும்.
1: சரி, அதாவது சிற வாழ்க்கை தான், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கு சொல்றாங்க எல்லாரையும் கூடிய அளவு. 70 மேல எல்லாம் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, எல்லாம். அங்க இப்ப இத்தாலி வந்து நீங்க பாருங்க, அதாவது திடீரென்று போட்டுட்டாங்க, எல்லாரும் உள்ளுக்குல இருக்க. அப்ப என்ன செய்யறாங்க அவங்க, மயான அமைதியா இருக்குது எல்லாரும் உள்ளுக்க இருக்கிறதால. அவங்க இணல் திறந்து பாத்திரங்கள் எடுத்து கிட்டார் எடுத்து அப்ப கத்தி கத்தி பாடுறாங்க. அப்ப எல்லாரும் கூடி பாடும் போது அது ஒரு சந்தோஷமா இருக்கு என்றத காட்டுறாங்க. என்னடா தங்களுக்கு அந்த அமைதி இருக்க முடியாம இருக்கு.
2: இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன் சகோதரி, அதாவது ரோம்ல வந்து போப்பாண்டவர் மட்டும்தான் அந்த இருக்கையில உட்காந்துருக்காரு, மீதி யாருமே இல்ல.
1: அவர் மட்டும்தான் பூ வச்சு கும்பிடுறாரு. ஆனா இப்ப பாக்க போனா எல்லா கோயில்களும் பூட்டப்படும், சர்ச் எல்லாம் பூட்டியாச்சு, எல்லாம் எல்லாம் சர்ச்ல இருந்து மசூதி அதை எல்லாம் பூட்டுறாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க, அது கட்டாயம் இங்க எல்லா இடமும்.
4: இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க, உலக நாடுகள்ல எல்லாம் நடக்குது அப்படின்னா உலக நாடுகள் அங்கெல்லாம் மக்கள் தொகை வச்சு, ஆனா இந்தியாவில அந்த மாதிரி செய்ய முடியாது. இங்க வந்து ஏகப்பட்ட மக்கள் தொகை, 140 கோடி மக்கள் தொகை இருக்கு.
1: ஒரு நிமிஷம் தாங்க, நீங்க ஒரு நிமிஷம், இந்தியால ஜனத்தொகைய விடவா சீனாவில குறைவு? நீங்க பேசுறது நீங்க சரி, உங்கள வந்து எடுக்க முடியாது. அதாவது ஒரு பாடகம் வரப்போகுது, ஒரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் மக்களுக்கு வரப்போதுண்டா செய்தே ஆகணும். அது கேளுங்க, அது சட்டம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழதாங்க நீங்க வாழ்றீங்க. அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம், நீங்க அப்படி நீங்க சொல்ல முடியாது, கட்டுப்படுவாங்க.
4: அதாவது சீனாவில வந்து 160 கோடி மக்கள் தொகை இருக்குது, சீனா இந்தியாவில வந்து 140 கோடி மக்கள் தொகை இருக்குது, ஆனா சீனாவில கண்ட்ரோலா இருக்குன்னா அங்க வந்து அரசாங்கம் ஆர்டர் அப்படி அந்த மக்கள் வந்து எல்லாம் ஃபாலோ
1: பண்ணுவாங்க. இப்ப இது இந்த நெருப்பு சுடும் என்று தெரிஞ்சால், தெரியாதவங்க போகலாம், சுடு பட்டாப்புறவும் அனுபவிப்பாங்க. சுடும் என்று தெரிஞ்சா நீங்களும் தான் ஏலாது என்று கதறிக்கொண்டு நீங்க வெளியில போனாலும் திருப்பி ஓடி வருவீங்க. அது வந்து சில விடயங்கள் நடைபெற்ற பின்புதான் டிசிஷன் எடுப்பாங்க மக்கள். ஆனால் அரசாங்கம் முதலே சொல்லுது உங்களுக்கு, சொல்ல அதையும் கேட்காம அடக்க. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையே போல என்னண்டா, நீங்க சொன்ன வார்த்தையே போல அடக்க முடியாது, மக்கள் கேட்க மாட்டாங்க போல. மக்க மனிதனா இருந்தா அரசாங்கத்தில, அதாவது உங்களை வந்து இப்ப சாக சொல்ல இல்ல, அந்த சாவுல இருந்து காப்பாற்ற சொல்லித்தான் கேக்குறது இல்லையா?
4: இல்லையா? விஷயம் என்னன்னா, இங்க வந்து அவிழ்த்து விடப்பட்ட சுதந்திரம் இந்தியாவில இருக்குது.
1: அந்த ஒவ்வொரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு கொஞ்ச பேர், ஒரு ஒரு மைதானத்துல 10 பேர், 100 பேர் நிக்கிறாங்க, 100 பேர்ல 50 பேர் சரியா ஒரு விடயத்துக்கு பயந்து ஒதுங்கி விலகி நாங்க போறோம் போயிட்டா, மிச்சம் 50 பேரும் அதுல இருந்து கொஞ்ச நேரம் ஏதோ செய்ய பாப்பாங்க, திரும்ப அவங்களுக்கு பாதிப்போண்டு வருது என்று தெரிஞ்சா அவங்களும் கலைஞ்சு போவாங்க.
5: கலைவாணன் சார் சொன்ன மாதிரி 144 பேர் ஆளுங்க வெளியே வரக்கூடாது.
1: அப்படி அப்படி போட்டா நீங்க அந்த சட்டத்துக்கு கட்டுப்படுத்த வேணும்,
5: என்னண்டா
1: இப்ப வந்து இப்ப ஓடுற தண்ணிய நீங்க அணை கட்டி நிப்பாட்டுறீங்க மெல்ல மெல்ல, என்ன அங்க போனாலும் கூடுதலாக தள்ளி போனால் அங்க சேதம் வரும் என்று தெரிஞ்சு கொண்டு சின்ன அணை அது ஒரு இப்ப அத மெல்ல மெல்ல நீங்க ஒவ்வொரு அணையையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போட்டுக்கொண்டு போனா அந்த ஓடுற தண்ணி குறைஞ்சு, அந்த தேங்கி நிக்கிற தண்ணி ஏதோ குறைஞ்சு மற்ற இடத்த போய் அழிக்க போகாது. உங்களுடைய வருத்தம் அந்த நோய் வரவிடாமல் தடுக்கத்தான் இந்த தடை உங்களுக்கு, உங்களுக்கு வராம பாதுகாக்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனை நாளைக்கு நாங்க மூச்சு விட்டு கொண்டிருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம்? அதை மாதிரி தான் இந்த வைரஸ், எத்தனை நாளைக்கு நிக்கும், எத்தனை நாளைக்கு நான் போகும் என்று அவன் மருந்து கண்டுபிடிக்க வேணும். அது அழிக்கிற தன்மை வேணும், அது அழிஞ்சு கொண்டு போற விதங்கள் கண்டுபிடிக்க வேணும். திடீரென்று எங்களால எதுவும் யாரும் செய்ய முடியாது இல்லையே. அப்ப அரசாங்கம் என்ன செய்யுது, இந்த பெரிய வளர்ந்த நாட்டிலேயே மருந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற இடத்துல சிறுக சிறுக ஒரு விடயங்களை சொல்லுகிறார்கள், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, ஏதோ தங்களுக்கு எட்டுனதான் சொல்லுகிறார்கள். அப்ப நீங்க உங்களோட பாதுகாப்புக்கு தான் சொல்லுகிறார்கள், செய்ய முடியாது, அந்த சட்டம் போட்டா எங்களுக்கு இருக்க முடியாது, அதெல்லாம் மடமத்தனம் அப்படி என்றவர்கள்.
4: அது நீங்க காரணம் புரிந்து கொள்ளும் சக்தி கிடையாது இங்க.
1: இருக்குது, மக்களுக்கு புரிந்து கொள்ளும் சக்தி இல்லாத மக்களையும் பக்கத்தினர்களும் சொல்லி காட்டலாம். அந்த குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்துட்டா பயப்படுவாங்களா இல்லையா, நீங்க எனக்கு சொல்லுங்க பாக்கலாம்.
4: அது உண்மைதான், பயப்படுவாங்க. ஆனா இங்க என்ன
1: அப்படின்னா,
4: இந்த மக்களை பத்தி சொல்றாங்க, அடுத்த ஒரு பேச்செல்லாம்
5: வீட்டை விட்டு வெளியே ஓடிதான் ஆகணும்.
4: ஆமா
1: இன்னொரு விடயம், சில மக்கள் சொல்லுகிறார்கள் போய், அவர்கள் செய்திகளை பார்க்காதவர்கள், அவர்கள் மற்றது சுயநலம் கருதிகள் என்றுதான் நான் சொல்லுவேன். தன்னலம் கருதி நடக்கிறவர்கள், தன்னலம் தண்ட நலத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள். மற்றது அவர்கள் ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்கிறார்கள், அவர்கள் உலக நாடு, அதாவது ஒரு ஒரு நாடு எப்படி வந்தது, ஒரு மக்கள் பெருக்கம் எப்படி வந்தது, இது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாம் நீங்க சுட்டி பார்த்து கொண்டால், எல்லாம் எங்களுடையது என்ற ஒரு மனநிலை வந்தா, ஓ இது வந்தா எல்லாரையும் தாக்கும் என்ற நிலை உங்களுக்கு வரும். அப்ப நீங்களா ஒதுங்குவீங்க, நீங்களா அது அதுக்கு வழிவழி வகுத்து கொடுப்பீங்க. அதனால ஒரு சட்டம் போட்டுத்தான் செய்யணும், சட்டத்தை மெல்ல மெல்லத்தான் கொண்டு வருகிறார். கொஞ்ச நாளைக்கு பாருங்க எவ்வளவு அன்பா சொல்றாங்க, நீங்க இருங்க. ஆனா இருந்தவங்க சொல்றாங்க அது ஒரு பெரிய ஒரு ஜெயில் வாழ்க்கைன்று. ஒரு கப்பலுக்கு இருந்தாங்க, அந்த பெரிய ஒரு லக்ஸரி கப்பல், அவங்களுக்கே இருக்க முடியல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள உங்களோட சொந்தங்களோட இருந்தா அது இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லை சரி, அது அது கூட கஷ்டம் என்று வரும்போது, ஆனா நோய்க்கு பயமுங்க எதுக்கு, இது வந்துருமோ
5: என்று. நோயை வந்து எப்படி நான் காலி பண்றதுன்னு, பாம்பு கடிச்சிட்டுனா அது வந்து விஷத்த பாம்பு எடுக்கிறாங்க
1: இல்ல, அதாவது என்னண்டா நான் சொல்றது கேளுங்க, முதல் வந்து இல்ல, அதாவது அது வராமல் வரும் முன் காப்பதுக்கு தான் கைய கழுவ சொல்றாங்க, மாஸ்க போட சொல்றாங்க. வந்தா அது நீங்க வைத்தியசாலைக்கு போகணும். அவங்க என்ன செய்யறாங்களோ, அவங்க ஆன்டிபயோட்டிக், சில பேர் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க வந்தவங்க, ஏன்னா அதோடைய தங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் அந்த மருந்தை தான் திருப்பி திருப்பி ஏத்துறாங்க. சில சில சில மருந்துகளோட பேர் சொல்றாங்க, அதுகளை தான் இருக்கிறத தான் ஏத்தி பாக்குறாங்க, கொடுத்து பாக்குறாங்க. அதுல சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி கூடுதலாக வழியில இருக்குமான்னா அவங்க தப்பிடுறாங்க. அவங்க தப்புனவங்க கூட டயர்டா தான் இருக்கிறாங்க, முழுமையா சரியான ஒரு ஃபிட்டுக்கு வர இல்ல, எல்லாரும் நல்ல ஃபிட்டுக்கு வரையல. அப்ப அது எவ்வளவு ஒரு தாக்கத்தை கொண்டு வர ஒரு வைரஸ் நீங்க யோசிக்கணும். அது இவ்வளவு தூரம்
5: சரியா போகும்,
1: பெரிய பெரிய இடத்துல இந்த பெரிய எங்கட பிரைம் மினிஸ்டரே அழுதுட்டார். இந்த பெரிய, அதாவது காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, பாதுகாப்பு இருக்குது, செய்யறதுக்கு ஆட்கள் இருக்குது, அவருடைய மனைவிக்கு வந்து வந்தோடனே அவர் அழுதுட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படிக்கா அழுகிறார். நீங்க பாருங்க, என்னால முடியும், பணம் இருக்குது, அது எது இருந்தாலும் இதை இல்லாமல்
5: எல்லாம் முடியும்
1: எல்லாம் செய்யலாம். பணம் வச்சு என்னங்க செய்யறது, இந்த இதை இல்லாம ஆக்கிறதுக்கு அவருக்கும் மருந்து தெரியாது, அவரை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் தெரியாது, அந்த பயம்தான் எல்லாருக்கும். அதனால இல்ல, என்னால இப்ப கலைவாணனுக்கு ஒரு அட்வைஸ், அதுல எனக்கு இருக்க முடியாது, கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்ல அவங்களே திங்க் பண்ணிட்டு சொல்லுவாங்க, நீங்களும் போய் வீட்டுல இருங்க, இங்க இருந்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ல போறாங்க. நிச்சயமா சொல்லுவாங்க, அவங்க திங்க் பண்றாங்க. அதாவது ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு மெல்ல மெல்ல, இப்ப ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் மெல்லத்தான் செய்யலாம். இப்ப 70 வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் உள்ளுக்க இருக்கிறாங்க, இருங்க சொல்றாங்க, பேருந்து சொல்றாங்க, சின்ன பிள்ளைகளையும் இருங்கன்றாங்க. ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உள்ளுக்க கொண்டு போலாம், அவங்களுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரலாம். அதனால இந்தியாவால முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் அதாவது வீடு வாசல் இல்லாமல் அந்த வெளியில இருக்கிறவங்களுக்கு அவங்கதான் பாவம், அவங்களாலதான் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நில வறுமையொழிய வீடு வாசலோட நல்ல ஒரு சின்ன குடிசை இருந்தாலும் அதுக்குள்ள இருந்து வாழ்றவங்களுக்கு கூட வாழலாம் என்று நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வழி வரும், கடைப்பிடிச்சு அரசாங்கம் இப்படி செய்யுது அப்படி செய்யுது சரியில்லை என்றது சொல்லக்கூடாது. அரசாங்கத்தாலையும் இப்ப பாருங்க எங்களால அள்ளக்கூடிய அளவு தானுங்க கையில அள்ளலாம். அரசாங்கம் என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு ஒரு பொட்டி ரொம்ப நல்ல பொன் மணி எல்லாம் இருக்கு, சரி நீ உனக்கு வேணுமானதை அள்ளி கொண்டு போ உங்க கையில சொன்னா நீங்க எவ்வளவு அள்ளுவீங்க, அதைத்தான் அரசாங்கம் செய்யுது. ஒவ்வொரு வீடா வந்து எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு மாஸ்க் கையும்
5: பிரைம் மினிஸ்டர் ட்விட்டர்ல வந்திருக்காரு, அதுல கேக்குறாரு எல்லா டீடைலையும்.
1: நான் சொன்ன

0: கேட்டார்கள். நானும் பதில் சொன்னேன், ஏதாவது நான் தவறுதலா பேசியிருந்தால் எல்லாரும் என்ன மன்னிச்சு கொள்ளணும் என்று கேட்டுக்கொண்டு.
1: அப்படிலாம் இல்ல சகோதரி, கலைவன் பேசுறேன், அப்படிலாம்
0: விடைபெற்றுக் கொள்ளாதே. இப்ப நீங்க சொல்றத பிள்ளைகள் கேட்கும் கலைவாணன், சரியா? நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டு படிக்கிற பிள்ளைகள், அதே போல அரசாங்கம் சொல்றதையும் மக்கள் கேட்க வேண்டும் என்ற அந்த நியதி, அந்த கட்டுப்பாடு இருக்குது என்றதை நாங்க சொல்லிக்கொண்டு முடிச்சு கொள்ளலாம். சரியா? நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி செல்வகுமார். எதுக்கு இருமாம இருங்க, நீங்க வந்தோடனே எனக்கு நாலு தடவை இருமல் வந்துருச்சு, அதான் யோசிச்சலாம். பொய்யில நீங்க வந்தோன்னு காலையில இருமையில பேர்ந்து எனக்கு இருமல் வந்துருச்சு, எதுக்கும் பாக்கலாம்.
2: இல்ல எனக்கே வந்து இந்த போன் பேசும்போது அது போன்ல வருது, அதை கேட்டு கேட்டு அணி செயலாட்டம் நம்மளும் இரும வேண்டியதா இருக்கு.
0: என்ன சாட்டிட்டீங்க மற்றது? இன்னும் மறுபடியும் உடலை பார்த்து கொள்ளுங்க, இருமல் இருக்கு, சின்ன சளிதானே என்று இருக்காம உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நான் இப்ப 6 மாதம் 8 மாத காலமா இந்த சளி வருத்தத்தோடு, இந்த கோல்டுக்கு நானும் கை வைத்தியங்கள் செய்யாத வைத்தியம் இல்ல. கடைசியா இங்கிலீஷ் மருந்து ஆன்டிபயோட்டிக் தான் எடுக்கலாம், போக முடியாது டாக்டர்கிட்ட, ஆனா எனக்கு நிக்குது இல்ல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் சில நேரங்கள்ல ரொம்ப
2: கஷ்டப்படுறேன்.
0: அதுக்கும் கொஞ்சம் இருந்துச்சு, வெத்திலையில இஞ்சி எல்லாம் வச்சு தேன் எல்லாம் வச்சு சப்பி பார்த்தேன், ஒரு பேக்கெட் வெத்திலைக்கு மேல சப்பி
2: பார்த்தேன். பருத்தி பால் போட போறோம், பருத்தி பால் போட்டு அதிமதுரம் எல்லாம் இடிச்சு போட்டு அது சூடா குடிச்சோம்னா எப்பேற்பட்ட இருமலா இருந்தாலும் கப்புனு ஆபாயிரும்.
0: அது என்ன பால் அது எனக்கு சொல்லுங்க.
2: பருத்தி கொட்டா இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமாம்.
2: மாடு சாப்பிடும், மாடு சாப்பிடும், அத வந்து ஊற வச்சு ஆட்டணும். ஆட்டினா அதுல பால் மாதிரி வரணும், அதை புளிஞ்சு வடிகட்டி அப்படியே சுட வச்சு அதுல ஏலக்காய் திப்பிலி அதிமதுரம் எல்லாம் இடிச்சு போட்டுறணும். இடிச்சு போட்டு கொஞ்சம் மண்டவல்ல நல்லா கலந்துக்கணும், கலந்து நல்லா பாயசம் மாதிரி ஆகணும், குடிக்க நல்லா இருக்கும். குடிச்சா எப்பேற்பட்ட இருமலா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிடும், அப்படியே நுரையீரல் இருக்கிற சளி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம்.
0: சரி, இந்த மண்ட வெள்ளமண்டு எடுத்துக்க சொன்னீங்க, அது ஏன் அந்த மண்ட வெள்ளமண்டு வந்தது அது சொல்லுங்க.
2: மண்ட வெள்ளமண்டு பெருசா இருக்கும், பெரிய மண்ட மாதிரி இருக்கும் அந்த வெள்ளம், அந்த வெள்ளம் அது அச்சு வெள்ளங்கிறது சின்ன சின்னதா இருக்கும், அச்சு வெள்ளங்கிறது நீல நீளமா பெருசு மாதிரி இருக்கும்,
0: வெள்ளம் மாதிரி
2: மண்ட வெள்ளம் கேட்டா தான் தருவாங்க.
0: அது தெரியாது,
2: கடையில போய் மண்ட வெள்ளம் கேட்டா வெள்ளம் கேட்டா இந்த மாதிரி நீண்டம் இருக்கிறது கும்பு கும்பா இருக்கும், அதுதான் தருவாங்க.
0: நல்ல, அது என்ன பன வெள்ளம் சொல்றீங்க நீங்க? பன வெள்ளம்
2: பாதி பாதியா இருக்குமா?
0: இது என்னத்த செய்திருப்பாங்க?
2: இந்த இதுவும் வந்து கரும்புல தயார் பண்றது,
0: கரும்பு கரும்பு கரும்பு
2: உருண்டை உருண்டையா இருக்கும்,
0: இருக்கும் இருக்கும்,
2: அதுல வந்து உப்பு தன்மை கம்மியா இருக்கும்.
0: சரி சரி, நல்ல நல்ல நல்ல செல்வகுமார், நல்ல
2: நல்ல.
0: ஐயோ, தெரியாம கட் பண்ணிட்டேனே, ஏதோ சொல்ல வந்தீங்க. என்ன முத்துவன் இன்றைக்கு நித்திர வெள்ள மாட்டார். சரி, ஏதாவது ஒரு பாடலை எடுத்து வரலாம். இவ்வளவு நேரம் களைச்சு களைச்சு கதை பேசி களைச்சு போனேன். ஆஹா, சரி, ஒரு ஒரு பாடல் எடுத்து வரலாம். கையை கட்டிய பாடல் ஒன்று.

0: நேரம் சரியாக 12:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இளைஞர் நேரம், கனடிய நேரம். சரியாக இப்பொழுது 2:52 காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய மீனா சுவாமிநாதன், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மீனா சுவாமிநாதன்?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா.
0: நீங்க தூங்காம இருக்கிறீங்க, என்ன நடந்தது?
1: ஆமா, இவங்க நாங்க கட்டப்படி நான் படுத்தபடி 12 தூங்கிடுவோம்.
0: சூப்பர் சூப்பர், அப்ப நல்லா.
1: நான் படிக்க எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பசங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு கட்டாத எல்லாம் தப்பு திரும்பி தண்ணி வச்சுட்டு தண்ணியை குடிச்சு.
0: மீனா சுவாமிநாதன், உங்களுக்கு இந்த கொரோனா வைரஸுக்கு பயமா? நீங்க
1: அது அது எதாவது நம்ம துணிந்து தொடர்ந்து தொழில் கிடையாது தம்பின்னு அந்த மாதிரி தொழில் உள்ளவனாலாம்.
0: அதான்டா உண்மை. சூப்பர். அப்ப இன்றைக்கு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? இன்றைக்கு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு வந்து என்ன பாட்டுனா, இந்த எதற்கும் துணிந்தவன்டா, எது எது எது ஜெயிச்சவன்டான்னு ஒரு பாட்டு இருக்கும். அதே மாதிரி பாட்டுல இன்னும் 2-3 பாட்டு இருக்கு.
0: பழைய பாட்டு ஒன்று இருக்கு, துணிந்தே துயரம் கொள்ளாதே சோகம் கொள்ளாதே.
2: அண்ணாதி விஜய்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, அது ஒரு அந்த படம் நல்லா இருக்கும். இது வந்து துணிந்த பின் அது வந்து கொஞ்சம் சோகம் கலந்துதான் வரும். வந்து எதற்கும் துணிந்தவன்டா போட்டவன்டான்னு அப்படிங்கிற பாட்டு இன்னொன்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மத்தியான கேட்டாங்க, நல்ல ஒரு பாட்டு கேட்க சொன்னாங்க. நம்ம ஊர் எஃப்எம்ல
0: என்ன பாட்டு
1: அது? அந்த பாட்ஷா படுத்தது ராரா ராமையா. ஆமா ஆமா ஆமா, ராரா ரா ராமையா. எட்டு எல்லாம் எட்டு எட்டா வரும் அந்த பாட்டு. வந்து நினைச்சோம்னு மனிதனுக்கு வந்து எல்லாம் எட்டு எல்லாம் எட்டு எட்டா பிரிச்சுக்கணும்.
0: பிரிச்சுக்கணும் கடைசி எட்டு அது.
1: ஆமா அதே 64
0: கடைசி எட்டு.
1: அவன் 64 வயசுல எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க.
0: 64 சரியா? என்னங்க நீங்க?
1: ஆமா இல்ல இல்ல, அந்த கவிஞ அப்படி சொல்றான், 64 வயசுக்குள்ள முடிச்சுக்கணும், அத எல்லாம் இது பண்ணிடணும் அப்படின்னு
0: கண்டு சொல்ற
1: சொல்றான்.
0: அப்ப என்ன
1: முதல்ல போட்டான்? நீ முதல்ல போட்டான் நீ எடுத்தா?
0: நிச்சயமா. இங்க காரசாரமா நிகழ்ச்சி வாக்குவாதம் போய்கொண்டிருந்தது. கேட்டீங்களா வானொலியை? கேட்டீர்களா நீங்க? மீனா சுவாமிநாதன், அப்பதான் தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கு என்று தெரியும். நான் ஏன் எடுக்கலை என்றும் உங்களுக்கு புரியும். அது கேட்டு பாக்கணும். கேட்காம தெரியாது. சரி, உங்களுக்கு அப்ப ராரா ரா ராமையா இன்றைக்கு?
1: தெரியும்
0: எனக்கு அந்த பாட்டு, எட்டுக்குள்ளே. நீங்க அப்ப எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க? எத்தனை மணிக்கு காலையில எழுந்திருப்பீங்க அத சொல்லுங்க.
1: ஒரு 5:30 அலாரம் வச்சிருக்கேன்.
0: அப்ப தூக்கம்
1: நீங்க 12 மணிக்கு
0: படுப்பேன்.
1: 5:30 ஆலரம் வைக்கிறனா எங்கூ ஸ்டேஷன் 6:05 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அத ஒரு 6 மணிக்கு போட்டோம்னு வச்சுக்கலாம். 6:05 ஒரு இது வந்து இன்சோல் அமுதணும். யார் யார என்ன செய்யறா போறா வரா இப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில வந்து ஒரு தத்துவம் ஆகணும்.
0: பக்கத்துல சந்தன ராஜ் மாமா வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. மாமிசம் சாப்பிட்டா பேய் பிடிக்கும்.
1: பயங்கரமான ஒரு நிலையிலதான் இருக்குது. என்ன பண்றது, எப்படிதான் அதுக்கு தீர்வு காண போறாங்க.
0: இந்த சிட்டிக்கு வந்துருச்சு மாமா, இங்க அப்பாக்கு சொல்லி கட்டின பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருந்தார். மகன் சொல்லி வந்து சொல்லிட்டு போனார், வெளியில போக வேணாம், ஏன்னா 70 வயதுக்கு மேல போக வேணாம்னு சொல்லிருக்காங்க அப்பாக்கு. சளித்தன்மையா இருக்குது, டக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியா ஒரு மாடு எடுத்து பின்னே கட்டி வச்சிருந்தா பாலை மட்டும் கறந்து குடிச்சிருக்கலாம் இல்ல, புள்ளையும் வாங்கி
1: போட்டு. இந்த வருத்தம் வந்து மனிதர்கள் மட்டும் தான் தாக்குது இல்லையா,
0: மிருகங்களுக்கே வரல இல்ல
1: வரல, அதுதான் அது என்னங்கறது இன்னும் தெரிய மாட்டேங்குது.
0: என்னன்னு
1: தெரியல. அது சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில நோய் எல்லாம் மனிதர்களோட மிருகங்களுக்கும் நிறைய வந்து அதையும் தாக்கும்,
0: சேதம் வரும். நிச்சயம்
1: இது வந்து மனிதர்கள் மட்டும் தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் இருக்கு. உண்மை
0: உண்மை உண்மை, அதுதான் என்னன்னு தெரியும். அதனால நான் மிருகமா மாறலாம் இருக்கேன்.
1: பசுவா மாற போறீங்களா?
0: பசுவா மாமா, கொஞ்சம் பயங்கரமான மிருகமா இருக்கணும். அப்ப
1: பயமுறுத்தன
0: புலியா வரட்டா, எப்படி என்ன புலியா மாறட்டா, ஆனா பொருத்தம் வந்து யானைதான். சுவாமிநாதன், சுவாமிநாதன், சுவாமிநாதன் நீங்க மாமாக்கு ஒரு காதல் பாட்டு பாடி காட்டுங்க.
1: காதல் பாட்டா? காதல் பாட்டு பிடிக்குமா? கல்யாணம்
0: கல்யாணமா இல்லைங்க, மனைவிக்கே பிடிக்குது காதல். நீங்க அவரை மணிய பார்த்து பாடுறதுக்கு தான்.
1: மனசு கொஞ்சம் எனக்கு கொடு அக்கா மகளே, மனசு மகளே, மனச கொஞ்சம் எனக்கு கொடு அக்கா மகளே. பச்சை
0: பிள்ளையாட்டங்களா நீங்க நீங்க மூலமா கண்டுபிடிச்சீங்க. நான் ஒரு சின்ன பிள்ளையாண்டு பாருங்க, வேற எப்படி கேட்கலாம் சொல்றேன்.
1: போட்டு இவரா வரி போறது, இவரு ஒரு கவிஞரா மாறிட்டாரு.
0: கவிஞரா மாறிட்டாரு பாருங்க. மனசு இருக்குது, மனசு இருக்குது, பச்சை பிள்ளையாட்டம் இன்னும் அப்படித்தான் வரும்.
1: மனசு இருக்கணும், மனசு இருக்கணும், பச்சை பிள்ளையாட்டம் பாடல்.
0: சுவாமிநாதன் அவர் மனைவி தூங்கிட்டான், அதனால மனசு பாருங்க மாமா, அந்த தூங்குற கேப்பட்ல என்ன பாட்டு பாடுற.
1: அவ
0: தூங்கிட்டா,
1: வானொலி நேயர் ஒருத்தவங்க ஜெர்மனியில இருக்காங்க, அவங்க கூட பேசும்போது சொல்லியிருந்தாங்க,
2: அவங்க இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
0: எங்கட செய்தி வாசிப்பாரு எங்களுடைய கே சி துரை அவர்கள், அவருடைய இடத்துக்கு டென்மார்க் எல்லாம் இப்ப லொக் அவுட் எல்லாம் அங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க, அங்கேயும் வந்துருச்சு
2: பயங்கரமா.
0: அங்க எல்லா நாட்டுக்கும் வந்துட்டு மாமா, பரவாயில்ல நாடன்னு இல்ல அங்க
2: இல்ல.
0: எல்லா நாட்டுக்கும் வந்துருச்சு.
2: காலையில கூட அட்டவணை கொடுத்திருந்தாங்க, காலையில கூட எல்லா நாடுகளுமே அந்த உயிரிழப்பு பத்தியும் நிறைய போட்டிருந்தாங்க.
0: நிச்சயம்
2: சீனாவுக்கு அடுத்து இத்தாலி போட்டிருக்கு,
0: இத்தாலி
2: உயிரிழப்பு
0: கூட இத்தாலி ஈராக் அப்படியே போகுது.
2: உண்மையிலே உண்மையிலே பாவம், என்ன பண்றது, மக்கள் எப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல.
0: எதிர்பார்க்கல
2: நேர்கள் கூட சொல்லியிருந்தாங்களே, இன்னைக்கு இப்ப இருந்தவங்க நாளைக்கு காலையில சொல்லியிருந்தாருல, ஒரு சிவகுமார் நினைக்கிறேன், திருப்பி அந்த போட்டோ எடுத்து திருப்பி போட்டிருந்தாங்க 15 நிமிடத்துக்கு முன்னால இவர் இப்படி இருந்தாரு இப்படி ஆயிட்டாரு
0: அப்படின்னு. நிச்சயம் சுனாமி
2: வரும்போதும் அந்த தெரியல பூமி அதிர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு செகண்ட்ல கொண்டு போயிருது இல்ல,
0: கொண்டு போயிருக்கு,
2: எதையுமே எடுக்க முடியாது,
0: எடுக்க முடியும்.
2: சேகரிச்சு
0: வச்சு பிரயோசனம் இல்ல. இப்ப நான் யோசிக்கிறேன், நான் இப்ப நான் வச்சுக்கிற இந்த காசு பணத்தை மற்றது இந்த இதெல்லாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். ஒரு உரன்னு செலவழிக்க முடியாது, வெளியில போக முடியாது. அவர் கேட்டு கொண்டு கேட்டுங்க, இப்ப பேங்க்ல இருந்தாலும் எடுக்க முடியாமா திடீரெண்டு எடுக்க முடியாது.
2: அந்த பணம் மூலமாவும் இந்த வைரஸ் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது வந்து நாங்க பணம் என்றோம்னா அந்த பணம் இன்னொருத்தருக்கு போகுது, அந்த கை மூலமாவே அது பரவுது இல்ல.
0: நிச்சயம் உண்மை. இப்ப என்ன கார்டுகளை தான் கேக்குறாங்க, அதுல பணம் வாங்கினா அதுல டச் பண்ணி போட்டு போக சொல்லி அந்த கார்டை வச்சு. மற்றது பேங்க் எல்லாம் வேலை செய்யாம போனா பேங்க்ல நாங்க பணத்தை போட்டுட்டு சரி நாங்க இருக்கலாம்னு பார்த்தா அது தேவைக்கு எடுக்க முடியாது, அவன் மூடிட்டு போயிட்டு
2: அவருக்கு அதுக்கான அந்த கார்டை கொண்டு காமிக்க வேண்டியது.
0: கார்டும் அதுவும் அங்க ஒர்க் பண்ணலாம் தானே மாமா, அது அந்த பேங்க் வந்து. ஆனா அதெல்லாம் அவங்க சிஸ்டம் எப்படி செய்யறாங்கன்னா வீட்டுல இருந்து இவங்க வேலை செய்யலாம், அந்த கம்ப்யூட்டரோட வேலை செய்யறாங்கலாம் வீட்டுல இருந்து.
2: சென்னை எல்லாம் கூட அப்படி ஐடி கம்பெனி எல்லாம் அப்படிதான் சொல்லிருக்காங்களா.
0: நிச்சயம் நிச்சயம்,
2: யாரும் ஆபீஸ் வர வேண்டாம், வீட்டுல இருந்தே அதை வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க.
0: நிச்சயம் மாமா. அப்ப நீங்க என்ன மாமா செய்ய போறீங்க, கடையை கொண்டு வீட்டை
2: கொஞ்சம்
0: கடையை போட்டு இருக்கும். நிச்சயம் நிச்சயம்,
2: விலைவாசிகள் வந்து ஏத்திடுறாங்க, அதிகமான விலைக்கு விற்கணும்னு ஒரு ஆசை வந்துருது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மக்களுக்கு வந்து நம்ம ஒரு பொருள் இந்த கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட இருக்க
0: மாட்டேங்குது. நிச்சயமா அது அது ஒரு கூடாத பழக்கம் மாமா.
2: ஆமா நிச்சயமா,
0: அது உண்மையிலேயே ஒரு
2: டிமாண்டான நேரத்துல பாருங்க. அது இதுல ஒரு வெள்ளம் அந்த மாதிரி சூழ்நிலை பாருங்கன்னா, பால் வந்து சாதாரணமா ஒரு 1.5 லிட்டர் பால் வந்து அந்த 15 ரூபா 20 ரூபா விக்குதுன்னு வைங்க, அது உடனடியே அந்த 1.5 லிட்டர் பால் 50 ரூபா அப்படி விற்க ஆரம்பிச்சிடுறாங்க.
0: தெரியாம அவங்க அப்படி
2: நினைக்கிறாங்க. நிகழ்ச்சியில பாடல் வந்து அழகன் திரைப்படத்துல இருந்து போடுங்க, ஜாதி மல்லி பூச்சரமே.
0: ஜாதி.
2: ஜாதி மல்லி பூச்சேருமே. என்ன சாமிநாதன், என்ன குரலையே காணும்?
0: நீங்க இதுல சேர்த்துக்கிறேன், அன்பு உறவுக்கு எடுத்து விடுறேன்.
2: நீங்க வந்து அந்த சில படங்கள் இதெல்லாம் கூட அதுல போடணும், அன்பு உறவுகள்ல போடுங்க சரியா?
0: நான் அதுல இங்க போடுறேன்,
2: உங்களுக்கு தெரியல அது. ஆமா ஆமா,
0: நல்லா நல்லது நல்லது. சுவாமிநாதன் இப்ப சுவாமிநாதன்
2: பாட்டு என்ன
0: பாட்டு?
2: வாழ்க்கை இருக்கு ராமையா.
0: மாமா அரவி அரவி பொண்ணு குடுத்துட்டு போங்க மாமா, உழைச்சிருக்கவங்க எல்லாம் கையை எடுத்துங்க. அல்லாட்டி பாட்டு இல்லாம நான் இப்ப உங்கட பாட்டையும் தந்துட்டு முடிவுக்கு போயிருவேன்.
2: நீங்கள் இந்நேரம் விழித்திருந்தால் உங்கள் கையை உயர்த்தினால் நம்மளுடைய வாட்ஸ்அப் பக்கத்திலே உங்களுக்கு உடனடியாக பாடல் வழங்கப்படும். மீண்டும் இணைகிறார், அடுத்து இணைகிறார் நம்முடைய ராணியம்மா.
0: ராணியம்மா, ராணியம்மா, ராணியம்மா ஒரு நிமிஷம். மீனா சுவாமிநாதன், அடுத்த பாடல் உங்களுடைய பாடல் சரியா? சரி, நன்றிங்க, நன்றி. கேட்டுட்டு தான் நீங்க கேட்டுட்டு தூங்க.
1: அந்த ஒரே ஒரு ஒரு நிமிஷம் நான்
0: சொல்லுங்க.
1: அந்த கொரோனா வைரஸ் இருக்குல்ல, அது வந்து தினமும் வேப்பம் கோந்து இருக்கு பாருங்க.
0: இங்க கிடைக்காது, இங்க இங்க இருந்தா நான் வேப்ப மரத்தையே கடிச்சு தின்றுவனே.
1: அவன் வேப்பம் வந்து மஞ்சள் பவுடர் இருக்கு பாருங்க,
0: அதுவும் வேப்பம் இல்லையும்
1: அது வேப்பலாம் மிளகு மிளகு மிளகு தூள்
0: மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும்.
1: சேர்த்து அரைச்சு வெந்நீர்ல போட்டு பொதிக்க வச்சு துளசி கிடைக்குமா?
0: துளசி கிடைக்காது இங்க.
1: துளசி கிடைக்காதா?
0: வேப்பம் இல்ல கிடைக்காது, துளசி கிடைக்காது. நீங்க இங்க
1: அந்த மிளகு கிடைக்குமா?
0: மிளகு இருக்கு,
1: மிளகு மிளகு பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி
0: இஞ்சி.
1: ஆமா, இந்த மூணையும் கூட போட்டுறோம்மா. மிக்சியில விட்டு அடிச்சு நம்ம வெண்ணில கொதிக்க வச்சு காம்ப வந்து டீ டீ மாதிரி சாப்பிட்டுருக்கோம், பால் கலக்காம.
0: சரி, இந்த நேரம்
1: செய்யறேன்னா செஞ்சா போதும்.
0: சரி,
1: அந்த மூணு நாள் உபயோகம் வந்து 15 நாளுக்கு இதாகும்.
0: சரி, நான் செய்யறேன். நான் இண்டையில இருந்து இன்றைக்கு எப்படியும் நான் குடிக்கிறேன். ஒருக்காவா குடிக்கணும்?
1: என்னம்மா
0: ஒருக்கா குடிக்கணுமா? ரெண்டு மூணு தினம் குடிக்கலாமா?
1: அத வச்சுட்டு காம்பூரம் விட்டு மத்தியானம் விட்டு நைட்டு
0: வருது குடிக்கிறேன் நான். சரி,
2: எலுமிச்சம்பழத்தை வந்து சுடு தண்ணியில போட்டு குடிங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ குடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு வரல, அவர் காளிதாசர் தான் கேக்கணும். அவர் ஒரு நாள் லைன்ல எடுத்து கேளுங்க.
0: நேற்று சொன்னாலும் அதை என்ன வாங்கல, எல்லாரும் பெருங்காயம் கடையில இல்லாம போகும். நல்லது சுவாமிநாதன், நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. எங்க ராணியம்மா, ராணியம்மா நீங்க வாங்க. ராணியம்மா சொல்லுங்க. ராணியம்மா உங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்தேன் ராணியம்மாவை காணலே. தெரியலையே இந்த காற்று என்ன செய்யுதுண்டா? ராணி அம்மாவை பின்னுக்கு தள்ளிட்டு தான் முன்னுக்கு வந்து என்ன அமைதியாமா அவருக்கு என்ன? நேற்று சொன்ன கொஞ்சம் தனக்கு பேச முடியாம இருக்குது, சனித்தன்மை இருக்கு. ராணியம்மா பேசுங்க.
3: அம்மா
0: அம்மா கெட்டிக்கா அதே என்னது எருமையா? ஈனாக்கு என்ன? எங்க ஆனா அவன் தான் ஈனாக்கு என்ன?
3: இல்லை இல்லை
0: இல்லை ஈயல்னாக்கு
3: ஈக்கள்
0: ஈக்கள் ஊனாக்கு
3: உரல்
0: உரல் ஊவன்னாக்கு என்னங்க?
3: ஊசி
0: ஊசி ஏனாக்கு என்ன? கட்டி காரி உங்களுக்கு யாருக்கு சொல்லி தந்தது? யாரம்மா சொல்லி தந்தது? செல்ல குட்டி ஒரு வயசுல இப்படி நல்லா சொல்றீங்க நீங்க கட்டி காரி.
3: எனக்கு இது
0: அதுல இருந்து நீங்க இந்த வயது மட்டும் அப்படித்தான் சொல்றீங்க இல்ல? அந்த சொல்ல மாத்தவே இல்ல. என்ன
3: அந்த கிளாஸ் தாண்டலையா?
0: தாண்டல அது தாண்ட இல்ல. இன்னைக்கு ராணியம்மாக்கு என்ன பாட்டு பாக்கலாம்? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு பாக்கலாம்.
3: எனக்கு இதயத்துல இருந்து பொட்டு வைத்த வட்ட
0: பொட்டு வைத்த வட்ட நிலா அதா
3: அந்த பாட்டு தான் தெரியாதா?
0: அது ஏன் இன்னைக்கு பொட்டு வைத்த வட்ட நிலா?
3: உங்ககிட்ட போன வாங்கும்போது பேச போன வாங்கும்போது அதான் ஞாபகம் வந்தது.
0: பொட்டு வைத்த மாமா போயிட்டு ஜாதி மல்லி சரமே ஜாதி மல்லி பூச்சரமே. என்ன மாமா பூவ கேக்குறா நீங்க பொட்ட கேக்குறீங்க? என்ன ஒன்றுமா புரியல.
3: மங்களகரமா இருக்குதுங்களா?
0: அப்ப புடவை யார் கேக்குறது? காஞ்சி பட்டுத்தி அண்ணன் பாட்டு கேட்காமலே போயிட்டாரு. இப்ப திரும்பவும் கால் பண்ண வரே இல்ல. அண்ணனுக்கு என்ன பாட்டு குடுக்கறான்னு தெரியாது அண்ணனுக்கு.
3: அந்த பாட்டு
0: என்ன பாட்டு அண்ணனுக்கு கொடுக்க? மச்சான் கொல்லி குடுக்கறாரு பாருங்க.
3: அஞ்சு கஜம் காஞ்சிப்பட்டு
0: அஞ்சு கஜம் காஞ்சிப்பட்டா நான் கேட்காத பாட்டு மாமா அனுப்பி வைங்க. அஞ்சு கஜம் காஞ்சிப்பட்டு நான் கேட்கவே இல்ல.
3: உண்மையா
0: நீங்க
2: அனுப்பி
0: பாட்டை எடுத்து வர்றேன் ராணியம்மா. இப்ப வாவாவுக்கு பிறகு ராணியம்மாட பொட்டு. சரி, இப்பொழுது எங்களுடைய மீனா சுவாமிநாதனுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. உங்களுக்கு யார் யாருக்கு பாட்டு வேணுமோ எல்லாரும் கையை உயர்த்திருங்கோ, அப்பதான் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வரும். சரியா? கையை உயர்த்தன. ஏன்னா நீங்க தூங்கி இருந்து நான் பாட்டு போட்டு பிரயோசனம் இல்லையில்ல, அதுக்குதான் கையை உயர்த்த சொல்றது. இப்ப மீனா சுவாமிநாதன்

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் மீனா சுவாமிநாதன். உங்களுக்குரிய பாடல் ஒலித்தது இப்பொழுது. அடுத்த பாடல் எங்களுடைய ராணியம்மா உங்களுடைய பொட்டு வைத்த பட்டனிலா. காற்றிலேயே வருகிறது, கேட்கலாம். பொட்டு வைத்த வட்டனிலா என்ன வர மறக்கிற ராணியம்மாவுடைய பாடல் எப்பொழுது காட்டளிக்கு

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ராணியம்மா. அடுத்து சந்திரராஜ் மாமா, உங்க பாடல் காட்டளிக்கு வருகிறது, கேட்கலாம்.
1: ஜாதி மல்லிப்பூச்சடமை பாடல் காட்டளிக்கு வருகிறது. இது சந்திரராஜ் மாமா விரும்பி கேட்ட பாடல்.

எங்களுடைய சிலுவை சந்திரராஜ் மாமா கேட்ட பாடல். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய ராஜவேல் நீங்கள் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது.

பாட்டை விரும்பி கேட்டவர் ராஜவேல், விமலா ராஜவேல் இவர்கள் கேட்டார்கள். அடுத்த பாடல் ஷாகுல் ஹமீத், உங்களுடைய பாடல், உங்களுடைய பேரை பாவிச்சு ராணி அம்மா இந்த பாட்டை கேட்டிருக்கிறார். பாடலை பார்க்கலாம். நேரம் சரியாக 1:07, இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:37.

இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தா ஷாகுல் ஹமீத். நீங்க இல்லாமலே உங்களுக்கு பாட்டு கேட்கறதுக்கு ஆக்கள் இருக்காங்க பாருங்க, சூப்பர். சரி, இப்ப அடுத்து எங்களுடைய யார் கேட்டிருக்காங்கன்னா, எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார். தூங்கிட்டீங்களோ தெரியாது, உங்களுடைய பாடல் மௌனமான நேரம் காட்டளிக்கு வருகிறது.

இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல் புதுக்கோட்டை செல்வகுமார் உங்களுக்குரிய பாடல். நீங்கள் கேட்டு மறந்திருப்பீர்கள், எல்லோரும் விழித்திருந்தவர்களுக்கு மட்டும் நான் பாடல் கொடுத்திருக்கிறேன். கை உயர்த்த சொன்னேன், யாரும் கை உயர்த்தல, அதனால நான் நிறைவுக்கு கொண்டு

போகிறேன். இப்பொழுது நேரம் சரியாக 1:18, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:47. இன்று இணைந்து சிறப்பித்த என் நண்பர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்தவர்கள் ரேவதி அம்மா, ஷாவுல் ஹமீத், ராஜ்குமார், இளவரசு, புதுக்கோட்டை செல்வகுமார், சிந்தனை செல்வன், நயனா முகமது, மேர்சி ராணி, கலைவாணன், முத்துவேல், மீனா சுவாமிநாதன், சந்தன ராஜ்மாமா, ராணியம்மா, ராஜவேல், ஆண்டாள், ஜெகபிரசாதி கண்ணா, இவர்களெல்லாம் அதில் கேட்டு எழுதி கேட்டிருக்கீங்க. ஆர்வி பாஸ்கர், இன்னும் யார் யார் கேட்டிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் நாளை அந்த பாடல் வரும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு பிடித்தமான ஒரு பாடல், சுகமாக இருந்தாலும் நல்ல கருத்துள்ள இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். அங்கிருக்க பொழுதும் இங்கிருக்கிற பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, வாழும் உலகத்தில் வாழும் எல்லோரும் நலத்தோடும் நோயற்ற வாழ்வோடு சுகமாக இருக்க வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளே, இந்த பாடலோடு நிறைவு பெற்று மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

எடுத்துட்டியா? அதுல 22வது பக்கத்துல சாந்தி எப்பவும் பாடுற ஒரு பாட்டை எழுதியிருப்பேன், அதை நீ பாடு. உன் குரலும் சாந்தி குரலும் ஒரே மாதிரி இருக்கு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

அன்போர்களுக்கு நலம் தானே எல்லோரும் முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நிறைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா இன்று அதாவது 2016 2022 அதாவது 16 இரண்டாம் மாதம் 2022 ஆண்டு மன்னிக்க வேணும் ஆஹா எனக்கு மாறுது ஆண்டு வந்து 22 என்று உங்களுக்கு சரியா சொன்னதான் இன்றைக்கு இது வந்து மறு ஒளிபரப்பு அல்ல நேரடி ஒளிபரப்பு என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். கலம்பம் நிகழ்ச்சி அதை ஏற்கனவே அப்பா அதில் எழுதி போட்டிருக்கிற அதாவது எங்களோட குரூப்புகளை இல்லாதவர்களுக்கு இதை அறிய கொடுக்கிறோம். நேரம் சரியாக 9:14 அது இந்திய இலங்கை நேரம். கரண்டிய நேரம் சரியாக 10:44. புதையல் நிகழ்ச்சியோடு வந்திருக்கிற என்ன இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது நீங்கள் சொற்களை கண்டுபிடிக்கத்தான் வேண்டும். ஆனால் இது வந்து இரு சொல் பொருந்திய சொற்கள் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் நான் தரவுகள் கொடுப்பேன், நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டும். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். எல்லோரும் வந்து எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஒரு வணக்கம் போடுங்க, கையை உயர்த்துங்க, கண்ணை காட்டுங்க, கைய அசைச்சு காட்டுங்க, கண்ணை காட்டுங்க, காற்றிலையில வந்து குரலை கொடுங்க, காலை மட்டும் காட்டிடுறாங்க. சரி முடிஞ்சாது ஓடி வாங்க பாக்கலாம். முதல்ல நான் ஒரு கண்ணன் பாட்டு எடுத்து வர போறேன். கண்ணன் பாட்டுக்கு பிறகு நீங்க காற்றடிக்கு வரலாம். சரியா முதல்ல வடலூர் ஆனந்தன் வணக்கம் போட்டிருக்கீங்க, காத்திருக்கிறோம் போட்டிருக்கிறார் பாருங்க. காத்திருந்து காத்திருந்து இந்த நேரத்தில் நிகழ்ச்சி வராம விட்டு மறுபொழுவிருப்பு வந்து இப்பொழுது யாரும் காத்திருக்கிறது இல்ல. சந்தனராஜ் மாமாவுக்கு ஒரு கும்பிடு, அது 4 ரோஸ் 2 சூப்பர் அடையாளம், மணிக்கோணம் 5 சூப்பர் அடையாளம், 6 ஒரு கும்பிடு போட்டிருக்காரு மாமா. இந்த கணக்கிலும் சொன்னாத்தான் உங்களுக்கு தெரியும் இது உண்மையா நேரடி ஒளிபரப்பு தான். வடலூர் ஆனந்தனுக்கும் எங்களுடைய சந்தனராஜ் மாமாக்கும் அன்பை தெரிவிச்சு கொள்கிறேன். வாங்க வாங்க நான் புதையல் நிகழ்ச்சி இன்றைக்கு பார்க்கலாம் எத்தனை பேருண்டு பேசி அந்த சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மற்றது மீண்டும் ஆனந்தன் தான் போட்டிருக்கிறார். இந்த பாடலை கேட்ட வண்ணம் காற்றலைக்கு வாங்குவோம்.

வணக்கம் குருபாஸ்கருக்கு, ஒரு வணக்கம் குருபாஸ்கருக்கு, ஒரு வணக்கம் மீரா அம்மா, நேரலே சந்திப்போம், வணக்கம், அனைவரும் கலந்து கொண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க மாமா. அது எனக்கு என்ன சைன் போட்டுக்கீங்கன்னு தெரியல மாமா. ரெண்டு கண்ணும் வாயும் தெரிகிறது, மற்றது தலைமாதிரித்தான் இருக்குது, இருந்தாலும் என்னன்னு தெரியல. அதை எப்படி சொல்றேன்னு ஒரு நாலு போட்டிருக்கீங்களா? அதுல சாக்லேட்ல ஒரு இலக்க என்ன, அதுல என்ன தோணுன்னா சாக்லேட், அதாவது சாக்லேட்ல கண்ணும் வாயும் வச்ச மாதிரி கிடக்குது. காற்றிலையில் அன்பாக வந்து போவோம். எங்களுடைய விஜய ராகவன் மிக விரைவாக குணமடைந்து காற்றலைக்கு வர வேணும் என்று எல்லாரும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அவர் நலம் பெற்று வர வேணும் என்ற நீண்ட நாட்கள் ஆகிறது. நலத்தோடு சில சோக சம்பவம் பெற்றுவிட்டது. இருந்தாலும் மனிதனாக பிறந்து விட்டால் இன்ப துன்பம், அது மட்டுமல்ல நோய் என்ற ஒன்று இப்போ எல்லாரையும் மாட்டி படைக்கிறது. துன்பங்கள் வந்து சேர அதோடு நோயும் வந்து எங்களை ஏலாமல் செய்து விடுகிறது. அதனால மிக நலம் பெற்று, உடல் நலமும் மனநலமும் பெற்று அவர் விரைவாக காற்றலைக்கு வர வேண்டும் என்று நான் எனது கண்ணனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். அதே போல நீங்கள் உங்களுடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்க. அன்பான உறவு, அழகாக பேசி செல்பவர் எங்கே.

மற்ற அன்பு உறவுகள் எல்லாரும் இந்த நேரத்துல மறு ஒளிபரப்பு தானே வர்றது. அப்ப அதை போட்டு போட்டு இப்ப வருது இப்ப வருதுன்னு காத்திருந்து இப்ப எல்லாரும் கேட்காமலே விட்டுட்டீங்க போல இருக்குது. ஓ சந்தனராஜ் மாமா ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்து கை உயர்த்திருக்கேன். உயர்த்த சொன்னாலும் டக்குண்டு இருக்கிறதே ரெண்டு கை, ஆனா அஞ்சு கையாக உயர்த்திட்டேன். எத்தனை பேர் இந்த குரூப்புகள இருக்கிற அத்தனை பேரும் இதுல என்ன விஷயம் பண்ணா குரூப்புகள நாங்கள் போடுறது எழுதுறது எல்லாம் சில அன்பு உறவுகளுக்கு தெரியறது இல்லை, அது பாக்குறது இல்லை. அதனாலதான் ஏதாவது ஒரு நாங்கள் அசம்பாவிதமா ஏதாவது ஒன்று பார்க்க கூடாத ஒன்றை போட்டா டக்குன்னு பாத்துருவார்கள். முக்கியமா ஒரு நல்ல விஷயத்தை போட்டா பாக்குறது குறைவு. இத்தனை பேர் குரூப்புகளை இருக்கிறீங்களா? அங்க இப்ப ஒன்று ரெண்டு மூன்று பேர் தான் இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்கறதாக நீங்க போட்டிருக்கீங்க. அது குரூப்ல மற்ற தனிப்பட்ட முறையா மற்ற எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். குரூப்ல இல்லாதவர்கள் இங்கே நீங்கள் காட்டலைக்கு வருவதற்கு ஆயத்தமாகவும் நான் சொல்லு கொடுக்க போகிறேன். பாடலை கேட்போம்.

புதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். முதல் சொல்லு நாங்கள் கொஞ்சம் இலவாக கொடுக்க போகிறேன். ரெண்டு பொருள், அதாவது ரெட்ட சொல்லாதான் எடுத்து வர இருந்தனா, இது ஒரு சொல்லு தான். இது வந்து எத்தனை எழுத்துக்கள் என்றால் மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு பெண்ணின் பெயர், இது ஒரு பூவையும் குறிக்கும். ஒரு பூவையும் குறிக்கும், மூன்று எழுத்துக்களால் ஆனது. ஒரு பெண்ணின் பெயர், இது ஒரு பூவையும் குறிக்கும். ஒரு பூவின் பெயர் எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள் பார்க்கலாம். எங்கே இது ஒரு பெண்ணின் பெயர், இது ஒரு பூவையும் பூவின் பெயர், பூவின் பெயர், பெண்ணின் பெயர் எங்கே பார்க்கலாம். இது ஒரு சொல்லுத்தான். இது எங்கே மூன்று எழுத்துக்களால் ஆனது.

0: காற்றலைக்கு பயமில்லாமல் வாங்கும் அங்க பாக்கலாம். அது கொஞ்சம் தரவுகளும் நான் கொடுக்க கூடும். நீங்க காற்றலைக்கு வர வேண்டும், வந்தால்தான் சுவாரஸ்யமா இருக்கும். நாளைக்கும் இந்த குரூப்புகளை யாருமே என்னும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதுன்றது பாக்கியில போல இருக்கிறது, பரவாயில்லை. கேட்டுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துலதான் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு போட்டு என்னென்று பார்ப்பார்கள். இது நேரடி ஒளிபரப்பு, அங்கே வாருங்கள். இது ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பூவின் பெயர். பூவையும் குறிக்கும், பெண்ணுக்குரிய ஒரு பெயர். இது ஒரு பூவையும் குறிக்கும். மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல். விரைந்து ஓடி வந்து நீங்க சொல்ல வேணும். நீண்ட நாட்களாக நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரையில, அதனால எல்லாரும் யோசிச்சு கொண்டிருப்பீங்கள். காட்டலைக்கு வாருங்கள். அங்கே பாப்போம். ஒரு அன்பு உறவு இணைகிறார் எங்கட. ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறேன். ஒரு நிமிஷம் ஓடி வாரேன். யார எடுக்கிறேன்னு தெரியல, உங்களை எடுத்தாச்சு. சரி, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். என்னண்டு ஆனந்தன் வணக்கம். நலமா இருக்கிறீங்க தானே ஆனந்தன்? முதல்ல நலமா
1: இருக்கிறீங்க.
0: துணிக்கு வந்துட்டீங்க பாருங்க. சரி, பூனைக்கு மணி கட்ட உடனே வந்துருவாங்க. புளிக்கு கட்டுவீங்களா நீங்க? இல்ல
1: கேக்குறேன்,
0: அதே அது பூனைக்கு யார் மணி கட்டுறேன்னு கேக்குறார்களே, அதுக்கும் எனக்கு ஒரு சந்தேகம். பூனைக்கு நல்லா நாங்க டக்குன்னு மணிய கட்டிடலாம். பால்ல கொஞ்சம் மயக்கம் மருந்து கொடுத்து கொடுத்து மணிய கட்டிடலாம். புலிக்கு கட்டுவீங்களா கேக்குறேன்னு
1: கடிச்சிருவாச்சு.
0: பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு கேக்குறாங்க, அதே கஷ்டம் மாதிரி சொல்றாங்களே. அப்ப புலிக்கு யாரு கட்டுறேன்னு சொன்னா துப்புரவுக்கு வரமாட்டாங்க போல இருக்குதே. நீங்க சரி, எங்க பாப்பா சொல்லுங்க பாப்பா, அதை என்ன சொல்லு? வடலூர்
1: தாமரை. தாமரை
0: ஆஹா, பாப்போம். சரியாண்டு பாப்போம். சரியா, விடைபெற்று நீங்கள் இணைஞ்சுக்கொள்ளலாம். நன்றி நன்றி
1: நன்றி.
0: எங்கே காற்றில் இணைஞ்சு கொள்ளும் எங்களுடைய குரு பாஸ்கர். ஒரு நிமிஷம் குரு பாஸ்கர், ஒரு நிமிஷம். என்னடா இது, இப்ப பேசுங்க.
1: குரு பாஸ்கர் பேசுறமா?
0: பாக்க தெரியுது.
1: முல்லையம்மா, முல்லை.
0: நல்ல ஒரு பேர் கொண்டு வந்திருக்கேன், முல்லை. அதை எழுதி வச்சுக்கலாம். முல்லை என்று யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட்?
1: இல்ல, மல்லின்னு கூட வச்சுக்கலாமா.
0: மல்லி மல்லி. குரு குரு குரு பாஸ்கர், உங்களுக்கு நல்ல பொம்பளை பேர் எல்லாம் வருது இல்ல?
1: இல்லம்மா, போன் சொன்னோம் மல்லி முல்லை எல்லாமே இருக்கு. கனகா
0: கனகா அட்டையாப்பா
1: கனகா மா கனகா
0: பாருங்க, எவ்வளவு கெட்டிக்கான பாருங்க. இதுல எதை எடுக்கிறேன்னு தெரியல எனக்கு. சரி, நான் வச்சிருக்கிற சொல்லு, நீங்க இதெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன் பாக்கலாம். சரியா? சரியா. உங்களோட நாளை என் பாடல சொல்லிட்டு போங்க. என்ன பாட்டு வேணும் நாளைக்கு?
1: நாளை பாடலாமா? நீங்க பூல ஆரம்பிச்சீங்க, நானும் பூல பாட்டு சொல்லிடுறேன்.
0: எல்லாரும் பூவில பூ வர்ற பாட்டே சொல்லிருங்க இன்றைக்கு. சரியா?
1: சரிம்மா. மல்லிகை முல்லை போடுங்கம்மா.
0: மல்லிகை முல்லை பொன்மணிக்கு
1: அண்ணனூர் கோயில்.
0: மல்லிகை முல்லை. சரி, நன்றி. மீண்டும் நீங்க நினைச்சு கொள்ளுங்க. சரியா ஷியாமலா, நீங்க ஓடி வந்தீங்க ஷியாமலா. அந்த பூவை சொல்லி இருக்கலாம் பாருங்க. எத்தனை பூவும் பெண்ணின் பேரும் சொல்லிட்டார்கள் பாருங்க. எங்கேயும் நீங்க ஓடி வாங்க பாப்போம். உங்களோட விடையும் கேட்டுட்டு நான் அந்த எந்த விட சரியான்னு பாக்கலாம். என்ன நாம வச்சுக்கிற சொல்லி யார் சரியா சொன்னதுன்னு பாப்போம். சொன்னவர்கள் சொன்ன பிறகுதான் சொல்லலாம். சரி, அடுத்த ஒரு சொல்லு கொடுக்கறேன் நான், அந்த சொல்லையும் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அதாவது மலருக்கு இது வந்து நான்கழுத்து சொல், இது வந்து நான்கழுத்து சொல். சரியா, இது வந்து நான்கழுத்து சொல். மலரை இப்ப முதல் சொல்லு, மலரை இப்படி அழைப்பார்கள், இப்படியும் அழைப்பார்கள். மலரை இப்படியும் அழைப்பார்கள். அதோடு ஒட்டி வர்ற அடுத்த சொல்லு, இது ஒரு ஆயுதம். ஆயுதம் அல்ல, இது ஒரு ஆயுதம். ஆயுதம் என்று சொல்லலாம், ஆயுதம் அல்லது ஒரு தற்பாதுகாப்புக்காக நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். மூன்றெழுத்து நாலு எழுத்து சொல் இரண்டையும் நீங்க சேர்க்க வேணும். அதாவது இரண்டு சொற்களால் ஆனது. இதுல ஒரு மலரை இப்படி சொல்லலாம், ஒரு சொல்லு வந்து மலரை இப்படி சொல்லலாம், அதோடு இணைந்து வாரது வந்து ஒரு ஆயுதம், லோகத்தால் ஆன ஒரு ஆயுதம். பார்க்கலாம் எங்கே கண்டுபிடிச்சோண்டு ஓடி வாங்க பார்ப்போம்.

மன்னிக்கவனும் என் நண்பவர்களுக்கு ஒரு சின்ன நான் ஒரு தவறு விட்டு விட்டேன். அதாவது இது வந்து ஐந்தெழுத்து சொல் நான் இப்ப கொடுத்தது. ஐந்தெழுத்து சொல் எங்க பார்க்கலாம். ஐந்தெழுத்தில் முதல் சொல்லு முற்பகுதியை எட்டிய சொல்லு மலரை இப்படி அழைக்கலாம். பிற்பகுதியை அழைக்கும் சொல்லு இது ஒரு பாதுகாப்புக்காக பாவிக்கும் ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். லோகத்தில் ஆனது லோகத்தில் மட்டுமல்ல அது எல்லாத்திலும் ஆனதாக இருக்கும். எங்கே பார்க்கலாம் கட்டிக்காரண்டா. இது வந்து ஐந்தெழுத்து சொல். ஐந்தெழுத்து சொல் முதல் சொல்லு ஆனந்தன் நீங்க சொன்னது சரி. ஆனந்தன் சொன்னதுதான் தாமரை என்பது சரியான விடை. அது எங்கே இணைந்து கொள்ளுங்க பார்ப்போம்.

மலருக்கு மறுபெயர் ஒரு சொல்லு குறிக்கிறது. அடுத்த சொல்லு ஒரு ஆயுதம், அதாவது ஒரு ஆயுதம் காவலர்களிடம் இருக்கும். காவலர்கள் நீங்க மாமான்னு சொல்லுவீங்க பாருங்க, போலீஸ்மேனிடம் இருக்கும்.

தாமரைய கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க, டக்கண்டு இதை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கிறது உங்களுக்கு. எங்கே பாக்கலாம், எங்கே? மலருக்கு மறுபெயர் என்று சொல்லி இருக்கிறான். முதல் சொல், முதல் சொல் மலருக்கு மறுபெயர், அது சரியா? மற்ற நான்கு சொற்களும் நான்கு எழுத்துக்களும் அந்த சொல் எதை குறிக்கிறதுண்டா? இது ஒரு ஆயுதம், காவலருக்கு பாதுகாப்பாக பாவிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். எங்க மொத்தத்தில் இது ஐந்து எழுத்து சொல். வணக்கம் அருள், ஓடி வாங்கோ சொல்ல கண்டுபிடிச்சு கொண்டு. ஷியாமலாமா ஓடி வாங்க, உங்களுக்கு தெரியும், இது தெரியாம இருக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு. இப்படி ஒரு படமும் வந்திருக்கிறது, இந்த சொல்லல ஒரு படம் இருக்கிறது.

அடுத்த சொல்லை தருகிறேன், இதை நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, இதை பார்க்கலாம். சரியா, இதுவும் ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல், பூவை குறிக்கும் ஒரு சொல், அதோடு ஒரு உறுப்பின் உறுப்பையும் குறிக்கிறது. ஒரு உறுப்பு உறுப்பை குறிக்கிறது. இப்ப கை கால் என்பது போல ஒரு உறுப்பும் அதுல வருகிறது. அந்த ஒரு பாதி சொல் வந்து உறுப்பை குறிக்கும், பாதி சொல் வந்து பூவை குறிக்கும். பூவை சொல்லக்கூடிய இன்னொரு மறுபெயர் ஐந்தெழுத்து சொல். எங்க என்ன இது?

0: வணக்கம் குரு பாஸ்கர்.
1: சொல்லுங்கம்மா. பூ விலங்கம்மா?
0: பூ விலங்கு, சரியான பதில். நீங்க நான் முதல் கொடுத்தது பூ விலங்கு என்பது சரியானது. உங்களுக்கு நான் புள்ளிகள் போட்டு கொண்டு வர வேணும் போல இருக்குல்ல, எத்தனை எடுக்கிறீங்க? கட்டிக்காரன் பூ விலங்கு. அந்த மற்றதை கண்டுபிடிச்சீங்களா நீங்க? மற்றது அது ஒரு
1: என்ன மச்சனிங்க?
0: அது வந்து அதுவும் ஐந்தெழுத்து சொல். முதல் சொல் வந்து மலரை குறிக்கும், இரண்டாவது ஒரு உறுப்பை குறிக்கும், ஒரு உறுப்பை குறிக்கும்.
1: சொல்றமா, கொண்டு வரமா.
0: குருபாஸ்கர் நீங்க ஒன்றுக்கு பதில் சொல்லி இருக்கிறீங்க, ஒரு ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. ஆனந்தன் வந்து ஒன்று சரியா சொல்லி இருக்கிறேன்.
1: சரிம்மா.
0: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி.

ஒரு சொல்லு நிலுவையில் இருக்கிறது, அடுத்த சொல்லுக்கு போகலாம். இது ஒரு அரசனின் பெயர், இது ஒரு அரசனின் பெயர், ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் பகுதி நிறைய, எது நிறைய இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய ஒரு சொல், எது நிறைய இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய ஒரு சொல் முதல் பகுதியில் இருக்கிறது. இரண்டாவது பகுதியில் ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கிறது, இது ஒரு அரசனின் பெயர்.

0: இங்கே. வணக்கம் வணக்கம், நீங்க ஒரு ஆள் தான். யாருக்கும்
1: பிடிப்படையாங்க.
2: ஒரு உறுப்பு சேர்த்து பூ சேர்த்து
0: தவறு, அதுவும் ஒரு உறுப்பு
2: தான்.
0: பூ மனம், மனம் வந்து ஒரு உறுப்பா? மனம் உச்சரிப்பு வேற, மனம் மனம் வேற. அப்ப நீங்க எப்படி பூ மனம், பூ மனம் என்று சொல்லுங்க. எங்கேயாவது பூ மனம் என்று சொல்லுவீங்களா நீங்க? என்ன இப்படியா சொல்லிட்டீங்க? பூ மணக்கும், மணக்கிறதுக்கும் மனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது உச்சரிப்பு, சரியா? இல்ல இது வந்து சரியாக இருக்கும். இது ஒரு பெண்ணின் பெயரை குறிக்கும், இது ஒரு பெண்ணின் பெயரை குறிக்கும். இது ஒரு
2: பெண்ணின்
0: பூங்குயிலும் நான் உறுப்பு சொல்லிருக்கேன். குயில் வந்து உறுப்பா இல்லையே? மலருக்கு மறு பெயர் ஒரு மனிதனின் உறுப்பை குறிக்கும். யோசிச்சுக்கொண்டு வாங்க.
2: சரி,
0: எங்கே காற்றலைக்கு மற்றவர்கள் வர வேண்டும்.

0: நேரம் சரியாக 9:41 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதையல் இது கதம்பம் நிகழ்ச்சி. ஒரு பாட்டண்டா ஓடி வந்துருவீங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு கொண்டு காட்டிலையில் வந்து சில கேள்விகளை கேட்டு நீங்க கண்டுபிடிக்க பாருங்க. அல்லாட்டி யாருமே கேட்காம இருக்கிறீங்களா, அல்லாட்டி எனக்கு ஒண்ணுமாவே தெரியல. ஏனண்டா இப்ப வர வர எனக்கு எல்லா யாரை நம்புறதுன்றே தெரியல. முதல்ல எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இருக்கிறீங்கன்னு தெரிகிறது. அன்பு உறவுகள் இணைஞ்சு கொள்ளுங்க. இது எங்களை பிள்ளைதான். என்னடா இந்த நேரத்துல நாங்கள் நிகழ்ச்சி எழுத்து வராதனால யாருமே அது இதுல நிகழ்ச்சி வரும், இது மறு ஒழிப்பு தான் வருகிறது என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. நேரம் சரியாக 9:42 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 11:12. எங்கே பாக்கலாம் நான் இப்ப, அதாவது ஒரு ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன். இது ஒரு பெண்ணின் பெயர், இது ஒரு பெண்ணின் பெயர், இது மூன்று எழுத்தை சார்ந்தது, இது பூவின் மறுபண அது மலரின் மறு சொல்லு, அது பூ என்று அவர் சொல்லிட்டார். அடுத்தது ஒரு ஒரு மனிதனின் உறுப்பு. மூன்று எழுத்துல இப்ப ஒரு சொல்லு வந்துட்டு தான் பூவெண்டு. அப்ப மற்ற ரெண்டு எழுத்தும் ஒரு உறுப்பை குறிக்கிறது, மனிதனின் ஒரு உறுப்பு. எங்க பாப்போம், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. பட் இன்னும் ஒன்று நான் கொடுத்திருந்தேன். இவரோட அரசன் முதல் பகுதி நிறைய ஒரு சில பொருட்கள் அல்லாட்டி நிறைய இருக்கிறதை நாங்கள் இப்படி சொல்லுவோம், அந்த சொல்லாக சொல்லுவோம். நிறைய பெரும் தொகையை நிறைய இருப்பதை, தொகையாக இருப்பதை நாங்கள் இப்படி சொல்லுவோம். ஒரு சொல்லு அதோடு ஒட்டி வருவது ஒரு மிருகத்தின் பெயர். எங்க நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். ஒரு மிருகத்தின் பெயர். ஷியாமலாமா வந்திருக்கீங்க. வணக்கம் ஷியாமலாமா.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? பூனைக்கு யார்
1: மணிகள் தாமரைன்னு கண்டுபிடிச்சா வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு வச்சு தலையை முடிச்சுக்கிட்டு அவரு பூவிலகு சொல்லிட்டு
0: போயிட்டாரு. ஒரு ஒரு நடிகன்ற பேருன்னு சொன்ன பூவிலங்கு மோகன் இல்லையா, அதற்ற பேரும் அப்படி இருக்கு. சரி,
1: ரெண்டு தெரிஞ்சதும் யோசிக்கிறதுக்கு முடியாது. தாமரை யோசிச்சு சொல்லிட்டு வைக்கிற ஆனந்த.
0: இப்ப நீங்க மூன்றாவது பூனைக்கு மணிகட்ட வந்திருக்கீங்க. முதல் சொல்லு, ரெண்டாவது ஒரு மனிதனின் உறுப்பு உண்டு, இது ரெண்டு எழுத்து சொல்லு. இது பெண்ணின் பெயர், பெண்ணின் பெயர், பெண்ணுக்கு வரக்கூடிய ஒரு
1: பூவரசின்னு
0: வரணும். அந்த உறுப்பு வந்து ரெண்டு எழுத்துல வரணும். மூன்று எழுத்தையும் சேர்த்தால் ஒரு பெண்ணின் பெயர். பூ என்ற எழுத்து வந்து விட்டது, அது மலரக்கூடிய சொல்லு. மற்ற உங்கள்ட்டையும் இருக்கு அந்த உறுப்பு.
1: உறுப்பு சொல்ல இல்லாம இருக்க மாட்டாங்க.
0: அழகாக இருக்கும் இந்த உறுப்பு.
1: அப்ப எங்க இருக்கா
0: இருக்கு இருக்கு, உங்களுக்கு அது அழகா இருக்கு. அதுதான் உங்களுக்கு அழக. அழகான உறுப்பு எங்கே பாக்கலாம். கெட்டிக்காரன்டா பாக்கலாம்.
1: கண்ணாடி பார்த்து அழகான உறுப்பு எதிர்க்க
0: கண்ணாடியில நீங்க போய் பார்த்தா அந்த உறுப்பு தெரியும். உண்மையிலேயே
1: புவி பூவிழி,
0: பூவிழி கட்டிக்காரி உங்களுக்கு ஷியாமலாக்கு ஒரு ஒரு ஒரு புள்ளி பூவிழி.
1: ஐ சரியா, நன்றி நன்றி நன்றி.
0: பூவிழி என்ற பேர் இருக்கு இல்லவா?
1: இருக்குமா? இருக்குமா.
0: இருக்கு. அது அழகான பேர் பூவிழி.
1: இன்னொன்னு அரசன்.
0: இவர் ஒரு அரசன், இவர் ஒரு அரசன். சரியா, எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசன். நீங்க படிக்கும் போது படிச்சே இருப்பீங்க. இது முதல் சொல்லு. இப்ப நிறைய தொகையா இருக்கிற பொருட்களை எல்லாம் இப்படி சொல்லுவோம் நாங்கள். மற்றது ஒரு மிருகத்தின் பெயர். அதுல எழுத்து வந்து ஐந்து எழுத்துக்களால் ஆனது. ஐந்து எழுத்துக்களால் யோசிச்சு கொண்டு வாங்க. எங்கே அன்பு உறவுகள், எங்கே சுலபமான சொல்லுதான் கொடுக்கறேன் இது நான் உங்களுக்கு. சுலபமான சொற்று தான் கொடுக்கிறேன். இங்க இணைஞ்சு கொண்டு வாங்க. இது ஒரு அரசனின் பெயர். முதல் சொல்லு நிறைய இருக்கிற ஒரு தொகையா இருப்பதை பார்த்து இந்த சொல்லு வரும். அடுத்தது ஒரு மிருகத்தின் பெயரும் அதுல வருகிறது. எங்க பாக்கலாம், கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.
2: புது மலை தொட்டு செல்லும் காற்றை நிறுத்து, புது கவி பாடி செல்லும் ஆற்றை நிறுத்து, இது இசை கொண்டு செல்லும் கிளியை நிறுத்து. காதல் வந்ததே,
0: காதல் வந்தாலே கிசு கிசு வந்துவிடும்.
2: முயல் கொடுக்கின்ற முத்தம் நிறுத்து, இருதயமடிக்கின்ற சத்தம் நிறுத்து, இலங்கையில் நடக்கின்ற யுத்தம் நிறுத்து.
0: காதல் வந்தா இருதயம் துடிக்கும், எல்லாமே படபடக்கும் என்று சொல்லுவார்கள். அது இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துலதான் அந்த காதல் அப்படி படபடப்போடு ஒரு நடுக்கத்தோட ஒரு வெக்கத்தோட இருந்தது. இப்ப எல்லாம் அது சர்வசாதாரணமா போயிட்டு தானே.

0: எங்க குருபாஸ்கர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டமா.
0: சொல்லுங்க.
1: அதியமான்மா
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அதியமான். சரியான
1: அவைக்கு
0: நெல்லிக்கனை கொடுத்தவர் இல்லையா அதிகமான். அடுத்த அடுத்த சொல்லுக்கு போகலாம். சரியா?
1: சரிமா.
0: அடுத்த சொல்லு, அடுத்த சொல்லு உங்களுக்கு. சரி
1: அம்மா, எனக்கு எத்தனை புள்ளி?
0: உங்களுக்கு ரெண்டு புள்ளி உங்களுக்கு. சரி, அடுத்த சொல்லு. இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். ஐந்து எழுத்துக்களால் ஆனது. முதல் சொல்லு ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும். ஒரு உறுப்பை குறிக்கும். சரியா? இரண்டாவது சொல்லு ஒரு உறவு முறையை குறிக்கும். இரண்டாவது சொல்லு ஒரு உறவு முறையை குறிக்கும். ஐந்து எழுத்துக்களால் ஆனது. பெண்ணின் பெயர். இது முதல் சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும். இரண்டாவது சொல்லு முக்கியமான ஒரு உறவை உறவு முறையை குறிக்கும். ஒரு உறவை இது லீக்கா போச்சோம்.
1: இல்லம்மா, இல்ல முதல் ஒரு பொண்ணுச்சேன்.
0: முக்கியமான
1: சொல்லி கணக்கு போட்டு
0: கண்ணம்மா. கண்ணம்மா கட்டிக்காரன் கட்டிக்கா.
1: புள்ளி ஏறி போச்சுமா?
0: புள்ளி புள்ளி மூண்டு புள்ளி மூண்டு. யாருமே வந்து நீங்களும் உடனே போட்டி
1: மற்றவர்களுக்கு.
0: ஐந்து எழுத்துக்களால் ஆனது. ரெண்டு எழுத்து சொல். முதல் சொல்லு வந்து முதல் சொல் ஒரு மீனை குறிக்கும். ஒரு மீனை குறிக்கும். மீனின் பெயர். இரண்டாவது சொல் ஒரு உறுப்பை குறிக்கும். இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின்
1: சொல்றமா? கரெக்டா உடனே சொல்லணும் பாருங்க.
0: கெட்டிக்காரன்.
1: இது நான்
0: பேப்பர்
1: எழுதிச்சுமா?
0: இது பேப்பர் அவுட் போல இருக்குது. எழுதி போட்டு வைக்க கூடாது. இங்க
1: லீக் ஆயிடுச்சுமா? லீக் ஆயிடுச்சு.
0: சரி, அடுத்தது. இது ஆறு எழுத்துக்களால் ஆனது. ரெண்டு சொற்களால் ஆனது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. இது வந்து முதல் சொல்லு பெண்களுக்கு முக்கியமா தேவையான ஒரு ஆபரணம். பெண்களுக்கு உரிய முக்கியமான ஒரு ஆபரணம். இரண்டாவது சொல்லு ஒரு பொருளையோ எதுவா இருந்தாலும் உயிரினத்தையோ பொருளையோ ஒரு இடத்திலேயே இதனால் நிறுத்தி வைக்க முடியும். இதனால் நிறுத்தி வைக்க முடியும். ஒரு பொருளாக இருக்கலாம், உயிரினமாக இருக்கலாம், என்ன ஒரு விட ஒரு ஒன்றையும் ஒரு இடத்திலேயே அசையாமல் நிறுத்தி வைக்க முடியும். இது இது ஆறு எழுத்தால் ஆனது. முதல் சொல்லு வடிவா கேளுங்க. முதல் சொல்லு ஒரு பெண்ணுக்குரிய ஒரு ஆபரணம், முக்கியமான ஒரு ஆபரணம். இரண்டாவது சொல்லு எந்த ஒரு பொருளையோ உயிரினத்தையோ ஒரு இடத்திலேயே நிறுத்தி வைக்க முடியும். சரியா? யோசிச்சு கொண்டு வாங்க. ஓகே,
1: நன்றி
0: நன்றி. எங்கே நேருக்கு வழிவிடுறதுக்கு நேர்கள் பயத்தில் சத்தம் போடாம இருக்கிறாங்க. நீங்க ஒரு பக்கத்தால எங்க ஓடி வாங்க பாக்கலாம்.

சொல்லு கொடுக்கிறேன், நான் இன்னொரு சொல்லை கொடுக்கிறேன். அதாவது இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு ஆணின் பெயர். இது இரண்டு சொற்களால் ஆனது. ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். முதல் சொல் ஒரு அளவை குறிக்கிறது, ஒரு அளவை குறிக்கிறது. இரண்டாவது சொல் ஒரு பொருளை குறிக்கிறது. இது எங்கும் இருக்கும் ஓசை எழுப்பும், இது எங்கும் இருக்கும் ஓசை எழுப்பும். இது ஒரு பொருளை குறிக்கிறது. இரண்டாவது சொல், முதலாவது ஒரு அளவை குறிக்கிறது. இது ஆணின் பெயர்.

0: வணக்கம் வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். வர்த்தாதிக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கமா. இந்த நீங்க வாய்ஸ் கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நிச்சயமா.
0: நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா?
1: சொல்லுமா.
0: சின்ன வயசுல வீட்டுல, எங்கட வீட்டுல ஐந்து பிள்ளைங்க, அதுல நான் கடைசி பிள்ளை. ஆனா எந்த நேரம் கலகலகலகலன்னு சிரிச்சு கொண்டு பேசிக்கொண்டு நான் ஸ்டாப்பா எல்லாரையும் ஏதாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பேன். கலகலவண்டு சில நேரத்துல, சில நேரத்துல அம்மா எங்கட அம்மாவுக்கு கோவம் வந்து ஒரு இடமா இருத்தி வாயில கைய வச்சு சொத்த கொஞ்சம் நேரம் சத்தம் போடாம இருப்பாப்போம். வாய உம்மண்டு வச்சுக்கொண்டு இடமா பாக்கலான்னு இருத்தி
1: விடுவா. முடியாது.
0: இல்ல அது முடியவே இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல வயசு கேட்க நல்லா இருக்கு. அம்மா அப்படி செய்ததை யோசிச்சேன். அட, இந்த வயசு இப்ப கேட்க நல்லா இருக்குன்னு நீங்க அண்ணா
1: சொல்றீங்களே. நல்லா இருக்குமா? ஏற்கனவே ஒரு ஒரு மாசம் பண்ணும் போது கொஞ்சம் சரி ப்ராப்ளம் அதுன்னு நீங்க பேச முடியல. இப்ப கலக்கறப்பா இருங்க, இதே மாதிரியே நீங்க இருக்கணும். ஆண்டவன்
0: நல்ல மண்ணா, நல்ல மண்ணா, நல்ல. எங்க மாமா வந்திருக்கிறேன்.
2: என்ன பேருமா? மணிவண்ணன் அம்மா.
0: எது எது இல்ல,
2: ஆறு பேர் சொன்னீங்களே. ஓசை எல்லாம் கேக்குங்களே?
0: ஓசை கேக்க.
2: அது என்ன பேர்? மணிவண்ணனா?
0: இல்ல இல்ல இல்ல, அதாவது ஐந்து எழுத்து சொல்லணுமாமா. ஐந்து எழுத்து சொல். முதல் சொல்லு வந்து, முதல் சொல்லு வந்து ஒரு அளவை குறிக்கும், ஒரு அளவு. ரெண்டாவது சொல்லு, ரெண்டாவது சொல்லு அது ஒரு பொருள். எல்லா இடமும் இருக்கு, சத்தம் கேட்கும். அது நீங்க சொன்ன ஒன்று சரியா இருக்குதோ இருந்தாலும் நீங்க அத மாத்தணும். அளவை முதல் அது எல்லா இடமும் இருக்கு. அது எல்லா இடமும் இருக்கு. உங்களோட சைக்கிள்ல இருக்கு, கோயில்ல இருக்கும், பூஜை அறையில இருக்கும்.
2: அது மணிதான். என்ன
0: முன்னுக்கு? அப்ப முன்னுக்கு என்ன?
2: முன்னுக்கு
0: இது அளவை குறைக்கும. அளவை, அளவை குறைக்கும்.
2: அளவை குறைக்குமா?
0: அளவை குறைக்கும். அளவா குறைக்கும். முன்னுக்கு இருக்கிற
2: அந்த அஞ்சு எழுத்து இல்லையா?
0: அஞ்சு
2: முன்னாடி மூணு எழுத்து வரணும்.
0: இதோட ஆணின் பெயர், இதோட ஆணின் பெயர். ஆணின் பெயர் எவர்
1: சாதிக்கண்ணா?
2: உங்களுக்கு ஏதாவது தோணுதா பாருங்க.
0: மாமாட பாட்டு சொல்லுங்க. மாமா, மாமா பாட்டு சொல்லுங்க.
2: நான் வந்து சொல்றேன். வந்து வந்து சொல்றேன்.
0: சொல்லுங்க ஜெயவர் சாதிகண்ணா, பாட்டு சொல்லுங்க.
2: மற்றது
0: நான் இன்னொன்று குடுத்திருந்தேன்
2: சொல்லுங்க.
0: இன்னொன்று, பெண்களுக்குரிய ஒரு அணிகலன். இது வந்து
1: குலுசாமா?
0: இல்ல
1: குலுசு
0: இல்ல. ஆறு எழுத்து, ஆறு எழுத்து சொல்

0: முதல் இருக்கிற சொல்லு வந்து அணிகலன், முக்கியமான ஒரு அணிகலன் இது பெண்களுக்கு. இரண்டாவது சொல்லு ஒரு பொருளையோ ஒரு உயிரினத்தையோ ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கலாம், இதால நிறுத்தி வைக்கலாம். மாமாவை எல்லாம் நான் ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கலாம், ஜெகவத்வாதிக்கண்ணாவை ஒரு இடத்துல அசைய முடியாம நிறுத்தி வைக்கலாம். கிட்ட இல்ல, அத நான் இப்ப செய்து காட்டிட்டு கேட்டிருக்கலாம் பாரு. பெண்ணுக்கு தேவையான ஒரு
1: அணிகலன்
0: இல்ல இல்ல, முன்னுக்கு இருக்கிற சொல் ஒரு அணிகலன், ஒரு லோகத்தால் ஆனது. அது வந்து ரெண்டு எழுத்து, அதுல நடுவுல ரெண்டு ரெண்டு சொல்லையும் இணைக்கிறதுக்காண்டி ஒரு எழுத்து வரும். சரி, அது கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது வந்து ஒரு இடத்துல உங்களை நிறுத்தி வைக்கலாம். சரி, கட்டிக்கார மாமா கொண்டு, மாமா கொண்டு தாலி கயிறு விவசாயிக்கண்ணா, மாமா
1: கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: இப்ப அங்கதான் இப்ப கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மாமா? பாருங்க மாமா, மாமான்னு சொந்த மட்டும் மெல்ல தரவு கொடுத்து சொல்ல வச்சு.
1: இல்ல இல்ல, தரவு நாங்க கேக்குறோம்ல, கேள்வி கேட்டுக்கணும், தரவு பிடிக்கணும்.
0: அதான் கேள்வி கேட்டு பிடிக்கணும்.
1: ஆமா ஆமா, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி ஐயா.
0: தேவசாதிக்கண்ணா அண்ணா,
2: சொல்லுங்க.
0: தாலிக்கயிறு கொடுத்தாச்சு, தாலிக்கறி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த சொல்லு, அடுத்தது வந்து இன்னொன்று கொடுத்திருந்தேன்ல நான், அந்த என்ன ஆணின் பெயர், ஆணின் பெயர் அது வந்து ஐந்து எழுத்துக்களான ஆனது. பின்னுக்கு வந்து ஒரு லோகத்தால் ஆன ஒரு பொருள், அது எல்லா இடமும் இருக்கும். முதல் சொல்லு வந்து ஒரு அளவை குறிக்கும், மணி, மணி என்று கண்டுபிடிச்சிட்டார் மாமா சொன்னார். ரெண்டாவது சொல்லு அந்த முன்னுக்கு அளவை குறிக்கும் சொல்லு என்ன? அளவை குறிக்கும் சொல்லு என்ன? அது ஒரு ஆணின் பெயர். இது ஒரு அளவை குறைக்கும்
2: தங்கமணி, தங்கமணி,
0: தங்கமணி, தங்கம் வந்து அளவை குறைக்காதே, தங்கம் இது அளவை குறைக்கும். இப்ப சாக்லேட் எல்லாம் இப்படி இந்த அளவுல கொடுத்தா நான் அழுவேன். சாக்லேட் இப்ப நீங்க தாரீங்கன்னு சொல்லுங்களேன், ஒரு பெரிய சாக்லேட்டை வாங்கணுந்து எல்லாருக்கும் நான் இத பங்கு போட்டு தாரேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த அளவுல எனக்கு கொடுத்தீங்களேண்டா, நான் உங்களோட கலைக்க மாட்டேன், நான் அழுவேன், சண்டை
2: பிடிப்பேன்.
0: இலகு பண்ணி இருக்குது. தேங்க் யூ அண்ணா. நீங்க என்ன பாட்ட நான் நாளைக்கு கேட்க போறீங்க?
2: தங்க மலர் அப்படிங்கிற படத்துல வந்து தங்க மலரே உள்ளமே தகுந்தி ஓடும் வில்லவே அப்படின்னு பாட்டுமா. தங்க மலரே உள்ளமே தகுந்தி ஓடும் வில்லமே அப்படிங்கிற படமா, சுஜிதா பாட பாட்டுமா. அது
0: நல்ல பாடல், நல்ல பாடல். நன்றி நன்றி அண்ணா, நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
2: நன்றிமா,
0: நன்றி நன்றி
2: நன்றிமா, நன்றிமா, நன்றிமா.
0: எங்க குருபாஸ்கர் நீங்க கண்டுபிடிச்சிருங்க சொல்லுங்க. சாக்லேட்டை கொஞ்சம் இப்படி
3: சொன்னீங்களா, அந்த பொம்பளைக்கு போடுவாங்க நகர்ந்து
0: நிறுத்தி வைக்கலாம். தாலி கயிறு சொல்லிட்டார் அவர். தாலி என்றது ஒரு தாலி, தாலி முக்கியமான ஒரு அணிகலன். கயிறு கட்டி வைக்கலாம்.
3: கல்யாணம் ஆனவங்களுக்கு தானம்மா, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு,
0: பெண்களுக்கு முக்கியமா தேவையான ஒரு ஒரு அணிகலன் என்று சொல்லி இருந்தேன். அது அது நீங்க ஆகாத பிள்ளையும் ஒரு நாளைய கட்டத்தானே போன. நான் பிள்ளைகளை கண்டதில்லை இல்லையே, பெண்களுக்கு. சரி, இதை கண்டுபிடிக்கட்டும்மா, இதை கண்டுபிடிங்க பாக்கலாம்.

0: பெயர், இது ஒரு ஆணின் பெயர், ஐந்தெழுத்து சொல். பிற்பகுதி, பிற்பகுதி ஒரு பொருளை குறிக்கும், எல்லா இடமும் இருக்கும், ஓசை எழுப்பும். அது முற்பகுதி ஒரு அளவை குறிக்கும், ஒரு அளவை குறிக்கும், ஒரு அளவை குறிக்கும்.
1: சரி, யோசனை பண்ணி சொல்றேன்.
0: சரி, நான் இன்னொரு சொல்லு கொடுக்கட்டா உங்களுக்கு?
1: சொல்லுங்க.
0: இது வந்து ஆறெழுத்து சொல். இது இது ஒரு பெண்கள் அணியும் அணிகலன், மொத்தமா சொன்னாலும் சரி. சரியா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு அன்பு உறவு இணைக்கிறார், அவரை நினைச்சுக்கொண்டு. வணக்கம் பிரபு. வணக்கம் பிரபு. பிரபு வணக்கம். பிரபு உங்களுக்கு கேக்குதா? கனெக்டிங் அவர் அவர் வரட்டும். ஆறு பேர், ஒரு மாதிரி ஆறு பேரை பழக்கி எடுத்தாங்க. இவ்வளவு நாள மறு ஒளிபரப்பு போட்டு போட்டு யாருமே
1: எல்லாரும்
0: எழுதி போட்டிருந்தாரு. சரி, நான் உங்களுக்கு நான் தரேன். அவருக்கு விட விட்டார். வரட்டும் பிரபு. இந்த பக்கத்துல அழைக்கிறார், பரவாயில்லை. சரி, அவரை உங்களோடு இணைச்சு கொள்ளவா? உங்களோடு இணைச்சிட்டு பேசலாம். அப்ப என்ன, அவர் அந்த இதுக்கு வந்த அந்த இணைப்புல வந்து அவருக்கு சத்தம் கேட்கல போல இருக்கு. அப்ப இங்கிட்டு வர்றாரு. இணைச்சிடலாம் அவரை. பிரபுவை இணைச்சு கொள்ளலாம். சரி, பிரபு எனச்சு கொள்ளலாம். சரி, நான் உங்களுக்கு அந்த தரவை கொடுக்கறேன், கேளுங்க குரு பாஸ்கர். நீங்க நானின் பேர் என்ன கண்டுபிடிக்கலையா? அது அஞ்செழுத்து. இன்னொரு சொல்லு, இன்னொரு சொல்லு கொடுக்கறேன் உங்களுக்கு. இன்னொரு சொல்லு, நல்ல ஒரு சொல்லு எடுத்திருந்தேன். சரி, உங்களுக்கு ஒரு சுலபமான சொல்லு கொடுக்கறேன். முதல் இது ஒரு ஐந்தெழுத்து சொல். இது ஒரு ஐந்தெழுத்து சொல். இது முதல் சொல்லு வந்து பூவை குறிக்கும், பூவை குறிக்கும். இரண்டாவது எழுத்து, இரண்டாவது சொல் வந்து ஒரு உறுப்பை குறிக்கும். இது ஒரு பெண்ணின் பெயர். ஐந்தெழுத்து சொல், முதல் சொல்லு பூவை குறிக்கும், இரண்டாவது சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர். யோசிச்சு கொண்டு ஓடியா? சரியா? எங்கே பாக்கலாம். வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா வணக்கம்.
1: உண்டா
0: ரெண்டா மாமா?
1: சின்னதம்மா, சின்னமணியா?
0: சின்னமணி மாமா, கெட்டிக்காரன். சின்னமணி, சின்னமணி. சரி சரி, அது சரியா சொல்லிட்டீங்க. நல்லது மாமா.
1: நன்றி.
0: வணக்கம் பிரபு. வணக்கம். வணக்கம் பிரபு.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: எதை கண்டுபிடிச்சிட்டீங்க பிரபு நீங்க? எந்த சொல்லு?
2: மணி என்று கூறினீர்களே, ஆணின் பெயர் முன்பு வரும் என்று.
0: சொல்லுங்க.
2: அந்த பெயர் வந்து குஞ்சுமணி. குஞ்சு என்பது
0: குஞ்சுமணி பேரு. உண்மை, அளவு வந்து சின்னன் மேலேயே கூடுதலான. அது அல்ல, அது சின்ன மணி. இவர் சொல்லிட்டு மாமா, மாமா
2: அப்படியே சின்ன மணி.
0: பிரபு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: பாடல் கேளடி கல்வி படத்திலிருந்து அந்த மூச்சு விடாமல் பாடுவாரல்ல அந்த பாடல்
0: பண்ணி. நன்றி மீண்டும் உணர்ந்து கொள்ளுங்க. நன்றி. எதிர்கொண்டிருக்கிறீங்க. இணைங்க சரியா.

நேரம் இப்போ சரியா 10:10. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 11:40. சின்னமணி என்றது சரியான சொல்லு. அது எங்களுடைய மாமா வந்து சொல்லிட்டு போயிட்டார். மாமாவே வந்து 2 புள்ளி எடுத்துட்டார். சின்னமணி சொல்லிட்டார் அவரு. சரி, அடுத்தது வந்து அடுத்த ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன் நான், ஐந்தெழுத்து சொல். இது முதல் சொல்லு வந்து பூவை குறிக்கும். இரண்டாவது சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும். இது ஒரு பெண்ணின் பெயர். முதல் சொல்லு பூவை குறிக்கும், இரண்டாவது சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும். இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். எங்க அடுத்து இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கிறேன் நான், இன்னும் ஒரு சொல்லு தருகிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க. இது ஆறெழுத்து சொல். இது ஆறெழுத்து சொல், ரெண்டு சொற்களால் ஆனது ஆறெழுத்து சொல். முதல் சொல்லு ஒரு லோகத்தை குறிக்கும், ஒரு விலை உயர்ந்த லோகத்தை குறிக்கும். இரண்டாவது சொல்லு ஒரு காட்சியை இப்படி வீடுகளில் இப்படி வைத்திருப்போம், வீடுகளில் இப்படி வைத்திருப்போம். எந்த ஒரு காட்சியோ அல்லது ஒருவருடைய நிழல் படமோ இவற்றை இப்படி வைத்திருப்போம். எங்கே

இரண்டாவது நான் இப்ப இரண்டு சொற்கள் இருக்கிறது. ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன், அதாவது அது ஒரு பூவை குறிக்கும் முதல் சொல், இரண்டாவது ஒரு உறுப்பை குறிக்கும் ஐந்து எழுத்து சொல். அடுத்தது வந்து ஆறு எழுத்து சொல், இது வந்து முதல் சொல்லு ஒரு விலை உயர்ந்த ஒரு லோகத்தை குறிக்கும். இரண்டாவது வந்து அழியாத பழமை வாய்ந்த சில விடயங்களை எல்லாம் இப்படி வைத்திருப்பார்கள், வீட்டில் வைத்திருப்பார்கள், உங்களுடைய நிழல் படத்தை கூட இப்படி வைத்திருப்பார்கள். அங்கே எங்கே குருபாஸ்கர் நீங்கள் இணைப்புக்கு வாங்குவோம், நீங்க தனிப்பட்ட முறையா வர ஒன்றும் வேண்டாம், உங்களையும் இந்த சேர்த்து வைத்திருந்தாலும் நீங்க அந்த இணைப்பை அழைக்கிறீர்கள் நினைக்கிறேன், பார்த்து தனிப்பட்ட முறையாக வாங்குவோம்.

0: வணக்கம் நாகப்பன், வணக்கம். நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை கவனிக்கவில்லை, மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா. எங்க பாக்கலாம், இப்ப நான் கொடுத்த சொல், இப்ப நான் கொடுத்த ரெண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன். ஒரு சொல் வந்து இது ஒரு பெண்ணின் பெயர், இது ஒரு பெண்ணின் பெயர் ஐந்து எழுத்துக்களால் ஆனது. முதல் சொல் ஒரு பூவை குறிக்கிறது, பூவை இப்படி சொல்லுவார், பூவை அல்ல பூவை இப்படி சொல்லுவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற இரண்டாவது சொல் ஒரு உறுப்பை குறிக்கிறது, இது ஒரு பெண்ணின் பெயர். இரண்டாவது அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்தது நான் கொடுத்திருந்தேன், இது ரெண்டு சொற்களால் ஆனது. இது முதல் சொல் ஒரு அணிகலன், மன்னிக்க வேண்டும், ஒரு லோகம், ஒரு லோகத்தை குறிக்கிறது. அது விலை உயர்ந்த ஒரு லோகத்தை குறிக்கும். அது ரெண்டு இடத்தில் இருக்கிறது. குரு பாஸ்கர் வணக்கம், நீங்க தனிப்பட்ட முறையா எடுக்க வேண்டும், குரூப் கோல்ல போட்ட வடிவா அவரை அனைச்ச வடிவா நீங்க வர்றீங்க, பரவாயில்ல. சொல்லுங்க குரு பாஸ்கர், எதை கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆண் பெயர், ஆண் பெயர் ஒன்று கொடுத்தனா, அதான் சின்னமணி.
1: சின்னமணி சொல்லிட்டாங்களா?
0: அவர் வந்து குஞ்சுமணி.
1: யார் சொன்னது?
0: பிரபு வந்து அது அளவை குறைக்கும் அவர் இந்த குஞ்சு என்றது வச்சு குஞ்சுமணி என்றாரு. அப்படி இருக்கு, இல்ல இல்ல அப்படி அப்படி இருக்கிறது. குழந்தைகளுக்கு என்ன அப்படி பேர் இருக்கிறது, உண்மையாக இல்லாம செல்லம்மா கூப்பிடுவாரு இருக்கிறது. ஆனா அவர் அதை சொல்லிட்டு போயிட்டேன், நீங்க அதை ஞாபகப்படுத்திட்டீங்க.
1: எங்க ஊர்ல வந்து குஞ்சித பாதம்,
0: குஞ்சித பாதம் இருக்கிறது, குஞ்சித பாதம்.
1: அது பெரிய கோயில் நடராஜர் கோயில் அந்த குஞ்சித பாதம் சொல்லி கோல்டுல இருக்குமா, அதை எடுத்துட்டு போய் பள்ளி அறையில வைப்பாங்க நைட்ல.
2: வணக்கம்மா.
0: எது மலர் சரி மாமா, மலர் சரி. நீங்க நான் சொன்னது உறுப்பு, அடுத்தது ரெண்டு எழுத்து சொல். மலர் மூன்று எழுத்து
2: கண்டுபிடிச்சு.
0: மனித உறுப்புல எங்கே கொடி இருக்கு சொல்லுங்க எனக்கு. கண்டுபிடிச்சி மலர் கண்டுபிடிச்சிருக்கீங்க மாமா, மலர் சரி. இது ஒரு பெண்ணின் பெயர், பெண்ணின் பெயர்
2: ஐந்தெழுத்து.
0: இது ஒரு உறுப்பு,
2: மலர், மலர்விழி.
0: சாரி மாமா, நான் யோசிச்சேன் இவர் சொல்ல போறார் மாமான்னு பயின்னு போக போதண்டு, இந்த விழி இவருக்கு தெரியும். அது சரியாது, அது சரி, அது சரி. மலர் விழி மாசி கொடுத்திருந்தேன்.
2: இதை
0: சரி சரி மாமா, சரி, நன்றி நன்றி மாமா. மாமா கண்டுபிடிச்சிட்டேன். குருபாஸ்கர் நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, மாமா சொல்லிட்டீங்க. சொல்ல போறீங்க நீங்க விழி முந்தி இருக்க சொன்னீங்க இல்லையா, கயல் விழி சொன்னீங்க, பூ விழி சொன்னீங்க, அதை மாத்தி போட்டுதான் கொடுத்தேன்.
1: வந்துட்டாரு
0: மாமா,
1: வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தேன்.
0: சரி, இப்ப இன்னொரு விடயம் அந்த ஒன்று கொடுத்திருந்தேன் நான், என்னவென்றால் ஒரு லோகம். இது வந்து ஆரலத்து சொல், இது ஒரு லோகம். முன் சொல் வந்து ஒரு லோகத்தை குறிக்கும், ஒரு லோகத்தை எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு லோகம், சரியான பையல்ல விலை உயர்ந்த ஒரு லோகம். அடுத்தது வந்து இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. சரி, அடுத்த சொல்லு வந்து ஒரு பாரம்பரியத்தை அல்லாட்டி உங்களுடைய புகைப்படம் இவற்றையெல்லாம் இப்படி வைத்திருப்பார். அடுத்த சொல் இந்த சொல்லை அப்படி குறிப்பார்கள்.
1: சொற்கள்
0: என்னது?
1: சொர்க்கலோகமா?
0: சொர்க்கலோகமா இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
1: லோகம் சொன்னீங்களே,
0: லோகம் வந்து ஒரு லோகத்தின் பெயர் முன்னுக்கு வருகிறது. ரெண்டு எழுத்து எல்லாமே ஆறு எழுத்து, ரெண்டு எழுத்து வந்து ஒரு லோகத்தின் பெயர், மற்ற நான்கு எழுத்தும் இது ஒரு பழமை வாய்ந்தவற்றை எல்லாம் இப்படி செய்து வைத்திருப்பார்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்க வீடுகளில் மாட்டி வைத்திருப்பார்கள். உங்களாலேயும் முடியும் நினைக்கிறேன். இத
1: ஒரு உலோகத்தால உருவானதுமா?
0: இது முழுசாக இது ஒரு காவிய சொல், அதாவது எப்படி என்றால் ஒரு லோகத்தால் ஆன ஒரு ரசிக்க கூடிய ஒன்றை இதை இப்படி சொல்லுவார். இரண்டாவது சொல் அதை உருவாக்குபவர் கைகளால் உருவாக்குவார். யோசிச்சு கொண்டு வாங்கோ, நினைஞ்சு கொள்ளணும், சரியா?

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: பேரரசருக்கு ஒரு சித்தரசர் ஐயா நீங்க. எப்படி இருக்கீங்க? நீண்ட நாளை உறவு வந்திருக்கு.
0: ஆமா, அததான் நானும் கேக்குறேன். நானும் அததான் கேக்குறேன், நீங்களும் அததான் கேக்குறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? குரல் கேட்க எவ்வளவு நாள் ஆச்சு?
1: நல்லா இருக்கிறேன்.
0: நல்லா பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில நான் வர முடியல, வேலையில இருந்தேன். பட் ஆனா எல்லாம் கேட்டுதான் இருந்தேம்மா, வேலை அந்த லஞ்ச் டைம். அதனால தான்
1: இனி எப்பவும் பாடுவோர் பாடலாம் வந்த நேரத்துல தான் வரும். அப்பதான் எல்லாரும் வாய் விட்டு.
0: ஆமா, எல்லாரும் வராங்க, நல்ல சந்தோஷமா இருக்கு பகல்ல. அப்ப உங்களுக்கும் இது இல்லாம கொஞ்சம், ஆனா உங்களுக்கு கஷ்டம் விடுஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லீங்களா? 6-7 மணி ஆயிடுச்சு.
1: 5 மணி, அதுக்கு பிறகு நான் தூங்குறதுக்கு 6-7 மணி ஆயிடுச்சு. அது
0: எப்படி அதை நீங்க இது பண்றீங்க, மெயின்டெனன்ஸ் அதுக்கு பண்ணிக்கிறீங்க, டைஜஷன் பண்ணிக்கிறீங்க, எப்படி அது உங்களுக்கு? அதுதான் ரொம்ப கஷ்டம்.
1: நேற்று கொஞ்சம் ஏழியா படுத்த முடியுமா? இரவு விழித்திருக்கு இல்ல, உடனே வந்துட்டேன் பாத்தீங்க நிகழ்ச்சிக்கு. கொஞ்சம் பாடகு குறைவு தான், வர முடியாது. நீங்க நலமா இருக்கிறீங்க இல்லையா ஐயா? அங்க குவைத் நாட்டுட ஒரு பகுதியில இருக்கிற மீன் கடை ஒன்று இன்றைக்கு பாத்திருந்தேன். நல்ல புல் புல் வீடியோ அங்க இருக்கிற அன்பு உறவு அப்படியே வீடியோ பண்ணி காட்டியிருந்தார். நல்லா இருக்குது, நிறைய மீன்கள் இருக்குது மீன் கடை.
0: அப்புறமா இது பிளாட்டினமா?
1: இல்ல, பிளாட்டினம் இல்ல. இது அதாவது ஞாபகமாக இத செய்து வைப்பார்கள், பெண்களை வர்ணிப்பார்கள். இப்படி இது 6 எழுத்துச்சொல், ஒரு பாடல் எல்லாம் வரும். பெண்களை வர்ணிப்பார்கள், 6 எழுத்துச்சொல். இது முன்னுக்கு வந்து ஒரு விலை உயர்ந்த லோகத்தால் ஆனது. உங்க எல்லாருக்கும் விருப்பம், பெண்களுக்கு விருப்பமான லோகம் அது. அது பிளாட்டினம், அது விலையானதுதான். அதுலயும் இது நகையெல்லாம் செய்யலாம். சரி, கொஞ்சம் இலகுபடுத்தி இருக்குது. சரியா, முன் 2 எழுத்து அப்படி குறைக்கிறது. 4 எழுத்து. இது உங்களுடைய படத்தை எல்லாம் ஞாபகார்த்தமா வச்சிருக்க கூடியது. பழைய காலத்து காவியங்களை எல்லாம் இப்படி தீட்டி வச்சிருப்பார்கள். சரி, கொஞ்சம் இலவு பண்ண.
0: தங்கப்பதக்கம்
1: இல்ல, இல்ல தீட்டி வச்சிருப்பார்கள். சிவகுமாருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, நடிகர் சிவகுமாருக்கும். இந்த 2வது சொல்லுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.
0: அறிவு சம்பந்தப்பட்டது இல்லவே
1: இல்லை. இது அறிவு இல்ல. இப்ப இது நீ உங்களுக்கு
0: உண்மையிலே சொல்றேன். அதாலே நான் இதெல்லாம் கேட்டுமே இருக்கிறது வழிய நாம முன்னாடி வர்றதுக்கு ரொம்ப இது பண்றோம். எல்லா நிகழ்ச்சியும் கேக்குறேன். பட் ஆனா இந்த மாதிரி நமக்கு தலை எட்ட மாட்டோம்.
1: இல்ல, அப்படி இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, அது வந்து உடனே வராது. இப்ப எங்களுக்கும் நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினா ஜார்ஜ், இப்ப நான் வர்றேன்னு சொல்லுங்க, ஒரு நேரா வர்றேன்னு சொல்லுங்களேன், எனக்கும் டக்குண்டு வராது. என்னத்த சொல்றாரு, என்ன சொல்ற, நானும் யோசிச்சுதான் நான் சொல்லணும். அதனால தெரியாதண்டு இல்ல, இது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப சிவகுமார் அவர் ஒரு நடிகன். இன்னொன்று சொல்லுங்க பாக்கலாம், அவரிடம் என்ன எந்த கலை அதுல பொருந்தி இருக்கு அவர்கிட்ட? ஏண்டு நடிகர் சிவகுமார்ட்ட
0: ஓவியக்கலை.
1: ஓவியம், ஓவியம் 2வது சொல்லு. முன்னுக்கு என்ன சொல்ல போறீங்க? லோகத்தால் ஆனது. லோகம் உண்டு, உன்னோட பேரை சொல்லுங்க. நீங்க அந்த லோகத்தை வேற வேற பேர்ல சொன்னீங்க முதல். இப்ப
0: தங்கம், தங்கம்
1: தங்கத்துக்கு மறுபெயர் என்ன?
0: தங்கத்துக்கு மறுபெயர்
1: பெண்களை இப்படி சொல்லுவார்கள், இப்படி பாட்டில எல்லாம் அமைப்பார்கள். இத ஓவியம் இன்னைக்கு வருது, முன்னுக்கு தங்கத்திடம் மறுபெயர் ஒன்று வருது.
0: ஒரே ஒரு புள்ளியாவது எடுத்துட்டு ஒரு போட்டு
1: இழவுபடுத்துறேன். தங்கத்துக்கு மறுபெயர், தங்கத்துக்கு,
0: தங்கத்துக்கு மறுபெயர் கோல்டு இல்ல
1: அது
0: தங்கம்,
1: தங்கம் என்ன உண்டு,
0: என்ன உண்டு வர மாட்டேங்குது.
1: பெண்ணையும் இதையும், பெண்ணுக்கு இது இது இது இது கொடுத்து இப்படி இதை கொடுத்துத்தான் வரதட்சணையாக கொடுப்பார்கள். அந்த சொல்லு பாப்போம். பொன் பெண் பெண் நான் சொல்லிட்டேன் இல்ல இல்ல தங்கத்துக்கு மாதிரி இருப்ப சொன்னேன்
0: பெண்ணை பொண்
1: பொன் ஓவியம் பொன் ஓவியம்
0: பொன் ஓவியம்
1: பொண்ணு ஓவியம் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு சொல்லு ஜோடி ஒரு புள்ளி அப்பா உங்களுக்கு பொன் ஓவியம் அது பாட்டு இருக்குல்ல பொன் ஓவியம் ஒரு இது ஒரு பாட்டுகள் எல்லாம் இருக்குல்ல
0: ஓவியம்
1: அழியாததுண்டு வரைஞ்சி வச்சிருந்தால் அழியாததுண்டு காவியங்களை எல்லாம் ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன பாட்டு நாளைக்கு வேணும் உங்களுக்கு உங்களுக்கு
0: யோசிச்சுன்னு
1: வரமா யோசிச்சுட்டு வாங்க எங்க நன்றி
0: நன்றி
1: வணக்கம் ரமணி ராஜேஷ் வணக்கம் ரமணி
2: வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம்
1: வணக்கம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்குது
2: நினைக்கிறேன் எனக்கு அவர் சார்ஜ் சொன்னாரு பாருங்களா அதே மாதிரிதான் எனக்கும் மூளைய வேலை செய்ய மாட்டேன் பொன் ஓவியமா
1: அவர் சொல்லிட்டார் ஆனா கெட்டிக்கார நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே நீங்க கேட்டுக்கொண்ட
2: பொன் ஓவியம் நானும் போட்டு என்ன என்ன இருக்கு என்ன யோசனை பண்ணிட்டேதான் இருந்தம்மா
1: அது ஸ்லோவா மறந்தி படுத்தி படுத்தி ஒரு மாதிரி நான் அந்த பெண்ணுக்கு உரியது என்று சொல்லி இப்படி எனக்கு வாயில பொண்ணு வந்துட்டு உடனே அவர் பிடிச்சிட்டார்
2: நீங்களே கொஞ்சம் சொல்லிட்டீங்க ஆனா டக்கு நீங்க இந்த சிவகுமார் சொன்னாலே எனக்கு ஒரு டக்கு நாம் வந்துச்சு பொண்ணு ஓவியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி
1: நிச்சயமா நாளைக்கு என்ன பாட்டு வேணும் ரமணி ராஜேஷுக்கு
2: எனக்கு வந்து இந்த அழகி படத்துல இருந்து ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற ஒரு
1: பாடல் இல்லையா தெரியாது நான் அப்ப அடுத்த சொல்ல கேட்டா உங்களுக்கு
2: சொல்லுங்கம்மா ட்ரை பண்றேன் இல்லன்னா அவர் யோசனை பண்ணி சொல்றேன்
1: சரி சரி
2: சொல்லுங்கம்மா
1: சரி இது வந்து ஐந்து எழுத்துக்களால் ஆனது இது ஐந்து எழுத்துக்களால் ஆனது சரியா முன் சொல்லு முன் சொல்லு ஒரு மரத்தின் இலை ஒரு மரத்தின் இலை முன் சொல்லு இரண்டாவது சொல்லு இது தூங்குவதற்கு பாவிப்பார்கள்
2: தூங்குவதற்கு பாவிப்பார்கள்
1: பாவிப்பார்கள் எல்லா சாதாரண அதாவது எல்லா மக்களும் பாவிக்க கூடிய ஒன்று தூங்குவதற்கு
2: விசிறியாமா
1: இல்ல தூங்குவதற்கு பாவிப்பார்கள் படுத்து தூங்குவதற்கு
2: கட்டில் மாதிரி
1: கட்டில் மாதிரி ஆனா இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பணக்காரன் ஏழை எல்லாருமே பாவிக்க கூடிய உண்டு இது ரெண்டாவது சொல்லு இது மொத்தத்திலேயே மொத்தத்திலேயும் தூங்குவதற்கு பாவிப்பதுதான் அதாவது இது வந்து ஐந்து எழுத்து சொல்லு வைவா கேட்டுங்க ஐந்து எழுத்து சொல்லு
2: ஐந்து எழுத்து
1: சொல்லு முதல் சொல்லு இது ரெண்டு எழுத்துக்களால் ஆயினது இது தரவுக்கு அதுல முதல் சொல்லு முதல் ரெண்டு எழுத்து சரியா ஒரு மரத்தின் இலை இலை
2: இலை
1: அப்ப இடையில ஒரு எழுத்து வருகிறது அது ரெண்டை முனைக்கிறதுக்கு சரியா பேந்து ரெண்டு சொல்லு நாங்கள் தூங்குவதற்கு பாவிக்கும் ஒரு பொருள் தூங்குவதற்கு பாவிக்கும் ஒரு பொருள் மொத்தத்தில் அஞ்சு எழுத்துமே சேர்த்தாலும் அது தூங்குவதற்கு பாவிக்கும் ஒரு பொருள் உடம்புக்கு சுவாத்தியமா இருக்கும் எல்லாருக்கும் விருப்பமான உண்டு எனக்கு விருப்பம் ஆனா இதுல இதுல இதுல இதுல தூங்கினா என்னால எழுந்திருக்க முடியாது ரெண்டு பேர் வேணும் தூக்கி தூங்க விருப்பம் இதுல தூங்கினா நான் எழுந்திருக்க மாட்டேன் ரெண்டு பேர் வேணும் என்ன பிடிச்சு தூக்காது முதல் ரெண்டு எழுத்து ஒரு மரத்தின் இலை ஐயா ஒரு அப்ப யோசிங்க அது ஒரு இலையால ஆனது என்றதை யோசிங்க தூங்குவதற்கு
2: என்ன உதவும் இலைன்னு சொல்றீங்க கரெக்ட் ஆனா அது என்ன இலை அப்படிங்கறது குழப்பமா இருக்கிறது. நான் யோசிச்சுட்டே வரமா,
1: யோசிச்சுட்டே வரேன். ஜோச்சிட்டு வாங்க, ஜோச்சிட்டு வாங்க. நல்ல சந்தோஷம், நன்றி நன்றி ரமணி ராஜ். எங்கே இங்கே ஓடி வாங்க பாக்கலாம். நான் இலகுபடுத்தி இருக்கிறேன், நல்ல இலகுபடுத்தி இருக்கிறேன் உண்மையிலேயே. எங்க பாக்கலாம், நல்ல இலகுபடுத்தி இருக்கிறேன். கெட்டிக்கார யாரு? எனக்கு இதுல தூங்க ஆசை. நான் தூங்குனா நான் எழும்பி எழுந்திருக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் என்ன எழுப்பி விடுறதுக்கு. யோசிச்சு பாருங்க எங்க.

0: வணக்கம் ஜார்ஜ். வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
1: ஓலைப்பாயம்மா, ஓலைப்பாய்.
0: ஓலைப்பாய் கெட்டிக்காரன் நான்.
1: நானும் ஒரு சொந்தமா ஒரு இது கண்டுபிடிச்சுமா,
0: கெட்டிக்காரன் ஓலைப்பாய். அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கடா? நான் படித்தா எலும்புல இருக்கு ரெண்டு பேர் வேணும். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ஓலைப்பாய். அது ஓலை வந்து தென்னை மரத்தின் இலை தானே ஓலைப்பாய். கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். பாட்டு பாட்டு பாட்டு சிந்திச்சிட்டீங்களா? பாட்டு
1: வரமா வரமா வரமா.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன்
2: வணக்கம்.
0: எப்படி எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம்மா.
0: நீங்க எந்த சொல்ல கண்டுபிடிச்சீங்க ராஜேந்திரன்?
2: இலவம் பஞ்சம்மா.
0: நான் நீங்க படுக்கிறதுக்கு சொன்ன அந்த பொருளை சொல்றீங்களா?
2: அம்மா,
0: அந்த நாங்க தூங்குறதுக்கு உதவும்
2: இலவம் பஞ்சம்
0: இல்ல, அது ஓலை பாய் சொல்லிவிட்ட.
2: ஆமாம்மா,
0: ஓலை பாய்.
2: ஓலைப்பாய்
0: பாய்.
2: சரிம்மா,
0: பாய் விருப்பம் தானே எல்லாருக்கும் ஓலை பாய் இல்லையா?
2: ஆமாம்மா. ஆமா, எடுத்து
0: எங்கேயும் கொண்டு போகலாம் இல்ல? அது
2: ஆமாம்மா.
0: சரி, அப்ப நாங்கள் வேற ஒரு சொல்லுக்கு போவோமா?
2: நான் சொல்லுவேம்மா.
0: சரி, இது வந்து ஒரு பிரபஞ்சத்தின் பிரபஞ்சம். இது வந்து ஒரு பிரபஞ்சம், உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம். சரியா?
2: சரிம்மா.
0: நாலு எழுத்துக்களால் ஆனது. நாலு எழுத்துக்களால் ஆனது.
2: சரியா?
0: இது முதல் ஒரு எழுத்து மலரை குறிக்கும். கடைசி ரெண்டு எழுத்து கோயிலில் இருக்கிறது. கோயிலில் ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். இன்னொரு எழுத்து, இன்னொரு எழுத்து ஒரு மிருகத்தை குறிக்கும். மிருகத்தை குறிக்கும். அதாவது முதல் எழுத்து மலரை குறிக்கும், இரண்டாவது எழுத்து எழுத்து ஒரு மிருகத்தை குறிக்கும், மற்ற இரண்டு எழுத்துக்கள் ஒரு பெண்ணின் பெயர், மற்றது கோயில் இருக்கும் தெய்வங்களை குறிக்கும். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர்.
2: ஆனால்
0: கெட்டிக்காரன் இந்த ராஜேந்திரன் கெட்டிக்காரன்.
2: சரி,
0: கெட்டிக்காரன் ஒரு புள்ளி.
2: தவறம்மா? இல்ல,
0: தவறு கட்டிக்கார தவறு இல்ல, கட்டிக்காரன் பூமாதேவி.
2: பூமாதேவி
0: தேவி கட்டிக்காரன். நீங்க கட்டிக்காரன், நீங்க கட்டிக்காரன். நன்றி நன்றி. நாளைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நாளைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: நாளைக்கு வந்து என்ன பாட்டு? நாளைக்கு நாளைக்கு என்ன பாட்டு?
0: வெளியில எங்கே நிக்கிறீங்களா நீங்க? வெளியில வெளியில.
2: நான் வந்து கோயிலுக்கு வந்தேன்மாங்க.
0: கோயிலுக்கு வந்தீங்களா? சரி.
2: ஆமா, உங்க நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது அப்புறம் இதாயிடுச்சுமா.
0: நல்ல நல்ல. என்ன பாட்டு நாளைக்கு வேணும் உங்களுக்கு?
2: யஜமான் யஜமான் படத்துல இருந்தம்மா. ஆலக்கோல் வீலக்கோல் நாளும் பொழுது அந்த படமா.
0: யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க?
2: நான் சொல்லி காலைக்கு என்ன பாட்டு கேக்கலாம் நினைச்சிருந்தேம்மா. அத முத மறந்துட்டேன், அதை தியாகம் பண்ணி வைக்கிறாங்கம்மா.
0: சரி சரி. இது உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது? இதுக்கு வைக்கிறாங்களா?
2: இல்ல, மகடேஸ்வரன் அம்மா. அல்ல, கோயிலுக்கு வந்தாங்கம்மா.
0: வந்தீங்க. சரி சரி, நல்லது ஐயா.
2: நன்றி. சாப்பிட்டம்மா?
0: நாங்க காலை சாப்பாடு சாப்பிட்டோம். இப்ப சரியா மதியம் 12 மணி. இப்ப இப்ப
2: நன்றி
0: நன்றி ராஜேந்திரன்.
2: நன்றி நன்றி.
0: சரி, எங்கே அவர் அதுவும் சொல்லிவிட்டார். அதாவது பூமாதேவி என்பதையும் சொல்லிவிட்டார். பெண்ணின் பெயர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் கட்டிக்காரன் பேர் தானே? குருபாஸ்கர் இப்ப ஓய்வெடுக்கிறார் போல இருக்கிறது. சரி, இன்னும் ஒரு சொல்லு கொடுக்க போகிறேன். எங்கே? இது ஒரு ஆணின் பெயர். இது ஒரு ஆணின் பெயர். ஏழு எழுத்து சொல். முதல் சொல்லு மூன்றெழுத்து. அது ஒரு ஒரு விளையாட்டை குறிக்கும், தற்பாதுகாப்பான ஒரு விளையாட்டை, பழமை வாய்ந்த எங்களுடைய பழமையான ஒரு விளையாட்டை குறிக்கும். விளையாட்டை குறைக்கும், ஆனா முழுசா அந்த சொல்லு வரையில இருந்தாலும் விளையாட்டை குறைக்கும். பின்பகுதி ஒரு நாட்டை ஆள்பவரை குறைக்கும். முதல் பகுதி ஒரு விளையாட்டை குறைக்கும், பழமையான ஒரு விளையாட்டை குறைக்கும். விளையாட்டு மட்டுமில்ல, தற்பாதுகாப்புக்காக இந்த விளையாட்டு, அதாவது இது தேவை. அதாவது வீரத்துக்கு எங்கட பழமையான வீரம் நிறைந்த ஆண்கள் எல்லாம் இதை பழகி வச்சிருப்பார்கள். பின்பகுதி நாட்டை ஆள்பவர் ஒருவரை குறிக்கும். இது ஒரு ஆணின் பெயர். ஏழு எழுத்து சொல் இது என்னோட சொன்னா டக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. என்னோட விடயத்தை சொன்ன சரி அதையும் சொல்லலாம். ஒரு நடிகரின் பெயர், இது ஒரு நடிகரின் பெயர். எங்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.
3: தின்தாரா தின்தாரா தின்தாரா.

0: ஜார்ஜ், வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. சிலம்பரசன்
0: கேட்டி காரணம் நடிகர குறிக்க ஓடி வந்துட்டேன். மூன்று புள்ளி எடுத்துருக்கீங்க நீங்க, மூன்று புள்ளி.
1: சாதனை அம்மா, சாதனை
0: சாதனை. நன்றி நன்றி ஐயா, நன்றி.
1: இது அம்மா நாளைய பாடல், அங்காடி திருப்படம். அங்காடி திருப்படம், அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த பாடல் அம்மா.
0: அவள் அப்படி ஒன்றும், யார் அவள்
1: பாடல்? பாடல் வரிகள்
0: ஒன்றும் அழகில்லை. நல்லது, நன்றி ஐயா, நன்றி
1: நன்றி நன்றி அம்மா.
0: கெட்டிக்காரன் நானா? கெட்டிக்காரன். எங்கே குருமாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்குது.
1: முன்னாடியே சிலம்பு விளையாட்டு கண்டுபிடிச்சா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல கண்டுபிடிச்ச சிலம்பு விளையாட்டுன்னு. அப்புறம் ராஜா ராஜான்னு நினைச்சேன். அப்புறமா என்ன, அப்புறம் தான் நடிகர் சொன்னதுக்கு அப்புறம் அரசனாக்கணும் அந்த ராஜாவை.
0: சரி, அடுத்த சொல்லுங்க போவோமா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். காவியத்தின் ஒரு தலைவியின் மகளின் பெயர், அதையும் சொல்லிடுறேன். சரியா? ஒரு காவிய கதையின் ஒரு மகளின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர். இது வந்து ஐந்து எழுத்துக்களால் ஆனது. சரியா? இது முன் சொல், முன் சொல் ஒரு பொருள், ஒரு பொருள் எங்கும் இருக்கும். சரியா? இனிமையான சத்தம் எழுப்பும், எங்கும் இருக்கும். சரியா?
1: நான் சொல்றேமா. மணிமேகலைமா.
0: அது காவிய காவியத்தோட மகள் சொன்ன கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. என்ன
1: அப்பவே நான் திங்க் பண்ணிட்டேமா, அப்பவே திங்க் பண்ணிட்டேன்
0: நானு. இது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்களுக்கு பேப்பர் சந்தேகம் வருது.
1: முட்டாளி முட்டாளி அடி முட்டாளமா நான் எனக்கே கண்டுபிடிக்கிறேன். பாத்தீங்க அப்ப எந்த அளவுக்கு
0: இருக்குன்னு கண்டுபிடிக்க அவ்வளவு இனவா நான் கொண்டு வரேன் நீங்க சொல்றீங்க.
1: கரெக்டுமா கரெக்டுமா, முதல் வந்து நான் கண்டுபிடிச்சேன்
0: நானு. அடுத்த சொல்லுக்கு போகலாம். சரியா?
1: சொல்லுங்கம்மா.
0: இது ஆறெழுத்து சொல், இது ஆறெழுத்து சொல். சரியா? பெண்களுக்கு, அதாவது திருமணமான பெண்களுக்கு முக்கியமான ஒன்று. சரியா? ஒரு அணிகலன் இது. திருமணமான பெண்களுக்கு இது ஒரு அணிகலன், ஆறெழுத்து சொல். முதல் சொல் ரெண்டு எழுத்துக்களான, ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல் இது ஒரு கிருமி நாசினி, அழகை கூட்டக்கூடிய ஒரு பொருள். இது இரண்டாவது சொல் பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு அணிகலை. என்ன இது?
1: திங்க் பண்ணி கொண்டு வரமா.
0: திங்க் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு சொல்லியே சுழற்சியாக மாத்தி மாத்தி கொடுத்தாரு.

0: சொல்லு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது நாலெழுத்து சொல், இது நாலெழுத்து சொல், இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு ஆணின் பெயர். முதல் சொல் ஒரு நாட்டை ஆள்பவரை இப்படி சொல்லுவர், சுருக்கமாக சொல்லுவர். வணக்கம் ஃபாரூக், வணக்கம். வணக்கம் சின்ன குட்டி நாத்தனார். வணக்கம் ஃபாரூக். வணக்கம், எனக்கு நீங்க பேசுறது கேக்குது.
1: வணக்கம்மா, கேக்குதா? கேக்குதா?
0: இப்பதான் கேக்குது, இப்பதான் கேக்குது.
1: எப்ப இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன். எப்ப உங்களுக்கு பர்த்டே? எப்ப கேக்கு கேக்கு கேக்க?
1: ஏப்ரல் 27.
0: நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு, சூப்பரா இருக்குது.
1: சாப்பிட வாங்கம்மா, சாப்பிட வாங்க.
0: சரி, நாளைக்கு என்ன பாட்டு வேணும் ஃபாரூக்குக்கு?
1: சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு
0: மத்தாப்பு சுந்தரி எடுத்து
1: மயிலாட
0: வண்ணக்கிளி படம், வண்ணக்கிளி படத்துல சித்தாடை கட்டிக்கிட்டு. சித்தாடைண்டா என்ன?
1: சித்தாடைண்டா சின்னாடை.
0: இந்த காலத்துல
1: குட்டப்பாவாடை,
0: இந்த இந்த காலத்துல சித்தாடை தெரியும் தானே உங்களுக்கு? அப்படி அந்த
1: இந்த காலத்துல தெரியும்.
0: நல்லா நல்லா சுருந்து போச்சு ஆடைன்னு இந்த காலத்துல. என்ன படம் மட்டும் சொன்னீங்க?
1: வண்ணக்கிளி.
0: வண்ணக்கிளி, வண்ணக்கிளியில ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
1: வண்ணக்கிளி இப்பதான் எடுத்து பார்த்தா இந்த பாட்டு தான் வந்துச்சு.
0: இல்ல, அப்படி ஒரு தொடங்க ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். வண்ணக்கிளி, வண்ணக்கிளி என்று தொடங்க ஒரு பாட்டு.
1: வண்ணக்கிளியேன்னு ஒரு ஆரம்பிச்சேன்,
0: வண்ணக்கிளியே என்ற ஒரு பாட்டு தொடங்குற ஒரு பாட்டு சொன்னேன். நல்லா இருக்குது. வண்ணக்கிளியேன்னு இப்படி ஒரு பாட்டு இருக்கேன்டா. நல்லா வண்ணக்கிளியன்னு தொடங்குற பாட்டு யாரு வந்து சொல்றீங்கன்னு பாப்போம். இதுவும் இதுக்கும் புள்ளி இருக்கு பாப்போம். வண்ணக்கிளியன்னு தொடங்குற பாட்டு. சரி, எந்த எந்த சொல்லு கண்டுபிடிச்சீங்க ஃபாரூக்?
1: மறந்துட்டு போச்சு, கடைசியா சொல்லுதான் கண்டுபிடிச்சு வந்தேன். மறுபடியும் சொல்லுங்க.
0: ஒரு ஆணின் பெயர், ஒரு ஆணின் பெயர். இது வந்து ஒரு ஒரு நாட்டை ஆள்பவரை குறிக்கும் முதல் முதல் சொல்லு கொஞ்சம். ரெண்டாவது சொல்லு ஒரு ஒரு ஸ்தாபனத்தின் உரிமையாளர் அல்லது ஒரு ஒரு ஃபேக்டரியில ஒரு பெரிய ஒரு எல்லாரையும் மேற்பார்வை பார்க்கிறவரை இப்படி அழைப்பர். நாலு எழுத்து சொல் இது. இது ஆணின் பெயர், ஆணின் பெயர். இன்னொன்று சொன்னா நானு வேற ஒன்று
1: பெண்களுக்கு
0: பெண்களுக்கு சொன்னதா? சரி, இது ஆரழுத்தி சொல், இது ஆரழுத்தி சொல். முதல் சொல்லு வந்து கிருமி நாசினி, அழகை ஊட்டும் ஒரு உண்டு. ரெண்டாவது
1: கெட்டிக்காரன்,
0: குட்டி பையன் கெட்டிக்காரன். ஒரு புள்ளி வந்தோன்னே எடுத்துற மஞ்சள் தாலி. அது இப்ப
1: நீங்க
0: இப்ப அந்த கல்யாணத்தோடய நிக்கிற வடிவா உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன்.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க, எதை கண்டுபிடிச்சீங்க?
2: திருமாங்கல்லி அம்மா.
0: திருமாவர் சொல்லிட்டார் ஐயா. மஞ்சள் தாலி கிருமிநாசினி என்று
2: சொன்னேன்.
0: கிருமிநாசினி அது மஞ்சள். திருமாங்கல்யத்துல இல்லையே கிருமிநாசினி.
2: இல்ல, திரு ரெண்டு பேரும் சொல்லவும் சரி, திரு மாங்கல்யம் நினைச்சோம்.
0: சரி சரி, நன்றி ஐயா, நன்றி நன்றி. எங்க குருபாஸ்கர் நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க இப்ப
3: குருபாஸ்கர்
0: சொன்னீங்களா மாங்கல்யம், திருமாங்கல்யம் ஒருத்தர் சொன்னார், நீங்க மாங்கல்யம் சொல்றீங்க, இவர் சரியா சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஃபாரூக், அதுவும் பாருங்க, ஃபாரூக் சொல்லி இருக்கார். ரெண்டா பாருங்க, மஞ்சள் கயிறு இல்ல மஞ்சள் தாலி, மன்னிக்கணும் மஞ்சள் தாலி. என்ன சத்தத்தை காண மஞ்சள் தாலி என்ன?
3: மஞ்சள் தாலி என்னமா?
0: மஞ்சள் தாலி தான் சொல்லு, நீங்க திருமாங்கல்யம் வந்துட்டீங்க. கிருமி நாசினி என்ன சொன்ன முதல் இருக்கிற சொல்லு?
3: ஆமா மஞ்சள். ஆமா
0: மஞ்சள் அழகு குறிக்கும், அழகுக்கு எடுத்துக்கொண்டு வர, அழகா வர்றதுக்கு அது எல்லாம் சொன்ன. அப்ப உடனே ஃபாரூக் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாருங்க அவர். சரி, அடுத்த உங்களுக்கு அடுத்த சொல்லு கொடுக்க போறேன். அதான் சொன்னேன், நான்கழுத்து சொல்லு. இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு நாட்டை ஆள்பவருடைய பெயர் முன்னுக்கு வருகிறது, அவரை குறிக்கும். இரண்டாவது சொல்லு ஒரு ஸ்தாபனம் அல்லாட்டி ஒரு ஸ்தாபனத்தை நடத்துவர் உரிமையாளர் அல்லாட்டி ஒரு ஸ்தாபனத்தில மேற்பார்வையாளராக திரிபவரை இப்படி அழைப்ப. வீடுகள்ல மூத்த பிள்ளைகள் மகன் மேல இருந்தா, மகனே இருந்தா மகனை தாய் தந்தையர் இப்படி அழைப்பர் சொல்லுவார்கள். இருந்துட்டு அவர் என்னுடைய எங்களுடைய அப்படி சொல்லுவார்கள், அன்பாக சொல்லுவார்கள். நீங்க இப்ப நீங்க நல்ல அழகா வேட்டி சட்டையெல்லாம் போட்டு சால்வை எல்லாம் போட்டு நிமிந்து நடந்தீங்கன்னா உங்களை பார்த்தா அப்படி சொல்லுவார். ரெண்டாவது சொல்லு, நான்கழுத்து சொல். நான்கழுத்து சொல், இது ஒரு ஆணின் பெயர், ஆணின் பெயர். சரி, முதல் சொல்லு வந்து அரசன், அரசனோட சம்பந்தப்பட்டது, அதுல மரபெயரா இருக்கும். அரசனுக்குரிய மறுபெயர் முதல் சொல்லு, நான்கழுத்து சொல். யோசிச்சு கொண்டு வாங்க. சரி, இப்ப அடுத்த இன்னொரு சொல்லு தரட்டா உங்களுக்கு. இன்னொரு சொல்லு தரட்டா,
2: அரசன். இன்னொரு சொல் கோ. கோனா அரசன்,
0: கோ இல்ல, கோ இல்ல. இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு ஆணின் பெயர் அம்மா, இது ஒரு ஆணின் பெயர், ஆணின் பெயர். கோ வந்து வராது, அரசனுக்கு மறு பெயர் ஒன்று வருது, அந்த பெயரையும். அடுத்த ரெண்டாவது சொல் அதுவும் ஒரு ஆண்களுக்குரிய ஒரு பெயர் தான். அது இப்ப நாங்கள் ஒரு நிறுவனத்தை உரிமையாளர் அல்லாட்டி ஒரு பெரிய முதலாளியா இருப்பவரை இப்படி சொல்லுவோம். பாப்பம் இவர் வந்துட்டார். ராஜேந்திரன் சொல்லுங்க.
2: ராஜேந்திரன்
0: சொல்லுங்க, எந்த இதை கண்டுபிடிச்சிட்டீங்க? எந்த சொல்லு?
2: முதல்வன்
0: சொல்லுங்க. ஓ சொல்லுங்க ராஜேந்திரன்.
2: மன்னன், முதல்வன்
0: இல்ல இல்ல இல்ல, தவறு தவறு தவறு. யோசிச்சு ஒண்ணு வாங்க, யோசிச்சு ஒண்ணு வாங்க, தவறு. எங்க ஜார்ஜ் சொல்லுங்க. ஜார்ஜ்
1: ராஜபிள்ளை அம்மா,
0: ராஜ. சரி, அங்கால ஒரு முதலாளிய ஒரு நிறுவனத்தின் பெரியவரை அல்லாட்டி நீங்க ஒரு பட்டு சேலையெல்லாம் கட்டி ஒரு சால்வைய போட்டு ஒரு நட நடந்தீங்கடா, உங்களை இப்படித்தான் கூப்பிடுவாரு?
1: ராஜ நடையா
0: இல்ல? அங்கால அங்கால அங்கால
1: ராஜம் மாப்பிள்ளை.
0: யாரு குருபாஸ்கர் நீங்க சொன்னது பிள்ளை, ராஜகுமார் பிள்ளை. பாப்போம் ரமணி ராஜேஷ் நீங்க சொல்லுங்க.
3: மகாராஜா
0: இல்ல, மகாராஜா இல்ல, ராஜன்றது சரி, ராஜ என்ற சொல்லு சரி, முன்னுக்கு கண்டுபிடிச்சிட ஜோர்ஜ், அது சரி. ரெண்டாவது சொல்லு ஒரு முதலாளிய ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர ஒரு ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையில ஒரு பெரிய ஒரு மேனேஜரை இப்படி அழைப்பார்கள். ரெண்டாவது சொல்லு. நாலெழுத்து ராஜ, ரெண்டு எழுத்து வந்துட்டு, ரெண்டு எழுத்துல நீங்க சொல்லணும். ராஜ சரி, அந்த மற்ற ரெண்டு எழுத்து. இன்னொன்று சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புடிபடுதான்னு பாருங்க, உங்களுக்கும் யோசிக்கும். அதாவது இப்ப ஒரு வேலைவட்டி இல்லாத ஒரு பையன் வீட்டுல இருக்கிறான், சரியா? வேலைவட்டி இல்லாத வளர்ந்த ஒரு பையன் வெளியில போயிட்டு வந்தா அம்மா அப்பா கொஞ்சம் சினத்தோட வந்துட்டார் இவர் சொல்லுவாங்க, இந்த பேரை சொல்லி சொல்லுவாங்க, இல்ல தந்த தோறை இல்ல இந்த ரெண்டு எழுத்து சொல்ல சொல்லி வந்துட்டார், போற இடம் எல்லாம் போய் வீட்டுக்கு வந்துட்டார் இவர் ரெண்டு, அந்த ரெண்டு எழுத்து சொல்ல சொல்லுவார்கள். இப்ப ஒரு முதலாளி, அதாவது எங்களை நாங்க ஒரு தொழிற்சாலையில வேலை செய்தா ஒரு ஒரு பெரிய முதலாளிய பார்த்து அப்படி சொல்லுவார்,
4: ராஜா சாரா?
0: இல்ல, முதலாளிய பார்த்து அப்படி சொல்லுவார்கள், ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து.
4: முதலாளி
0: செண்டெழுத்து, செண்டெழுத்து
4: தமிழ்ல இருக்குமா? அது
0: தமிழ், தமிழ், தமிழ். ராஜ சொல்லிட்டீங்க, இந்த ராஜைக்கு பக்கத்துல மற்ற ரெண்டு எழுத்து சொல்லி வரணும். இதுதான் ஆணின் பெயர். எங்கட ஒரு அறிவிப்பாளர் இருந்தார், இங்க ஒட்டவால இருந்து ஒரு நிகழ்ச்சி செய்த ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார் இதுல, இந்த பெயர்ல. இது செய்திருக்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் வயசானவர். இப்ப நீங்க நல்ல வேட்டி சால்வை எல்லாம் போட்டு, சரியா, நல்ல ஸ்மார்ட்டா போறீங்க, நல்ல சருகு வட்டையெல்லாம் போட்டு நல்ல இது கட்டி நடந்து கொண்டு போறீங்க, சரியா? உங்களை பார்த்து கன பேருக்கு நடுவுல நீங்க நடந்து போயிக்க உங்களை பார்த்து இப்படி சொல்லு,
4: மைனர்
0: இல்ல, மைனர் இல்ல, மைனர் வந்து மோட்டர் பைக், அவர் மோட்டர் பைக்ல போறாரு, எங்க மாமா வர்றாரு பாக்கலாம், நில்லுங்க ஜோஜ், ஜோஜ் நான் உங்களை ஜோஜ், ஜோஜ் உங்களை கட் பண்றேன் நான், ஜோஜ்.
4: சரி, நன்றி, நன்றி.
0: எங்க மாமா சொல்லுங்க, மாமா, மாமா வணக்கம்.
4: ராஜகுரு அம்மா, ராஜகுரு?
0: இல்ல மாமா, இல்ல மாமா, கிட்ட நெருங்குறீங்க மாமா.
4: ராஜகுரு,
0: இந்த
4: நடை
0: இல்ல, இந்த இந்த இந்த நான் சொல்ற நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லுக்கு பக்கத்துல சிங்கத்தை போட்டா இந்த ஒரு ஆணின் பெயர் வரும். எங்க பாப்போம், அத கண்டுபிடிக்கிறீங்களா? நீங்க குழம்பீங்க. ராஜ, ராஜ, ராஜ, ராஜ. ஒரு பெரிய முதலாளிய பார்த்து இப்ப தொழிலாளிகள் கூப்பிடுவார்கள் அப்படி, ரெண்டு எழுத்துல,
4: ரெண்டு எழுத்துல கூப்பிடுவாங்க,
0: செண்டெழுத்துல கூப்பிடுவார்கள்,
4: ராஜபதி
0: இல்ல,
4: ராஜபதியா
0: இல்ல, செண்டெழுத்துல கூப்பிடுவார்கள், செண்டே ரெண்டு எழுத்துல முதலாளி, ஐயா? இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, சரி. அப்புறம் ஆங்கில, ஆங்கில, ஆங்கிலத்தில இல்ல, இது தமிழ். அந்த காலத்துல வெள்ளக்காரர்களை இப்படி கூப்பிட்டார்கள் தமிழர், இல்ல அது அது ஆங்கிலம், தமிழ்ல,
4: தமிழ்ல. துறை, துறை, ராஜதுறை.
0: யார் கண்டுபிடிச்சது? யாரு
4: கண்டுபிடிச்சது?
0: இத கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க, என்ன இத சொல்லி இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, எங்கட செய்தி வாசிக்கிறவர் இல்ல.
4: ஆனா எனக்கு நீங்க சொன்னதான் நான் வந்தது, எனக்கு டக்குன்னு மூளை வேலை செய்ய மாட்டேன் மாத்த நேரத்துல.

இளைஞர்கள் அப்படித்தான் அழைச்சார்கள், துரை ராஜதுரை. அறிவிப்பாளர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு, ஒரு நிகழ்ச்சி சேர்ந்தார் ராஜதுரை. நீங்க எம்டிஆர்ல இங்க ஒட்டவால இருக்கிற ஒரு ஆசிரியர் அப்பாட நல்ல ஃப்ரெண்ட், நல்ல நிகழ்ச்சிகள் எடுத்து வந்திருந்தாரு, இப்ப நிறுத்தி இருக்கிறார். இந்த கொரோனாவோட எல்லாருக்கும் கொஞ்சம் இயலாமல் இயலாமல் நிறுத்தி விட்டார்கள். ராஜதுரை அவர் கட்டிக்காரன்டிச்சார் ரமணி ராஜேஷ் கட்டிக்காரன். எங்க ஜார்ஜும் கண்டுபிடிச்சிருப்பார், ஆனா விட்டுட்ட. சரி, ரமணி ராஜேஷுக்கு ஒரு புள்ளி கொடுத்திருக்குது. அடுத்த சொல்லுக்கு பாப்பலாம், வேற என்ன சொல்லு கொடுத்தேன் பாப்போம்.

அடுத்து இந்த சொல்லுக்குள் போகலாம். எங்க பாக்கலாம், கெட்டிக்காரர். இத கண்டுபிடிச்சா நீங்க கெட்டிக்காரர். எங்க பாப்போம், இது ஒரு ஆறெழுத்து சொல். இது ஒரு ஆறெழுத்து சொல். இது மனிதனின் ஒரு செயல்பாடு. இது ஒரு மனிதனின் ஒரு செயல்பாடு. இது ரெண்டு எழுத்துக்களாலானது, இந்த ரெண்டு சொற்களாலானது, மன்னிக்கணும். இது ஒரு ஆறெழுத்து சொல், மனிதனின் செயல்பாடு. இது ரெண்டு சொற்களாலானது. முதல் சொல்லு, முதல் வரும் சொல்லு, திண்மமான பொருளை இப்படி சொல்லுவர். திண்மமான, திண்மமான பொருட்களை இப்படி சொல்லுவார். இப்ப தண்ணியா இருக்கிறது வேற, திண்மம் பொருள் உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப திண்மமான பொருளை இப்படி சொல்லுவார். இரண்டாவது சொல்லு, இரண்டாவது சொல்லு, இரண்டாவது சொல்லு, பொருளை இப்படி சொல்லுவார். இரண்டாவது சொல்லு, இரண்டாவது சொல்லு, இரண்டாவது சொல்லு, ஒன்றை நாங்கள் ஓட விடாமல் தடுத்து வைப்பது, தடுத்து வைக்க உதவும். ஓட விடாமல் தடுத்து வைக்க உதவும், எங்களை விட்டு போகாம தடுத்து வைக்க உதவும். ரெண்டு எழுத்து சொல், அது அது ரெண்டு எழுத்து சொல். சரியா, இப்ப நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, மனிதர்களையும் தான் எங்களை விட்டு ஓடி விடாமல் தடுத்து வைக்க உதவும். இந்த ரெண்டாவது சொல். முதல் சொல், இது ஒரு திண்மமான, திண்மமானது, இது ஒரு திண்மம். அதாவது இப்ப தண்ணீரே நாங்கள் தண்ணீராக இருக்கிறது, திரவம் என்று சொல்லுவோம். இது ஒரு திண்மம், திண்மத்துக்கு மறுபெயர். சரியா, எங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். இது ஒரு மனிதனின் செயல்பாடு, மனிதனின் செயல்பாடு. மொத்தத்திலே இது ஒரு மனிதனின் செயல்பாடு பாக்கலாம். எங்க கெட்டிக்காரரை பாக்கலாம். இத கண்டுபிடிச்சா எங்க பரிசு இருக்கு. எங்க பாப்போம்,

0: ஆரவத்து ஆரவத்து சொல்லு சரியா. இது ஒரு மனிதன் செயல்பாடு. இது முதல் எழுத்து திண்மமான திண்மத்தை இப்படி அடுத்த பெயர், திண்மத்தின் மறுபெயர் சரியா.
1: ஆமா ஓகே.
0: அடுத்தது வந்து நிறுத்தி வைப்பது எங்களோடு, ஓடுற ஒன்றை நிறுத்தி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். இப்ப என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்ன ஹாரு போறீங்கன்னா
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: பாத்தீங்களா, இது யாரும் கண்டுபிடிக்க மாட்டீங்க, பாருக்குறா மட்டும்தான் இத கண்டுபிடிப்ப பாத்தீங்களா.

0: கண்டுபிடிச்ச
1: ஆமா அஞ்சு எழுத்து அஞ்சு எழுத்தாமா
0: இது
1: நான் கண்டுபிடிக்கின்ற இது வேற யாரும்
0: கண்டுபிடிக்கிறேன்
1: அப்ப அஞ்சு எழுத்தானமா வருது.

பைபிள் போகலாம். அடுத்த சொல் இது வந்து ஐந்தெழுத்து சொல், இது பெண்களின் அணிகலன். இது ஒரு ஐந்தெழுத்து சொல், இது பெண்களின் அணிகலன். முதலாவது சொல் ஒரு உறுப்பை குறிக்கும், ஒரு உறுப்பை குறிக்கும். இரண்டாவது சொல் ஒரு அணிகலனை குறிக்கும், ஒரு அணிகலனை குறிக்கும். இது ஒரு அணிகலன், இது ஒரு அணிகலன், ஐந்து எழுத்துக்களால் ஆனது. முதலாவது சொல் உறுப்பை குறிக்கும், ஒரு உறுப்பை குறிக்கும். இரண்டாவது சொல் ஒரு அணிகலனை குறிக்கும். எங்கே பார்க்கலாம், இது ஐந்து எழுத்து சொல்.

0: வணக்கம் வணக்கம்.
1: சொல்லலாமா? கால் கொலுசு, கால் கொலுசு,
0: கால் கொலுசு. கெட்டிக்காரன் பிள்ளையா சொல்லிட்டான்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரமணி ராஜேஷ். வணக்கம் ரமணி ராஜேஷ். வணக்கம். இல்ல கால் கொலுசு இல்ல இல்ல அது தவறு. எங்க சொல்லுங்க ராஜேந்திரன். ரமணி ராஜேஷ் அது தவறு. கொஞ்சம் யோசிங்க, நின்று யோசிங்க. சொல்லுங்க ராஜேந்திரன் சொல்லுங்க. மூக்கு சரி பொருங்க வர மூக்குத்திய கொஞ்சம் ஆராய்வோம். மூக்குத்திய மூக்கு சரி அது ஒரு உறுப்பு. குத்தி அது அது ஒரு அணிகள் என்ன குத்தி
2: என்ன
0: குத்தி என்றது அணிகள் என்ன குத்தி அணிகள் என்ன இல்லையா குத்தி. நான் சொன்னது ஒரு உறுப்பு முதல் முதல் சொல்லு அடுத்த சொல்லு ஒரு அணிகலன். அப்ப மொத்தத்துல ரெண்டையும் சேர்த்தா அது ஒரு பெண்களுக்குரிய ஒரு அணிகலன். அது மனிதனின் ஒரு உறுப்பு முதல். ரமணி ராஜேஷ்
1: யோசிக்கிறேன்.
0: ராஜேந்திரன் நீங்க யோசிச்சுட்டு ஓடியாங்க. எங்க ஜார்ஜ் சொல்லுங்க. ஜார்ஜ்
3: வணக்கம்மா. வணக்கம்மா. காலணி.
0: காலணி இல்ல பெண்களின் ஒரு அணிகலன். இது முதல் சொல்லு உறுப்பு முதல் சொல்லு இது ஐந்தெழுத்து சொல். அடுத்த இரண்டாவது பின்னுக்கு வாங்க சொல்லும் ஒரு அணிகலன். மொத்தத்துல இது ஒரு அணிகலன். மனிதனின் ஒரு உறுப்பு முன்னுக்கு வருது வந்தான்
3: காலன்.
0: ரெண்டையும் சேர்த்தால் அது ஒரு அணிகலன் பெண்கள. போயிட்டு வாங்க. எங்க ஓடி வாங்க. யாரு பாப்போம். இதுவும் வாருக்கு தான் கண்டுபிடிக்கும் நினைக்கிறேன்னா எங்க பாப்போம். நேரம் சரியாக இப்பொழுது 11:09 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:39.

0: ராஜ்குமார், நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, அதனால அழைப்பு கொடுத்தேன். எப்படி இருக்கீங்க ராஜ்குமார்?
1: வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கிறேன்.
0: நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க சொற்கள்ல?
1: மொத்தம் ஐந்து எழுத்துங்களா?
0: இப்ப சொன்னது வந்து மொத்தம் நீங்க கேட்டோம் எனக்கு ஐந்து எழுத்து. ஐந்து எழுத்து இது பெண்களின் அணிகலன். மொத்தமாக முழு சொல்லையும் பார்த்தாலே அணிகலன். அதுல முதல் சொல்லு ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு ஒரு உறுப்பு, ரெண்டாவது சொல்லும் பெண்களின் அணிகலன். ஆனா மொத்தத்திலே இது ஒரு பெண்களின் அணிகலன்.
1: நெத்திச்சுட்டி
0: இல்ல, இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச உண்டு, தெரிஞ்ச உண்டு. இது நெத்திச்சுட்டி, இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச உண்டு. நீங்க மனைவி வாங்கி
1: கொடுத்துருக்கு
0: பெண்களுக்கு. நான் அழகா நல்ல நல்லா தான் சொன்னேன், உங்களை மனைவிக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க, வேற ஒண்ணும் சொல்ல. மற்றதை சொல்ல மாட்டேன் நான், சரியில்லை இல்ல. யார் யாருக்கு வாங்கி கொடுத்த?
1: அது வந்து நேரில் இல்ல சொல்ல முடியாது. சண்டைக்கு வந்துருவாங்க,
0: சண்டைக்கு வந்துட்டாங்க. இங்க பாக்கலாம் எங்கே கெட்டிக்காரன் ரெண்டா பாப்போம். சரி, இன்னொரு சொல்லு தரட்டா உங்களுக்கு.
1: சொல்லுங்கம்மா.
0: இது ஒரு ஆணின் பெயர், சரியா? ஆறழுத்து சொல், ஆணின் பெயர், ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு ஒரு பிரபஞ்சம், இது இது ஒரு பிரபஞ்சம் முதல் சொல்லு, சரியா? ரெண்டாவது ஒரு நாட்டை ஆள்பவரின் ஆள்பவரை இப்படி சொல்லுவார். ரெண்டாவது ரெண்டாவது கடைசி ரெண்டு ரெண்டாவது பின்பக்க சொல்லு ஒரு நாட்டை ஆள்பவரை இப்படி சொல்லுவோம். முன்னுக்கு இருக்கிற சொல்லு இது ஒரு பிரபஞ்சம், உயிரினங்கள் வாழக்கூடிய இடம். ஆறழுத்து சொல், இது ஒரு ஆணின் பெயர் முழுமையாக. ஆணின் பெயர் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு பாட்டை சொல்லுங்க, நாளை யான் பாட்டை சொல்லுங்க. நாளை யான் பாட்டு
1: போடி கல்லச்சி என்ன தெரியலையா? இப்பதான் அந்த படத்தை பார்த்தேன், சொல்ல சொல்ல
0: பார்த்தேன்.
1: தென்மேற்கு பருவ காற்று.
0: அடி போடி என் கள்ளச்சி,
1: போடி என் கள்ளச்சி என்ன தெரியலையா?
0: கள்ளச்சி என்றா என்ன?
1: திருடி,
0: திருடி
1: உள்ளத்தை திருடுபவள் எவ்வளவு எடுத்துக்கலாம்.
0: பாத்திரத்தை திருடுவாள்,
1: அது ஆட்டு திருடுவா, அதை வச்சுதான் பாட்டே
0: வரும்.
1: ஆமா படம், ஆமா படம் நல்லா இருக்கு.
0: அவார்டு பருவக்காட்டா?
1: ஆமா ஆமா, அவார்டு படம், சீனி ராமசாமியோட இயக்கத்துல அந்த படம், விஜய் சேதுபதி, சரண்யா
0: பொன்னொன்னன்,
1: அவார்டு வந்ததுங்க. சரண்யா பொன்னொன்ன சிறந்த நடிகைக்கான அவார்டு, அப்புறம் வைரமுத்து ஐயாக்கு பாடலுக்கு. இப்ப ஏதாச்சும் டிவி பாத்துட்டு இருக்கிறத பார்த்தேன், இப்ப என்னால நிறுத்த முடியல படத்தை. சரி,
0: நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி
1: நன்றிப்பா, நன்றி நன்றி.
0: எங்கே ஜார்ஜ் சொல்லுங்க, என்னத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க ஜார்ஜ்?
2: கால் கொலுசு அம்மா, அது ஃபர்ஸ்ட் சொன்னது.
0: கால் கொலுசு, சரி. இப்ப நான் என்ன அது எப்படி சொன்னேன்? அது
2: பெண்ணின்
0: ஒரு உறுப்பு சொன்ன, அது கால் என்று சொல்லிட்டேன். அது ஒரு ஆணிகள நண்டன் கால் கொலுசு. மொத்தத்திலே அது அணிகலன் தான். சரி, இப்ப நீங்க சொன்ன ஆனா அது அல்ல, அது அல்ல, வேற ஒன்று. எங்க இப்போ அப்படியே இல்லைங்க. குருபாஸ்கர் கண்டுபிடிச்சிட்டீங்களா கால் கொலுசா?
3: இல்லமா, இது என்ன திண்மமானதுன்னு சொன்னீங்களே.
0: திண்மமானது சொன்னதுக்கு வந்துட்டீங்களா? எங்க எங்க எங்க எங்க எங்க திண்மமானது. இது ஒரு இது ஒரு ஆணின் பெயர் இல்லையே.
2: கட்டிப்புடி,
0: கட்டிப்புடி. இவ உள்ள நேரத்துக்கு போறாங்க, அது பாரு. நீங்க தான் லேட்டா தான் வருவீங்க, கட்டிப்புடி எல்லாம் லேட்டா தான் வருவாங்க. அப்புறம் பாருங்க, உள்ள
2: ஸ்பாட்லெட் சொல்லிட்டு பாருங்க.
0: இல்ல அது வர அடம் பிடிச்சு ஓடி வர நான் தான் சொல்ல. யோசிக்கிறார் கட்டிப்புடி மட்டும் ஓடி வந்து அம்மா அது நான் தான் சொல்லுவேன். கட்டிப்புடி எப்படியோ ஓடிக்கிறாரு. நீங்க என்ன நான் இன்னொன்னு சொல்லி கொடுத்திருந்தேன் ஆரளத்து சொல். இது ஒரு ஆணின் பெயர். முதல் சொல்லு இது ஒரு பிரபஞ்சம், உயிர்கள் வாழக்கூடிய ஒரு பிரபஞ்சம். இரண்டாவது சொல்லு நாட்டை ஆள்பவரின் மறுபெயர். நாட்டை ஆள்பவரை இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். அது ஒன்று கொடுத்திருந்தேன். இன்னொன்று பெண்கள் அணியும் அணிகலன். இது ஐந்தலத்தி அரசன். சரி அங்கால முன்னுக்கு ரெண்டு எழுத்துல சொல்லுங்க. பூவரசன் மலரை குறிக்கும். இது பிரபஞ்சம், உயிர் வாழக்கூடிய இடம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்க?
2: உலகம். உலக நாயகன்
0: இல்ல அரசன். சரி அரசன், அரசன் சரி. உங்களோட அரவாசி பூவரசன் சொல்லி இருக்கிறீங்க. பூ வந்து பிரபஞ்சம் இல்லையே, பிரபஞ்சம் இல்லையே. கண்டுபிடிங்க பாப்போம் கட்டிகார். சரி எங்க நீங்க சொல்லுங்க. அப்புறம் குருவாஸ்கர்
2: சென்று வருகிறேன் அம்மா.
0: நன்றி நன்றி. நீங்க சென்று வாங்கோ எங்க பாப்போம். அரசன் சரி, நீங்களும் சென்று வாங்கோ எங்க. அரசன் அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஒரு ஆணின் பெயர் இது முழுமையாக ஆறு எழுத்து. பின் பின் சொல்லு அரசன் என்றதை கண்டுபிடிச்சிட்டார். முன்னுக்கு பூ வந்து போட்டுட்டார். ஆனா நான் சொன்னது முன்னுக்கு இருக்கிற அந்த ரெண்டு எழுத்தும் இது வந்து ஒரு பிரபஞ்சம், உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் உண்டு. ஒரு பிரபஞ்சம் இது எங்க கண்டுபிடிங்க. எல்லாருக்கும் தெரியும். அம்மா ராசாத்தி வாங்க. எங்க
1: புவியரசன்
0: அவளும் சொல்றாள். நீங்களும் ஒரே நேரத்தில் கெட்டிக்கார ரெண்டு பேரும் ரமய ராஜேஷுக்கும் உண்டு, ஷியாமலா அம்மாக்கும் உண்டு. சரியா ஒரே
1: நேரம்
0: புவியரசன் பிரபஞ்சம் என்றது. கெட்டிக்கார் கெட்டிக்கார் கெட்டிக்கார். நன்றி நன்றி நன்றி ரெண்டு பேருக்கும். ஷியாமலா அம்மா நன்றி நன்றி. ஷியாமலா அம்மா உங்களோட பாட்டு சொல்லுங்க. உங்களோட பாட்டு பாட்டு உங்களோட பாட்டு நாளையான் பாட்டு. அடடா பாட்டு சொல்லாமலே போயிட்டீங்க. சரி

0: வணக்கம் சாந்தி அம்மா.
1: வணக்கம் புவியரசன். புவியரசன்
0: பக்கத்து வீட்டுல இருக்கிறாரோ, இவ்வளவு நேரத்துக்கு போற வாரீங்க சாந்தி அம்மா. சாந்தி அம்மா, சாந்தி அம்மா,
1: புவியரசன்
0: கேட்டுது அதுதான் சொல்லிட்டாங்களே, இவ்வளவு நேரம் புவியரசனுக்கு மட்டும் ஓடி வந்துட்டீங்க. என்ன பாட்டு நாளைக்கு வேணும் சாந்தி அம்மா? எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
1: அம்மா புவியரசு சொல்லிட்டாங்க, அப்புறம் இன்னொன்னு கால் சிலம்பு.
0: இல்ல அது அல்ல, அது அல்ல, இது ஒரு பெண்களின் அணிகலன். முதல் சொல்லு ஒரு உறுப்பு.
1: கால் சிலம்பு இல்லையாம்மா? கால் சிலம்பு
0: இல்ல, அது இல்ல, அது இல்ல, நான் வச்சிருக்கோம் அது இல்ல. பெண்களின் அணிகலன்
1: கால் மெட்டி.
0: வேற வேற எங்க உங்களுக்கு பாட்டையும் சொல்லுங்க. பாட்டு நாளையான் பாட்டு
1: நாளைய பாட்டு இந்த மான் எந்த சொந்த மான் அந்த பாட்டு கரகாட்டக்காரன்.
0: இந்த மான் எந்த சொந்த மான் அப்படியா?
1: ஆமா ஆமா,
0: எந்த சொந்த மான் சொந்தமா? இல்ல சரி, அப்ப இன்னொரு சொல்லுக்கு போலாமா? நீங்க அந்த சொல்ல கண்டுபிடிக்கல, புவியரசனை கண்டுபிடிச்சிட்டீங்க. அது வந்து ரெண்டு பேர் ஒரே நேரத்துல பதில சொல்லி பரிசு எடுத்துட்டாங்க அவங்க, கட்டித்தரம். அடுத்த இன்னொரு சொல்லுக்கு போலாமா?
1: போலாம்.
0: சரி, இது ஒரு பெண்ணின் பெயர். ஆணுக்கும் இப்படி பெயர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பெண்ணின் பெயர். சரியா? நான்கு எழுத்து சொல். முதல் சொல் ஒரு உயிரினத்தை குறிக்கும். இது இந்த முழுமையாக இந்த சொல் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய பெயராயும் வரலாம். இன்னும் ஒன்று, விலை உயர்ந்த ஒரு ஒரு செத்து ஒரு கல்லின் கல்லை குறிக்கும். விலை உயர்ந்த ஒரு கல்லை குறிக்கும். சரியா?
1: வைரம்.
0: வைரம் இல்ல. அந்த முதல் சொல்லு வந்து ஒரு ஒரு ஊர்வனவை குறிக்கும். ரெண்டாவது சொல்லு, ரெண்டாவது சொல்லு எங்கும் இருக்கும் ஒளி எழுப்பும்.
1: நாலு எழுத்து.
0: நாலு எழுத்து. ரெண்டாவது சொல்லு எங்கும் இருக்கும், வீட்டில இருக்கும், எல்லா இடமும் இருக்கும், ஒளி எழுப்பும், சத்தத்தை எழுப்பும், இனிமையா இருக்கும். முதலாவது சொல்லு ஒரு ஊர்வன, அது ரெண்டும் சேர்ந்தால் விலை உயர்ந்த ஒரு கல்லை குறிக்கும். இப்ப வயிறுயிரியா பூமை அப்படி இருக்குல்ல, ஆனா இந்த கல்லு எடுக்கிறது கஷ்டம் நினைக்கிறேன். இருக்கு.
1: இரண்டாவது ஒளி எழுப்புங்களா?
0: ஒளி, ஒளி, ஒளி எழுப்பு, சத்தத்தை எழுப்பும், எழுப்பும். எல்லா இடமும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கு, உங்களோட வீட்டிலயும் இருக்கு. ரெண்டாவது சொல்லு. முதலாவது வந்து ஒரு ஊர்வன, இன்னொன்று சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஊர்வன. மொத்தத்துல இது ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் அந்த இந்த பெயர் வச்சிருப்பார்கள். ஆனால் இது விலை உயர்ந்த ஒரு கல்லை குறிக்கும். என்ன பண்ணா சொல்லிட்டீங்க, விடைபெற்று மீண்டும் வாங்க சாந்தியம்மா.
1: யோசிச்சு.
0: நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக 11:22. 12 மணிக்கு நிகழ்ச்சி நான் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். 11:22 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:52.

0: ஷியாமலாமா வணக்கம்.
1: அம்மா நாகமணி.
0: நாகமணி கட்டி காரி என்ன பேப்பர் அவுட்டோ சொல்ல முடியாது. அப்பா
1: மகள்
0: அப்பா மகள் அண்டுட்டாங்களாம் எல்லாம் மெசேஜ் குடுக்கறாங்க தெரியல. நாகமணி ஒரு புள்ளி போட்டாச்சு. நாகமணி
1: நன்றிமா.
0: நாகமணி கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
1: அம்மா.
0: ஓ ஓ ஷியாமலா அம்மா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க ஓடி வாங்க. எங்க எங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க. வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்
2: வணக்கம் அம்மா. நாகமணி
0: நாகமணி ஷியாமலா அம்மா சொல்லிட்டா கட்டிக்காரன் நீங்களா? அட கண்டுபிடிச்சிருக்கீங்க. நாகமணி எப்படி கண்டுபிடிச்சீங்க அத நாகமணிய? நாகமணி நீங்க சொன்னது தாலி கீழே இருந்தது.
3: நாகமணி
0: நாகமணி
3: நாகமணி அம்மா.
0: அது என்னன்னு கண்டுபிடிச்சீங்க நாகமணிய?
3: அந்த மணி சத்தம் இல்லீங்களா? அதால
0: நாகத்தை என்னன்னு கண்டுபிடிச்சீங்க?
3: வணக்கம்
0: ஷியாமலாமா ஏதோ சொல்ல வந்தீங்க நான் கட்
1: பண்ணிட்டேன். பாட்டு சொல்லவே இல்ல.
0: அதான் சொல்லுங்க. எங்க என்ன பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு பாப்போம்.
1: கை கொடுக்கும் கை படமா? காலம் பூவே வாசம் வீசும் அந்த பாட்டுமா?
0: காலம் பூவே வாசம்.
1: ஆமா இன்னைக்கு பூ பாட்டா கேட்க சொல்லுங்கதான் இதை கேக்குறேன்.
0: வீசு யாருமே பூ பாட்டு கேட்கல இதுல. நான் சொன்னதுதான் மிச்சம்.
1: சொல்லி ஃபர்ஸ்ட் மல்லிகை கேட்டாரே.
0: திருமான்கர் ஒரு மல்லிகை கேட்டா அதுக்கு பிறகு நீங்க இங்கதான் ஒரு பூ கேக்குறீங்க. வேற யார் பூ?
1: ஒரு லட்சம்
0: பரவாயில்ல பரவாயில்ல. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: பாஸ்கர். வணக்கம் குரு பாஸ்கர். வணக்கம்.
1: சொல்லுங்கம்மா.
0: நாங்க மணி சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க?
1: ஒரு ஆணின் பேர் சொன்னீங்களே, சொல்லிட்டாங்களா?
0: ஆணின் பெயர் நானே மறந்துட்டேனா? அதான் புவியரசன் சொல்லிட்டாங்களே.
1: வேற என்ன சொன்னீங்க?
0: வேற என்ன குடுக்க இல்ல, இப்பதான் இனிதான் குடுக்க போறேன் நான்.
1: சரி குடுங்க.
0: சரி உங்களுக்கு தாரன் நான் இப்ப கெட்டிக்காரனாண்டு பாப்போம். அந்த அணிகளை சொல்லல, அந்த பெண்ணுடைய அணிகளை இன்னும் யாரும் சொல்லல. அது சரியா?
1: நான் எங்க வீட்டுக்காரங்கிட்ட கேட்டேன், அதுவும் முடிக்க திருத்தருன்னு.
0: உங்களோட வீட்டுக்காரர்கிட்ட அது இருக்கு, இப்ப நீங்க வடிவமா பாத்தீங்கன்னா தெரியும் அவட்ட. நான் கூட இவ்வளவு நாளா போடையில நேற்றுதான் எடுத்து போட்டிருக்கேன். ஆசையா
1: நேற்றுதான்
0: எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, கண்டிப்பா எடுத்து போட்டிருக்கேன்.
1: முதல் பேர் பெண் பேரா?
0: முதல் பெயர் முதல் வந்து ஒரு உறுப்பு, ரெண்டாவது வந்து அணிகலன். இது ஒரு பெண்கள் அணியும் அணிகலன் மொத்தத்திலேயே மொத்தத்திலேயே அதுதான். சரி இன்னொன்று, இது வந்து தூங்கக்கூடிய ஒன்று சரியா? தூங்கக்கூடிய ஒரு பொருள், தூங்கக்கூடிய ஒரு பொருள். யார் வாராங்கன்னு பாப்போம். ஜார்ஜ் நீங்க மற்ற இணைப்புக்கு வாங்க. ஜார்ஜ் சரியா உணங்கிட்டு அவருக்கு இல்ல பாருங்க. இல்ல இல்ல பாருங்க பாருங்க. வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. கால் சலங்கையா அம்மா?
0: கால் சலங்கையும் இல்ல.
2: கால் கொலுசு இல்ல, கால் சலங்கை.
0: நான் நேற்று எடுத்து போட்டிருக்கேன், உடனே கால் சலங்கை. கால் கொலுசு கொலுசு போனாலும் பரவாயில்ல, சலங்கை என்ன இங்க என நாட்டியாடனு
1: தூங்கும்போது சலங்கை அடிச்சா என்ன வருது?
0: குரு பாஸ்கர் நான் உங்களை கட் பண்றேன், ஒரு அன்புறவ வருகிறா பாப்பா, அவ சொல்றான்னு பாப்போம். எங்க வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம்.
3: நெத்தி சுட்டியா மீனம்மா? அது அணிகலன்.
0: நெத்தி சுட்டி நான் நேற்று எடுத்து போட்டு இவ்வளவு நேரமா இந்த தலையில இருக்க நீங்க கேக்குறேன். நேற்று நான் எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்றேன், இப்பவும் இருக்கு, எல்லார்டையும் இருக்கு, உங்கள்டையும் இருக்கு.
3: நேற்று போட்டதுங்களா? புரியல.
0: நேற்று கண்டா போல எடுத்து போட்டிருக்கேன் நேற்று நான் அந்த அணிகள்.
2: கை வளையல
0: கெட்டிக்காரன் யார் அது? எங்கடைய ஜார்ஜ்.
2: ஜார்ஜ்
0: கை வளையல் கெட்டிக்காரன் ஜார்ஜுக்கு புள்ளி பாருங்க.
3: வளையல வந்து கை வளையல் யாரும் சொல்லவே மாட்டாங்க, டக்குன்னு வளையல் தான் சொல்லுவாங்க.
0: வளையல் வளையல் என்ற சொல் கை அப்படின்னு சொல்லுவாங்க. வளையல் என்றது கால்லையும் போடலாம், நீங்க வளையல் உண்டு தெரியுமா உங்களுக்கு? வளையலா
3: அது சிலம்பு,
0: சிலம்புன்னு சொல்லுவாங்க. ஆனா கை வளையல் என்றது நாங்க நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அப்படி கைய போட்டு வச்சிருக்கிறோம். கையில தானே வளையல போடணும், நாங்க வேற எங்க போனோம்? இதே கண்டுபிடிக்கலையே நீங்க, உறுப்புன்னு சொல்றோம் என்ன?
3: அதனால நெத்தி அப்படின்னு யோசிச்சோம், நீங்க இப்படி கை வளையல்
0: என்றாலும் அதை கண்டுபிடிக்கலையே நீங்க, கைய சொல்லியே ஒரு உறுப்புன்னு சொல்லியே அதை கண்டுபிடிக்கலையே நீங்க. பாருங்க தெரியுதுன்னு சொல்லி பார்த்தேன் பாருங்க, மனைவி அவருக்கா திரும்பி பாருங்கப்பா எல்லாரும்
2: அப்படின்னு. அததான் நானும் யோசனை பண்ண, அப்ப நீங்க நேத்து போட்டதுன்னு அதான் நான் யோசனை பண்ண, டக்குன்னு கை கால் இல்லன்னா அப்ப கை
0: கை வளைய. மற்றது ஜோஜ பாருங்க, மனைவி பக்கத்துல இல்லாமலே கண்டுபிடிச்ச. கட்டிக்காரன் கட்டிக்காரன் கை வளையல் உழவு நேரத்துக்கு பிறகு வந்துச்சு எனக்கு. இப்ப அடுத்த சொல்லு, ரெண்டு பேருக்கும் வச்சு சொல்றேன், ரெண்டு பேரும் ஓகே. இது தூங்கக்கூடிய ஒன்று, படுக்கை, அதாவது தூங்கக்கூடிய ஒரு பொருள், நீங்கள் சுகமாக தூங்கக்கூடிய ஒரு பொருள். ஆறு எழுத்து சொல்.
2: தலையணி.
0: சுகமாக தூங்கக்கூடிய பொருள், ஆறு எழுத்து சொல்.
2: சென்று வர வேணுமா?
0: சென்று வருகிறேன். நீங்க?
3: நான் சென்று வருகிறேன்.
0: சரி, தூங்கக்கூடிய ஒன்று, சுகமாக தூங்கக்கூடிய ஒன்று, ஆறு எழுத்து சொல். ஆறு எழுத்து சொல், சரியா? முன்னுக்கு முன் ரெண்டு எழுத்துக்களால், ரெண்டு சொற்களால் ஆனது. முன் சொல்லு, முன்னுக்கு இருக்கிற சொல்லு இலகுவாக இருக்கும், அதாவது பாரமான பொருள் அல்ல, பாரமான பொருள் அல்ல, அது பாரமற்றது. இரண்டாவது சொல்லு அது தூங்கக்கூடிய உண்டு, அது அதுலயும் தூங்கல, அதனாலதான் அப்படி சொல்றோம், இதமாக இருக்கும். நீங்க தூங்கக்கூடிய இதமான ஒரு பொருள் மொத்தத்திலே. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஃபாரூக், வணக்கம்.
4: தூங்கக்கூடியது சொல்லிட்டாங்களாமா?
0: இல்ல இல்ல இல்ல, சொல்லுங்க.
4: பஞ்சுமெத்தை,
0: கட்டி காரன், இதெல்லாம் தெரியுது. என்ன ஃபாரூக்கு, கட்டிப்பிடி, பஞ்சுமெத்தை முக்கியமான எங்க மாமா கேட்டுவா. வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா. என்னமா தூங்குறது, பஞ்சு மத்தியமா?
0: அது பாருங்க, கேட்டாமா உங்களைய விட அவர் ஸ்வீட் கூட.
2: அதை பாத்தீங்களா, அதான் கட்டி பிடிக்கிறது.
0: கட்டி பிடிக்கிறீங்களா? நானும் இப்ப சொல்லிதான் அனுப்பிடுங்க, இது மட்டும் நல்லா தெரியுது, மற்ற சொல்ல கண்டுபிடிக்க. மாமா நீங்க பாட்டு சொல்லல, மாமா பாட்டு சொல்லுங்க. நாளைக்கு
2: அவன் மத வர வரன்னு சொல்றான்ப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. பஞ்சு மெத்தையே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா இருப்பாருங்க, பஞ்சு மெத்த அது கண்டுபிடிச்சிட்ட, அதுதான் எனக்கு தெரியல என்ன. சரி பாக்கலாம், எங்கே அடுத்த சொல்லுக்குள் போகலாம்.

0: திருச்சொல்லுக்கு போறேன். எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க, எங்க பாக்கலாம். வணக்கம் குருபாஸ்கர். வணக்கம் குருபாஸ்கர்.
1: வணக்கம்மா, நான் ஹரிணி பேசுறேன்.
0: ஹரிணி குட்டி சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன அடுத்த நிகழ்ச்சிய காண இல்லையே?
1: அது எக்ஸாம் நடக்குதுமா செமஸ்டர்.
0: சரி, முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து வரலாம் அந்த நிகழ்ச்சிய. உங்களோட உங்களோட நண்பிக்கு சொல்லுங்க, கொஞ்சம் சத்தம் நல்லா செய்யறா அவக்கு, கட்டிக்காரி அவக்கு. என்னோட பேச சொல்லி இருந்தேன், அவக்கும் நேரம் சரியில்லை. நான் கோல் அடிக்க அவ அழைக்கும் போது அவக்கு எடுக்க முடியல, அவ அழைக்கும் போது நான் தூங்குற நேரமா இருக்கிறது. அவக்கும் சொல்லி கொடுத்து புறம்பான ஒரு நிகழ்ச்சியை எடுத்து வர சொல்லலாம். அவ நல்ல கவிதை பாடுறா, அவ பழக்கி எடுக்கலாம். நல்ல நல்ல நல்ல டேலண்ட் இருக்கு அவருக்கு, நல்ல கட்டிக்காரி அவவும். நீங்க எக்ஸாம் முடிஞ்சோடனே தவறாம நிகழ்ச்சி தர வேணும். கொஞ்சம் அம்மாவோட எடுத்து பேசுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் அத எப்படி அத சொல்லி தரேனா அழகாக. அதுகளை நல்ல கட்டிக்காரி, நல்ல குரல் வளம் நல்லா இருக்கு ஹரிணி அம்மா உங்களோட, நல்லா இருக்கு. சரி சரி, என்ன எந்த சொல்ல கண்டுபிடிச்சீங்க நீங்க?
1: தூங்கக்கூடிய சொல்
0: என்ன சொல்லுங்க பாக்கலாம்.
1: பஞ்சமத்தை.
0: பஞ்சமத்தை கெட்டிக்காரி. ஆனா அது ஃபாரூக் மாமா வந்து, அதாவது அந்த அண்ணா வந்து, மாமாவும் அண்ணாவும் தெரியல, வயச கெட்டதான் தெரியும். அவர் வந்து ஓடி வந்து சொல்லிட்டார் பஞ்சமத்தை. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் குட்டியம்மாக்கு?
1: எனக்கு குட்டி படத்துல இருந்து ஜாலின்னு ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் வேணும்
0: குட்டி. நாளைக்குதான் இந்த பாட்டு வரமா குட்டி படத்துல? ஜாலியா,
1: லைஃப் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு,
0: லைஃப் ஜாலி. அந்த படத்தை எடுத்து வர நல்ல. வேற என்ன உங்களுக்கு ஒரு சொல்ல, இத கண்டுபிடிங்க பாக்கலாம், ஒரு சொல்லு குடுக்கறேன் உங்களை வச்சுக்கொண்டே. சரியா?
1: சரிங்க.
0: இது எட்டு எழுத்து சொல், ரெண்டு நாலு ஆறு எட்டு எழுத்து சொல். சரியா? ரெண்டு சொற்களால் ஆனது. இது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பொருள், மனிதனுக்கு தேவையான ஒரு பொருள். எல்லா மனிதனுக்கும் இல்ல, சில மனிதனுக்கு கட்டாயமா தேவை இது, நிச்சயமாக. எனக்கு கூட தேவை. இது ரெண்டு சொற்களால் ஆனது. ஒன்று வந்து முன்னுக்கு இருக்கிற சொல் ஒரு உறுப்பை குறிக்கும் மனிதனுடைய. சரியா?
1: சரி.
0: ரெண்டாவது சொல் இது எங்களை நாங்களே பார்க்கக்கூடிய ஒரு பொருள், எங்களை நாங்களே பார்க்கக்கூடிய ஒரு பொருள். இது ரெண்டும் சேர்ந்தால் மனிதனுக்கு இது தேவையான ஒரு பொருள். எட்டெழுத்து சொல், எட்டெழுத்து சொல். முதலாவது ஒரு உறுப்பு, முதல் சொல் வந்து ஒரு உறுப்பு, மனிதனின் ஒரு உறுப்பு. மனிதன் மட்டும் இல்ல, மிருகங்களுக்கும் இருக்கு இது உறுப்பு. ரெண்டாவது சொல்
1: கண்ணாடி.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரி. ஐயோ, நான் காரன் என்று சொல்லிட்டேன், மஞ்சள் கெட்டிக்காரி. உண்மையா கெட்டிக்காரி? நீங்களாவா இல்லாட்டி யாராவது அப்பா சொல்லி தர மாட்டாரு? அப்பாவுக்கு இது தெரிய வாங்க. ஹரிணி கெட்டிக்காரி அம்மா நீங்க. ஒரு புள்ளி மூக்கு கண்ணாடி எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்களை நாங்களே பார்க்க கூடிய நீங்க கண்ணாடி யோசிச்சிட்டீங்கல்ல?
1: கண்ணாடி, அது கண்ணாடி கேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மூக்கு கண்ணாடி அப்பா சொன்னாங்க.
0: பாருங்க பாருங்க, இந்த பஞ்சமத்தை சொன்ன அந்த அண்ணாவும் மாமா வந்துருக்க. வாங்க பாரு குட்டி, குட்டி பாருங்க. வாங்க
2: கண்டுபிடிச்சீங்க.
0: இது இது உங்களுக்குரிய சொல்லு இல்லையா மூக்கு கண்ணாடி? என்னென்னு கண்டுபிடிச்சீங்க?
2: உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தேவைப்படுது.
0: எனக்கு அது அது சூப்பர், அது சூப்பர், அது கண்டுபிடிச்சது. சரி, இன்னொன்னு இன்னொன்னு இன்னொன்னு நீங்க கேட்க கொடுக்கறான் ஹரிணி அம்மாவும் கேட்டுக்கணுங்க. சரியா? சரி, இது வந்து ஆரழுத்து சொல். சரியா? ரெண்டு சொற்களால் ஆனது. இது மொத்தத்திலேயே, இது மொத்தத்திலேயே இது ஒரு பொருள், இது ஒரு திரவத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இது மொத்தத்திலேயே. சரியா? முதல் சொல்லு, முதல் சொல்லு மயக்கத்தை கொடுக்கும். முதல் சொல்லு மயக்கத்தை கொடுக்கும். ரெண்டாவது சொல்லு நீர் பதார்த்தங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். நீர் பதார்த்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு சொல். கெண்டையும் மனைச்சால் இது ஒரு நீர் பதார்த்தத்தை வச்சிருக்க கூடிய ஒரு சொல், ஒரு ஒரு பொருள். இது முதல் சொல். ரெண்டு சொல்லால் ஆனது. அந்த சொல்ல முதல் சொல்ல நீங்க கவனிக்கணும். மயக்கத்தை தரும். ரெண்டாவது நீர் பதார்த்தங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த ஆறு எழுத்தும் சேர்ந்ததும் ஒரு நீர் பதார்த்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். கண்டுபிடிச்சோட வாங்க ரெண்டு பேர். ஓகே,
2: நன்றி
0: நன்றி. இது கொஞ்சம் தெரியாதுதான் உங்களுக்கு, ஆனா சுலபமா கண்டுபிடிக்கலாம். இது பாப்போம் எங்க யார் கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம்.

0: வணக்கம் ஹரணி, அல்லாட்டி குரு பாஸ்கர் சொல்லுங்க.
1: அம்மா நான் சும்மா கெஸ் பண்றேன், கரெக்டா சொல்லுங்க. மது பாட்டில்
0: முன் சொல்லு. சரி, மது சரியா? மது மயக்கத்தை தருவது, அது மது. சரி, ரெண்டாவது தமிழ்ல பாட்டில் வந்து ஆங்கிலம். அது தமிழ்ல
1: குடுவை.
0: குடுவை இல்ல, இன்னொன்று அழகா இருக்கு, அழகா சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்குது, மதுவை வச்சிருக்க கூடிய ஒன்று, மதுவை வச்சிருக்க கூடிய அழகான ஒன்று.
1: கோப்பை
0: இல்ல. எங்க? வணக்கம் ஜார்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
2: மது ரசம்.
0: மது ரசம் இல்ல, அது அதாவது பதார்த்தம், நீர் பதார்த்தம் வச்சிருக்க கூடிய ஒரு பொருள் சொன்னேன். ரெண்டாவது அவ மதுவை சொல்லிட்டா, மது என்ற சொல்லு. சரி, அத வச்சிருக்க கூடிய இது அவ கோலை சொல்லிட்டா, கோப்ப சொல்லிட்டா, பாட்டில் சொல்லிட்டா. ஆங்கிலத்துல டாஸ்மார்க்ல பாட்டில் தான் இருக்குது. இது நாங்க அழகான ஒரு பொருள், இது மதுவை வச்சிருக்க கூடிய. எங்க
2: யோசிச்சுவாங்க?
0: அம்மா நீங்களும் யோசிச்சுட்டு வாங்க. ஹரணி அம்மா.
1: அம்மா மது கிண்ணம்
0: கட்டி காரி யார் சொல்லி கொடுத்தா? எங்க
1: வனாதினமா சொன்ன?
0: நீங்க தான் சொன்னீங்களா? சாந்தியம்மா நீங்க என்னத்த கண்டுபிடிச்சீங்க? சாந்தியம்மா
3: மது குடுவை. மது குடுவை
0: இல்ல, மது குடுவை இல்ல, அவ சொல்லிட்டா மது கிண்ணம். மது கிண்ணம் சாந்தியம்மா, மது கிண்ணம். நான் அழகான பொருள் சொன்னேன். குடுவைக்குல மது குடிச்சா அதை கண்டுத்தான் கொடுக்கலாம். குடு
3: வச்சிருக்க பொருள் நீங்க அதனால குடுவைன்னு சொல்ல.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சாந்தியம்மா, நன்றி.
4: அடுத்த கேள்வி.
0: ஐயோ, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. சரி, எடுத்து வர்றேன்னா.

சரியாக இப்பொழுது 11:45 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு புதிய நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கிறீர்கள். இந்திய இளைஞர் சரியாக 11:45 அது இரண்டாம் தடவை சொல்லுகிறேன். கனடிய நேரம் சரியாக 1:15. இன்னும் ஒரு சொல்லு கொடுத்துட்டு நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு சொல்லை மட்டும் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். பார்ப்போம், ஒரு இலகுவான ஒரு சொல்லை எடுத்து வரலாம்.

சரி, இந்த சொல்லை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது ஆறு எழுத்துக்களால் ஆனது. மொத்த அந்த சொல்லு முழுமையாக அந்த சொல்லு ஒரு திரவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு நாங்கள் பருகக்கூடிய எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பதார்த்தம், பருகக்கூடிய ஒரு பதார்த்தம், சரியா? மக்கள் எல்லாரும் பருகக்கூடிய ஒரு பதார்த்தம் முதல் சொல்லு. ரெண்டாவது திரவத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். எங்கே இது ஆறு எழுத்து சொல் எங்க பாப்போம், யாருக்கு விரைவா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம்.

0: வணக்கம் பாரு, கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: வணக்கம்மா. வணக்கம். அது பால் குவளை.
0: பால் சரி.
1: குடம். குடம் குடம் பால் குடம். பால் சரி குடம்.
0: பால் சரி இவ்வளவு பெருமா குடம்.
1: பால் புட்டி. பால் புட்டிமா. பால் புட்டி
0: இல்ல இல்ல.
1: செம்பு. பால் செம்பு
0: இல்ல இல்ல. எங்க எங்க?
1: சரி மீண்டும் வர.
0: சின்ன பால ஒரு சின்ன சின்ன இதுல வச்ச பால ஒரு சின்ன இதுக்கு குடத்துக்கு போறீங்க குட்டி?
1: ஆமா.
0: என்ன யோசிச்சு
1: குட்டி?
0: பால் புட்டி.
1: பால் புட்டி
0: இல்ல. பதார்த்தம் வச்சிருக்க கூடிய பெரிய பதார்த்தமா கொண்டு வந்துட்டே இருப்பாருங்க கெட்டிக்காரன். எங்க சரியா கண்டுபிடிங்க. கிட்ட நெருங்கிட்டீங்க. பால் சரி, மற்றதை கண்டுபிடிங்க.

0: மர்மமா இருக்குன்னா. சரி சரி, கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு, பாட்டு சொல்லுங்க. சொல்லிட்டீங்க நீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: சொல்லிட்டோம்மா.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் மாமா, நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா கடைசி சொல்ல? வணக்கம் மாமா. ஆ சொல்லுங்க.
2: வணக்கம். அது எத்தனை எழுத்து? ஆறு எழுத்தா?
0: ஆறு எழுத்து. பால் கூட
2: பால் சொல்லிட்டாரு. பால் கிண்ணம்மா?
0: பால் கிண்ணம். ஷியாமலா அம்மா சொல்லிட்டா. ஷியாமலா அம்மாக்கு தான் புள்ளி.
2: ஓ சரி சரி. அவரு பாருங்க, அவர் அதுல குடத்துக்கு
0: போயிட்டாரு. பெருந்தா பாருங்க, நித்திர வரையிலயும் வந்து குடாஞ்சல்ல வந்துட்டாரு பாருங்க. மாமா பாட்டு சொல்லுங்க மாமா. நான் நினைவு
2: பால் பொட்டிட்டீங்கன்னு சொன்னாரு. பால் பொட்டிட்டீங்கன்னு சொன்னாரு.
0: இதெல்லாம் விட்டாரு. பாட்டு சொல்லுங்க மாமா.
2: கவி கோயில் திரைப்படம் இருந்தமா?
0: என்ன பாட்டு?
2: குயிலே கவி குயிலே.
0: சரி, எடுத்து வர.
2: நன்றி நன்றி மாமா.
0: நன்றி மாமா. நன்றி நன்றி.

0: வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம்.
1: ராஜேந்திரன்
0: பால் கிண்ணம் சொல்லிட்டார்கள். கட்டிக்கார் பால் கிண்ணம் நீங்களும் சரியா சொல்லிட்டீங்க. அவர் வந்து பாருங்க பால் குடம் நல்லா பெருசா ஒண்ணும் சொல்லல, குடத்துல கொண்டு வந்துட்டாரு பால ஃபாரூக். சந்தோஷம் ராஜேந்திரன். நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க ராஜேந்திரன் சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க. சரி நல்லது. நான் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர்ற நேரம் நெருங்கி விட்டது. நான் கொண்டு வரப்போகிறேன் உண்மையிலேயே புள்ளிகள் எடுத்தவர்களுடைய இன்று வெற்றி பெற்றவர்களுடைய புள்ளிகள் விவரத்தை பார்க்கலாம். நாங்கள் அடுத்து வருவோம். எங்களோட குருபாஸ்கர் 5 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். குருபாஸ்கர் ஆனந்தன் 1 புள்ளி எடுத்திருக்கிறார். ஷியாமலா அம்மா 4 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க. ஷியாமலா அம்மா மாமா 3 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. மாமா ஜார்ஜ் நீங்க 4 புள்ளி எடுத்திருக்கீங்க. ஜார்ஜ் பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரன். ராஜேந்திரன் 1 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. ஃபாரூக் 3 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. நீங்க முக்கியமான கேள்விகளுக்கு வந்து சொல்லி 3 புள்ளி. ரமணி ராஜேஷ் நீங்க 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. ஹரணி அம்மா நீங்களும் 2 புள்ளி எடுத்திருக்கீங்க. கெட்டிக்காரி. ஆனா முதல்ல இந்த வெற்றியாளர்கள் முதல் குருபாஸ்கர் முதலாவதாக, இரண்டாவது ஷியாமலா அம்மாவும் ஜார்ஜும், மூன்றாவதாக மா சந்தனராஜ் மாமாவும் ஃபாரூக்கும், நாலாவதாக எங்களுடைய ரமணி ராஜேஷும் ஹரணியும் எடுத்திருக்காங்க, ஐந்தாவதாகத்தான் ஆனந்தனும் ராஜேந்திரனும் இருக்கிறீங்க. எல்லா அன்பு உறவுகளும் உண்மையிலேயே கெட்டிக்காரன். நீங்க எல்லோரும் கெட்டிக்காரன். ஆனந்தன் பாட்டு நீங்க சொல்லல, உங்களுக்குரிய ஒரு பாட்டு நாங்கள் தெரிவு செய்யறோம். இல்லாட்டி இப்ப நீங்க வந்து ஒரு பாட்டை நீங்க சொல்லிட்டு போகலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கு எடுத்துக் கொண்டவர்கள் ஆனந்தன், குருபாஸ்கர், ஷியாமலா, மற்றது ஜேவர் சாதி கண்ணா, சந்தனராஜ் மாமா, பிரபு, ஜார்ஜ், ரமணி ராஜேஷ், ராஜேந்திரன், ஃபாரூக், ராஜ்குமார், சாந்தி அம்மா, ஹரணி, இவ்வளவு பேரும் நீங்க இணைஞ்சிருந்து 13 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. உமையா கெட்டித்தனம் புதையல் இணைஞ்சதுக்கு உமையா சந்தோஷம். நாளைய தினமும் இந்திய நேரத்துக்கு உங்களுக்கு நிகழ்ச்சிகள் இருக்கும். ஏன்டா இந்த நேரத்தில் நிகழ்ச்சி எடுத்து வராமல் உமையிலேயே இது சற்று எல்லோரும் சோர்ந்து போகிறீர்கள். அது மட்டுமில்லை எங்களுக்கும் ஒரு சோர்வு வருகிறது. காலையில 10 மணியிலிருந்து 12 மணி வரை உங்களுக்கு அப்பாவுடைய நேர் விருப்பம் நிகழ்ச்சி வரும். நேர் விருப்பம் அந்த புலனத்தில் எழுதும் பாடல்கள் கூட அது உங்களுக்கு தரப்படுகிறது. இந்த பாடலும் நாளைக்கு நீங்க கேட்ட பாடல் அனைத்தும் காட்டிலைக்கு எடுத்து வரப்படும். இப்பொழுது எனக்கு விருப்பமாக ஓரிரு பாடல் உங்களுக்காக தூங்குவதற்காக நான் எடுத்து வந்து தூக்கத்துக்கு உங்களை அனுப்பலாம் என்று இருக்கிறேன். என் விருப்பமாக வரும் முதல் பாடல் காட்டிலைக்கு வருகிறது. நேரம் சரியாக இப்பொழுது 11:56, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 1:25.

தொடர்ச்சியான சில பாடல் காட்சியினை எடுத்து வர இருக்கிறேன். இந்த பாடல் முதல் பாடலாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தூங்காத கண்களுக்கும் தூங்க மறக்கும் கண்களுக்குமாக உங்களுக்கு இரவு நேரம் இப்பொழுது நீங்கள் தூக்கத்துக்கு செல்ல இந்த பாடலை கேட்ட வண்ணம் இன்னுமே ஓரிரு பாடல் காட்சிக்கு வரும். கேட்போம்.

வீரிவேனும் திரைதனில் காதலி இன்றனை வாட்டுவதே பலனிதனி கரிதனித கரிதனிதரிதனிதனி கனி.

இனிமையான பாடல். நேரம் சரியாக 12:01 அது உங்களுக்கு. இரவு நேரம் தூங்கும் நேரத்தில் இதமாக கண்களை மூடி நீங்கள் தூங்க வேண்டும். தூங்கும் அன்பு உறவுகளுக்கும், தூங்காமல் மறுக்கும் கண்களுக்கும், தூங்கும் கண்களுக்கும் தூங்காமல் மறுக்கும் கண். சில பேருக்கு தூக்கம் வராது, பாடல் கேட்டாதான் வரும், அல்லாட்டி ஏதாவது யோசிச்சு கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் இனிமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல் சிலவற்றை உங்களுக்காக காற்றலையில். அடுத்த பாடலுக்கு செல்வோமா? இந்த பாடலில் வரும் வரி எங்களுக்கு பொருந்தும். எது இரவு எது பகல் என்று தெரியல, கொஞ்சம் வெளிச்சமா வந்தபடிமா பகல் என்று பாக்கிறோம். இரண்டு நேரமுமே எங்களுக்கு எந்த நேரமும் விழிப்பு வருகிறது. வந்த அன்பு உறவுகளோடு பேசுகிறோம், திரும்ப தூக்கம் வரும்போது தூங்குகிறோம். இரவு பகல் என்று பிடித்து பார்க்கவே முடியாமல் இருக்கிறது. ஒன்றிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகள் அப்படித்தான் எடுத்து வரக்கூடியதாக இருக்கிறது. அன்பு உறவுகளின் அன்பு எங்களை அப்படி ஆட்டி படைக்கிறது என்று சொல்லலாம். பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 12:06 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:36 இரவு நேரம். இரவின் மடியில் போல சில பாடல்கள் இன்னும் இந்த ஒரு பாடலோடு நிறைவு பெறுகிறது. இனி மிதமாக நீங்கள் தூங்குங்கள். தூங்காத கண்களுக்கும் தூங்க மறக்கும் கண்களுக்குமாய் இந்த பாடல் காட்சிக்கு வருகிறது. நாளைய தினம் உங்களை சந்திக்கலாம். அன்பு உறவுகள், கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நிறைவாக இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் நலமாக இருக்கோணும். இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த இந்த பாடலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.
1: ஜனத்தொண்டு

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் NTRFM ரேடியோ.

உங்களிடம் நலம் நாடி எங்கள் நலம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் அவர்கள் காட்டிய ஆசானையும் தெரிந்து வாழ்க்கை பயணத்தை தொடர வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நம சிவாய என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவனை எங்கள் முன் நிறுத்தி அன்னை தந்தை ஆசான்களையும் நினைவுறுத்தி, காற்றலையில் வந்து அவர்களை அமர்த்தும் வேளையிலே முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு நீய நெஞ்சங்களே உங்களையும் மனம் உவந்து வருக வருகவென்று வரவேற்று காற்றலையில் இணைக்க இருக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே.

2025 ஆண்டின் 9வது மாதத்தின் 10வது நாளிலே இணைந்து விட்டோம் அன்பு உறவுகளே. நீங்கள் இரவிலும் நாங்கள் பகலிலும் இருக்கின்றோம். முற்பகல் 11:35 எங்களுக்கு காட்டும் இந்த நல்ல வேளையிலே உங்களுக்கு இரவு நேரம் 9:05 என்று அழகாக காட்டுகின்றது உறவுகளே. இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று முன்பு கூறி உங்கள் நலம் அறிய விரும்புகிறேன் என்றும் முன்பு கூறியிருந்து இப்பொழுது இணைந்து விட்டோம் என்று அறிவன் கிழமையிலே அறிவன் கிழமை தோறும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்து மகள வைக்க கலந்து கொள்வோம்.

கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி என்ற இந்த எளிமையான இசையோடு வரும் நிகழ்ச்சி பொக்கிஷம் என்பதை தெரிந்து கொள்வோம் தானே அன்பு உறவுகளே. இன்றைய பொக்கிஷத்துக்கு வழமை போல 20 பதங்கள் அழகாக பெட்டிக்குள்ளே பூட்டப்பட்டு வைத்திருக்கின்றன. அந்த பெட்டியை நீங்கள் வந்து உங்கள் கடவுச்சொல்லை பாவித்தவுடன் அது திறந்து கொள்ளும். அதற்குள்ளே என்ன இருக்கின்றது என்ற தகவல்களை வழமை போல நான் தரும் வேளை நீங்கள் அந்த பதங்களை கண்டுபிடித்து உங்களுக்கான புள்ளிகளை கூட்டி சென்று வெற்றியை பெறுங்கள் என்று கூறும் இந்த வேளை முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை சிறப்பாக இருக்கின்றது. வலைத்தளத்திலே எங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை போல் தெரிகின்றது. துல்லியமாக ஒளிகள் வந்து செல்கின்றன. அந்த வேளையிலே காலநிலையை பார்த்தால் இன்று எங்களுக்கு இப்பொழுது 21 பாகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது. 24 பாகை வரை சென்று மீண்டும் 9 பாகைக்கு திரும்பிவிடும். அந்த வகையிலே இந்த வெப்பம் ஏற்றம் இறக்கமாக வந்து குளிரையும் கண்டு வெயிலையும் கண்டு மகிழ்வாக இருக்கும் ஒரு காலநிலை சிறப்பான காலநிலையாக இருக்கின்றது. போக்குவரத்துக்கும் வாகனத்துக்கும் நடைபயிற்சி எல்லாவற்றிற்கும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே தான் நாங்கள் கலந்திருக்கின்றோம். உங்கள் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் வந்து எங்களோடு இணையும் போது கூறிக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை மனதிலே சுமந்து வாருங்கள். அந்த பாடலை எந்த பாடலாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உலகின் எந்த பாகத்தில் இருந்தும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்றும் இந்த நல்ல செய்தியை தரும் வேளையிலே இன்றைய பொக்கிஷத்தை வரவேற்று அன்புடன் அழகான படம் வரைந்து நண்பர் ஜெகபர் சாதிக் அவர்களும் அன்பர் KS கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்றிருக்கும் வேளை நானும் முகம் மலர்ந்து அவர்களை வருக வருகவென்று அன்போடு வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் இணைந்திருக்கும் ஏனைய உறவுகளுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டேன் என்று கூறியிருந்தேன். வாருங்கள் இணையுங்கள். 647-8746415 என்ற இலக்கம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. எங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள் வாருங்கள்.

0: பொக்கிசம் நிகழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்று உடோடி வருகின்றார் அன்பு உறவு. வளமை போல முதல் நேயராக இணைத்து விடுவோம் அந்த அன்பரை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். புரியவில்லை நீங்கள் பேசுவது. எங்கே இருக்கின்றீர்கள்? யார் பேசுகிறீர்கள்?
1: பேருந்து பயணத்தில் உள்ளேன்.
2: பேருந்து பயணத்தில்.
0: ஓ, பேருந்து பயணத்தில் இருந்து கொண்டு பேசுவது. நீங்கள் தான். உங்களோட சொற்கள் எங்களுக்கு சரியாக புரியவில்லை, அதனால் தான் மீண்டும் மீண்டும் கேட்டேன். அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, அழகாக படம் வரைந்து வரவேற்ற உங்களை வரவேற்ற வேளையிலே இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றேன். பேருந்தில் இடையூறாக இருக்கின்றதா பேசுவதற்கு? ஓ, இருந்தாலும் பரவாயில்லை, எதையும் தாங்கும் இதயம் உண்டு எங்கள் கிருஷ்ணனுக்கு. வாழ்த்துக்கள். எந்த ஊர் நோக்கி பயணம் செய்கின்றீர்கள்? பாதுகாப்பாக திரும்ப வேண்டும், பயணம் சிறப்பாக அமையட்டும். இந்த வேளையிலே, வரும் வேளையிலே உங்கள் அதிர்ஷ்டத்தை நாங்கள் பரிசோதிக்க இருக்கின்றோம். பொக்கிசத்துக்கு 20 பெட்டிகளும் வந்து அப்படியே இருக்கின்றன. நீங்கள் தான் முதலில் போலி பண்ண போகின்றீர்களா? நீங்கள் தான் கை விசேஷம். எங்கே எந்த இலக்கு பெட்டி உங்களுக்கு வேண்டும்? இலக்கம் 5. இப்பொழுது அந்த இலக்கம் 5 பெட்டியை திறப்பதற்கான கடவுச்சீட்டு உங்களால் கூற முடியுமா? பேருந்தில் இருந்து அல்லது நான் கூற வேண்டுமா? கூறுங்கள் கூறுங்கள், கேட்போம். அந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் கூறும் போது அந்த பெட்டி எப்படி திறக்கின்றது என்று பார்ப்போம். 5வது இலக்க பெட்டி கிருஷ்ணா உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டாது. கொண்டு வாருங்கள், கூறுங்கள். பெட்டி திறந்து விட்டது, ஆனா மந்திரத்தின் உச்சாரணம் அந்த பெட்டிக்குள்ள இடத்துக்கு கேட்ட வகையில் எங்களுக்கு துல்லியமாக கேட்கவில்லை. ஏனென்றால் அது வாகனத்தில் செல்கின்ற காரியம் இல்லை. பெட்டி திறந்து விட்டது ஐயா. வழக்கமாக சிறப்பான ஒரு படம் ஒன்று அங்கே ஒரு உருவமும் தெரிகின்றது, ஒரு பெண்ணினுடைய உருவம் தெரிகின்றது, 3 எழுத்துக்களை கொண்ட பெண். புரிகின்றதா? நான் பேசுவது கேட்கின்றதா? சாரி, அந்த பெண் வேறு யாருமல்ல, மிகவும் பிரபல்யம் வாய்ந்ததுதான் ராமாயணத்திலே வருகின்றார். ராமபிரான் முதன் முதலில் அவர் அம்புவில்லு தொடுத்து ஒருவரை அழித்ததென்றால் இந்த பெண்ணைத்தான் அழித்தார். 3 எழுத்தை கொண்ட பெண். கூற முடியுமா? கூறுங்கள். இவரை முனிவர் அண்ணனையும் தம்பியையும் வேள்வி காக்க அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அந்த வேள்விக்கு தடையாக ஒரு பெண் வந்தாள். பெண்ணுருவிலே வந்த ஒருவர் அவளை அழித்துவிடச் சொல்ல பெண் என்று இவர் தயங்கிய வேளையிலே விஸ்வாமித்திரர் கூறுகிறார், இல்லை, பெண்ணென்றும் பாராமல் நீ அழித்து விடு என்று அழைத்து அவ உறுப்பேற்றி சென்றார். அவனுடைய பெயர் 3 எழுத்துக்களை கொண்டவன்.
1: கைகேயி
0: ராமன் கொலை செய்வாரா ஐயா? இவரை இவை கொலை செய்து விடுவார். அப்படி இல்ல, அப்படி அல்ல, அல்ல, அது இல்லை, பொருந்தவில்லை. உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு இதிலேயே கொஞ்சம் தெரியும். நீங்கள் இன்னொரு பெட்டி திரவுங்கள். இது உங்களுக்கு கடினமாக இருந்தால் வேற ஒரு பெட்டி திரவுங்கள். உங்களுக்கான சலுகை. இல்லை, நீங்கள் காரியமில்லை. நீங்கள் இந்த ராமாயணம் பாராதம் என்ற கொஞ்சம் கடினமாக இருப்பது எனக்கு தெரியும், உங்களுடைய நிலை எனக்கு தெரியும். ஆதலால் நீங்கள் ஒரு 2வது பெட்டியை திறவுங்கள். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், சலுகை தருகின்றேன். 2வது பெட்டி இல்லை இல்லை, அது வேண்டாம். நீங்கள் அதிலே கை வைத்து எல்லாவற்றையும் பழுதாக்க வேண்டாம், குழப்ப வேண்டாம். நீங்கள் இந்த பெட்டியை விட்டு மீண்டும் வர வேண்டாம். இந்த பெட்டியை விட்டு நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி திறவுங்கள். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கின்றேன். 2வது பெட்டி ஒன்று திரவங்கள் பார்ப்போம்.
1: இலக்கம் 3 ஐயா.
0: இலக்கம் 3 தருகின்றேன் சார். இந்த இலக்கம் 3 தரும் வேளையிலே நான் கொண்டு சென்ற பெட்டியை கொண்டு வந்து வைக்கின்றேன். உங்கள் பெயரிலே அதை கொண்டு வந்து வைத்தபடி நீங்கள் பெட்டியை திறக்க வேண்டும். மந்திரத்தை கூறுங்கள். அவசரமாக கூறினாலும் பெட்டி படார் என்று திறந்து விட்டது. ஒரு மரத்தினுடைய படம் தெரிகின்றது. 4 எழுத்துக்களை 5 எழுத்துக்களை கொண்ட மரம். அது உங்கள் ஊரில் நிறைய, அங்களுடைய மத்திய கிழக்கு பகுதிகளில் இல்லை, ஆசிய நாடுகளில் நிறைய உண்டு. மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது, சரித்திர பிரசித்தி வாய்ந்தது, அன்று தொட்டு இன்று வரை எல்லோராலும் போற்றப்படுவது, சின்ன விதையிலிருந்து முளைத்து பெரிய மரமாக வரும். என்ன மரம்?
1: ஆலமரம்.
0: வாழ்த்துக்கள். முதல் முதலில் பேருந்தில் பயணம் செய்து போட்டியில் வந்த உங்களை எப்படியும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இலகுவாகத்தான் இருந்தது ஆலமரம் என்று சரியான பதிலை சொல்லி நீங்கள் இரண்டு பெட்டி இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கீர்கள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி.
0: கிருஷ்ணாவுக்கு என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் ஐயா?
1: மீண்டும் வந்து சொல்கிறேன் ஐயா.
0: மீண்டும் வந்து கூறுங்கள். இப்பொழுது விடையிறோம். வாழ்த்துக்கள் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடா கலையகம்.
2: கண்டுபிடியும்
0: என்று கேட்ட வேளையிலே ஓடி வந்து கண்டுபிடிப்பதற்காக ஒரு பெட்டியை தந்தார். பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் வேளையிலும் நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு வந்து இணைந்தவருக்கு அவர் அதிகமாக 5வது இலக்கு பெட்டியை கேட்பார். தனக்கு அதிர்ஷ்டம் என்று அவர் கேட்டார். தான் வந்து மந்திரத்தை அழகாக குறிப்பிட்டு திறந்தது தான் அங்கே இருந்த பதம். உண்மையிலேயே ஒரு சிலருக்கு இந்த ராமாயணம் பாரதம் கொஞ்சம் கடினம் எனக்கு தெரியும். அவர்களுக்கு அவர்களோட ஊர் அவர்கள் வாழ்ந்த இடம் இந்த ராமாயணம் பாரதங்களை கேள்வி செவி மூலம் கேட்க வாய்ப்பில்லை. என்ற எல்லோரும் பாரதத்தையும் ராமாயணத்தையும் முழுமையாக இதிகாசத்தை படித்தவர்கள் அரிது. நானே என்னுடைய இந்த வயதுகளே 2 தடவைதான் பாரதத்தை முழுமையாக படித்து முடிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. எல்லோருக்கும் கிடைக்காத ஆனால் பகுதி பகுதியாக எங்களுக்கு கிடைக்க வந்த வகையிலே கிருஷ்ணாவுக்கும் அந்த உரையாடல் மூலம் செய்தி மூலம் இந்த செய்திகளை இதிகாச புராண விடயங்களை கூறுவதும் கடினம் அவர்களுக்கு அரிது. ஆதலால் அவருக்கு ஒரு சலுகை கொடுத்தேன். எல்லோரும் அந்த சலுகையை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு தடவை சொல்லாவிட்டால் சிந்தனை செல்வன் 2வது வட்டி திறந்து விடுவார் என்று. அப்படியெல்லாம் அவர் பேருந்த பயணம் வருகின்ற நிலைமை சந்தர்ப்பம் சூழ்நிலையாக அவரை சந்தோஷமாக இருக்க பண்ண வேண்டும். முதல் முதலில் இணைந்து எனக்கு புள்ளி கிடைக்கவில்லை என்றபடி எண்ணாமல் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். கொடுத்து விட்டு புள்ளியை பெற்றுவிட்டார். மகிழ்ச்சியோடு செல்கின்றார். இப்பொழுது அடுத்த உறவை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம். அவருடைய அழைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அலையங்களின் உறவை இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம். பொக்கிஷத்தில் 29 பெட்டிகள் கொண்டு வந்து ஒரு பெட்டி திறந்து கூறப்படவில்லை. 2வது பெட்டி கூறப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு விட்டது. அடுத்த புள்ளியை பெறுவதற்காக ஓடி வந்திருந்த ஜெகபர் சாதிக் அவர்கள் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் ஜெகபர் சாதிக் அவர்களே நீங்கள் இணைய வேண்டும். போட்டியிலே கலந்து பங்கு பெற்றுங்கள். மகிழ்வோம்.
2: வந்துவிட்டார்.
0: வணக்கம் வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். தாங்கள் மீராமா அனைவரும் நிலவரங்கள் ஐயா.
0: நான் பாருங்கள் வருக வருக என்று பெயர் கூறியும் பாருங்கள் ஆதார் அட்டை அப்படியே
3: சமர்ப்பிக்கின்றார்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: இங்கு நான் எனது செல்லக்கிளி மற்றும் பச்சை கிளி அனைவரும் நல்லமாக மகிழ்வார்கள்.
0: சிறப்பான மகிழ்வான செய்தி. எல்லோரும் அநேகமாக நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: காலையில இன்றைக்கும் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு.
0: அதிகமாக மழை மழை இன்னும் வரவில்லை என்ன ஐயா?
3: இல்ல இந்த இரவு நேரத்துல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காத்து அடிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவா தெரியுது.
0: ஓ கொஞ்சம் சுகாதார முறைப்படி பகலிலே நல்ல வெப்பம் கொஞ்சம் குளிரா இல்ல நல்ல காற்றோட்டம் எங்களுக்கு ஒரு அற்புதமான காலநிலை. இன்று எல்லோரும் மகளும் காலநிலையாக கிடைத்திருக்கின்றது. ஓரிரு மணிக்காலம் சிறப்பாக இருக்கும் எப்படி வருகிறதோ தெரியவில்லை. இருப்பினும் நல்ல காலநிலை என்று நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். இப்படி எப்போவாது வந்தால் எங்களுக்கு ஒரு அற்புதமாகத்தான் இருக்கும். ஆனா நான் வெளியே செல்ல முடியவில்லை. இங்கே உள்ளே இருக்கின்ற கலையகத்துக்குள்ளே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அது எல்லாவற்றையும் விட சிறப்பாக இருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சி தானே முக்கியம். வெளியே சென்று உலாவும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியை விட இதிலே இருந்து உட்கார்ந்து உங்களோடு உலாவுவது சிறப்பாக இருக்கின்றது. வந்த விடயத்தை கவனிப்போமா?
3: கண்டிப்பா.
0: சரி எந்த பெட்டி? இந்த 5வது பெட்டி அன்பு கிருஷ்ணா திறந்த பெட்டிக்கு பதில் கூற முடியுமா உங்களுக்கு? சிலவில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பாரதம் அது வேண்டாம். நீங்கள் பெட்டியை திறவங்க.
3: பெட்டியன் 8 8 8 8
0: இதுதான் அந்த பெட்டி. கொண்டு பாருங்கள். ஜெகபர் சாதிக் ஐயா அவருடைய பெயரிலே பதிந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பெட்டியை உடனே கொண்டு வந்து வைத்து விட்டு இப்ப நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக உச்சரிப்பீர்கள். உங்க உச்சரியுங்கள் கேட்போம்.
3: அண்டகா கசம் அபூஹுகால் ஹுகும் திருந்தில் சீசே.
0: அந்த ரெண்டாவது வரையிலும் ஒரு சின்ன தடுமாற்றத்தால விரல் மாறி அமர்த்தப்பட்ட போது சொல்ல. குறுகல் இன்னொரு தடவை குறத்தான் பெட்டியை திறந்து மூடப்பட்டு போச்சு.
3: அண்டகா கசம் அபூகா ஹுகும் திறந்திரு சீசே.
0: அழகாக திறந்திருக்க, அழகாக திறந்திருக்கும் வேளையில் அங்கே இரண்டு எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இரண்டு எழுத்து சொல்லொன்று காணப்படுகின்றது. அதை காட்ட முடியாத சொல்லாலே பேச்சாலே தான் நாங்கள் உணர முடியும். இது வந்து எங்கள் உயிரினம் அத்தனைக்கும் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வு இல்லாமல் அவர்கள் உயிர் வாழ முடியாது.
3: முடியாது.
0: இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது.
3: சொல்லி சொல்லி விடுகிறேன் ஐயா, சொல்லி விடுகிறேன் ஐயா.
0: குறுங்கள்
3: பசி.
0: அட்டேங்க அப்பா, எப்படி ஐயா உணர்ந்து உங்களுக்கு இருக்குதா பசி? பசி இருக்குதா?
3: உயிர் உயிர் வாழ முடியாது ஐயா. யாரும் உயிர் வாழ முடியாது.
0: இந்த உலகம் உருண்டு ஓடுவதே இந்த ஒன்றுக்காகத்தானே. இந்த பசி என்று ஒன்று இல்லை என்றால், இந்த பசி என்று ஒன்று இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் ஏனையா பணி புரிய வேண்டும், ஏனையா பணத்தேன் ஒன்று
3: அவசியமே இல்லை.
0: ஆமா, சிறப்பான பதிலுக்கு சிறப்பான பதிலை கூறியிருந்தார் ஜெகபர் சாதிக் அவர்கள். பசி பசி பசி என்றுதான் இன்று உலகமே தவிக்கின்றது. என்னையா பசி? அற்புதமாக சரியான பதிலை தந்து உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. கை விசேஷமாக வந்து வெற்றி புள்ளியாக கிடைத்திருக்கின்றது. தொடர்ந்தும் இன்னும் புள்ளிகள் பல சேர்த்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தும் வேளையில் இரண்டாவதாக எந்த பெட்டிக்கு போ? ஏன்னா பசி என்ற பெயரோடு கர நேரம் நாங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு பசி ஏற்பட்டு விடும் இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இரண்டாவதாக
3: இரண்டாவது இலக்கம் பெட்டி வந்து என் பத்து ஐயா.
0: என் பத்து பத்தாவது இலக்க பெட்டியை கிருஷ்ணா ஜெகபர் சாதிக் அவருடைய பெயரிலே கொண்டு வந்து வைத்தாய் விட்டது. இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். மீண்டும் ஒரு தடவை
3: அண்டகா கசம் அபூகா ஹுகும் திறந்திரு சீசே.
0: சபாஸ். சரியான மந்திரம். திறந்து விட்டது வெட்டி. அங்கே ஒரு பொருள் காணப்படுகின்றது. அந்த பொருளுடைய படம். அந்த பொருளுக்கு முதலில் இரண்டு எழுத்தை தந்தவர்கள் மேலும் இரண்டு எழுத்தை சேர்த்து நான்கு எழுத்திலே தந்திருக்கின்றார்கள். சரியா? இது வந்து அநேகமாக எங்கள் வீடுகளிலே உபயோகிக்கப்படுகின்ற ஒன்று. அது அநேகமாக பெண்கள் தான் உபயோகிப்பார்கள். சமையல் அறையிலே, சமையல் அறையிலே அல்ல, வெளியே தான் உபயோகிப்பார்கள். இப்பொழுது சின்னனாக சமையல் அறையும் அது உபயோகிக்கின்றார்கள். இது இரண்டு பொருள்களை சேர்ந்து இயங்கிக் கொள்ளும். நாங்கள் ஒரு தேவைக்கு அதை இயக்குறதுன்ற இரண்டு பொருள்கள் இயங்க வேண்டும். இயங்கினால்தான் அது எங்களுக்கு பயன்பெறும். அதிலே ஒன்று நான்கு எழுத்துக்களை கொண்டது, மற்றது மூன்று எழுத்து. அது எங்களுக்கு தேவையில்லை. இப்பொழுது படத்திலே காட்டப்படுறது நான்கு எழுத்துக்களை கொண்ட அந்த பொருள். நான் குறியல் புரிந்ததா ஜெகபர் சாதிக் அவர்களே? இரண்டு பொருட்களால் தான் அது வந்து இயங்கும். இயங்க வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதிலே ஒரு உபயோகத்தை பெற வேண்டும் என்றால் அதை இயக்கும் பொழுது ரெண்டு பொருள் வேண்டும். அதில் ஒரு பொருள் மூன்று எழுத்தை கொண்டது. அது எங்களுக்கு இங்கே காட்டப்படவில்லை. எங்களை கேட்டிருக்கிறார்கள் இந்த நாலு எழுத்தை கொண்ட அந்த பொருள் இது. இந்த இரண்டாவது பொருள் அது வந்து அநேகமாக சமையல் விடயங்களுக்கு, உணவு தயாரிப்பதற்கெல்லாம் உபயோகிக்கப்படுகிறது. மருந்தகங்களிலேயும் இதை உபயோகிப்பார்கள். இந்த ஆயுர்வேத மருந்தை செய்பவர்கள். அப்ப புரிகிறது, பேர்கள் இலைகள் தொகைகளை அதை பதப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துகிறது. நெல்லை அரிசி ஆக்குவதற்கு இது பயன்படும். எங்கள் முன்னோர்கள் அதை உபயோகித்திருக்க, இப்பொழுதெல்லாம் இயந்திரத்தில் வந்துவிட்டது. ஆனா இது அதனுடைய இறுதி எழுத்து, அந்த நான்கு எழுத்திலே கடைசி எழுத்து எங்கள் உடம்பிலே உள்ள அங்கத்தில் ஒன்றை குறிக்கும்.
3: உலக்கை உலக்கை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கெட்டிக்கார், எந்த தரவுலயே நீங்க இந்த உலக்கையை கண்டுபிடிச்சிருக்கேன்? அந்த தரவுலயே
3: கடைசியா சொன்னீங்க, கடைசியா சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அதை வச்சுதான்
0: கையில முடியல. இப்பொழுதும் அதை காண முடியாது வீடுகள்ல, எல்லாம் வெளியிலே வந்து விட்டது. ஆனா சின்ன நாக வீட்டுக்குள்ளே, எங்கடம் சின்ன நாக வீட்டுக்குள்ளே இருக்க அந்த இஞ்சி உள்ளி மிளகு போன்றதை நுணுக்குவதற்கு கொள்வோம்.
3: முன்னோர்களே ஒரு காலத்துல இருந்து நெல்ல அவிச்சு அதுல போட்டு
0: நெல்ல குத்தி எடுப்பார்கள். இரண்டு மற்றது அம்மால காலையிலேயே நெல்லை குத்தி அரிசி எடுத்து
3: அரைமே இல்லையா?
0: இல்லை, எல்லாம் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது.
3: என்ன இல்லையா?
0: அந்த இங்கே எனக்கு நாங்கள் அந்த தேங்காய் சம்பல் என்று சொல்வது தெரியுமா? தேங்காயில தேங்காய் மிளகாய் வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு இடிப்பது, இடிப்பது அது சின்னதாக இருக்கு. கை கைக்குள்ள வச்சு இடிப்பது மாதிரி இருக்காது, இரும்புல வச்சிருக்க டங்கு டங்கு டங்கு டங்கு இடிப்பாங்க. ஆனால் அந்த முன்பு எங்கள் வீடுகளில் இருக்கின்ற அந்த இரண்டாவது பொருள் உரல், இது உலக்கை. இது ரெண்டும் இல்லாமல் ஒரு பொருளை உணவை தயாரிக்க முடியாது. அப்ப உரல் மூன்று எழுத்து, இது நாலு எழுத்து. அதிலே ரெண்டு விதமான உரல் இருக்கு. உள்ளுக்கு அப்படி தட்டையாக இருக்கிறது, அடித்தளம் தட்டையாக உட்பக்கம் இருந்தால் அது நெல்லுகள் போன்ற பெரிய பொருள்களை குத்தி உமிகளை எடுக்கும். அது அப்படியே கூம்பு கூம்பாக உள்ளுக்கு சென்றால் அதுக்குள்ள இந்த சம்பல் சுவையல் போன்றதை போட்டு துவைத்து தருவார்கள். அது இல்லை, அந்த அந்த சுவை இல்லை. இப்பொழுது அந்த சுவையை எடுக்குவது இயந்திரத்திலே கொண்டே போட்டவிட இயந்திர வெப்பத்திலே அது காய்ந்து அதில் உள்ள சத்துக்கள் போய்விடும். வெறும் சக்கையத்தாலே என்ன சிறப்பாக கண்டுபிடித்தீர்கள். எங்களை எங்கோ கண்டு எங்கோ கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள் கெட்டிக்காரன் அதிகாரிகளை. ஆனால் என்ன செய்யறது, நாங்கள் உங்களை கட்டாய லீவு தரக்கு வந்து பாடல் ஒன்றை தாருங்களே. என்ன பாடலும் கொடுக்க?
3: ஆமாயா, எனக்கு வந்து நவக்கிரகம் அப்படிங்கிற படத்துல இருந்து எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா அப்படிங்கிற பாடல்.
0: பசி என்ற பதம் வந்த உடனே எல்லாமே வயிற்றுக்கு தாண்டான்னு வந்து விடும். நல்ல ஒரு பாடல் ஐயா அந்த பாடல்.
3: எல்லாமே
0: இந்த உலகம் என்பதே வைத்துக்காகத்தான் பாம்பு வந்து தவளையை பிடிப்பதே பசி இல்லை. கோழி வந்து பூச்சியை கொத்துகிறது என கொல்லவல்ல, தன்னுடைய பசியை
3: போக்குதான்
0: அது. எல்லாமே வயிற்றுக்காக, எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா, வயிற்றுக்கு தாண்டான்ற பாடல், இனிமையான பாடல் நமக்கு. அந்த பாடலை நான் ஒளிபரப்புகிறேன். மீண்டும் பாருங்கள், புள்ளிகளை சேருங்கள், வெற்றிகளை பெறுங்கள். ஜெகபர் சாதிக் அவர்களே, வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் வரப்பு ஒன்றியும் ஓடி வாருங்கள். இது முருகன் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். கலையகத்தில் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம் வந்துவிட்டார். தானாக வந்த எங்கள் சந்தனம், வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எனக்கு பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களை மகள்வோடு ஏற்றுக்கொண்டு நானும் உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா.
0: இன்று பணி முடிந்து வந்து விட்டீர்களா?
4: ஆமாம் ஐயா, இப்பொழுதுதான் முடிந்தது ஐயா. பக்கத்துல வெளியூர் போயிட்டு வந்தேன், திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன்.
0: ஓ, வாழ்த்துக்கள். எப்படி இருந்தது பயணம், சிறப்பாக இருந்ததா?
4: இருந்ததையா? மலை சரியான மலை.
0: எங்க, திருப்பூரில் மலையா கோவையில் மலையா?
4: கோவை, கோவையில இருந்து திருப்பூர் போற வரைக்கும் மலைதான்.
0: ஏனென்றால் நீங்கள் குதூகலமாக நீங்கள் திருப்பூர் போனா வெப்பமா இருக்கின்ற இறைவன் உங்களுக்கு ஏசி பூட்டி இருக்கார், வானத்தில் இருந்து குளிரூட்டியை பூட்டி இருக்கின்றார். இப்பொழுதும் பொழுது கொண்டிருக்க வந்து விட்டீர்களானே வீட்டுக்கு பாதுகாப்பாக? வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. வந்தவுடன் நல்லது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு. உங்களுக்கு கடந்த வாரம் போல் இந்த வாரம் போட்டியிலே குதித்து விட்டீர்கள். ஆரம்பிப்போமா போட்டியை? இப்பொழுது 4 பெட்டிகள் சென்று விட்டன. அதுல 3 பெட்டிகளுக்கு பதில், 3 பெட்டிகளுக்கு பதில் கிடைத்து விட்டது. ஒரு பெட்டி திறந்து விட்டு கிடைக்காம இருக்கிறது, அது உங்களுக்கு அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஒரு தடவை முயற்சித்து பாருங்கள். என்ன பண்ணால், அந்த 5வது இலக்க பெட்டியை கிருஷ்ணன் அவர்கள் பேருந்தில் இருந்து கொண்டு திறந்தார். அது ராமாயணத்தை ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சில பேர் உங்களுக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம், காரியமில்லை. அவருக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டு ஒரு பெட்டியை கொடுத்து விட்டேன். இது வந்து ராமாயணத்திலே ஒரு பெண்ணையினுடைய பெயரை தந்திருக்கிறார்கள், ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்குது. பெரிய உருவத்தை கொண்டவர் விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணரை தன்னுடைய வேள்விகாக்க அழைத்து கொண்டு போகும் பொழுது முதல் முதல் எதிரியாக வந்தவர் அந்த ஒரு பெண். அந்த பெண்ணை அந்த இடத்திலே அழிக்க
4: மூன்று எழுத்து
0: அந்த பெண் யார்? ராமர் முதல் முடியாத அவர் தயங்கினவர். கூறுங்கள்.
4: அது இப்பொழுதுதான் கேட்டையா, ஒரு இதுல
0: கேட்டீர்கள். கூறுங்க.
4: அவர் வந்து ஒரு அரக்கர் குலத்தை சேர்ந்த.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு, சரியான பதிலை கொண்டு வருகிறீர்கள். எங்க பெயரை கூறுங்கள்.
4: தாடகை.
0: வாழ்த்துக்கள். தாடகை என்பவளைத்தான் ராமபிரான் முதல் முதலில் கொலை செய்தார். முதலில் ஒரு பெண்ணை கொள்வதா என்று அவர் சங்கடப்பட்ட வேளையிலே அப்பொழுதுதான் அவர் சொன்னார், எதிரிதானே அந்த அழிக்க வேண்டும், இது வந்தது எங்களுக்கு அழிவுக்குத்தான், அழியுங்கள் என்றவுடன் அவர் அப்படியே எய்து விட்டார். தாடகை என்பது
4: இவரு அந்த இலங்கை ஜெயராஜ் இருக்காரு இல்லையா?
0: ஆமா ஆமா, நம்முடைய ஜெயராஜ். ஆமா ஆமா, அவர் சொன்னாரா? வாழ்க்கை பாடங்கள் தான் ஐயா. தமிழ் சமூகத்தினுடைய இதிகாச நூல்கள் என்றால் ராமாயணம் பாரதம் ரெண்டும் தான். தாடகை என்பது வாழ்த்துக்கள், சிறப்பு. தாடகை என்பது சரியான பதிலை பொழுது எங்களுடைய கிருஷ்ணா அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். கிருஷ்ணனுக்கு அவர் அவருடைய தாய்மொழி போர், அது மட்டுமில்லை அவருடைய பகுதியில் அவரோடு உலாபுகள் பேசுபவர்கள் இந்த ராமாயண இதிகாசங்களை சொல்வது குறைவாக இருக்கலாம். அவருக்கு அது கொஞ்சம் எனக்கு தெரியும். அவருக்கு எங்கள்ட கலையத்துக்கு வந்த
4: பின்புதான் ராமாயணம் மகாபாரதம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல விட்டுட்டு போயிருவாங்க.
0: இல்லையா, மகாபாரதம் ராமாயணம் எல்லோருக்கும் படிக்கின்ற சந்தர்ப்பம். நானே என்னுடைய இந்த 78 வயது வந்து விட்டது. இந்த வயது வரைக்கு 2 தடவை தான் பாரதத்தை முழுமையாக படிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஒருவரால் முடியாது ஐயா, அது லேசானது இல்லை. அதுக்கு சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்துக் கொண்டு போவோம். முன்பு திரைப்படங்கள் வரும்பொழுது திரைப்படத்திலே இந்த இதிகாச சம்பவங்களை எல்லாம் திரைப்படமாக்கி எங்களுக்கு புகுத்தினார்கள். இப்பொழுதுதான் அதெல்லாம் போய்விட்டது.
4: ஒரு சில பகுதிகள் தான்
0: ஒவ்வொரு பகுதி பகுதியாவது பெற்றுக்கொண்டு வருவோம் முழுமையாக. இது இன்னும் படிக்கிற காலத்திலே நான் உயர்கல்விகளுக்கு சென்ற பகுதிகளில் இதுகளை நாங்கள் ஆய்வு செய்வது தானே, அந்த வகையில் இது எங்களுக்கு உதவியாக இருந்தது. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தாடகை என்று அவர் ஒருவருடைய பதிலை
4: சொல்லும் போது சொன்னாரையா, அந்த அரக்கர் வரும்போது, அந்த அரக்கர் பெண்மணி வரும்போது ஒரு காலம் ஓங்கி பூமியில மிதிச்சா கடலே தோன்றுமாமா, மிதிச்ச மிதியில கடலே பொங்கி வருது அப்படின்னு சொன்னார. அரக்கர் குணம் அந்த அளவு மூர்க்கமான ஆள் அப்படின்னு சொன்னார்.
0: அது எங்களுடைய ராமருடைய கம்பருடைய சிருஷ்டியிலே வந்தது. அது சொல்லிருந்த காலை நிலத்தில் வைத்தால் தலை மேகத்திலே முட்டுக்கொண்டு
4: அந்த அளவுக்கு பூமி உள்ள போகுமான்னு தான் ஆச்சரியமா இருக்கு.
0: இன்னொரு இடத்துல கம்பர் குழுவி இருக்கின்றார் அப்படின்னா, காலை நிலத்தில் பூமியில் வைத்தா தலை ஆகாயத்தில் முட்டுமென்று சொல்லி அதானே சொல்லுவார்கள். சில பேர் பொய் புழுகும் போது கம்பருடைய கம்பராமாயணத்துல கூட இப்படி பொய் புழுகு இல்லையடா அப்பா, நீ பெருசாக புழுகிறாயே என்று மெச்சுவார்கள். அவ்வளவு தூரம் பொய் புழுகு கூறுவதற்கு கம்பரை போல் சிறந்தவர்கள் கவித்துவம் வாய்ந்தவர்கள் இல்லை. சிறப்பு, சிறப்பான இது உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கிறது என்றால் அது ஒரு பரீட்சாத்தமாக திறந்தது போல் கிருஷ்ணாவை நான் எதிர்பார்த்தேன். இது உங்களுக்கு விசேடமாக கொடுக்கப்பட்டது. இன்னும் 2 பெட்டி நீங்கள் திறக்கலாம். இது வந்து இப்ப கூறியது இன்னொரு 2 பெட்டி தானே, கெட்டிக்காரன் என்ற பட்டத்தையும் கொடுத்துக் கொள்வோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்படி என்றால் இப்பொழுது உத்தியோகபூர்வமா உங்கள் பெட்டி எதுவாக இருக்கும்?
4: பெட்டி எண் 9.
0: ஓடி வாருங்கள், நாகப்பன் அவருடைய பெயரிலே கொண்டு வருவோம். கொண்டு வந்து வைத்து விட்டாச்சு. அந்த மந்திரத்தை ஒரு தடவை உச்சரித்து பாருங்களேன். எத்தனை எழுத்து இருந்தா நல்லா இருக்கும் நாகப்பன்? அவ்வளவு உங்களை பரிசோதிக்க வரங்கள் பெரும்பாலே இரண்டு எழுத்துலேயே கூறுவோம். உங்களுக்கு உங்களுக்கு கூடிய எழுத்து ஆனா சுலபமானது ஐயா. இந்த இரண்டு எழுத்திலே காணப்படுவது என்னவென்றால், மனிதர்களையும் குறிக்கும் வானரத்தையும் குறிக்கும் ஒரு பதம், பொதுவான பதம், இரண்டு எழுத்தை கொண்டது. மனிதர்கள் எல்லோரையும் குறிக்காது, மனிதர்களுக்குள்ளே புலமைத்துவம் பெற்றவர்களை இந்த இரண்டு வரிகளால் அழைப்போம். அதே போன்று வானரத்துக்கும் இந்த இரண்டு எழுத்துக்கள் கொண்ட பெயர் உண்டு. புலமைத்துவம் பெற்றவர், புலமைத்துவம் கொண்ட பாடல்கள் எல்லாம் புனைவதிலே பாட்டுகள் எழுதுவதில் கடிக்காரன் என்று சொல்வோம். அதனாலே இரண்டு எழுத்துக்களால் அவர்களை இப்படி அழைப்பார்கள். வாலுள்ள மிருகம் ஒன்றுக்கும் இப்படி இருக்கின்றது, வாலில்லாத மனிதர்களுக்கும் ஒரு சிலருக்கு இப்படி இருக்கின்றது இந்த பெயர். சுலபம் ஐயா.
4: குரங்குக்கும் இருக்கின்றது.
0: ஆமா, குரங்குக்கும் இந்த பெயர் இருக்கின்றது. இப்படி அழைப்போம், குரங்குக்கும் இப்படியும் ஒரு பதம் உண்டு.
4: புலமைத்துவம் பெற்றவர்களுக்கு இருக்குது.
0: புலமைத்துவம் என்று இந்த பாடல்கள் எழுதுற பாட்டுகள் எழுதுறாங்க.
4: அந்த இரண்டு இரண்டு எழுத்து சொல் வந்து கவி.
0: வெட்டிக்காரன், வெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், சூழ்ந்து பிடித்து விட்டீர்கள். கவி என்று கூறுவோம் இல்லையா, கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றெல்லாம் கூறுவோம்.
4: நமக்கு வந்து அந்த இந்த இதுல வருதுங்கய்யா, திருக்குற்றால குறவஞ்சியில வந்து சிந்து கவிகள் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு.
0: அப்புறம் என்னய்யா, நாகப்பன் அவர்கள் களஞ்சியம், வாழ்த்துக்கள், கெட்டிக்காரன். மீண்டும் இரண்டு புள்ளிகளை புகுத்தி விட்டேன் உங்களுடைய பட்டியலிலே. கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படி என்றால் உத்தியோகபூர்வமாக
4: அஞ்சாவது வகுப்புல படிச்சது பாடம்.
0: அதுதானே கூறிக்கப்பட்டது, இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. நாங்கள் இளமையிலே கற்றது, சிலையிலே எழுதிவிட்டால் அந்த கற்சிலையிலே எழுத்தை பொறுத்து விட்டால் காலம் காலமாக இருக்கும். அதே போன்றுதான் இளம் வயதிலே நாங்கள் கற்கும் கல்வி, பழக்க வழக்க, பண்பாடுகள் காலம் முழுவதும் எங்களோடு இணைந்திருக்கும். நீரில் எழுதினால் உடனே அழிந்துவிடும், கல்லிலே எழுதினால் அழியாது, நிலைத்திருக்கும். அதே போன்று கல்லில் எழுதி பொறித்தது போல் இருக்கின்றது. ஐந்தாவது ஆண்டிலே படித்தது இன்றும் இருக்கின்றது. எவ்வளவு கவித்துவத்தோடு அந்த கவிதை புனையப்பட்டிருக்கு இல்லையா ஐயா. ஒரு பொருள், ஒரு சொல்ல வைத்து அது நினைக்கிறதுக்கு ஆச்சரியமாக அதுவும் உண்டு, அதுவும் உண்டு. அதானே தாரமும் குருவும் தலை எழுத்து, தலையில் எழுத்து என்று கூறுவார்கள். கடிகாரன், வாழ்த்துக்கள். இப்பொழுது என்னிடமும் வந்து இரண்டு புள்ளிகளை மீண்டும் பெற்றிருக்கீர்கள். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இரண்டாவது பெட்டிக்கு நீங்கள் செல்லலாம்.
4: இரண்டாவது
0: பதினெட்டிலே செல்ல போகின்றோம். பதினெட்டாவது பெட்டியை நான் ஓடி சென்று உங்கள் பெயரிலே பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். கொண்டு வந்து வைத்த வேளையிலே அதை மந்திரத்தை கூறித்தான் திறக்க வேண்டும். மந்திரத்தை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறபடியால் நான் மிகவும் கவனமாக பொறுப்போடு அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்தடு சிசு என்று கூறினேன். பெட்டி திறந்து விட்டது. சரியாக நானும் இதே சுத்தியோடு செய்தேன். எனக்கு என்னால் அப்படி இப்படி சொல்லணும், இது இன்னொரு பேருக்குன்னா பொறுப்போடு இல்லை மந்திரத்தை கூற வேண்டும். போட்டு விட்டோம் மந்திரம். பெட்டி திறந்து விட்டது நாகப்பன் அவர்களே. அதிலே ஒரு எழுத்தை கூட்டி மூன்று எழுத்திலே தந்திருக்கிறார்கள். இந்த முறை உங்களுக்கு மூன்று எழுத்திலே தந்திருக்கிறார்கள். இந்த மூன்று எழுத்து கூறுவது ஏதோ ஒரு ஒரு நாங்கள் செய்யும் உயிரினங்கள் புரியும் ஒரு ஓசை. இந்த ஓசையிலே நல்ல ஓசை இருக்கிறது, மங்கள ஓசை இருக்குது, அமங்கல ஓசை என்றெல்லாம் இருக்கின்றது தானே ஐயா குரல்லே. அப்படி எங்கள் அயலிலே ஒரு சோகமான சம்பவம் நடந்து ஒரு இறப்பு நடந்து விட்டால் அயலவர்களுக்கு தெரிவது முதலில் எப்படி? இந்த ஒரு ஓசையை கேட்டவுடன் தெரியும். மனிதர்களால் எழுப்பப்படுகின்ற ஒரு ஓசை, ஐயகோ என்று கூறுவார்கள். இப்படியெல்லாம் பலமாக தலையிலே கையை வைத்து அதை எப்படி சொல்லுவது? சோகத்தோடு கூவுவதை எப்படி சொல்லுவது? புரிகிறதா ஐயா நான் சொன்ன தரப்பு புரிகிறதா? என்ன வேண்டா, அக்கம் பக்கத்திலே செத்த போடுவது, அக்கம் பக்கத்திலே ஒரு சாவோடு இளவு போடு வந்து விட்டா சத்தம் கேட்கும். அது என்ன சத்தம்? அதுதான் இந்த சத்தத்தை என்னன்னு கூறுவோம். மூன்று இடத்துல
4: கூறுவாங்க,
0: மூன்று இடத்துல கூறுவாது.
4: அதனால அதனால நான் ஒரு சொல் சொல்லி பாக்குறேன், சரியான்னு சொல்லி பாக்குறேன்.
0: முயற்சி தானே?
4: அச்சோ,
0: அந்த சொல்லு எங்களுக்கு தேவையில்லை. அந்த அப்படி அந்த அந்த அச்சோவன்னு வருகின்ற சத்தத்தை எப்படி சொல்லுவோம்? ஐயோ, அப்படி கேட்கறது இந்த படி யோசை கேட்டாலும் படி யோசை கேட்கின்றது என்று சொல்லுவோம். இடி யோசை கேட்டால் இடி யோசை. அதே போன்று இந்த சத்தம் கல்யாணம் பண்ணுறது மங்கள ஓசை வாத்திய ஓசைகள் கேட்கும். சண்டை பிடித்தா சண்டை பிடிக்கிற ஓசை கேட்கும். இது ஒரு ஒருவர் இறந்து விட்டார்.
4: இதுக்கு கேட்கக்கூடிய ஓசை வந்து ஓலம்
0: சபா சண்டை விரையும் பெற்றுக்கொண்டு வாழ்த்துக்கள் ஐயா. ஓலம் அது வந்து மரண ஓலம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? எங்கேயோ மரண ஓலம் கேட்கின்றது, எங்க எங்கேன்னு தெரியாத ஆனால் ஓசை கேட்கறது, மரண ஓலம் கேட்கறது. இருங்கள், அமைதியா இருங்கள். கலகலப்பா இருக்கிறவர்கள் கூட இந்த ஓலத்தை கேட்டவுடன் அதை ஓலம் ஓலம் என்று கூறுவது. நாங்கள் பாடசாலைகளில் படிக்கிற காலத்திலே ஏதாவது ஒரு பென்சில் கலவை போய்விட்டால், அல்லது அவர் அவர் சாப்பிடுகின்ற மிட்டாய் கலவை போட்டால் ஊலம் போட்டு கத்துவார்கள். நான் சொல்றேன், ஏண்டா ஊலம் போடுகிறாய் என்று கேட்போம். ஏலம் ஓலம் போடு, ஓலம் வைக்க, சும்மா ஓலம் போட்டு கொண்டிருக்க ஓலம் என்பது. அதே போன்று அவல நிலை, இந்த இது உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. முதலில் வியாபாரத்தை கவனிக்கத்தானே வேண்டும், வாழ்த்துக்களையும் குறைக்கொண்டு கெட்டிக்காரன் என்ற பதத்தையும் தந்து கொண்டு இந்த ஓலம் என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஓலம் வந்து கேட்டவுடனே அமைதியாகிவிடுவோம். ஓ, இங்கோ மரணம் நடந்து விட்டது. எப்படி நடந்தது, யார் நடந்தன்னு அது பின்புதான் தெரியும். ஓலம் என்றது மரண செய்தியை அறிவிக்க வருகின்ற சத்தம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
0: மீண்டும் பாருங்கள், மீண்டும் புள்ளிகளை பெறுங்கள். பார்ப்போம் அன்றைக்கு அடுத்து யார் வரப்போகின்றார்கள். நன்றி நாகப்பன், நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். முதலில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். ஒருபிறப்பாவது கண்டுபிடி கண்டுபிடி என்ற ஓசையோடு பொக்கிசம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் வந்திணைந்த அன்பு உறவை தெரிந்து கொள்வோமா யார் என்று?
1: வணக்கம், அரசடிக்குப்பம் சரவணன்.
0: அரசடிக்குப்பம் சரவணன் என்று ஆதார அட்டையும் அப்படித்தான் காட்டுகிறது. எங்களுக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகிறோம் சரவணன். யாம் இருக்க பயமே என்று மகிழ்ச்சி அடைகிறோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: என்ன காரணமா இருக்கலாம்?
1: மகிழ்வு வந்து இந்த மனிதரை வந்து ஆண்டவன் இந்த பூமிக்கு அனுப்பும் போது இந்த பூமியில போய் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வான்னு சொல்லிதான் அனுப்புறாரு. அந்த மகிழ்ச்சி எல்லாம் தூரமா வச்சுட்டு மத்ததெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள்.
0: மகிழ்ச்சியாக நீங்கள் இப்படி கூறுவது, மக்கள் பல பல விதமாக நடந்து கொள்றாரு. இறைவன் அனுப்பியது எங்களை மகிழ்வோடு வாழ்ந்து வாங்கன்னு. நாங்கள் வந்து வேறு பாதைக்கு போகாமல் மகிழ்ச்சியோடு இருப்போம். நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்றால் எங்களையும் மகிழ்வாக வைப்பதற்கு மற்றவர்களையும் மகிழ்வாக வைத்திருக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தை.
1: மகிழ்வித்து மகிழ்வித்து மகிழ்ன்னு சொல்லுவாங்க.
0: வாழு வாழ விடு, நீ மகள் மற்றவரை வாழ்த்து. சிறப்பான செய்தியோடு வந்திணைந்த உங்களுக்கு நன்றியை கூறும் இந்த வேளையில் அழகான படம் ஒன்று வரைந்து பொக்குஷத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் தளத்திலே. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் மகளும் வண்ணம் உங்களுடைய காலநிலையை கூறுங்களேன். அதை எப்படி நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்.
1: காலநிலை இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லெசன் தூரல் தூரல் நின்றுவிட்டது.
0: தூரல் நின்றுவிட்டது, வாழ்த்துக்கள். அந்த தூரல் வரும்போதும் மகிழ்வாகத்தான் இருக்காது, மழையாக வந்தால் தான் சளிப்பாக இருக்கும். நீங்கள் தூரல் வந்தவிட நல்லா இருக்குது. தூரல் பயிர்களுக்கெல்லாம் தண்ணீர் தெளித்தது போல இருக்குன்னுவோம் இல்லையா? தூரல் தூரல் பாதுகாப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சிறப்பான செய்தியை தந்திருக்க, மகிழ்வான செய்தியை தந்திருக்க. என்னென்ன நாங்களும் நல்ல மகிழ்ச்சி, நல்ல காலநிலை எங்களுக்கும். மிதமான வெப்பம், மிதமான இதோடு இருக்கின்றோம். இது மீண்டும் பெற வேண்டும் என்று இறைவனும் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது வந்த விடயத்துக்கு ஒரு தடவை சென்று பார்ப்போம். இந்த இலக்க பெட்டியை நீங்கள் திறக்கப் போகின்றீர்கள் என்று.
1: அந்த 16 இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது.
0: உங்கள் 16 உங்களுக்கு கிடைக்கின்றது. நான் சென்று உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் தானே அந்த சரியான பதம் கண்டு எங்கள் மந்திரத்தை உறுதிப்படுத்துபவர். அந்த மந்திரத்தை நீங்கள் அதை உச்சரித்து பார்க்கலாம் தானே? எங்க உச்சரியுங்கள் அந்த
1: அனந்தகாகசம் அபுக்காகசம் திறந்திடு சீசே
0: சீசே. திறப்பு சிறப்பாக இருக்க, திறப்பு போட்டாலும் இப்படி திறக்காது. அழகாக திறந்து விட்டது அந்த பெட்டி, சிறப்பான பெட்டி. சரி, அதுக்கிலே காணப்படுவது எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதமா இருக்கும் என்று நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கிறீர்கள்?
1: நம் 16 இலக்க பெட்டி திறந்திருக்கோம், அதுல ஒரு 8 எழுத்து இருக்கலாம்னு சொல்லிட்டு
0: நினைக்கிறேன். எட்டு பெட்டியே இல்லையா? நல்லவர் நீங்கள் என்று அது ஒரு 3 எழுத்துலே தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது எல்லாம்
1: 3 எழுத்து நமக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறது, சொல்ல முடியுமா
0: என்று சொல்வீர்கள். அதன் தரவு என்னவென்றால், அந்த 3 எழுத்தை கொண்ட பதத்தின் தரவு உங்களுக்கு அயலிலே இருக்கின்றது. அது வருவதற்கு எத்தனையோ காலத்துக்கு முன்பு காடாக இருந்தது, இப்பொழுது இப்படி வந்துவிட்டது. மக்கள் வாழ்வைக்கு தேவையான விவசாயத்தை செய்வதற்கு காடுகளாக இருந்தபோது அதை அழித்து விட்டு உடனே எப்படி ஆக்குகிறார்கள்? அதை அந்த வேளையிலே அந்த பதம் பெறுகின்றது. திரைப்பட பாடல்களே பல வந்திருக்கிறது பல தடவை. 3 எழுத்தை கொண்டது
1: நிலம்.
0: காடு நிலத்திலே தானே இருக்கு, அதை அழித்த என்ன நிலமா? அந்த நிலத்தை எப்படி நிலத்தில் பல வகையாக கூறலாம்.
1: வயல் வயல்
0: வயலாகவும் இல்லை, எல்லாம் இருக்கும். அந்த வயல் என்பது நெல் வயலை தானே குறிப்பார்கள், கோதுமை வயல்களை. அந்த நிலத்தை எப்படி ஆக்கி வைப்பார்கள்? நீர்ப்பாசனம் இருக்கும், வாய்க்கால்கள் இருக்கும், பரப்புகள் இருக்கும், பயிர்கள் இருக்கும், செடிகள் இருக்கும். காடாக இருந்தது, அடுத்து காடு பாடல்கள் எல்லாம் வருகிறது. கானாவிலே தான் ஆரம்பிக்கும் 3 எழுத்து. உங்களுக்கு தெரியும்
1: தெரியும்
0: உங்களுக்கு தெரியும் அது இந்த சொல்லு அடுத்தடுத்து காடு என்று தொடர் சொல்லாக வரும் சில வேளையில எங்களை அறியாமல் எங்களை உச்சரிக்க வைக்கும். அது காடாக இருந்தது, இப்ப இப்படி இருக்குதப்பா என்று கூறுவோம். இந்த காடுகளை எல்லாம் பற்றி நம் முன்னோர்கள் அப்படி ஆக்கினார்கள். வாழ்த்துக்கள். காடாக இருந்ததை எல்லாம் பற்றி திருத்தி கழனியாக்கியிருக்கிறோம். கழனி என்றால் அங்கு எல்லாம் இருக்கும், வயல் இருக்கும், நீர் இருக்கும், நிலம் இருக்கும், வாய்க்கால் இருக்கும், ஏற்றம் இருக்கும், எல்லாம் இருக்கும். என்னையா காடாணி?
1: ஆமா, எங்க எங்க எங்க ஊரில் கூட காடாக இருந்த பகுதியெல்லாம் நீங்க அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இது திருத்தி நிலமாக்கி சொல்லி அந்த நிலம் கூட வச்சிருக்கோம், நாங்க வச்சிருக்கோம்.
0: காடு வட்டி கழனி செய்வோம் எல்லாம் பாடல்கள் இருக்குது. காடு என்றால் கழனி தான் நடத்த வரும். எதிர்ச்சொல் காட்டுக்கு எதிர்ச்சொல் கழனி இல்லையா? வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து விட்டார் கட்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படி என்றால் உங்களுக்கு இரண்டு புள்ளியை நான் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். என்னுடைய பெட்டிக்குள் இருந்து உங்களுக்கு இரண்டு பெட்டியை புள்ளியை உங்கள் பெட்டிக்குள்ளே வைத்து விட்டேன். அடுத்த
1: சில எங்க ஊர் பக்கத்துல சில ஊர்கள் கழனி சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: கழனி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நாங்க வந்து அந்த எங்க ஊர்ல அதை பயன்படுத்துறது இல்ல, இருந்தாலும் சொல்லி.
0: நீங்கள் எப்படி யாரும் அழைப்பீர்கள் அந்த நிலத்தை, அந்த இடங்களை எப்படி அழைப்பீர்கள்? வயல் என்று சொல்வீர்களா?
1: வயல் சொல்லுவோம்.
0: வயல் என்பது நெல் அப்படியான தானியங்களை உற்பத்தி ஆக்குது. இது கழனி என்றால் எல்லா வகையானதையும் உற்பத்தி ஆக்குது. கழனி என்றால் அங்கே வயல் விவசாயத்துக்குரிய நிலமாக்குவது தான் கழனி.
1: ஆமா, கழனிக்கு போயிருக்கா சொல்லுவாங்க.
0: சிறப்பு, சிறப்பு. சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இரண்டாவது பட்டியை உத்தியோகபூர்வமா திறந்து பாருங்களேன்.
1: எட்டு என்ன திறக்கப்படவில்லை, திறந்துட்டாங்க.
0: எட்டு தானே. எங்கள் ஜெகபர் சாதிக்க அவர்கள் வந்து எங்கள் எல்லோருக்கும் தூண்டி விட்டார், பசியை தூண்டி விட்டார்.
1: ஆமா, பத்திட்டு இருந்த கேட்டுட்டு இருந்தான். ஏழு, ஏழு திறந்து விடுவோம்.
0: ஏழுக்கு போவோம். ஏழாவது இலக்க பெட்டியை சரவணன் பேரிலே தாருங்கள். திறந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். அண்ட காக்கசம், நீங்கள் கூறுங்களேன், நீங்கள் கூறுங்களேன்.
1: அண்ட காக்கசம் அபுக்காகும் திறந்துடு சீசே.
0: வாழ்த்துக்கள். பெட்டி திறந்து விட்டு இந்த மந்திரத்தை தான் திறந்தால் வாகனத்துக்குள்ள பேருந்துக்குள்ளே இருந்துட்டு கிருஷ்ணா அவர்கள் கூறும் பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியாது. என்னடா அண்ட காக்கா காக்கா? வாழ்த்துக்கள். பெட்டி திறந்து விட்டது. அவர் எவ்வளவு உற்சாகத்தோடு, அவ்வளவு எங்களோட நினைவதற்கு ஆதங்கமா இருக்கு. ஏழாவது இலக்க பெட்டிக்குள்ளே நான்கு எழுத்து பதம் ஒன்று காணப்படுகின்றது. சரவணா, இந்த நான்கு எழுத்து பொருள் நாங்கள் எதுவும் விரைவாக நடக்கும் ஒரு சம்பவத்துக்கு இதை உதாரணத்துக்கு கூறுவோம். இது ஆகாயத்திலே காணப்படுவது, அநேகமா மழை காலத்தில் காணப்படும், திடீரென்று தோன்றி மறைந்துவிடும். நான்கு எழுத்தை கொண்டது.
1: வானவில்.
0: வானவில் கொஞ்ச நேரம் நிக்கும் தானே ஐயா? வானவில் இது உடனே மறைந்துவிடும். மற்றது